பாமகாமரி சரிகமகாகணபதி. நிபம சரிகமகாகணபதி. நித்த நிப்ப நிப்ப மாரி சரி சமசபசனி.

பனி பனி பனி பம பனி பனி பனி பனி தரி தரி தரி தரி தரி தரி.

5:35 ஆயிற்றுக வேலையில இசையமதம் நிகழ்ச்சியில இணைந்திருக்கும். ஒரு ஆற்றங்கரை, ரொம்ப அழகான இயற்கை சூழல் நிறைந்த ஆற்றங்கரையில எத்தனையோ செடி கொடிகள் எல்லாம் படர்ந்திருந்தாலும் அந்த ஆற்றங்கரைக்கு மேலும் அழகு சேர்க்கக்கூடிய வகையில ரெண்டு மரங்கள் நின்றுகிட்டு இருக்கு. ரெண்டு மரங்கள்

ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்கிறாங்க. பாரு, நம்மளுடைய இந்த இயற்கை சூழல் எவ்வளவு அழகா இருக்குல்ல. மனிதர்கள் எல்லாம் பாரு, நம்மளை வந்து பார்த்து எவ்வளோ மெய் சிலிர்த்து போகிறாங்க. நம்மக்கிட்டேருந்து கிடைக்கக்கூடிய காற்றின் மூலியமாகவும் நம்மளுடைய நிழலின் மூலியமாகவும் அவங்க எழைப்பாடுறத பார்க்கும்போது மனசு ரொம்ப நிம்மதியாக இருக்குல்லன்னு நாளுக்கு நாள் அவங்களுடைய பேச்சு அப்படிங்கிறது இந்த மாதிரி இருந்துக்கிட்டு இருக்கு. மனிதர்கள் பற்றியும் அங்கே வரக்கூடிய பறவைகள் பற்றியும் அங்கே ஓடக்கூடிய அந்த நீர் பற்றியும் அந்த இயற்கை சூழல் பற்றியும் நிறைய விஷயங்களை பேசிக்கிறாங்க. இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறவங்கள பார்த்து ஒரு பறவை வருது. அந்த பறவை வந்து முதல்ல நின்றுட்டு இருக்கக்கூடிய மரத்துக்கிட்ட, மரமே மரமே, நீ ரொம்ப நல்லா இருக்க, எனக்காக ஒரு உதவி பண்ணுவியா அப்படின்னு கேட்குது. அப்படி அந்த பறவை மரத்துக்கிட்ட என்ன உதவி கேட்டிருக்கும், அதுக்கு அந்த முதல் மரம் என்ன சொல்லியிருக்கும், தெரிஞ்சுக்கலாம். இணைந்திருங்கள், இது இசை அமுதம்.

5:40 ஆயிற்றுக்கு வேலையில இசையமுதம் நிகழ்ச்சியில இணைந்திருக்கும். குருவி அந்த ஒற்றை மரத்துக்கிட்ட முதல் மரத்துக்கிட்ட போய் கேட்குது, மரமே எனக்கு வந்து என்னுடைய குட்டிகளோடைய சேர்ந்து என்னுடைய குருவி குஞ்சுகள்லாம் இருக்கு இல்லையா, அதோடு சேர்ந்து தங்கிறதுக்கு இடமே இல்லை. நீ கொஞ்சம் இடம் கொடுத்தேன்னா உன்னுடைய மரக்கிளையில் நான் வந்து என் குறிஞ்சுகளோடு சேர்ந்து நான் வாழ்ந்துப்பேன் அப்படின்னு சொல்லி கேட்குது. அந்த மரம் யோசிக்குது. ரொம்ப நேரம் யோசனைக்கு அப்புறமா இல்லை முடியாது அப்படின்னு ஒரு பதிலை கொடுக்குது. குருவிக்கு ரொம்ப சோகமாயிடுச்சு. அச்சிச்சோ, நான் ரொம்ப ஆர்வமாக வந்தேனே, இந்த மரம் என்னை வந்து இப்படி தங்கிறதுக்கு இடம் தரமாட்டேன்னு மறுத்தடிச்சேன்னு சொல்லி ரொம்ப வேதனைப்படுது. மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கே, இப்போ அடுத்தது என்ன பண்ணுறது, சரி வேறு எங்காவது போய் நம்ம தேடுவோம் அப்படின்னு சொல்லி நிறைய இடங்களில் சுற்றி தெரியுது. அந்த முதல் மரமும் வேண்டான்னு சொல்லிட்டு அந்த பறந்து போகிற குருவியவே பார்த்துக்கிட்டு இருக்கு. அடுத்ததாக என்ன பண்ணுது அந்த பறவை, முதல் வாய்ப்பு நழுவி போயிடுச்சு, அதுக்காக அப்படியே இருந்துட முடியுமா என்ன, அடுத்த வாய்ப்பை தேடணும் இல்லையா, அதுக்கான தேடலை தேடி பறக்குது அந்த பறவை. அதுக்காக இடம் கிடைச்சதா இல்லையா தெரிஞ்சுக்கலாம். நினைந்திருங்கள், இது இசையமுதம்.

5:46 ஆயிட்டிருக்க வேலையில இசையமுதம் நிகழ்ச்சியில இணைந்திருக்கும். பறவை தன்னுடைய தேடல தொடங்குது. வேற எங்கெங்கேயோ தேடி அலைஞ்சு திடீர்னு தோணுது, அடடா அந்த ஒற்றை மரத்துக்கு பக்கத்துல இன்னொரு மரமும் இருந்ததே, அந்த மரத்துக்கிட்ட நம்ம ஏன் உதவி கேட்கல, உடனே போகலாம், அந்த மரத்துக்கிட்டையும் நம்ம உதவி கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இரண்டாவது இருக்கக்கூடிய அந்த மரத்துக்கிட்டையும் போய் உதவி கேட்குது. அந்த மரம் சம்மதம் தெரிவிக்குது. உடனடியாக தன்னுடைய குஞ்சுகளோடு சேர்ந்து ரொம்ப அழகாக வந்து சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வந்து அந்த குருவி தன்னுடைய வாழ்நாள வாழ ஆரம்பிக்குது. ஒரு நாள் இப்படி சந்தோஷமாக போயிட்டுருக்கும் பொழுது வாழ்க்கை அப்படின்னாலே ஏற்ற இறக்கங்கள் அப்படிங்கிறது வரதானே செய்யும். அந்த சமயத்தில் திடீர்னு அந்த ஆற்றில் ஒரு பெரிய வெள்ளம் மாதிரி சூழ ஆரம்பிக்குது. அதில் எல்லா மரங்கள் செடிகள் எல்லாமே வந்து அடிச்சுட்டு போக ஆரம்பிக்குது. அந்த முதல் ஒற்றை மரம் இருந்தது இல்லையா, அதுவும் ஆற்றங்கரையில் அடிச்சுட்டு போகுது. அந்த துணைக்கு நின்றுட்டு இருந்தக்கூடிய மரமும், அடடா இவ்வளவு நாளாக நம்ம ஒன்றாவே வளர்ந்தோமே, ஆனால் இப்போ திடீர்னு இந்த மரம் தனியாக தன்னை விட்டு பிரிஞ்சு போகுதேன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுது. ஆனால் இந்த பறவை ரொம்ப சந்தோஷப்பட்டு பார்த்து சிரிக்க ஆரம்பிக்குது. எதனால், தனக்கு இடம் கொடுக்கலங்கிறதுனாலயா? ஆமாம், அதனால தான் அவ்வளோ மகிழ்ச்சியாக சந்தோஷமாக சிரித்து மரத்துக்கிட்ட பேச தொடங்குது. என்ன பேசியிருக்கோம் தெரிஞ்சுக்கலாம். மறைந்திருங்கள், இதை இசை அமுதம்.

5:53 ஆயிற்றுக்க வேலையில் இசை அமுதம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும். ஜோனம் மழை பெய்ஞ்சதால் திடீர்னு அந்த ஆற்றங்கரையில் ஒரு வெள்ளம் சூழ்ந்து எல்லா செடி கொடிகள் எல்லாம் அடிச்சுட்டு போகையில் அந்த முதல் மரமும் சேர்த்து அடிச்சுட்டு போகுது. அதை பார்த்து பக்கத்தில் இருந்து தோழர் மரமும் வந்துச்சோ, இவ்வளோ நாளாக என் கூடவே இருந்த நண்பன் எப்படி பிரிஞ்சு போகிறானேன்னு சொல்லி வருத்தப்படுது. ஆனால் இந்த குருவி மட்டும் தனக்காக இடம் கொடுக்கலல்ல, போகட்டும் அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டே அந்த அடிச்சுட்டு போகிற மரம் கிட்ட சொல்லுது, பாத்தியா, அன்னைக்கு நான் வந்து நிற்கும் பொழுது நானும் இதே மாதிரி ஒரு கஷ்டத்தில் தானே வந்தேன், நீ எனக்கு உதவி பண்ணலல்ல, அதனால்தான் உனக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப சிரிக்குது. இந்த பார்த்து அந்த அடிச்சுட்டு போகக்கூடிய மரம் சொல்லுது, குருவி, நான் உனக்கு இடம் கொடுக்காதது தப்பு தான், ஆனால் எனக்கு தெரியும் இந்த காலத்தில் மழை வரப்போகுது, அந்த மழையில் நிச்சயமாக நான் அடிச்சுட்டு போவேன், ஏன்னா நான் வலு விழுந்துட்டேன், எனக்கும் வயசாகுது தானே, அதனால் எனக்கு எப்படியும் வந்து இந்த இடத்துல இருக்க முடியாது, என்னால் நீயும் உன்னுடைய குழந்தைகளும் வந்திருந்தா உனக்கு நான் இடம் கொடுத்துருந்தா இதே மாதிரி தான் என் கூட சேர்ந்து அடிச்சுட்டு போயிருப்பீங்க, இப்படி நீ சந்தோஷமாக வாழ்ந்திருக்க முடியாதுல்ல, அதனால தான் நான் உனக்கு இடம் கொடுக்கலை, அன்னைக்கு மறுத்துட்டேன், என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லித்தான். குருவிக்கு ஒரு நிமிஷம் என்ன பேசுறது அடுத்ததுன்னே தெரியல, திகச்சு போயிடுச்சு. அச்சுச்சோ, நம்ம இப்படி ஒருத்தங்களை தப்பாக புரிஞ்சிட்டோமே, யாரையும் எப்போவுமே கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு அப்படின்னு தானே நினச்சிக்கிட்டு இருப்போம், எதனால் இப்படி ஒரு வார்த்தையை விட்டோம் அப்படின்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டு சோகமாயிடுச்சு. மன்னிப்பும் திரும்ப கேட்டுடுச்சு. பாருங்களேன், நம்மளுடைய வாழ்க்கையிலையுமே இப்படி தான் இல்லை, நமக்கு ரொம்ப பரிச்சயமானவங்களும் ரொம்ப பிடிச்சவங்களும் ஏதோ ஒரு சமயத்தில் நமக்கு உதவி செய்யாமல் போயிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கும் அவங்க மேலே ஒரு வித கோபம், ஒரு வித வன்மம், இதெல்லாமே ஒரு ஓரத்தில் எங்கேயாவது வரதான் செஞ்சிடும் இல்லை. ஆனால் அப்படி இல்லாமல் ஏதோ ஒரு சூழல், ஏதோ ஒரு காரணம் அவங்களால இப்போதைக்கு முடியலை, பரவாயில்ல இருக்கட்டுமேனு நினச்சோன்னா அந்த இடத்துல எந்த வித கோபதாபத்துக்கும் இடம் இருக்காது, அன்பு மட்டும்தான் இருக்கும் இல்லை. இதே அன்போடு எல்லாரையும் பார்க்கலாம், கருணையோடு இருக்கலாங்கிற விஷயத்தோடு இன்றைக்கி நம்ம இசையமுதம் நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். மகள் வெப்போம் மகிழ்ச்சியாக இருப்போம். நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களோடு நான் நிவ்யா.

பிஜேபி சார்பில் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடியும் பிஜேபி தலைவர் திரு நிதின் நபினும் வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான உறுதிமொழி நிகழ்ச்சியில் இன்று உரையாற்ற உள்ளனர். நீலகிரி மாவட்டம் ஊட்டியில் பிரதமரின் பொது சேவை பயணத்தை கொண்டாடும் வகையில் நடைபெறவுள்ள சேவா ஜோதி யாத்திரையில் தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் பங்கேற்கிறார். தாராபுரம் மதுராந்தகம் தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு முடிவடைந்த நிலையில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அந்தந்த தொகுதிகளின் வாக்கு எண்ணும் மையங்களில் பலத்த பாதுகாப்புடன் வைக்கப்பட்டுள்ளன. வாக்கு எண்ணிக்கை நாளை மறுநாள் நடைபெறவுள்ளது. அறிவியல் ஆராய்ச்சி, கல்விசார் நடவடிக்கைகள் உள்ளிட்ட துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்காக இந்தியாவும் கானாவும் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை பரிமாறிக்கொண்டுள்ளன. இந்திய விமானப்படையின் புதிய தளபதியாக ஏர் மார்ஷல் அசுதோஷ் தீக்ஷித் நியமிக்கப்பட்டுள்ளார். சென்னை வில்லிவாக்கம் பகுதியில் நடைபெற்று வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் மற்றும் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா ஆய்வு செய்தார். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையமான TNPSC-யின் தொகுதி 4 தேர்வு அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் 10 தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பதி திருமலையில் நவராத்திரி பிரம்மோற்சவத்தின் போது வரும் 12 தேதி முதல் பல்வேறு தேதிகளில் பக்தர்கள் தரிசனம் செய்வதற்கான 300 ரூபாய் சிறப்பு நுழைவு டிக்கெட்டுகள் இன்று வெளியிடப்படும் என திருமலை திருப்பதி தேவஸ்தானம் அறிவித்துள்ளது. வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்பான ஆய்வுக் கூட்டம் மாநகராட்சி மேயர் திருமதி பிரியா தலைமையில் நேற்று நடைபெற்றது. வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 8 வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இதனிடையே வெஸ்ட் இண்டீஸ் தொடருக்கு பின்னர் நியூசிலாந்து அணியுடனான 2020 தொடரில் பங்கேற்கும் இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. சீன ஓபன் டென்னிஸ் சாம்பியன் பட்டத்தை செர்பியாவின் நோவாக் டி ஜோகோவிச் 7வது முறையாக வென்றுள்ளார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிதியத்தை ஏற்படுத்த மத்திய அமைச்சரவை எடுத்துள்ள முடிவு இந்த தொழிலுக்கு பெரும் ஊக்கத்தை அளிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி பொது வாழ்வில் 25 ஆண்டுகளை நிறைவு செய்திருப்பதையொட்டி

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 6:03. சேவை செய்திகள் கேட்கலாம். மின்னணு ஒப்பந்த புள்ளி மற்றும் மின்னணு ஏலத்தின் கால நீட்டிப்பிற்கான அறிவிப்பை தெரிந்து கொள்வோம். தமிழ்நாடு வீட்டுவசதி வாரியம் உச்சப்படி தோப்பூர் துணைக்கோள் நகர கூட்டத்திற்கு உட்பட்ட உச்சப்படி பகுதி 1, 2, 3, 4, 5, 6 மற்றும் 8, தோப்பூர் பகுதி 3, 5 மற்றும் தோப்பூர் தன்னிறைவு திட்டம் ஆகிய திட்டப்பகுதிகளிலும் இருக்கக்கூடிய பொது உபயோக மனைகள், கடை மனைகள், பள்ளி மனைகள், வணிக மனைகளுக்கான மொத்தமாக 41 மனைகள் மின்னணு ஒப்பந்த புள்ளி மற்றும் மின்னணு ஏலத்திற்கு இணையதளத்தில் விண்ணப்பம் செய்வதற்கான காலக்கெடு 24/9/2026 தேதியாக கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் தற்பொழுது 9/10/2026 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இது பற்றிய விவரங்களை அறிந்து கொள்ள tnhp.tn.gov.in மற்றும் tntenders.gov.in என்ற இணையதளத்தில் மேலும் தகவல்களை தெரிந்து கொள்ளலாம். தமிழ்நாடு வீட்டுவசதி வாரியம் உச்சப்படி தோப்பூர் துணைக்கோள் நகர கூட்டம், எய்ம்ஸ் மருத்துவமனை பிரதான சாலை, தோப்பூர் தன்னிறைவு திட்டம், மதுரை. இத்திட்டம் பயனுள்ளவர்களுக்கு பயன்படுத்தும் வகையில் நீங்கள் அறிந்தவர்களுக்கும் இதை தெரியப்படுத்தலாம்.

0: நேரம் 6:10. இனி கேட்கலாம்.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் ஆர். ரீனா அவர்கள்.
2: நூல்கள் தரும் அனுபவமும் அறிவும் மனிதனுக்கும் விலங்குக்கும்

உள்ள வேறுபாட்டை உணர்த்துவது பகுத்தறிவு. அந்த பகுத்தறிவை வளர்ப்பது நம்மை பயன்படுத்தும் நூலே ஆகும். நாம் வாழும் வாழ்க்கை மிகச்சிறியது. இந்த ஒரு குறுகிய வாழ்க்கையில் நாம் எல்லா அனுபவங்களையும் நாமே நேரடியாக பெற்றுவிட முடியாது. ஆனால் ஒரு புத்தகத்தை திறக்கும் போது உலகின் ஏதோ ஒரு மூலையில் ஏதோ ஒரு காலத்தில் வாழ்ந்த ஒரு மாமேதையின் ஒட்டுமொத்த வாழ்நாள் அனுபவமும் அறிவும் நமக்கு சில மணி நேரங்களிலே கிடைத்து விடுகின்றன. தமிழில் வாசிப்பின் சிறப்பை கூறாத இலக்கியங்களே இல்லை எனலாம். பேரறிஞர்கள் பலரும் புத்தகங்களை எவ்வாறு நேசித்தார்கள் என்பதை தெரிந்து கொள்ளும் போது நூல்களின் மதிப்பு நமக்கு விளங்கும். நூல்களின் மீது பேரன்பு கொண்ட சான்றோர்கள் பலர் நம்மிடையே வாழ்ந்திருக்கிறார்கள்.

0: பணத்தில் பெரும்பகுதியை புத்தகங்கள் வாங்க பயன்படுத்தினார். அவர் லண்டனில் தங்கியிருந்தபோது உணவிற்கான செலவை குறைத்து கொண்டு புத்தகங்களை வாங்கினார். என் மக்களுக்கு நான் செலுத்தும் ஆகச்சிறந்த கடமை அவர்களை படிக்க வைப்பதே என்றார். தமிழக முன்னாள் முதலமைச்சர் பேரறிஞர் அண்ணா அவர்கள் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அவருக்கு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று மருத்துவர்கள் கூறிய போது, நான் படித்து கொண்டிருக்கிறேன், இந்த புத்தகத்தை முடிப்பதற்கு இன்னும் சில பக்கங்கள் உள்ளன, எனவே அறுவை சிகிச்சையை நாளை வைத்துக் கொள்ளலாமா என்று கேட்டாராம். மரண தருவாயிலும் புத்தகத்தை நேசித்த மாமேதை அவர். புத்தகசாலை என்ற தனது கவிதையில் ஒவ்வொரு வீட்டிலும் நூலகம் இருக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். இப்படி சான்றோர்களின் தங்களின் அறிவை வளர்த்து கொண்டதற்கு காரணம் அவர்கள் நூல்களோடு கொண்ட நட்புதான். நமது தமிழ் இலக்கியங்களில் கல்வியையும் புத்தக அறிவையும் மிக உயர்வாக பேசுகின்றன. உலக பொதுமறையான திருக்குறளில் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் கல்வி என்ற அதிகாரத்தில் இவ்வாறு குறிப்பிடுகிறார், கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. நாம் கற்கும் நூல்களை குற்றம் இல்லாமல் கற்க வேண்டும், கற்றதோடு நின்று விடாமல் அந்த நூல்கள் காட்டிய நல்வழியில் நடக்க வேண்டும் என்கிறார் வள்ளுவர். நாலடியார் என்னும் சமண முனிவர்களில் எழுதிய நூல் கல்வியை சிறந்த செல்வமாக குறிப்பிடுகிறது. பொருளை சேர்த்து வைத்தால் திருடர்கள் திருடிச் செல்வார்கள், ஆனால் நூல்கள் தரும் அறிவை யாராலும் திருட முடியாது. வெள்ளத்தாலும் அழியாது, வெண் தணலாலும் வேகாது, வேந்தராலும் கவர முடியாது, அதுவே உண்மையான செல்வம் என்கிறது. அறிவு என்பது தகவல்களை சேகரிப்பது மட்டுமல்ல, அது நாம் வாழும் வாழ்க்கைக்கு தேவையான அனுபவத்தை தருவது. ஒரு நல்ல நூல் ஒரு நல்ல நண்பனை போன்றது. நூல்களை படிக்கும்போது நமக்கு கிடைக்கும் நன்மைகளை இவ்வாறு தொகுக்கலாம். நாம் குழப்பத்தில் இருக்கும்போது ஒரு நல்ல தத்துவ நூல் அல்லது சுயசரிதை நூல் நமக்கு நல்ல வழிகாட்டியாக இருக்கும். அன்றாட வாழ்க்கையின் அழுத்தங்களிலிருந்து விடுபட இலக்கியங்களும் கவிதைகளும் நமக்கு அமைதியை தருகின்றன. நாம் நமது ஊரை விட்டு தாண்டாவிட்டாலும் உலக நாடுகளின் கலாச்சாரம், வரலாறு, மனிதர்களின் வாழ்வியல் ஆகியவற்றின் நூல்களின் வழியை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அறியாமை அகல புத்தகங்கள் எவ்வாறு உதவுகின்றன என்பதை மிக அழகாக பாடினார். உலகத்து நாயகரே, உங்கள் வீட்டு புத்தகசாலை எங்கே என்று கேட்போம். ஒவ்வொரு வீட்டிலும் புத்தகங்கள் நிறைந்திருக்க வேண்டும் என்பதே சான்றோர்களின் ஆசை. ஒரு மனிதன் தனியாக இருக்கும்போது அவனுக்கு ஏகாந்தமான துணையாக இருப்பது புத்தகங்கள் மட்டும்தான். நவில்தோறும் நூல் நயம் போலும் என்றார் வள்ளுவர். அதாவது படிக்க படிக்க இன்பம் தருவது நல்ல நூல்கள். எனவே வாரத்திற்கு ஒரு புத்தகமாவது படிப்போம். இன்று நாம் அனைவரும் உறுதியேற்போம். நம் குழந்தைகளுக்கு விளையாட்டுப் பொருட்களை வாங்கி தருவதை விட நல்ல புத்தகங்களை பரிசாக அளிப்போம். நூல்கள் தரும் அனுபவங்களை கொண்டு நம் வாழ்வை செப்பனிடுவோம். புத்தகங்கள் தரும் அறிவை கொண்டு சமுதாயத்தை உயர்த்துவோம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது இணைத்தானும் நல்லவை கேட்க. வழங்கியவர் முனைவர் ஆர். ரீனா அவர்கள்.
2: வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப டோர் டெலிவரி செய்யப்படுகிறது.
3: 8 300 37 57
4: நேரம் 6:15. இனி கேட்கலாம்
5: அக்டோபர் 7 இந்நாளின் சிறப்பு. ஜேம்ஸ் குக் என்ற மாலுமி 1769 அக்டோபர் 7 நியூசிலாந்தை கண்டுபிடித்தார். ஐரோப்பா கண்டத்தில் உள்ள ஜெர்மன் 1949 ஜனநாயக குடியரசாக உருவாக்கப்பட்ட நாள் அக்டோபர் 7. 1959 அக்டோபர் 7 சோவியத் விண்கலம் லூனா 3 சந்திரனின் புகைப்படங்களை பூமிக்கு அனுப்பியது. அக்டோபர் 7 அன்று ஐக்கிய நாடுகள் சபையால் ஒவ்வொரு ஆண்டும் உலக பருத்தி தினம் கடைபிடிக்கப்படுகிறது. இந்த நாள் பருத்தியின் முக்கியத்துவத்தை உலகளவில் மக்களுக்கு நினைவூட்டுகிறது. 1806 ஆம் ஆண்டு அக்டோபர் 7 நாளில் ரால்ஃப் வெஜூட் என்பவரால் கார்பன் தாளுக்கான

0: காப்புரிமம் பெறப்பட்டது.
1: தமிழறிஞரும் நூலாசிரியருமான அ தட்சிணாமூர்த்தி அவர்களின் பிறந்த தினம் 1937 அக்டோபர் 7.
0: 1938 அக்டோபர் 7 தமிழக கவிஞர் ஞானக்கூத்தன் அவர்களின் பிறந்த தினம்.
1: ஒலித்தது இந்நாளின் சிறப்பு.

நேரம் 6:17. இனி இன்றைய நாளின் நிகழ்ச்சியும் நேரமும் அறிந்து கொள்வோம். காலை 6:30 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்குகிறார் பேராசிரியர் ஜி பிரேமா அவர்கள். 6:35 ஒரு சொல் கேளிர் இன்று ஒரு செய்தி. நேரடி நெல் விதைப்பு குறித்த தகவல்கள் வழங்குகிறார் கள்ளக்குறிச்சி வேளாண் அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் பி மகேஸ்வரன் அவர்கள். காலை 6:45 நற்றினை பதிப்பகம் வழங்கும் இன்று சொல்வோம் நன்று சொல்வோம் வழங்குகிறார் முனைவர் வைகை செல்வன் அவர்கள். 6:55 பூந்தளிர். காலை 7 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள். 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள். ஆழ்வார்கோவில் ஸ்ரீ கிருஷ்ணசுவாமி திருக்கோவிலின் சிறப்புகளை வழங்குகிறார் பரமக்குடிமை சீனிவாசன் அவர்கள். 7:30 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்களின் தொடர்ச்சி. காலை 8:00 செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 8:02 பாட்டு வேணுமா? இன்று ராமநாதபுரம் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல்கள் ஒளிபரப்பாகும். காலை 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குகிறார் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். காலை 9:00 செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சலாக கேட்போம். 9:02 டிரைவ் டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. காலை 10:00 செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சலாக. 10:02 விருப்ப கானங்கள் என் விருப்பம். காலை 10:30 இருபட பாடல்கள் மாறன் மற்றும் சுல்தான் ஆகிய படங்களின் பாடல்களை கேட்போம். செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சலாக. 11:02 கண்ணாடி மாளிகை உன் எதிர்காலம் உன் கையில் என்ற தலைப்பில் ஜே கே அனுபவ் கிருஷ்ணா அவர்களுடனான நேர்முகம் உடன் உரையாடுகிறார் ஜே ஜெயா அவர்கள் நிகழ்ச்சி பொறுப்பாளர். நண்பகல் 12:00 செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சலாக கேட்போம். 12:02 ஸ்நேகிதியே. பகல் 1:00 வசந்த கானங்கள். பிற்பகல் 2:00 பன்மொழி பாடல்கள். 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சலாக. 3:00 செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சலாக. 3:02 NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. 3:32 மெல்ல வரும் பாட்டு. மாலை 4:00 செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 4:02 வசந்தன்கோ வழங்கும் ஆட்டக்களம். மாலை 4:30 ஆட்டக்களம். செய்திச் சுருக்கம் 5:02 மாலை தென்றல். மாலை 6:00 செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 6:02 சேவை செய்திகள். 6:05 விளக்கேற்றும் வேலை. காலை 6:25 மாலை நிகழ்ச்சியும் நேரமும். மாலை 6:30 அந்திப்பூக்கள். 7:00 பாட்டு எது ஹிட்டு. 8:00 செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 8:05 பட்டாம்பூச்சிகள். 8:30 அச்சாணி. பாரம்பரிய பூஜை பொருட்கள் தயாரிக்கும் தொழில் முனைவோர் எம் சஹானா காந்தி அவர்கள் பங்குபெற்ற நேர்முகத்தின் முதல் பகுதி உடன் உரையாடுபவர் கே வேல்முருகன் அவர்கள். 8:45 இன்றைய பாரதம். வாழை நார் கழிவுகளில் கைவினைப் பொருட்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்கள் செய்து வரும் முருகேசன் அவர்களுடனான நேர்முகம் கேட்கலாம். இரவு 9:00 காற்றில் விரியும் கடித மலர்கள். 10:00 பட்டுச்சிறகு. 10:59 ராமேஸ்வரம் FM 100.9 ஒளிபரப்பு நிறைவு பெறும். 11:00 நாளைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்போம். 11:05 தேனும் பாலும். நள்ளிரவு 12:00 முதல் காலை 45 மணி 4 மணி 45 நிமிடம்

வரை சென்னை விவத் பாரதி தமிழகம் 102.3 MHz நிகழ்ச்சிகள் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்திட கேட்கலாம். நேர்களே, இதுவரை இன்றைய நாளின் நிகழ்ச்சியும் நேரமும் கேட்டோம்.

0: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
2: ஏப்பா மாரா, அந்த ஏரோப்ளான நம்ம ஊருக்கு சீக்கிரம் அனுப்பி விடாப்பா.
3: இனி ஜெயிக்கிறதும் தோக்கறதும் ஓங்கறதாண்டா இருக்கு.

0: மீனாட்சி பிரமாதம்.
1: என்ன நான் சொல்றேன்,
0: இன்றைக்கு காஃபி பிரமாதம்.
1: இது காஃபி டே காஃபினா ஆல்வேஸ் பிரமாதம்.
0: காஃபி டே காஃபி பவுடர், காஃபி டே காஃபி பவுடர் வாங்க முரளி காஃபி டேக்கு வாங்க. சேதுபதி பள்ளி, HDFC பேங்க் சிக்னல் அருகில், மதுரை. வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப ஃப்ரீ டோர் டெலிவரி செய்யப்படுகிறது. ராணி விசேஷத்தை கிளம்பலையா?
2: நான் வரலங்க. காலையில எந்திரிச்சாலே கைகள்லாம் நீட்டி மடக்க முடியல, வலிக்குதுங்க.
0: ராணி, இது சாதாரண வழியா இருக்கலாம், இல்ல முடக்குவாதமா கூட இருக்கலாம். எதுவா இருந்தாலும் தீர்வு இருக்குல்ல. அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு ஒரு 8 போயிட்டு வந்துருவோம்.
2: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச்சை அருகில், அண்ணா நகர், மதுரை.

வணக்கம், நான் உங்கள் நடிகர் பரணி பேசுறேன். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்குது 103.3 மதுரை வானவில் பண்பலை. நல்ல தகவல்களை கேளுங்க, ரசிச்சு கேளுங்க, மனசோட ஒட்டி உறவாட இனிமையான பாடல்களை கேளுங்க, மகிழ்ச்சியா இருங்க. உங்கள் 103.3 மதுரை வானவில் பண்பலை அன்புடன் பரணி.

0: அன்பு ரசிகர்களுக்கு வணக்கம். பின்னணி பாடகியும் நடிகையுமான டி கே கலா நான் பேசுகிறேன். மதுரை வானவி பண்டலை 103.3 கேளுங்க.
1: நேரம் 6:30. இனி கேட்கலாம்.
2: இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்குகிறார் பேராசிரியர் ஜி பிரேமா அவர்கள்.
3: ஒரு நிமிஷம் கற்பனை பண்ணி பாருங்களேன், நாம கடலுக்குள்ள போறோம். நம்ம கண்ணுக்கு வண்ண வண்ண மீன்கள் நீந்துறது தெரியுது, நல்லா பார்த்து ரசிக்கிறோம். ஆனா இந்த மீன்கள் எல்லாம் எங்க வாழுது, என்ன சாப்பிடுது, எங்க இனப்பெருக்கம் செய்யுதுன்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்குறோமா? நாம எல்லாரும் கல்லுன்னு நினைக்கிற பவளப்பாறைகள் தான் இதோட இருப்பிடமே. நாம எல்லாரும் பவளப்பாறைகளை ஒரு தாவரம்னு நினைப்போம், ஆனா அது ஒரு விலங்கு. ரொம்ப சின்ன பவள உயிரினங்கள் தலைமுறை தலைமுறையா தங்களோட கடினமான உடல் அமைப்புகளை உருவாக்கிக்கிட்டே போகும். இப்படி ஒரு தலைமுறை உருவாக்கிய அமைப்பின் மேலேயே அடுத்தடுத்த தலைமுறை வளரும். இப்படி 100,000 ஆண்டுகள் சேர்ந்து கட்டி எழுப்புன ஒரு உயிருள்ள நகரம்தான் இந்த பவளப்பாறை. தன்னோட உடலையே ஒரு கட்டுமான பொருளா பயன்படுத்தி

0: ஒரு நகரத்தையே உருவாக்குறதுல இயற்கையின் ஒரு அரிதான படைப்புன்னு நாம இதை சொல்லலாம். இப்பேற்பட்ட பவளப்பாறைகள்லாம் கடலுக்கடியில வெறுமனே 1% குறைவான பரப்பளவு தான் கொண்டிருக்கு. ஆனா இத சார்ந்திருக்கிற உயிர்களோட எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப பெருசு. பல உயிர்களோட வாழ்க்கையை இணைக்கிற ஒரு முழுமையான இயற்கை அமைப்பு இந்த பவளம். சூரிய ஒளியை பயன்படுத்தி உணவை உருவாக்குது. சின்ன சின்ன ஒளிச்சேர்க்கை செய்யும் உயிரினங்களும் இதோட சேர்ந்து வாழுது. இப்படி பவளமும் நுண்ணுயிரிகளும் ஒண்ணுக்கொண்ணு உதவி செஞ்சு வாழ்றாங்க. இப்போலாம் நீங்க செய்திகள்ல பார்த்துருப்பீங்க, பவளங்கள் வெள்ளையா மாறிக்கிட்டு வருதுன்னு. இதை நாம பவள வெழுத்தல்னு சொல்றோம். வெள்ளை மாறிட்டதால அது இறந்து போச்சுன்னு நம்ம சொல்லிட முடியாது. வெப்பம் அழுத்தம் குறைஞ்சு யதார்த்த நிலைக்கு கடல் திரும்பும் போது அது பழையபடி தன்னோட இயல்பு நிலைக்கு வந்துடும். மறுபடியும் நுண்ணுயிர்கள் ஒட்டிக்கிறோம். ஆனா வெப்ப அழுத்தம் தொடர்ச்சியா கூடிக்கிட்டே போகும்போது அது மீளவே முடியாத நிலைக்கு போயிடும். அப்போ அது இறந்து போயிடும். இப்போ 2023-25 நடைபெற்ற ஒரு 4வது உலகளாவிய பவள வெழுத்தல் நிகழ்வுல உலகத்துல 84% பவளப்பாறைகள் அதீத கடல் வெப்ப அழுத்தத்தை சந்திக்குதுன்னு கணக்கெடுப்பு தகவல் சொல்லுது. பழைய வருஷங்களோட ஒப்பிட்டு பார்த்தா 1998 வெறும் 21% இருந்தது, 2010 37%, 2014 68%, 2023-25 இப்போ எடுத்த கணக்கீட்டுல 84% உயர்ந்திருக்கு. இது வெறும் புள்ளி விவரம்னு எடுத்துக்காம கடல் வெப்பமாகறதால பவளப்பாறைகள் எந்த அளவுக்கு ப்ரெஷரை சந்திக்குதுங்கிறத நாம் புரிஞ்சுக்கிறணும். இதனால் என்ன ஆபத்து உண்டாகும்னா, இறந்த பவளம் மீண்டும் தன்னை உயிர்ப்பிச்சுக்கிற தேவையான காலம் கிடைக்காம போயிடும். பார்த்து பார்த்து பல பல தலைமுறையாக ஒன்றோட ஒன்று ஒட்டி ஒட்டி ஒட்டி கட்டின அந்த பெரிய அந்த பவள பாறை ஒரு நொடியில் ஒரு வெப்பால அழிச்சிட்டு போயிடுது. அதுலேயும் உயிர் தப்பி பிழைக்கக்கூடிய திறன் கொண்ட சில பவளப்பாறைகள் இருக்க தான் செய்யுது. அதை நாம் கண்டுபிடிச்சி அதுக்கு முன்னுரிமை கொடுத்து நம்ம பாதுகாக்கணும். இந்த மாதிரி பவளப்பாறைகள்லாம் சுமார் 28% மட்டும்தான் இருக்குன்னு ஆய்வுகள் நமக்கு எச்சரிக்குது. நாம் தமிழ்நாட்டில் கூட ராமேஸ்வரத்துலேருந்து தூத்துக்குடி வரையிலான கடற்பகுதியில் முக்கியமாக இது காணப்படுது. மன்னார் வளைகுடால 21 கொண்ட பகுதி பவளத்துக்கு பேர் போன பகுதி. குறைஞ்சபட்சம் இந்த பகுதியில் இருக்கிற பாறைகளையாவது நாம் காப்பாற்றணும்னு 2024 கான்கிரீட் சட்டங்கள் பொருத்தி அதை வளர்க்கும் முறைகளை உருவாக்கி இருக்கிறாங்க. கடல்லிருந்து வரக்கூடிய அலைகளோட ஆற்றலை குறைக்கிறதுலையும் கடற்கரையை அலைகள் தாக்காம பாதுகாக்கிறதுலையும் இது இன்னும் பல மருத்துவ பொக்கிஷங்களை உள்ளடக்கி இருக்குது. இதை பாதுகாக்கிற கடமை நாம் ஒவ்வொருவருக்கும் இருக்குங்கிறத உணர்ந்து நாம் செயல்படணும்.
1: இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்கினார் பேராசிரியர் ஜி. பிரேமா அவர்கள்.

0: நேரம் 6:35. இன்று பராபவ வருடம் புரட்டாசி மாதம் 20 புதன்கிழமை. அன்பார்ந்த உழவர்களே, நேயர்களே, இன்று உங்களுக்காக ஒலிக்கவிருப்பது ஒரு சொல் கேளீர். இன்று ஒரு செய்தி.
1: அன்பார்ந்த மதுரை மாவட்ட விவசாயிகளே, இன்று 7 மதுரை திருமங்கலத்தில் மக்காச்சோளத்தில் ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை குறித்து பயிற்சி நடைபெற உள்ளது. ஆர்வமுடையோர் கலந்து கொண்டு பயன்பெறலாம். அன்பார்ந்த விவசாயிகளே, பருத்தி உற்பத்தி திறன் இயக்க திட்டமானது பருத்தியின் விளைச்சலை அதிகரிக்கவும் தரத்தை உயர்த்தவும் விவசாயிகளுக்கு நவீன தொழில்நுட்ப உதவிகளை வழங்கவும் இந்திய அரசாங்கத்தால் கொண்டுவரப்பட்ட ஒரு சிறப்பு திட்டமாகும். இத்திட்டத்தின் முக்கிய நோக்கங்களாக பருத்தி உற்பத்தி மற்றும் உற்பத்தி திறன் அதிகரிப்பு, உயர் அடர்த்தி நடவுமுறை, நெருக்கமான இடைவெளி சாகுபடி போன்ற நவீன தொழில்நுட்ப முறைகளை பயன்படுத்தி பருத்தி விவசாயத்தில் வருமானத்தை அதிகப்படுத்த இந்த திட்டம் 2026-2027 வரை செயல்படுத்தப்பட உள்ளது. இந்த திட்டத்தில் குறைந்த பரப்பளவில் அதிக

0: செடிகளை பயிரிடும் முறைகளான உயர் அடர்த்தி நடவுமுறை செயல் விளக்க திடலுக்கு 14,000 ரூபாயும் நெருக்கமான இடைவெளி சாகுபடி செயல் விளக்க திடலுக்கு 18,500 ரூபாயும் மிக நீண்ட இழையுடைய பருத்தி சாகுபடி செயல் விளக்க திடலுக்கு 9,500 ரூபாயும் பருத்தியின் வளர்ச்சியை மேம்படுத்தவும் அதிக மகசூல் பெறவும் ஒருங்கிணைந்த பயிர் மேலாண்மை சாகுபடி செயல் விளக்க திடலுக்கு 7,500 ரூபாயும் ட்ரோன் மூலம் பயிர் பாதுகாப்பு மருந்து தெளிப்புக்கான செலவில் 50% மானியமும் இப்போது கூறிய பயிர்களின் சாகுபடி தொடர்பான பயிற்சிகளும் விவசாயிகளுக்கு வழங்கப்பட உள்ளன. விருதுநகர் மாவட்டத்திற்கு இப்போது கூறிய சாகுபடி செயல் விளக்க திடல்கள் 1,660 ஹெக்டேரும் ட்ரோன் மூலம் மருந்து தெளிப்பு மானியம் 800 ஹெக்டேருக்கும் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இப்போது கூறிய திட்டத்தில் விவசாயிகள் உழவன் செயலி மூலம் பதிவு செய்யலாம் அல்லது தங்கள் பகுதி வேளாண்மை உதவி இயக்குனர் அலுவலகங்களை தொடர்பு கொள்ளலாம். ஆர்வமுடையோர் பதிவு செய்து பயனடையுமாறு விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். அன்பர்ந்த தேனி மாவட்ட விவசாயிகளே, தேனி மாவட்டத்தில் பட்டியல் வகுப்பினர் மற்றும் பழங்குடியினர் அதிகம் வாழும் குடியிருப்புகள் வாரியாக வாழ்வாதார திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. இன்று 7ஆம் தேதி ஆண்டிப்பட்டி மற்றும் தேனி ஏத்தக்கோவில் சமுதாய கூடத்தில் விழிப்புணர்வு முகாம் காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை நடைபெறும். இப்போது கூறிய விழிப்புணர்வு மற்றும் திட்டங்களை பரப்புதல் முகாமில் மக்கள் தவறாது கலந்து கொண்டு பயன்பெறலாம் என தேனி மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவிக்கின்றார். அன்பார்ந்த மரப்பயிர் விவசாயிகளே, தங்கள் நிலங்களில் அதிக எண்ணிக்கையில் மரங்களை நட்டால் அதிக லாபம் கிடைக்கும் என்ற கருத்து உள்ளது. மரங்களை சரியான இடைவெளியில் நடுவது அவசியம் என்பதை விவசாயிகள் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஒரு டிம்பர் மரம் 25 ஆண்டுகளில் எவ்வளவு வளர்கிறது, எவ்வளவு அறுவடை தருகிறது என்பது பல்வேறு காரணங்களால் நிர்ணயிக்கப்படும். மரத்தின் வகை, தண்ணீர் இருப்பு, மண் வகை, பராமரிப்பு போன்ற காரணங்கள் இருந்தாலும் அதில் மிக முக்கிய அம்சம் மரங்களுக்கு இடையே உள்ள இடைவெளி. மரம் சார்ந்த விவசாயத்திற்கு மரங்களுக்கான இடைவெளி 12 to 12, 12 to 15 அல்லது 15 to 15 அடி இருக்க வேண்டும். எனினும் பல விவசாயிகள் இடைவெளியை கவனத்தில் கொள்ளாமல் நெருக்கமாக மரங்கள் நடுவதால் மரம் பருக்காது, நல்ல அறுவடை கிடைக்காது. டிம்பர் மரங்களுக்கு இடையில் சரியான இடைவெளியை பின்பற்றும் போது மரங்களுக்கு இடையே சூரிய ஒளி மற்றும் தண்ணீர் தேவைக்கான போட்டி குறையும். மேலும் மரங்கள் வளர கிளைகள் படர்ந்து வளர போட்டி ஏற்படாது. இதனால் டிம்பர் மரங்கள் அதன் வயதிற்கேற்ற சரியான வளர்ச்சியை பெறுவதோடு மரங்களின் தரமும் சிறப்பாக இருக்கும். 6 to 6 அடி இடைவெளியில் ஒரு ஏக்கரில் 1,210 மரங்கள் நடவு செய்தாலும் பெரிய வருமானம் கிடைக்காது. 15 அடி இடைவெளியில் வெறும் 193 மரங்கள் நடவு செய்தாலும் மரங்கள் பருத்து வளர்ந்து சுற்றளவு அதிகமாக இருக்கும். உதாரணமாக 25 வருடம் வளர்ந்த மரத்தின் சுற்றளவு 11 அடிக்கு அதிகமாகவும் அந்த மரத்தின் கன அடி ஏறக்குறைய 200 அடிக்கு அதிகமாகவும் இருக்கும். மேலும் மரத்தில் 80% to 90% இடைக்கட்டையாக இருப்பதால் நல்ல விலை கிடைக்கும். மரத்திற்கு மரம் அதிக இடைவெளி இருப்பதால் ஊடுபயிராக பல்வேறு பயிர்களை சாகுபடி செய்யலாம். வரப்பு ஓரங்களில் மர நடவு செய்யும் போது 1-2 வரிசை மட்டும் நடுவதால் 8 to 10 அடி இடைவெளியிலும் மரங்களை நடலாம். தொடர்வது இன்று ஒரு செய்தி. இன்றைய இன்று ஒரு செய்தியில் நேரடி நெல் விதைப்பு குறித்த தகவல்கள் வழங்குகிறார் கள்ளக்குறிச்சி வேளாண் அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் பி மகேஸ்வரன் அவர்கள்.
1: ஒரு பயிர்கள் ஆரம்ப கட்டத்துல வந்து களை வந்து இல்லாம பாத்துக்கணும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் போயில களை நிறைய இருக்கும், 40 நாளைக்கு மேல பார்த்தா பயிர் கிளீனா இருக்கும். அந்த மாதிரி பண்ணுறதுனால வந்து பயிருக்கோ மகசூலுக்கோ வந்து எந்த தாக்கமும் வராது. நீங்கள் ஆரம்பத்தில் எப்படி களை இல்லாமல் பார்த்துக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் மகசூல் கூடும். சப்போ நெல் அப்படின்னா 30-35 நாளைக்குள்ள 120 நாளில் 40 நாளுக்குள்ளே களையே இல்லாமல் பார்த்துக்கிறணும். அதுக்கு இப்போ இன்றைக்கி சேற்று விதைப்பில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம களைக்கொல்லி அடிக்க போகிறோம். பெரும்பாலும் நம்ம களைக்கொல்லியை நேரடியாக பரிந்துரைக்கலை. நீங்கள் சேற்று விதைப்பில் அப்படின்னா 20 25 நாள்ல ஒரு கை களை எடுக்கலாம், 40 45 நாளுக்குள்ள ஒரு கை களை, ரெண்டு கை களை வந்து எடுக்கலாம். இல்ல நீங்க

0: வரிசை நடவு போட்டிருந்தீங்க, அந்த ட்ரம் சீடர் மூலமாக வந்து விதைச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கோணம் விடுற வந்து 20 நாள், 30 நாள், 40 நாள், இந்த 3 நாளில் ஓட்டி நீங்கள் கோணம் விடுற மூலமாக எல்லா கலைகளையுமே வந்து கட்டுப்படுத்திடலாம். இல்லை நாம் வந்து கையில் தான் தூவியிருக்கோம், மிஷின் யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னா கலைக்கொல்லிகள், முக்கியமாக வந்து விதை முளைக்கு முன் உள்ள கலைக்கொல்லிகள், பெண்டிமெத்திலின் அப்படி இல்லைன்னா பிரிட்டிலாக்குளோர் போன்ற கலைக்கொல்லிகளை வந்து நாம் கரெக்டாக விதைத்த 5வது நாள், நெல் விதைத்த 5வது நாளில் வந்து பயன்படுத்திக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் 30லேருந்து 35வது நாள் வந்து ஒரு கை களை எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு நெல் சேற்று முறையில் வந்து நெல் அந்த களைகளை வந்து கண்ட்ரோல் பண்ணிடலாம். இல்லை நம்ம வந்து ஆலை இல்லை சுத்தமாக அப்படின்னா, ஸோ விதைத்த 5வது நாள் வந்து பிரிட்டிலாக்குளோர் அப்படி இல்லைன்னா பெண்டிமெத்திலின் அப்படிங்கிற ஒரு களைக்கொல்லியை வந்து பயன்படுத்தலாம். ஸோ அப்படி அதுக்கப்புறம் 25 நாள், ஏன்னா நம்மகிட்ட கைக்களை எடுக்க ஆளே இல்லை. அப்புறம் களை முளைத்ததுக்கு அப்புறம் சோடியம் பைபை பாஸ்பேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு களைக்கொல்லி இருக்கு, அதையும் வந்து நம்ம பயன்படுத்தலாம். இதுக்கப்புறம் நம்ம புழுதி விதைப்புலையும் களை மேலாண்மை ரொம்ப முக்கியம். ஸோ அங்கேயுமே வந்து ஏன்னா நம்ம அங்கே களைக்கொல்லி அடிக்கிறதுக்கான, அதாவது விதை முளைக்கு முன் களைக்கொல்லி அடிக்கிறதுக்கான வாய்ப்பு மிக குறைவு. ஏன்னா மழை எப்போ பெய்யும்னே தெரியாது, நம்ம ரெடியாக இருக்க முடியாது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஒரு களை வந்து 15-20 நாளில் எடுத்துடணும். ஏன்னா அப்போ வந்து நிறைய புழுதி விதைப்பில் வந்து களைகள் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 20-25 நாளில் நம்மளுக்கு களை முளைத்த பின் இருக்கக்கூடிய களைகள், ஏன்னா நம்மளுக்கு பார்த்தோன்னா 20-25 நாளில் ஓரளவுக்கு அந்த மழைக்காலம் வந்துடும், தண்ணி ஓரளவுக்கு தேங்கி இருக்கும். ஸோ அப்போ நம்ம அந்த களைக்கொல்லிகளை அடிச்சுக்கலாம்.
1: இதுவரை நேரடி நெல் விதைப்பு குறித்த தகவல்கள் வழங்கினார் கள்ளக்குறிச்சி வேளாண் அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் பி. மகேஸ்வரன் அவர்கள். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய இன்று ஒரு செய்தி.
2: எங்க போனா அமுதா? ஏ அமுதா, ஃபேனு லைட்டு டிவின்னு எல்லாத்தையும் போட்டுட்டு போயிட்டா, கரண்ட் பில் என்ன ஆகுறது?
3: அடடா, ஏங்க கத்திக்கிட்டே இருக்கீங்க? மழை பெய்யற மாதிரி இருக்கேன்னு காய போட்ட துணியை எடுக்க போனேங்க.
2: போனா எல்லாத்தையும் அமத்திட்டு போக வேண்டியதானே?
3: குறை சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்களா?
2: குறை சொல்லலம்மா, இந்த மாதிரி எல்லாமே அலட்சியமா இருந்துச்சு அப்படின்னா மின்சாரம் வீணா தானே போகும். அது மட்டுமா, பின்னாடி வரும் நாட்கள்ல வர்றவங்களுக்கு பற்றாக்குறை கூட ஆகலாம். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் மின்சாரத்தை சிக்கனமா பயன்படுத்த நமக்கும் நம்ம சமுதாயத்துக்கும் நல்லது.
3: அக்கறையுடன்
2: வெளியிடுவது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9.

வணக்கம், நான் பாடலாசிரியர் முத்தமிழ் பேசுகிறேன். எஃப்எம் ரெயின்போ 103.3 எப்போதும் நீங்க இனிமையா கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு எஃப்எம். இந்த எஃப்எம்ல வந்து பலவிதமான நிகழ்ச்சிகளை மக்களுக்காக தொகுத்து வழங்கிட்டு இருக்காங்க. அது கேட்டு மக்கள் இன்னும் மேலாக பயன்பெற வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். நன்றி.

0: நேரம் 6:45.
1: நற்றினை பதிப்பகம் வழங்கும் இன்று சொல்வோம் நன்று சொல்வோம் வழங்குபவர் மேனாள் கல்வித்துறை அமைச்சர் முனைவர் வைகை செல்வன் அவர்கள்.
2: நற்றினை பதிப்பகம் உலகத்தரமான நூல்களை மலிவு விலையில் வழங்கும் பதிப்பகம். நற்றினை பதிப்பகம் தொடர்புக்கு 9486177208.
3: அன்பு நண்பர்களே, அருமை குழந்தைகளே, வணக்கத்துக்குரிய பெரியவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான காதி விடக்கம். நண்பர்களே, கீழ்கண்டவர்களுக்கு வாய்ப்பு என்பதே ஒருபோதும் கிடைக்காது என்று ஒரு புத்தகத்திலே நான் படித்தேன். யாருக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்காது? ஆச்சரியமாக இருக்கிறதே, ஏன் அப்படி வாய்ப்பு கிடைக்காது என்று நிராகரிக்கப்படுகிறார்கள்? வேற என்ன காரணம் என்று யோசித்தால் அவர்கள் சோம்பேறிகளாக இருக்கிறார்கள். கற்றுக்கொண்டே இருப்பவன் என்று சொன்னால் அவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். சுற்றி கொண்டே இருப்பவர்களுக்கு எப்படி வாய்ப்பு?

0: கிடைக்கும்? கோழையாக இருக்கிறவர்கள் எந்த ஒரு முடிவையும் எடுக்க முடியாமல் திணறி கொண்டு கோழைத்தனமாக இருப்பது மிகப்பெரிய ஒரு தடுமாற்றம். ஒரு அறிவு என்பது ஒரு விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். அப்படி அறிவார்ந்த விழிப்புணர்வோடு இருக்கிற போதுதான் ஒரு மாற்றம் என்பது இயல்பாக ஏற்படும். பலவீனமாக ஆகிவிட்டதற்கு பிறகு எப்படி பலமருந்திய சிந்தனை நமக்கு கிடைக்கும்? ஆகவேதான் நண்பர்களே, பலவீனமான சிந்தனைகளை தோற்கடித்துவிட்டு பலமான சிந்தனைகளை நாம் ஏற்படுத்த வேண்டும். அரைகுறை தன்மை என்று சொல்வார்கள் அல்லவா, எல்லாத்துக்கும் அவன் அரைகுறைப்பா, முழுமையாக இருக்காதுப்பா என்று சொல்வார்கள் அல்லவா. அப்படி அரைகுறைவாக இருக்கக்கூடாது, முழுமையாக இருக்க வேண்டும். அதோடு மாத்திரமில்லாமல் தயாராக இருக்க வேண்டும், எப்போதும் தயார். போர்க்களத்திலே நான் பயிற்சி எடுத்து கொண்டு வருகிறேன் என்று சொன்னால் என்ன ஆகும்? எப்போதும் தயாராக இருக்க வேண்டும். ஒரு வீரனோ அல்லது ஒரு பேராற்றல் கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு ஆயத்தமான ஆளுமைகளோ எழுத்தாளன் எப்போதும் வேண்டுமானால் எழுத வேண்டும். ஒரு கவிஞன் எப்போது வேண்டுமானாலும் கவிதை எழுத வேண்டும், கவிதை சொல்ல வேண்டும். ஒரு பேச்சாளன் எப்போது வேண்டுமானாலும் பேச்சை தொடங்க வேண்டும். அப்படி பேராற்றல் கொண்டிருக்கிறவராக இருக்கிற போதுதான் ஒரு மாற்றம் என்பது ஏற்படும். அப்புறம் பேசுறங்க, அப்புறம் எழுதுறங்க, ஒரு வாரம் ஆகட்டுங்க என்று சொன்னால் தள்ளி போடுகிற தன்மை ஏற்பட்டு விட்டால் எப்படி என் வெற்றி என்பது சாத்தியமாகும்? அது வாய்ப்பு கிடைக்காது அல்லவா. ஆகவே நடைமுறைக்கு ஒவ்வாத சில விஷயங்களை பேசிக்கொண்டே இருப்பவர்களுக்கும் வெற்றி கிடைக்காது. எப்போதும் கடிகாரத்தை பார்த்து கொண்டே இருப்பார். நேராச்சா, 5 மணி ஆகி போச்சு, 5 மணிக்கு இன்னும் அரை மணி நேரம் இருக்கு, இப்ப வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு எண்ணுகிறவர்களுக்கு எப்போதும் உயர்வு கிடைக்காது. அதிகமாக உழைக்க வேண்டும், குறைவாக எதிர்பார்க்க வேண்டும். அப்படி செய்கிற போதுதான் நண்பர்களே, வாய்ப்பு என்பதும் மாற்றம் என்பதும் வெற்றி என்பதும் நமக்கு இயல்பாக கிடைக்கும். அக்கறையும் கவனமும் இல்லாதவர்களுக்கு எப்படி வாய்ப்பு கிடைக்கும்? முதுகெலும்பே இல்லாதவர்களுக்கு எப்படி வாய்ப்பு கிடைக்கும்? தடைகளை கண்டு அஞ்சுபவர்களுக்கு எப்படி வாய்ப்பு கிடைக்கும்? தனது இரத்தத்தில் வலிமை இல்லாதவர்களுக்கு எப்படி வாய்ப்பு கிடைக்கும்? தனது கல்வியிலோ பணியிலோ மோசமான நேரத்தை செலவிடுபவர்களுக்கு எப்படி வாய்ப்பு கிடைக்கும்? கல்வியாலும் தன்னுடைய பணியாலும் முன்னேற்றமான பாதைக்கு தன்னுடைய நிறுவனத்தை அழைத்து செல்கிற போதுதானே அவர் முக்கியத்துவம் பெறுகிறார். தனது மனங்களை மேம்படுத்துவது அவசியம் இல்லை என்று கருதுகிறவர்களால் எப்படி வெற்றி என்பது கிடைக்கும்? மனங்களை மாற்ற வேண்டும், ஒரு மாற்றத்தை விதைக்க வேண்டும். தனது வேலையை செய்து முடிக்காமல் எப்போதும் பின்தங்கி கொண்டிருக்கிறவர்களுக்கு எப்படி வாய்ப்பு உருவாகும், மாற்றங்கள் உருவாகும்? அஸ்திவாரம் போடுவதில் மிச்சம் பிடித்த வண்ணம் தயார் செய்வது பயனில்லை என்று கருதுகிறவர்களால் எப்படி கிடைக்க முடியும்? அஸ்திவாரம் இல்லாமல் ஒரு கட்டடம் எப்படி உருவாகும்? ஆக அஸ்திவாரம் என்பது பிரதானமாகிற்றே, மிகப்பெரிய உண்மை நிலைமையாயிற்றே. அது இல்லை என்று சொன்னால் கட்டடம் எப்படி எழும்பும்? ஆகவே உங்கள் உழைப்புகளை எப்போதும் தருவதற்கு தயாராக இருங்கள். தயாராக இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? முயற்சி, பயிற்சி, கடின உழைப்பு, ஒரு ஒழுங்கு, கட்டுப்பாடு, இவைகளெல்லாம் அவசியம். இப்படி அவற்றை நம் கட்டுப்பாடுடனும் ஒரு ஒழுங்குடனும் ஒரு நேர்த்தியுடனும் பின்பற்றுகிற போதுதான் வெற்றி என்பது இயல்பாக வந்து சேருகிறது என்கிற சிந்தனையை நண்பர்களே, இந்த சிந்தனையாக நாம் நெஞ்சிலே தாங்க வேண்டும். நன்றி நண்பர்களே, நாம் மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது நற்றினை பதிப்பகம் வழங்கிய இன்று சொல்வோம் நன்று சொல்வோம். வழங்கியவர் மேனாள் கல்வித்துறை அமைச்சர் முனைவர் வைகை செல்வன் அவர்கள்.
2: நற்றினை பதிப்பகம், நவீன தமிழ் இலக்கியத்திற்கான நிலையான அடையாளம். நற்றினை பதிப்பகம் தொடர்புக்கு 9486177208.

0: மீனாட்சி பிரமாதம்.
1: என்ன நான் சொல்றேன்,
0: இன்னைக்கு காஃபி பிரமாதம்.
1: இது காஃபி டே காஃபினா ஆல்வேஸ் பிரமாதம்.
0: காஃபி டே காஃபி பவுடர், காஃபி டே காஃபி பவுடர் வாங்க முரளி காஃபி டேக்கு வாங்க. சேதுபதி பள்ளி, HDFC பேங்க் சிக்னல் அருகில், மதுரை. வாடிக்கையாளர்கள் விருப்பத்திற்கேற்ப ஃப்ரீ டோர் டெலிவரி செய்யப்படுகிறது. என்ன குமார் ஒரே யோசனையா இருக்க?
2: இல்லனே, கையில் அடிபட்டு மனலாச்சு, என்ன பண்றதுனே தெரியல.
0: இதுக்கா யோசிச்சுட்டு இருக்க? அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு போப்பா. அடிபட்ட உடனே சரி, இல்ல ரொம்ப நாள் ஆகி வைத்தியம் பாக்கலனாலும் சரி, அங்க போய் ஒரு தடவை பார்த்தா சரியாயிருப்பா.
3: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச்சையில், அண்ணா நகர், மதுரை.
4: நேரம் 6:55.

0: ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 சிறிய மொட்டுக்களின் மழலை பேச்சை கேட்டு ரசிப்போம் பூந்தளிர் நிகழ்ச்சியில். இன்று பூந்தளிர் நிகழ்ச்சியில் உங்களுடன் இணைந்திருப்பது நான் தீபக். நிகழ்ச்சியில பேச காத்திருக்கும் குழந்தை செல்வம் யாரு, உங்க பேர் சொல்லுங்க?
1: விஷ்ணுராஜ்.
0: எத்தனாவது ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
1: 3rd ஸ்டாண்டர்ட்.
0: உங்க அம்மா அப்பா பேர் சொல்லுங்க.
1: அம்மா பேரு அன்புகரசி, அப்பா பேரு தேவராஜ்.
0: உங்க தங்கச்சி பாப்பா பேர் சொல்லுங்க.
1: பிரணிதா ஸ்ரீ.
0: உங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட் பேர் சொல்லுங்க.
1: சின்ன பாண்டி.
0: அவங்கள ரொம்ப பிடிக்குமா?
1: ரொம்ப பிடிக்கும்.
0: உங்க பெஸ்ட் ஃப்ரெண்டோட என்னென்னலாம் விளையாடுவீங்க?
1: ஹைட் அண்ட் சீக், ஃபுட்பால், கிரிக்கெட்.
0: இன்னைக்கு நிகழ்ச்சியில எங்களுக்காக என்ன சொல்ல போறீங்க? எங்க சொல்லுங்க?
1: Read a book every day. Learn you watch as you laugh and play. Ride the bus, neat and round. Draw, and paint with fun around. Thank you.
0: வருங்காலத்தில் என்ன ஆக ஆசைப்படுறீங்க?
1: போலீஸ்.
0: இன்று பூந்தளிர் நிகழ்ச்சியில் நம்முடன் அழகாக உரையாடிய விஷ்ணுராஜ் வருங்காலத்தில் போலீஸாக. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ பண்பலை சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நமக்கு கிடைக்கக்கூடிய புகழ் பாராட்டு அப்படிங்கிறது நம்ம தனி மனிதனுடைய உரிமை அப்படின்னு சொல்லிட முடியுமான்னு கேட்டால் நிச்சயமாக முடியாதுங்க. அது நம்மளுடைய செயல்களுடைய உரிமை தான். நம்ம செய்யக்கூடிய செயல்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அங்கீகாரம். அதனால் நம்ம செய்கிற வேலைக்கு, செயலுக்கு, அந்த பாராட்டுக்கு நிச்சயமான காரணமாக இருக்கக்கூடியது நம்மளுடைய உழைப்பு. உழைப்பை என்னைக்குமே வந்து நம்ம நிறுத்திட வேணாம். அதே சமயத்தில் மற்றவங்களுடைய உழைப்புக்கான பாராட்டை கொடுக்கவும் மறந்துட வேண்டாம்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் நிகழ்ச்சியை துவங்கலாம். மகிழ்விப்போம், மகிழ்ச்சியாய் இருப்போம். நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களோடு நான் நவ்யா.

0: 7:07 ஆயிட்டு இருக்க வேலையில நாம கேட்டுட்டே இருக்கும் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்களே. ஸோ இன்னைக்கு கிளைமேட் வந்து அப்படி சில் சில் குல் கூல் அப்படின்னு இருந்துகிட்டு இருக்கு. நிறைய இடங்கள்ல வந்துட்டு நம்ம ஊர்லயே சில இடங்கள்லாம் வந்து மழை கொஞ்சம் கம்மியா இருக்கு, மழையே வராம இருக்குங்கிறதுக்காக நிறைய வேண்டுதல்கள்லாம் ஒரு பக்கம் வச்சுட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்துட்டு லேசா நமக்காக மழையும் வந்து வந்துட்டு தான் இருக்கு. நேற்றுமே வந்து ராத்திரி எல்லாமே கொஞ்சம் மழை இருந்ததில்லை. இன்னுமே வந்து மழை வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நாம எதிர்பார்க்கறது வந்து கண்டிப்பா எல்லாருக்கும் புரியும் இல்லையா? ஸோ அந்த வகையில மழைக்கான வாய்ப்பு இன்னைக்கு எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கும்பொழுது, வெயிலுடைய தாக்கம் போது ஒரு 26 டிகிரி செல்சியஸ்ல இருந்து 34 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கலாம் இன்னைக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனா மதியத்துக்கு மேல வந்து வளிமண்டல சுழற்சி காரணமா இடி மின்னலோட கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்குப்பா அப்படின்னு சொல்லி வானிலை அறிக்கை சொல்லியிருக்காங்க. பட் எனிவேஸ் மழை வந்தது அப்படின்னா ரொம்ப சந்தோஷம்தான். வெயில் இருக்கணும் சொல்லியிருக்காங்க, மழை இருக்கணும் சொல்லியிருக்காங்க. எது வந்தாலும் நம்மளுடைய சேஃப்டி நமக்கு முக்கியங்கிறதுனால பத்திரமா நம்மளை நம்ம பார்த்துக்கலாம். இந்த பாட்டு கேட்டுட்டு வாங்க, அடுத்தடுத்து என்ன விஷயங்கள் இருக்குங்கிறத தொடர்ந்து பேசலாம்.
1: வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும்.

7:13 ஆயிட்டு இருக்க வேலையில நாம கேட்டுக்கிட்டே இருக்கோம் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள். இன்றைக்கு நம்ம ஏரியாவிலலாம் வந்துட்டு கொஞ்சம் பவர் கட்லாம் இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எஸ் பேரையூர் நகர் அந்த பக்கமாக அந்த சின்ன பூலாம்பட்டி, பெரிய பூலாம்பட்டி, பி தொட்டர் பாளையம், அப்புறம் சாலி சந்தை, செல்லமலைப்பட்டி, இந்த ஏரியாக்கள் இதை சார்ந்த பகுதிகள்லாம் இருக்கு இல்லையா, அந்த பக்கம் எல்லாமே வந்து இன்றைக்கி பவர் கட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் நம்ம அழகர் கோவில் சைட்லேயும் வந்து அழகர் கோவில், கள்ளந்திரி, அப்பந்திருப்பதி, பூண்டி, அதுக்கப்புறம் தூயநெறி, மாத்தூர், வெள்ளியங்குன்றம், புதூர், கடவுர், தொண்டமாம்பட்டி, மஞ்சப்பட்டி, சத்திரப்பட்டின்னு சொல்லிட்டு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இடங்கள்லையும் வந்து இன்றைக்கி காலையில் 9 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்குமே வந்துட்டு மின்தடை இருக்கும், பராமரிப்பு பணி காரணமாக வந்துட்டு பவர் கட் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு உங்களுடைய வேலைகள் எல்லாம் வந்து அந்த அரைத்தல் மூலியமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் மின்சாதனங்களை பயன்படுத்தி நம்ம வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோமோ அது எல்லா வேலைகளையும் வந்து காலையில் 9 மணிக்கு முன்னாடியே முடிச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா அங்கெலாம் வந்து பவர் கட் ஆகுது அப்படிங்கிறப்ப டெஃபினட்டாக 5 மணிக்கு தான் வந்து கரண்ட் வரும்னு இருக்காங்க. அது வரைக்கும் நம்ம எதையும் பண்ண முடியாது இல்லையா, அதனால முன்னாடியே எல்லாத்தையும் செஞ்சு வச்சுக்கோங்க.

7:20 ஆகக்கூடிய வெளியில பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டே இருக்கோம். நீங்க வந்துட்டு இப்படி வெளியில கிளம்புறதுக்கு ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா அதுக்கு ரெடி ஆயிட்டீங்க அப்படிங்கிறப்ப உங்களுடைய டூ வீலர் அண்ட் ஃபோர் வீலரான செல்லக்குட்டி சேர்த்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு டூ வீலர் ட்ரைவ் பண்ணக்கூடியவங்க ஹெல்மெட் அப்படிங்கிறது போட்டுக்கோங்க. பின்னாடி இருக்கிறவங்களுக்குமே வந்துட்டு ஹெல்மெட் போடணும் அப்படிங்கிற விஷயத்த வந்துட்டு நம்ம அப்பப்போ ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கோம். ஸோ பின்னாடி உட்காரவங்களும் ஹெல்மெட் போட்டுக்கோங்க. ஃபோர் வீலர் ட்ரைவ் பண்ணக்கூடியவங்க கட்டாயமாக சீட் பெல்ட் வியர் பண்ணுங்கள். சாலை பாதுகாப்பு உயிர் பாதுகாப்புங்கிறது மறந்துட வேணாம். அண்ட் நம்ம வண்டியில் இருக்கக்கூடிய இந்த இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் தேவைப்படக்கூடிய இடங்களில் பயன்படுத்தலாம். ஹாரன்ஸை தேவைப்படக்கூடிய இடத்துல மட்டுமே பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத வந்துட்டு ஞாபகத்தில் வச்சுக்கலாம். என்ன அதே போல் வந்து நிறைய இடங்களில் இப்போ நம்ம பார்க்க முடியுது ஹெட்செட் போட்டுக்கிட்டே வந்துட்டு வண்டி டிரைவ் பண்ணுறது அப்படிங்கிறது டூ வீலர் ஓட்டுறவங்க ஃபோன் பேசிக்கிட்டே வந்து போயிட்டு இருக்காங்க. என்னப்பா தன்னை போல பேசிட்டு போயிட்டு இருக்காங்கன்னு பார்த்தா ஃபோன் பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிடலாம். ஏன்னா முடிஞ்ச வரைக்கும் வந்துட்டு நம்ம கான்சன்ட்ரேஷன் வந்து வண்டி ஓட்டுறதுல மட்டுமே இருந்தது அப்படிங்கிறப்ப தான் கரெக்டாக இருக்கும். ஸோ நம்ம போய் ரீச் ஆக வேண்டிய இடங்களுக்கும் வந்துட்டு டக்குன்னு போயிட்டு ஒரு 5-10 minutes பிஃபோராகவே வந்து ரீச்சும் ஆகிட முடியும். மற்றவங்களுக்கும் வந்து இடையூறு இல்லாமல் நம்மளும் எந்த இடையூறும் இல்லாமல் போகணும் அப்படின்னா சாலை விதிகளும் மதிக்கணும். இந்த விஷயத்தை ஞாபகப்படுத்திக்கிட்டோமா? அடுத்தது பாட்டையும் கேட்டு வந்துருவோமா?

0: காலை 8:50 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 நேயர்கள் கேட்கவிருப்பது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9
2: FM Rainbow இசையோடு என்றும் நீங்கள்.
3: நேரம் 7:25. இனி கேட்கலாம்
1: ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9. நேயர்கள் கேட்கவிருப்பது ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட்டின் ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியை வழங்குவோர் குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைர நகைகள் வாங்க அன்பின் அடையாளம் அன்புடன் உங்களுக்காக ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் 217 மேலமாசி விதி போத்தி செய்தில் மதுரை.
4: ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் மேலமாசி வீதி போத்தி செய்தில் மதுரை.
1: இதோ இறைவனை தரிசிக்க ஆலயத்திற்கு நம்மை அழைத்துச் செல்கிறார் பரமக்குடி மீ சீனிவாசன் அவர்கள்.
5: அன்பர்களே, இன்று ஆழ்வார் கோவில் ஸ்ரீ கிருஷ்ணசுவாமி கோவிலுக்கு செல்கிறோம். கன்னியாகுமரி

0: மாவட்டம் நாகர்கோவிலிருந்து 14 கிலோமீட்டர் தொலைவிலும், இரணியல் ரயில் நிலையத்திலிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ள ஆழ்வார் கோவிலில் இந்த கோவில் அமைந்துள்ளது. இரணியனை அழித்த நரசிம்மர் சாந்த ஸ்வரூபியாக மாறி பிரகலாதனுக்கு காட்சி அளித்த தலம். இயற்கை அழகுமிக்க சூழலில் கிழக்கு நோக்கி அமைந்த கோவில் இது. கோவிலின் முன் பெரிய திருக்குளம் உள்ளது. உயரமான மதில்களோடு திகழும் கோவிலின் கிழக்கிலும் மேற்கிலும் வாயில்கள் உள்ளன. மேற்கு வாயில் யானை வாயில் எனப்படுகிறது. வெளிப்பிரகாரத்தில் நடைபாதை கருங்கற்களால் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த பிரகாரத்தில் சாஸ்தா நாதர் பூதத்தான் சன்னதிகள் அமைந்துள்ளன. இங்கு கொடிமரம் இல்லை. திருவிழா காலங்களில் பாக்கு மரத்தை நட்டு வைத்து அதில் கொடி ஏற்றப்படுகிறது. சுற்று மண்டபம் கல் கட்டுமானத்தோடு திகழ்கிறது. கூரை ஓடுகளால் வேயப்பட்டுள்ளது. பலிபீடம் மற்றும் முகமண்டபத்தை சென்றடைந்தால் கருட மண்டபம் என்னும் பத்ம மண்டபத்தை அடையலாம். விழா காலங்களில் இங்குதான் பூஜைகள் நடைபெறும். இங்கு ஒரு பாத்திரத்தில் மஞ்சாடி முத்துகள் வைக்கப்பட்டுள்ளன, அதாவது குண்டுமணி. இந்த முத்துகளை கைகளால் அள்ளி அந்த பாத்திரத்திலேயே போடுகிறார்கள். அதனால் எழும் ஒலியினால் கிருஷ்ணர் மகிழ்ந்து அருள் புரிவாராம். பத்ம மண்டபத்தை கடந்து சென்றால் கருவறை. வட்ட வடிவில் கருங்கல் கட்டுமானம். மேற்கூரை மரத்தால் அமைக்கப்பட்டுள்ளது. செப்பு தகடுகளால் வேயப்பட்டுள்ளது. கருவறையை ஒட்டி விநாயகர் சன்னதி உள்ளது. கருவறையில் 4 கரங்களுடன் 4 அடி உயரத்தில் நின்ற கோலத்தில் ஸ்ரீகிருஷ்ணர் காட்சி தருகிறார். மேலிரு கரங்களில் சங்கு சக்கரம், கீழ் இடக்கரத்திலே கதாயுதம், வலக்கரம் வரதமுத்திரை. இவரை தரிசிக்கும் பக்தர்களுக்கு சந்தனம், குங்குமம், பூக்களுடன் கூடிய பிரசாதம் வாழை இலையில் வைத்து வழங்கப்படுகிறது. இந்த கோவில் முற்காலத்தில் மூலக்கோவிலாக, அதாவது நரசிம்மர் கோவிலாக இருந்தது. அந்த ஆலயம் அந்நியர் படையெடுப்பிலே சீதளமடைந்தது. அதன் பின் 300 ஆண்டுகளுக்கு முன் கிருஷ்ணர் கோவிலாக மாற்றப்பட்டது. இரணியனை அழிக்க சிங்க வடிவில் வந்த ஊர் இரணிய சிங்கநல்லூர் என பெயர் பெற்று காலப்போக்கில் இரணியல் என மருவியது. இந்த கோவில் கருவறை படிக்கட்டின் பக்கவாட்டில் நரசிம்மரின் புடைப்பு சிற்பத்தை காணலாம். காலையில் அபிஷேகம், உஷா பூஜை, உச்ச பூஜை, 2 முறை தீபாராதனைகள், மாலையில் அத்தாழ பூஜை, பல பூஜைகள் நடைபெறும். பங்குனி மாதம் ரோகிணி நாளில் கொடியேறி பங்குனி அஸ்தத்தில் ஆறாட்டு நடைபெறும். 10 நாட்களிலும் தசாவதார கோலத்தில் காட்சி தருகிறார் பெருமாள். நவராத்திரி, விஜயதசமி, வைகுண்ட ஏகாதசி, தீபாவளி, கிருஷ்ண ஜெயந்தி போன்ற விழாக்கள் இங்கு விமர்சையாக நடைபெறுகின்றன. சத்ருக்களால் ஏற்படும் பிரச்சனைகளை போக்கி வெற்றி அருள்பவர் இந்த கிருஷ்ணர். புறப்பகைகளை மட்டுமன்றி அக அழுக்குகளையும் போக்கி வாழ்வை வளமாக்கும் ஆழ்வார் கோயில் ஸ்ரீ கிருஷ்ணசுவாமியை வழிபட்டு பேரருள் பெறுவோமாக. ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாயை நமஹ.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட்டின் ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியை வழங்கியோர். குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைர நகைகள் வாங்க அன்பின் அடையாளம் அன்புடன் உங்களுக்காக ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட், 217 மேலமாசி விதி, போத்தி செதில், மதுரை.
2: ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட், மேலமாசி வீதி, போத்தி செதில், மதுரை.
1: நிகழ்ச்சி அமைப்பு பாலாமணி ஈஸ்வர்.

7:35 விடவும் ஆயிட்டு இருக்க வேலையில் நம்ம கேட்டுட்டே இருக்கோம் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்களே. ஸோ இப்போ வந்து குரூப் ஃபோரோட நோட்டீஸ்லாம் வந்து விட்டுருக்காங்க இல்லையா, அறிவிப்பெல்லாம் வந்து வெளியாயிருக்கு. கிட்டத்தட்ட வந்து 6574 வேகன்சிஸ் வந்து இருக்கிறதுக்காக குரூப் 4 எக்ஸாம் வந்து நடக்க போகுது. ஜனவரி 10 வந்த எக்ஸாம்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரிலாம் நேற்றான விஷயங்கள் வெளிவந்தது எல்லாரும் பார்த்துருப்போம் கேட்டிருப்போம். ஸோ நவம்பர் 5 வரைக்குமே வந்து நம்ம நேற்றுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணியிருந்துருக்கலாம், அப்ளை பண்ண ஆல்மோஸ்ட் இன்னிலேருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறோம் அப்படின்னாலுமே 5 வரைக்குமே விண்ணப்பங்கள் வந்து சமர்ப்பிக்கிறதுக்கான அறிவிப்பெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ யாரெல்லாம் வந்து எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்களோ ரொம்ப தீவிரமாக அவங்க எல்லாருமே வந்து ரொம்ப சூப்பராக எல்லாரும் எழுதி எல்லாருமே வந்து போஸ்டிங் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 இன் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம்.

7:42 ஆயிட்டு இருக்க வேலையில பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கோம். நம்ம ஊர் வந்துட்டு எப்பவுமே முதலிடம் தாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இந்த வாட்டி வந்து முதலிடத்துல இருக்கு. எதுக்காக அப்படின்னு பாக்குறப்ப, பொதுவாகவே நம்ம வந்து சொல்லுவோம் இல்லையா, தானத்திலேயே சிறந்த தானம் அப்படிங்கிறது முதல்ல நமக்கு நிதானம் அப்படிங்கிறது இருந்தாலும் அதுக்கு அடுத்ததான் வந்துட்டு அன்னதானம், அன்னதுக்கப்புறம் ரத்த தானம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு விஷயமும் இருக்குல்ல. இதுல ரத்த தானம் வழங்குறதுல வந்து மதுரை மாவட்டம் வந்து முன்னிலையில இருக்கு. யூஸ்வலாகவே வந்து நம்ம மதுரை மாவட்டத்திலே வந்து 2 அரசு மையங்கள் உள்ளிட்ட 21 உரிமம் பெற்ற ரத்த தான மையங்கள் எல்லாமே இலக்கை தாண்டியே வந்து ஹெல்ப் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதுலேயும் 75,000 அதிகமான யூனிட் ரத்தம், ரத்தக்கூறு இதெல்லாமே வந்து கொடுத்து மாநில அளவில் முன்னிலையில் இருந்துகிட்டு இருக்காங்க. ஸோ ரொம்பவே வந்து பாராட்டுக்குரிய ஒரு விஷயம். நிறைய பேர்கள் வந்து இன்னுமே முன் வரணும் ரத்த தானம் கொடுக்கறதுக்கு. அதே போல் உடல் உறுப்பு தானங்கள் கொடுக்கறதுக்கும் இன்றைக்கி நிறைய பேர் முன் வந்துக்கிட்டு இருக்காங்க. அதையும் நம்ம பார்த்துக்கிட்டும் கேள்விப்பட்டுக்கிட்டும் தான் இருந்துகிட்டு இருக்கோம். ஸோ அதுலேயுமே கூட இன்னுமே அதிகமாக இன்வால்வ் ஆகிட்டு, இப்போ குறிப்பாக இந்த ரத்த தானம் அப்படிங்கிறது வந்து இன்னும் அதிகமாக கொடுத்து இன்னும் நிறைய பாராட்டுக்களையும் நிறைய உயிர்களுடைய பாதுகாப்பையும் நம்ம வந்துட்டு வலுப்படுத்திக்கிட்டு இருக்கிறதுல பெரிய சந்தோஷம். ஸோ எல்லாருக்கும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிஞ்சுக்கிட்டு தெரிவிச்சுக்கிட்டு அப்படியே வந்து நம்ம இந்த மாட்டுத்தாவணி பக்கமாக போகும்போது பூ மார்க்கெட்னு ஒரு விஷயம் கண்ணில் படுதுங்க. போன மாதம்லாம் பார்க்குறப்ப பூ வந்து கொஞ்சம் விலை அதிகமாக தான் காணப்பட்டு இருந்தது. இப்போ வந்து புரட்டாசி மாதம் அப்படிங்கிறதுனால அதிகமாக விசேஷங்கள் விழாக்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவாக இருக்கு இல்லையா, அதனால பூ விலையும் கொஞ்சம் குறைஞ்சிருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு 1,700 வந்து போன மாதம்லாம் மல்லிப்பூ கிலோவுக்கு விற்றுட்டு இருந்தது. இந்த மாதம் அப்படின்னு இன்னைக்கு நிலவரப்படி பார்க்கும்போது 600 வந்துட்டு பூ வந்து விற்றுக்கிட்டு இருக்கு. ஸோ மல்லிகை பூவோட விலை வந்து 600 அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கு. ஆனா இது வந்து அப்படியே தொடருமான்னு கேட்டா அன்னோனோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா ஐப்பசி மாசம் வந்துருச்சு அப்படின்னாலே நிறைய முகூர்த்தங்கள் வந்துடும், குறிப்பா நவராத்திரி வந்துடும் அப்படிங்கும் போது பூக்களுடைய விலையும் வந்துட்டு அதிகமா உயரக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு விவசாயிகள் இப்போதைக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ அந்த பக்கமா போறீங்க அப்படின்னா நீங்களும் வந்துட்டு பூக்கள் எல்லாம் வாங்கி தலை நிறைய வச்சுக்கோங்க. விலை கம்மியா இருக்கும் போதாமா நிறைய வாங்கி வைக்க முடியும் அப்படின்னு இல்லை. நம்ம ஊர்ல எப்பவுமே வந்துட்டு கொஞ்சோடு பூ வச்சாலுமே அழகா தான் இருக்கும். எவ்வளவு விலை இருந்தாலும் நாங்க வாங்கி வைப்போம் பா, ஏன்னா நம்ம மதுரக்காரங்கள அப்படிங்கிற விஷயத்தோட பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டுட்டு வாங்க.

7:49 ஆயிட்டு இருக்கு. ஏ சருள் படத்துக்காக பாடல் கேட்டுட்டு வந்தாச்சு. எங்கெங்க ஒட்டியானலாம் செய்யறது பாருங்க. அடுத்த வருஷத்துல அதாவது 2027 வந்து மார்ச்குள்ளேயே தங்கம்லாம் 2 லட்சம் ரூபாய்க்கு மேல போகும், 2 லட்சம் கூட ஆகுங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. எங்க போயிட்டு அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஒரு சைடு. பட் இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா உலகத்திலேயே வந்துட்டு உயரமான ஒரு தங்கக்கட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹின்னஸ் ரெக்கார்டும் வந்து படைச்சிருக்கு தங்கத்தின் மூலியமா. என்ன விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தா, சார்ஜாவில் வந்து ஒரு நகை கண்காட்சி நடத்தியிருக்காங்க. அங்க வந்து நம்ம யூஸ்வலாகவே எடை பார்க்கணும் அப்படின்னா நமக்கு அந்த வெயிட் ஸ்கேல்னு சொல்லுவோம் இல்லையா, எடை பார்க்கக்கூடிய அந்த கருவி இருக்கும்ல, அதை வந்து தங்கத்திலேயே வந்து வடிவமைச்சிருக்காங்களாம். அதில் வந்து நம்ம நிற்கக்கூடிய அந்த சதுரமாக ஒன்று இருக்கும், அதுக்கப்புறம் மேலே வந்து அப்படி ஸ்கேல் மாறி பெருசாக ஒன்று இருக்கும் இல்லையா, அதில் தானே நமக்கு அந்த மெஷர்மெண்ட்லாம் தெரியும். ஏறி நிற்கக்கூடிய அந்த பாதம்லேருந்து அந்த மொத்தத்தையுமே வந்து தங்கத்தாலேயே வந்து வடிவமைச்சிருக்காங்க. அதுலேயும் இன்னொன்று குறிப்பாக என்னென்னா, இது வந்து பார்வைக்காக மட்டும் இல்லாமல் வரக்கூடியவங்க எல்லாருமே நீங்கள் எவ்வளோ வெயிட் இருக்கீங்க அப்படிங்கிறது ஏறி வெயிட் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அங்கே வந்து ஒரு அறிவிப்பும் கொடுத்துருக்காங்க. அது பக்கத்துலேயே வந்துட்டு அவங்க வந்து அந்த ஹின்னஸ் சாதனையை உறுதி செய்யக்கூடிய வகையில் அந்த சர்டிஃபிகேட், ஹின்னஸ் ரெக்கார்ட் பண்ண ரெக்கார்டையும் வந்து பக்கத்துலேயே வச்சுருக்காங்க. ஸோ ரொம்பவே அழகாக அந்த கண்காட்சிக்கு போயிட்டு எல்லாரும் வந்து தங்கத்துமே வந்து ஒரு தங்கத்து மேலே நின்று இடம் பார்க்குதுப்பா அப்படிங்கிற மாதிரியாக வந்து ரொம்ப சந்தோஷமாக என்ஜாய் பண்ணி அவங்களுடைய இடைகளெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்களாம். இது வந்து 6 அடி 11.5 அடி அங்குலம் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. இதை எப்படியோ இதெல்லாம் ஏற்ற இறக்கங்கள் ஒரு பக்கம் இருந்துக்கிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் அது மூலியமாக இருக்கக்கூடிய விஷயங்கள், நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறதும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. எது எப்படி இருந்தாலும் சரி, நாமளும் வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி போவோம் அப்படிங்கிறதுக்கான முயற்சியில் இன்னைக்கு டே வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க, அது ரொம்ப சிறப்பாகவே போகும் அப்படிங்கிற நம்பிக்கையோட பாட்டையும் கேட்டுட்டு வந்துடுவோமா.

7:55 ஆயாச்சு. பிரேக்ஃபாஸ்ட் ஷோ புகை பூக்கள் நிகழ்ச்சியோட நிறைவுக்கும் வந்தாச்சு. ஸோ இன்னைக்கிடையே ரொம்ப அட்டகாசமாக எல்லாருக்கும் ஸ்டார்ட் ஆயிருக்கும். நிச்சயமாக வந்துட்டு நீங்கள் நினச்ச எல்லா விஷயங்களும் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அமையுங்கிற வாழ்த்துக்களோடு, இன்றைக்கி யாரெல்லாம் இந்த மாதிரியான விசேஷங்கள் எல்லாம் செலிப்ரேட் பண்ணுறீங்களோ, பர்த்டே, வெட்டிங் டே அந்த மாதிரி, ஸோ அது எல்லாருக்குமே வந்து நம்ம எஃப்எம் ரெயின்போ, மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 சார்பாக பெரிய பெரிய வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். மகிழ்விப்போம், மகிழ்ச்சியாக இருப்போம். நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களோடு நான் நிவ்யா.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிதியத்தை ஏற்படுத்த மத்திய அமைச்சரவை எடுத்துள்ள முடிவு இந்த துறைக்கு பெரும் ஊக்கத்தை அளிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி பொதுவாழ்வில் 25 ஆண்டுகளை நிறைவு செய்திருப்பதை ஒட்டி பிஜேபி சார்பில் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடியும் பிஜேபி தலைவர் திரு நிதின் நபினும் வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான உறுதிமொழி நிகழ்ச்சியில் இன்று உரையாற்ற உள்ளனர். நீலகிரி மாவட்டம் ஊட்டியில் பிரதமரின் பொது சேவை பயணத்தை கொண்டாடும் வகையில் நடைபெறவுள்ள சேவா ஜோதி யாத்திரையில் தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் பங்கேற்கிறார். இந்தியா சுவிட்சர்லாந்து இடையே பொருளாதார உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து அந்நாட்டு அதிபருடன் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் பேச்சு நடத்தியுள்ளார். தாராபுரம் மதுராந்தகம் தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு முடிவடைந்த நிலையில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அந்தந்த தொகுதிகளின் வாக்கு எண்ணும் மையங்களில் பலத்த பாதுகாப்புடன் வைக்கப்பட்டுள்ளன. வாக்கு எண்ணிக்கை நாளை மறுநாள் நடைபெறவுள்ளது. அறிவியல் ஆராய்ச்சி, கல்விசார் நடவடிக்கைகள் உள்ளிட்ட துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்காக இந்தியாவும் கானாவும் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை பரிமாறிக் கொண்டுள்ளன. இந்திய விமானப்படையின் புதிய தளபதியாக ஏர் மார்ஷல் அசுதோஷ் தீக்ஷித் நியமிக்கப்பட்டுள்ளார். சென்னை வில்லிவாக்கம் பகுதியில் நடைபெற்று வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் மற்றும் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை அமைச்சர் ராதவர்ஜுனா ஆய்வு செய்தார். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையமான TNPSC-யின் தொகுதி 4 தேர்வு அடுத்த ஆண்டு ஜனவரி 10ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பதி திருமலையில் நவராத்திரி பிரம்மோற்சவத்தின் போது வரும் 12ஆம் தேதி முதல் பல்வேறு தேதிகளில் பக்தர்கள் தரிசனம் செய்வதற்கான 300 ரூபாய் சிறப்பு நுழைவு டிக்கெட்டுகள் இன்று வெளியிடப்படும் என திருமலை திருப்பதி தேவஸ்தானம் அறிவித்துள்ளது. வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்பான ஆய்வுக் கூட்டம் மாநகராட்சி மேயர் திருமதி பிரியா தலைமையில் நேற்று நடைபெற்றது. வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 8 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது.

இதனிடையே வெஸ்ட் இண்டீஸ் தொடருக்கு பின்னர் நியூசிலாந்து அணியுடனான 2020 தொடரில் பங்கேற்கும் இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. சீன ஓபன் டென்னிஸ் சாம்பியன் பட்டத்தை செர்பியாவின் நோவாக் டி ஜோகோவிச் 7வது முறையாக வென்றுள்ளார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: 8:03 ஆயிட்டிருக்க வேலையில் பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் சென்னைக்கு ராமநாதபுரம் மாவட்ட நேயர்கள் எல்லாமே வந்து பங்கு பெற்று உங்களுக்கு விருப்பமான பாடல்களை கேட்கலாம். கால் பண்ணுங்கள் 2530170 அல்லது 2530171 அப்படிங்கிற நம்பர்ஸ்க்கு 0452 அப்படிங்கிற இணைப்பெண்ணை சேர்த்துக்கோங்க. மகிழ்விப்போம், மகிழ்ச்சியாக இருப்போம். நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களோடு நான் நவ்யா. நிகழ்ச்சியில் வந்திருக்கக்கூடிய முதல் நேயர், வணக்கம்.
2: எல்லாரும்
1: சிறப்பா இருக்கும். என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
2: ரெமோ பட்ல இருந்து
1: கண்டிப்பா வழங்கலாம். நன்றி அழைத்ததற்கு.

திறக்கவே மாட்டேனே, அத முழுசா தருவேனே. அம்பலை கழக வேலை செய்யும் கேப்ல கால் பண்ணினா கொஞ்சம் வேணு ஒன்ன பெத்த.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: நேர்களே, இன்னைக்கு காலையில 11:02 கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியில உன் எதிர்காலம் உன் கையில் அப்படிங்கிற தலைப்பில் ஜே கே அனுபவ் கிருஷ்ணா அவங்களுடனான நேர்முகம் இருக்கு, உடன் உரையாடுறாங்க ஜெய் ஜெயா நிகழ்ச்சி பொறுப்பாளர் அவர்கள். ஸோ கண்டிப்பாக வந்து 11:02 கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியிலையும் எல்லாரும் பங்கேற்றுக்கோங்க. நிகழ்ச்சிக்கு வந்து நீங்கள் கால் பண்ணியும் பேசலாம். 25:30 அல்லது 25:30 அப்படிங்கிற எண்ணத்தை நீங்கள் கால் பண்ணலாம். 04:52 அப்படிங்கிற இணைப்பெண்ணை சேர்த்துக்கோங்க. இதே நம்பரோட இப்போ 8:10 ஆகக்கூடிய வேலையில் பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில் வந்து ராமநாதபுரம் மாவட்ட நேயர்கள் பங்கு பெற்றுட்டு இருக்காங்க. அடுத்த நேயர் யார் எங்கிருந்துன்னு பேசிடுவோமா? வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம் மேடம்.
1: சொல்லுங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: நீங்க
1: அமைதியான டைப்பா, பேசும்போதே அதை காமிச்சிருவோம். சரி, யார் உங்களுக்கு உங்களுக்கு வந்து பக்கத்துல யாரோ பேசிட்டு இருக்காங்களே? அம்மா பேசிட்டு இருக்காங்களா? சரி, ஓகே. உங்களுக்காகவும் அம்மாக்காகவும் பாட்டு கேட்டுருவோமா?
2: தேங்க்யூ.
1: ஓகேங்க, நன்றி அழைத்ததற்கு. எல்லாருக்காகவுமே பாடல் இதோ.

0: அக்கா எப்படி இருக்கீங்க? மிக்ஸி அரைக்கும் போது உங்க கை விரல் கட்டா இருந்துச்சு.
1: ஆமா தம்பி, நலன் மருத்துவமனையில வைத்தியம் எடுத்துக்கிட்டேன். இப்ப ரெண்டு விரலும் பழைய மாதிரியே ஆயிருச்சு.
0: விபத்தால் செயலிழந்த மற்றும் சிதைந்த கை கால் பகுதி அறுவை சிகிச்சைக்கு நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
2: நமது மதுரை பண்பலை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் தினமும் காலை மணி 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரியின் ஆலய அற்புதங்கள். குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைர நகைகள் வாங்க அன்பின் அடையாளம் அன்புடன் உங்களுக்காக ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார், 217 மேலமாசி வீதி, மதுரை.
3: பாட்டு வேணுமா நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டே இருக்கும். நிகழ்ச்சியில ராமநாதபுரம் மாவட்ட நேயர்கள் எல்லாம் வந்து அவங்களுக்கு பிடித்தமான புது பாடல்களை கேட்டுட்டு இருக்காங்க. நாமளும் அதை கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில நீங்களும் பங்கு பெறணும் அப்படின்னா ராமநாதபுரத்துல தான் இருக்கேன், அதோ போன் அடிக்கிறேன் அப்படின்னா 2530170 அல்லது 2530171 நம்பருக்கு கூப்பிடுங்க. 0452 அப்படிங்கிற இனிப்பெண்ணையும் சேர்த்து நிகழ்ச்சியில வந்திருக்க நேயர், வணக்கம்.
4: வணக்கம் மேடம். நான் ராமநாதபுரம் மாவட்டத்துல இருந்து முதுநாள் இருந்து அன்பரசு பேசுறேன்.
3: அன்பரசு, எப்படி இருக்கீங்க
4: மேடம்? காலை வணக்கம் எல்லாத்துக்கும். நிலையத்துல இந்த முத்துகிருஷ்ணன் இருக்கு, லாவணியா மடத்துக்கு
3: லைன் லிஸ்ட் அப்படியே போயிட்டே இருக்கும். பொதுவா எல்லாத்துக்கும் சொல்லிடுறோம். ஓகே,
4: ஆமா எல்லாத்துக்கும்.
3: என்ன பாட்டு வேணும் இன்னைக்கு உங்களுக்கு?
4: கருப்பன் பாட்டுல இருந்து முறுக்கு மீசை பாட்டு போடு.
3: முறுக்கு மீசை பாட்டு வேணுமா? கண்டிப்பா வழங்கிடலாம். நன்றி அழைத்ததற்கு.
4: ஆகாசவாணி வந்து சூப்பரா இருக்கு மேடம்.
3: ஓகே, தொடர்ந்து கேளுங்க. நன்றி. பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு நினைந்திருங்கள்.

நேர்ல இன்னைக்கு காலையில 11:02 கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியில உன் எதிர்காலம் உன் கையில் ஜே கே அனுபவ் கிருஷ்ணா அவங்களுடனான நேர்முகம் இருக்கு. உடன் உரையாடுறாங்க ஜே ஜே அவர்கள், நிகழ்ச்சி பொறுப்பாளர். நிகழ்ச்சியில நீங்களும் கண்டிப்பா பங்கேற்றுக்கலாம். கால் பண்ணுங்க 2

0: 2530170 அல்லது 2530171 அப்படிங்கிற நம்பருக்கு 0452 அப்படிங்கிற இணைப்பெண்ணை சேர்த்த 11:02 கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சிக்கு. இப்போ நேரம் 8:23 ஆயிட்டுருக்கு. பாட்டு விரும்ப நிகழ்ச்சியில் ராமநாதபுரம் மாவட்ட நேயர்கள் பங்கு பெற்றுட்டு இருக்காங்க, அவங்களுக்கு விருப்பமான பாடல்களை கேட்டுட்டு இருக்காங்க. அடுத்த நேயர் யார் இங்கிருந்து? வணக்கம்.
1: அன்பு சகோதரிக்கு இனிய காலை வணக்கம். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியிலிருந்து புவனேஸ்வரி ஜெகதீசன். நேற்று அனைவரும் நலமா சகோதரி?
0: பதில் சொல்லட்டுங்களா? இப்ப அப்படியே ஆரம்பிச்சதுல இருந்து முடிக்கிற வரையும் நீங்களே பேசிட்டு இருந்துட்டீங்களே. பட் எனிவே சூப்பருங்க, எல்லாரும் சிறப்பா இருக்கும். என்ன பாட்டு வேணும் எனக்கு புவனேஸ்வரிக்கு?
1: மதராசா பட்டணத்துல இருந்து பூக்கள் பூக்கும் தருணம்.
0: நல்லா இருக்கு, பாடுங்க. அந்த பாட்டு வேணுமா? சரி, சூப்பரா பாடுறீங்க, வாழ்த்துக்கள். அந்த பாட்டு நீங்க பாடின பாட்டு. நன்றி அழைத்ததற்கு.

0: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என அனைத்து வீட்டு உபயோக பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: இன்வெஸ்டிங் ஓட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?
2: ஓ 2 2 2 4 காது கொடுத்து கேளு, மனப்பாடம் பண்ணு.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: 8:31 ஆயிட்டு இருக்க வெளியில பாட்டு வேணுமா நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டே இருக்கோம். இன்னைக்கு ராமநாதபுரம் மாவட்ட நேயர்கள் எல்லாம் கால் பண்ணிட்டு இருக்காங்க. நிகழ்ச்சியில வந்திருக்க நேயர் வணக்கம்.
2: உற்சாகமான காலை வணக்கம்மா.
1: உற்சாகமான காலை வணக்கம் சொல்றது யாருங்க?
2: ராம்நாடு முத்து.
1: ராம்நாடு முத்து, ஓகே. ராம்நாடு முத்துக்கு என்ன பாட்டு வேணும் இன்னைக்கு?
2: ஜில்லா படத்துல சிவனும் சக்தியும் சேர்ந்தா மாத்துடா.
1: ஓகே, கண்டிப்பா மாசா பாடல் கேட்டுருவோமா?
2: சரிங்க,
1: நன்றி. அழைத்ததற்கு பாடல் கேட்கலாம்.

0: 8:36 ஆயிட்டு இருக்க வேலையில பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில ராமநாதபுரம் மாவட்ட நேயர்கள் பங்கு பெற்றுட்டு இருக்காங்க. நீங்களும் கால் பண்ணுங்க 2530170 2530171 அப்படிங்கிற நம்பர்ஸ்க்கு 0452 அப்படிங்கிற இணைப்பினோட சேர்த்து உங்களுக்கு பிடிச்சமான பாடல்களை நம்ம கேட்கலாம். நிகழ்ச்சியில வந்திருக்க நேயர் வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்க, யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: என்ன
0: பாட்டு வேணும்? ரொம்ப சந்தோஷம். என்ன பாட்டு வேணும் சொல்லுங்க?
1: உயிர் உருகாத அந்த 20,000 கண்கள்ல இருந்து உயிர் உருகாத அந்த பாட்டு.
0: கண்டிப்பா வழங்கிடலாம். நன்றி அழைத்ததற்கு.
1: நன்றி.

0: எட்டு மணி 41 நிமிடம் ஆயிட்டு இருக்கு. வெளியில பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில வந்திருக்க நேர் வணக்கம்.
1: இனிய காலை வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: பரமக்குடியில இருந்து அலங்கார ராஜ்.
0: அலங்கார ராஜ்க்கு என்ன பாட்டு வேணும் உனக்கு?
1: எங்க வீட்டு பிள்ளை படத்துல இருந்து,
0: நன்றி அழைத்ததற்கு.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. உலக தரத்தில் எங்களது சொந்த தயாரிப்பில் உருவான பல லட்சக்கணக்கான டிசைன்களில் மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கே எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். உலக தர சான்றிதழ் பெற்ற பெல்ஜியம் கட் நேச்சுரல் வைர நகைகளுக்கு கூலி இல்லை, சேதாரம் மட்டுமே. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
1: நேர்களை இன்னைக்கு காலையில 11:02 கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியில உன் எதிர்காலம் உன் கையில் ஜே கே அனுபவ் கிருஷ்ணா அவர்களுடனான நேர்முகம் இருக்க உடன் உரையாடுறாங்க ஜே ஜே அவர்கள், நிகழ்ச்சி பொறுப்பாளர். ஸோ கண்டிப்பா நிகழ்ச்சியில நீங்களும் கலந்துட்டு உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணும் அப்படின்னா 11:02 கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சிக்கு கால் பண்ணுங்க. 25:30 170 அல்லது 25:30 171 அப்படிங்கிற நம்பருக்கு 0452 அப்படிங்கிற இணைப்பினோடு சேர்த்து எவ்வளவு நேரம் பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில ராமநாதபுரம் மாவட்ட நேயர்கள் அவங்களுக்கு விருப்பமான பாடல்கள் எல்லாம் நம்மளோடு சேர்ந்து அவங்க கேட்ட பாடல்களை நாம் எல்லாரும் சேர்ந்து கேட்டு ரசிச்சோம் இல்லையா? ஸோ நிறைய பேர் வந்து நிகழ்ச்சிக்கு ட்ரை பண்ணியிருந்திருப்பீங்க, சிலருக்கு லைன் கிடைக்காம இருந்திருக்கலாம், அதனால் வருத்தப்பட வேணாம். இன்னொரு நாள் வாய்ப்பு வரும்போது நிச்சயமா உங்களுக்கும் இணைப்பு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வார்த்தையை சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியை நிறைவு பண்ணலாம். மகிழ்விப்போம் மகிழ்ச்சியா இருப்போம். நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களுடன் அன்னவ்யா.

0: நேரம் 8:50.
1: ஆகாஷ்வாணி மதுரை 103.3 நேயர்கள் கேட்கவிருப்பது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: முகத்தில்
0: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
4: ஒரு தீக்குச்சி தீப்பெட்டியை பார்த்து கேட்டுதான், நாம் ரெண்டு பேரும் தானே உரசிக்கிறோம், ஆனால் நான் மட்டும் தீப்பிடிச்சி எரிஞ்சு போகிறேன், நீ அப்படியே இருக்கிறியே அப்படின்னு தான். அதுக்கு தீப்பெட்டி சொல்லியிருக்குது, உனக்கு தலையில் கணம் இருக்குது அதனால் அழிஞ்சு போகிறேன் அப்படின்னு தான். எப்படி இருக்கு பாருங்கள் இந்த பதில். தலையில் கணம் உள்ளவங்க யாருமே சரியாக இருக்க முடியாது, எவ்வளவு பெரியவங்களாக இருந்தாலும் சரி, ரொம்ப கஷ்டம்தான் அது. கர்வம்ங்கிறது கூடவே கூடாது. இதை விளக்கிறதுக்கு மகான் ஒருத்தர் ஒரு சம்பவத்தை சொல்கிறார். அர்ஜுனன் வந்து தீர்த்த யாத்திரை பண்ணான்னா அப்போது தென்னிந்தியாவுக்கு வந்திருக்கிறான். ராமேஸ்வரத்துக்கு போனப்போ அங்கே இலங்கைக்கு கல்லுலாம் அடுக்கி போடப்பட்டிருந்த பாலத்தை பார்த்தானா, ஒரு சின்ன குரங்கு அதுக்கு பக்கத்தில் விளையாடிக்கிட்டு இருந்திருக்கு. அதை பார்த்துட்டு அர்ஜுனன் சிரிச்சிருக்கான், ஏன் சிரிக்கிறேன்னு கேட்டிருக்கு அந்த குரங்கு. ராமன் மிகச்சிறந்த வில் வீரன், அப்படி இருக்கிறப்போ அவன் வந்து இலங்கைக்கு அம்புகளாலேயே ஒரு பாலம் கட்டியிருக்கலாம், அதை விட்டுட்டு போயும் போயும் ஒன்றை மாதிரி குரங்குகளை துணையாக வச்சுக்கிட்டு இப்படி ஒரு கருங்கல் பாலத்தை கட்டியிருக்கிறானே அப்படின்னானா, அம்புகளால் பாலம் கட்ட முடியுமா அப்படின்னு கேட்டு தான் குரங்கு. ஏன் முடியாது, என்னால் முடியுமேன்ட்ருக்கான் அர்ஜுனன். அம்பால் பாலம் கட்டலாம், இருந்தாலும் என்ன மாதிரி குரங்குகள் ஏறி நடந்தால் அது தாங்குமா, அதனால தான் ராமர் வந்து கருங்கல் பாலமே கட்டினார் அப்படின்றதுக்கு குரங்கு சொல்லித்தான். அப்படியே சொல்கிற, நான் வேணும்னா இப்போ அம்புகளாலேயே ஒரு பாலத்தை கட்டுறேன், நீ அது மேலே ஏறி நடந்து பார், பாலம் விழுந்துட்டதுன்னா நான் தீ மூட்டி அதில் குதித்து உயிர் தியாகம் பண்ணிவிடுறேன் அப்படின்னு நான் ரொம்ப கோபமாக. உடனே அந்த சின்ன குரங்கு பெரிய உருவம் எடுத்துகிட்டு தான், கையில் கதையோடு அர்ஜுனன் முன்னாடி நிற்கிறான் அனுமன். பார்த்தா, என்னுடைய தலைவர் ராமரியா இழிவாக பேசுகிற, நீ இப்போ பாலம் கட்டு, நான் என்னுடைய பலத்தை காட்டுறேன் அப்படின்னு நான் அனுமன். அர்ஜுனன் வந்து தன்னுடைய காண்டிபத்தை எடுக்கிறான், சரமாரியாக அம்புகளை

0: அதெல்லாம் ஒன்றோட ஒன்று கோத்துக்கிட்டு அப்படியே பாலம் மாதிரி நிற்கிது. அர்ஜுனன் தலை நிமிர்ந்து நின்னான். அனுமன் வந்து உயர கிளம்பி அங்கேருந்து பாலத்தில் வந்து பொத்துன்னு இறங்கினான். பாலம் அப்படியே நொறுங்கி போச்சு தூள் தூளாக. என்ன அர்ஜுனா, இப்போ என்ன செய்ய போகிற அப்படின்னா ஏளனமா. அர்ஜுனன் தலையை தொங்க போட்டுக்கிட்டான். சொன்னபடி தீ மூட்டி அதில் குதிக்கிறதுக்காக மூணு தடவை சுற்றி வந்தான். அப்போது கிருஷ்ணர் அங்கே வந்தார். என்ன அர்ஜுனா, என்ன நடக்குது, என்ன இது அப்படின்னு ஒன்றும் தெரியாத மாதிரி கேட்டார். அர்ஜுனன் வாயை திறக்கிறதுக்கு முன்னாடி அனுமன் வாயை திறந்தான், நடந்ததை சொன்னான். அர்ஜுனன் சவால் விட்டபடி உயிர் திறந்தே ஆகணும்னா அனுமன். கிருஷ்ணர் யோசனை பண்ணார், நல்லது, இந்த சவால் விட்டதுக்கும் நடந்ததுக்கும் யார் சாட்சி? பெரியவர் ஒருத்தரை சாட்சியாக வச்சுக்கிட்டல்லவா நீங்கள் இந்த போட்டியை நடத்தியிருக்கணும் அப்படின்னார். அதனால் என்ன, இப்போ மறுபடியும் அந்த போட்டியை நடத்திவிட்டா போச்சு, என்னால் அந்த அம்பு பாலத்தை நொறுக்க முடியாதா அப்படின்னா அனுமன். சரி, இப்போ மறுபடியும் அது நடக்கட்டும்னார் கிருஷ்ணர். அர்ஜுனன் அம்பு பாலம் அமைச்சான். அனுமன் ஏறி குதித்தான். பாலம் அசைஞ்சு கொடுக்கவே இல்லை, அவ்வளோ உறுதியாக இருக்குது. இப்போ அனுமன் தலையை குனிஞ்சிக்கிட்டான். அர்ஜுனன் நன்றியோடு நிமிர்ந்து பார்த்தான். கிருஷ்ணருடைய தோள்கள்லேயும் முதுகுலேயும் ரத்தம். என்ன சுவாமி, என்ன நடந்ததுன்னு நான் பதறி போய், உன் அம்பு பாலத்தை நான் தான் முட்டு கொடுத்து தாங்கிக்கிட்டு இருந்தேன், அனுமன் குதித்தப்போ என் மேலே ஏற்பட்ட காயங்கள் இவை, பின்ன உன்னுடைய அம்பு பாலத்தினாலேயா பாலம் நின்னுதுன்னு நினைக்கிற அப்படின்னாரான். முதல்ல வந்து அர்ஜுனன், அப்புறம் அனுமன், ரெண்டு பேருக்குமே கர்வபங்கம் ஆகிட்டு தான். அதாவது அவங்கக்கிட்ட இருந்த கர்வம் போயிட்டுது. யாராக இருந்தாலும் கர்வம் கூடாதுங்கிறத இதிலேருந்து நாம் புரிஞ்சுக்கணும். இந்த காலத்தில் நாமெல்லாம் எந்த விஷயத்துக்கெல்லாம் கர்வப்பட்டுருக்கோம் தெரியுமா? ரெண்டு பெண்கள் தங்களுடைய கணவன்மார்களை பற்றி ரொம்ப பெருமையாக பேசிக்கிட்டாங்களாம். அதில் ஒரு அம்மா சொல்லியிருக்கு, என் வீட்டுக்காரர்கிட்ட எந்த சப்ஜெக்ட் கொடுத்தாலும் சரி, அந்த விஷயத்தை பற்றி அழகாக ஒரு மணி நேரம் பேசுவார் அப்படின்னாங்களாம். உடனே இன்னொரு அம்மா, அது என்ன பிரமாதம், என் வீட்டுக்காரருக்கு சப்ஜெக்டே தேவையில்லை, விஷயமே இல்லாமல் நாள் பூரா பேசிக்கிட்டு இருப்பார் அப்படின்னாங்களாம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை 103.3 நேயர்கள் இதுவரை இணைந்திருந்தது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: முகத்தில் பருவா சைபால்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று ஹிமாச்சல பிரதேச மாநிலம் அடல் சுரங்க பாலத்தை பார்வையிடுகிறார். பிரதமர் திரு நரேந்திர மோடி பொது சேவையில் ஈடுபட்டு 25 ஆண்டுகளை இன்று நிறைவு செய்கிறார். இதையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிதியத்தை ஏற்படுத்த மத்திய அமைச்சரவை எடுத்துள்ள முடிவு இந்த துறைக்கு பெரும் ஊக்கத்தை அளிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். இந்தியா சுவிட்சர்லாந்து இடையே பொருளாதார உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து அந்நாட்டு அதிபருடன் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் பேச்சு நடத்தியுள்ளார். தாராபுரம் மதுராந்தகம் தொகுதி இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகள் அடங்கிய மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வாக்கு எண்ணும் மையங்களில் பலத்த பாதுகாப்புடன் வைக்கப்பட்டுள்ளன. வாக்கு எண்ணிக்கை நாளை மறுநாள் நடைபெறவுள்ளது. அறிவியல் ஆராய்ச்சி, கல்விசார் நடவடிக்கைகள் உள்ளிட்ட துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்காக இந்தியாவும் கானாவும் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை பரிமாறிக்கொண்டுள்ளன. இந்திய விமானப்படையின் புதிய தளபதியாக ஏர் மார்ஷல் அசுதோஷ் தீக்ஷித் நியமிக்கப்பட்டுள்ளார். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையமான TNPSC-யின் தொகுதி 4 தேர்வு அடுத்த ஆண்டு ஜனவரி 10 நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணையில் அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக அணைக்கு நீர்வரத்து இன்று காலை நிலவரப்படி 2378 கனஅடியாக அதிகரித்துள்ளது. பெரம்பலூர் மாவட்டத்தில் உள்ள மத்திய கூட்டுறவு வங்கி கிளைகள் மற்றும் தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கங்களில் சிறப்பு கடன் முகாம் நாளை மறுநாள் நடைபெறவுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் பிரியாங்குப்பம் ஊராட்சியில் நடைபெற்று வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை ஆட்சியர் திருமதி கவிதா நேற்று ஆய்வு செய்தார். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடியில் 172 ஆண்டுகள் பழமை வாய்ந்த புனித ஜபமாலை அன்னை ஆலய விழாவில் முக்கிய நிகழ்வான தேர்பவனி நேற்று நடைபெற்றது. ராமேஸ்வரம் அருள்மிகு ராமநாத சுவாமி கோவிலில் உண்டியல் வருவாய் 1,70,00,000 ரூபாய் கிடைத்துள்ளதாக கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 8 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 9:03. முயற்சி இருக்கும் இடத்தில் வெற்றி நிச்சயம் என்ற தன்னம்பிக்கை வரிகளுடன் இன்றைய டிரைவ் டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமலை குட்டி குட்டி இன்ஃபர்மேஷன்ஸோட துள்ளல்கானான பாடலுமாய் கேட்கலாம். FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 மெகாஹெர்ட்ஸ் உடன் நிகழ்ச்சியில் உங்களுடன் நான் சாந்தினி.

0: பிரியா, ஃபங்க்ஷனுக்கு நேரமாச்சு, சீக்கிரம் வாயன்.
1: ரியர் வியூ கண்ணாடியை தொடச்சு நேரா வச்சிருக்கலாம்ல.
0: அதெல்லாம் சரியா தாமா இருக்கு. நீ ஏறி உட்காரு, இந்த வண்டி எப்படி போகுதுன்னு மட்டும் பாரு.
1: முதல்ல ஹெல்மெட்டை போட்டு லாக் பண்ணுங்க.
0: போட்டாச்சு போட்டாச்சு.
1: ஏன் இப்படி ரைட்ல திரும்பினா அப்படியே ரைட்ல ஓட்டி திரும்புவீங்களா? எதிர்த்து அப்பல வண்டி வர வேண்டாமாங்க.
0: அவன் பிரேக் பிடிக்கட்டும். அடடா, ரெட் சிக்னல் வேற போட்டாச்சா?
1: வெயிட் பண்ணி போங்க.
0: இடது பக்கமா ரோட்டை விட்டு இறங்கி அப்படி முன்னால போயிடலாம்.
1: ஐயோ பல்லம் பல்லம்.
0: இங்கே உட்கார, நான் பாத்துக்கிறேன்.
1: சொன்னேன்
2: ஏன் சார், ரோந்து வாகனத்தில் வரும்போது பார்த்துட்டே தான் வர்றேன். சிக்னலை மதிக்கல, பயங்கர வேகம், வண்டி ஓட்டிகிட்டே ஹெல்மெட்டாக கழட்டி மடியில் வைக்கிறீங்க, ஃபோன் பேசிட்டு பெரிய வாகனத்தை கேப் இல்லாத இடத்துல முந்த போய் இப்போ பாருங்கள் விழுந்து கிடக்கிறீங்க. நல்ல வேலை தப்பிச்சிங்க. சாலை பாதுகாப்பு விதிகள் அப்படிங்கிறது உங்கள் சுதந்திரத்தை பறிக்கிறதுக்குன்னு நினைக்காதீங்க. வண்டியை எடுக்கும் போதே உங்களை நம்பி உள்ளவங்களை மனசில் நினச்சிக்கிட்டு எடுங்க.
3: போக்குவரத்து விதிகளை பின்பற்றி பாதுகாப்பாய் பயணிப்போம்.
4: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
5: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?
6: ஓ ரெண்டு ரெண்டு இரண்டு நாலு, காது கொடுத்து கேளு, மனப்பாடம் பண்ணு.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் நாள். என்னன்னு யோசிக்கிறீங்களா? நம்ம வாழ்க்கையில தினமும் பயன்படுத்துற ஒரு பொருளுங்க. அது மட்டும் இல்ல, அதை நம்ம நண்பன் கூட சொல்லலாம். அப்படி அது என்னன்னு யோசிச்சுட்டே இருங்க இந்த பாடலை கேட்டுட்டே.

0: ராணி விசேஷத்துக்கு கிளம்பலையா?
1: நான் வரலங்க. காலையில எந்திரிச்சாலே கைகள்லாம் நீட்டி மடக்க முடியல, வலிக்குதுங்க.
0: ராணி, இது சாதாரண வலியா இருக்கலாம், இல்ல முடக்குவாதமா கூட இருக்கலாம். எதுவா இருந்தாலும் தீர்வு இருக்குல்ல. அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு ஒரு 8 போயிட்டு வந்துருவோம்.
1: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
2: என்ன நாள்னு கெஸ் பண்ணிட்டீங்களா? இப்ப நீங்க அந்த பாட்டை கேட்டுட்டு வந்திருந்தாவே கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆனா ஆமாங்க, இன்னைக்கு உலக பருத்தி தினம். நம்ம டெய்லி வியர் பண்ற சட்டை, சேலை, வேட்டி, படுக்க விரிப்பு, துண்டு, இப்படி பருத்தி இல்லாத இடமே இல்லை. ஆனா இதுக்கு பின்னாடி எத்தனை பேரோட உழைப்பு இருக்குன்னு தெரியுமா? வெயில் மழைன்னு பார்க்காம உழைக்கும் பருத்தி விவசாயிகள், அப்புறம் அதுல இருந்து நமக்கு ஒரு முழுமையான ட்ரெஸ்ஸா மாத்திர வரைக்கும் உள்ள தொழிலாளர்கள் எல்லாரையுமே இன்னைக்கு போற்றும் வகையா தான் இந்த நாள் செலிப்ரேட் பண்றோம். அதான் இன்னைக்கு உலக பருத்தி தினம்.

0: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என அனைத்து வீட்டு உபயோக பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கே எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.
5: நேரம் 9:25 கேட்டுட்டு இருக்கோம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாட்ஸ்ல டிரைவ் டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. இன்னைக்கு நம்ம பருத்தி தினம்னு சொன்னோம் இல்லையா, பருத்தி தினம் வந்து ஃபர்ஸ்ட் ஜெனிவாவில் 2019 நடந்துச்சு. அதுக்கப்புறமா ஆப்பிரிக்காவின் முன்னணி பருத்தி உற்பத்தி நாடுகளாக இருக்கிற பெனின், புர்கினா பாசோ, சாட் மற்றும் மாலி நாடுகளும் இந்த தினத்தை கொண்டாடினாங்க. 2021 ஐக்கிய நாடுகளின் பொதுசபை இந்த தினத்தை அதிகாரப்பூர்வமாக அங்கீகரித்தாங்க.

காலை 11:02 வரும் கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியில உன் எதிர்காலம் உன் கையில் என்ற தலைப்போடு ஜே கே அனுபவ் கிருஷ்ணா அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடுகிறார் ஜே ஜெயா அவர்கள். நிகழ்ச்சியில் பங்கு பெற அழைக்கலாம் 25 30 170 25 30 171 0452 என்ற முன்னிணைப்பை தொட்டு.

பிரதமர் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்னைக்கு அடல் பென்ஷன் யோஜனா திட்டம் பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். எதிர்காலத்தை இன்னைக்கே திட்டமிட்டால் எப்படி இருக்கும்? ஆமாங்க, அதுக்காகத்தான் ஒரு முக்கியமான ஓய்வூதிய திட்டம் தான் இந்த அடல் பென்ஷன் யோஜனா. இந்த திட்டமானது 2015 ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: இன்னைக்கு நம்ம அடல் பென்ஷன் யோஜனா பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். குறிப்பிட்ட தகுதிகளை பூர்த்தி செய்யும் சந்தாதாரர்கள் தங்களுடைய பங்களிப்பின் அடிப்படையில் 60 வயதுக்கு பிறகு மாத ஓய்வூதியம் பெறும் வகையில இந்த திட்டம் அமைஞ்சிருக்கு. இந்த திட்டத்திற்கு யாரெல்லாம் தகுதியானவங்க அப்படின்னா, இந்திய குடிமகனாக இருக்கணும், 18 முதல் 40 வயதுக்குட்பட்டவர்களாக தான் இருக்கணும், வங்கி அல்லது போஸ்ட் ஆஃபீஸ்ல வந்து சேவிங் அக்கௌண்ட் இருக்கணும். நேரம் 9:46 கேட்டிருக்கோம் எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ்ல. டிரைவ் டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை.

0: ஏலே உனக்கு மேட்டர் தெரியாதா?
1: என்னாச்சுடா?
0: நம்ம ஊருக்குள்ள காலக்கையன் பூத்துறானே, அவன் ஏதோ சொல்ல போறான். நம்மள வா போய் கேப்போம்.
2: ருட்கா லிம்டா டும்ஸ்கா அதும்ஸ்கா.
3: அதாவது அவர் என்ன சொல்ல வராருனா, இந்த ஊர்ல அழகான ஆறு, ஏரி, குளம், நதி, காடு, மலைகள் சூழ்ந்து ரொம்ப அழகா இருக்கான். அது அவரை பிரமிக்க வைக்குதுன்னு சொல்றாரு.
1: டேய், அந்த காலக்கைய ஏதோ சொல்றேன், ஆனா இந்த புள்ள வேற ஏதோ சொல்லுதுன்னு நினைக்கிறேன்டா.
2: ஆனா
3: அவருக்கு ஒரே ஒரு மனக்குறை இருக்குதான். அது என்னன்னா, சாலைகள்ல நீர்நிலைகளோட ஓரத்துல மக்கள் குப்பைகளை கொட்டுறாங்க.

0: குப்பைத்தொட்டி இருந்தும் அங்க போய் கொட்டுறாங்க, அதுதான் ரொம்ப மோசமா இருக்குன்னு சொல்றாரு. அதனால மக்களே, குப்பைகளை இயற்கை சார்ந்த இடங்களுக்கு மற்றும் பொது இடங்களுக்கு போகிறப்ப குப்பைகளை குப்பைத்தொட்டில தான் போடணும்னு சொல்றாரு. நன்றின்னு சொல்றாராமா. அதாவது ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் எப்பவும் கேளுங்க, சந்தோஷமா இருங்க.
1: ஆமாங்க.
2: நேரமலை மீண்டும் நாளை காலை 9:02 புது புது தகவல்களோடு கேட்கலாம் டிரைவ் டைம் பீட்ஸ். காத்திருக்க நேரமலை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ் உடன்.

0: காலை 11:02 கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியில உன் எதிர்காலம் உன் கையில் என்ற தலைப்போடு ஜே கே அனுபவ் கிருஷ்ணா அவர்களோடு நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடுகிறார் ஜே ஜெயா அவர்கள். அழைக்க வேண்டிய எண்கள் 25 30 170 0452 என்ற முன்னினைவை தொட்டு வரலாம்.
1: வணக்கம், நான் செங்கர் சுப்லாஷினி பேசுறேன். எப்போதும் உற்சாகமா இருக்க தொடர்ந்து கேளுங்க ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

0: தொடர்வது 10 மணிக்கான செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து செய்ய கேட்கலாம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று ஹிமாச்சல பிரதேச மாநிலம் அட்டல் சுரங்க பாலத்தை பார்வையிடுகிறார். பிரதமர் திரு நரேந்திர மோடி பொது சேவையில் ஈடுபட்டு 25 ஆண்டுகளை இன்று நிறைவு செய்கிறார். இதையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. பிரதமரின் இந்த சேவையை பாராட்டி மத்திய அமைச்சர்கள் மற்றும் அரசியல் கட்சித் தலைவர்கள் பலரும் அவருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இதனிடையே பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று காலை புதுதில்லி சரோஜினி நகரில் உள்ள விநாயகர் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்தார். குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிதியத்தை ஏற்படுத்த மத்திய அமைச்சரவை எடுத்துள்ள முடிவு இந்த துறைக்கு பெரும் ஊக்கத்தை அளிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். இந்தியா சுவிட்சர்லாந்து இடையே பொருளாதார உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து அந்நாட்டு அதிபருடன் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் பேச்சு நடத்தியுள்ளார். ஆங்கிலேயர்களுக்கு எதிரான இந்திய விடுதலைப் போராட்டத்தில் துணிச்சலுடன் போராடி தனது வாழ்க்கையை அர்ப்பணித்த வீரமங்கை குயிலியின் நினைவு தினத்தையொட்டி அவருடைய தியாகத்தையும் தேசப்பற்றையும் போற்றி வணங்குவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். அறிவியல் ஆராய்ச்சி கல்விசார் நடவடிக்கைகள் உள்ளிட்ட துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்காக இந்தியாவும் கானாவும் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை பரிமாறிக்கொண்டுள்ளன. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் 4ஆம் நிலை பணியிடங்களுக்கான தேர்வு அடுத்த ஆண்டு ஜனவரி 10ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணையில் அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக அணைக்கு நீர்வரத்து இன்று காலை நிலவரப்படி 2378 கனஅடியாக அதிகரித்துள்ளது. பெரம்பலூர் மாவட்டத்தில் உள்ள மத்திய கூட்டுறவு வங்கி கிளைகள் மற்றும் தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கங்களில் சிறப்பு கடன் முகாம் நாளை மறுநாள் நடைபெறவுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடியில் 172 ஆண்டுகள் பழமை வாய்ந்த புனித ஜபமாலை அன்னை ஆலய விழாவில் முக்கிய நிகழ்வான தேர்பவனி நேற்று நடைபெற்றது. உத்தராகண்ட் மாநிலம் சமோலி மாவட்டத்தில் நேற்றிரவு மிதமான நிலநடுக்கம் ஏற்பட்டது. தில்லி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளிலும் நில அதிர்வுகள் உணரப்பட்ட நிலையில் நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் 4.9 பதிவாகியுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 400 ரூபாய் அதிகரித்து 1 சவரன் 1,09,680 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 8 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

மணி 3 நிமிடம் ஆயிட்டிருக்க வேலையில் விருப்ப கானங்களில் என் விருப்பம் கேட்க போகிறோம். ஸோ பொதுவாகவே வந்து உணவு உடை இருப்பிடம் அப்படிங்கிறது நம்முடைய அத்தியாவசியம் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரிஞ்சிருந்தாலும் இன்றைக்கி நம்ம வந்து இரண்டாவது இருக்கக்கூடிய உடை அதை பற்றின விஷயங்கள் அதோடு சேர்ந்த பாடல்களை தான் நம்ம கேட்க போகிறோம். மகள் வெப்பம் மகிழ்ச்சியாக இருப்போம் நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களோடு நான் நவ்யா.

10:08 ஆயிட்டு இருக்க வேலையில என் விருப்பம்ல இன்னைக்கு நம்ம வந்து விருப்பகாரங்கள் என் விருப்பம்ல வந்து ட்ரெஸ்ஸஸ் உடை பத்தின விஷயங்களை வந்து அப்படியே ஷேர் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லலாம். ஏ சாமாங்க, நம்மளுடைய அழகு மட்டும் கிடையாது, நம்மளுடைய தனித்துவத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு மொழி அப்படின்னா கண்டிப்பா நம்ம வந்து உடைகளை சொல்லலாம். அதனாலேயே வந்துட்டு தேசிய ஆடை தினம் அப்படின்னு ஒன்று வருஷம் நம்ம மார்ச் 6 வந்து கொண்டாடிட்டும் இருக்கோம். இன்னைக்கு வந்துட்டு உலக பருத்தி தினம் இல்லையா? ஸோ அதோட பருத்தியிலிருந்து அப்படி இப்படியே வந்துட்டு இந்த நூலாக்கப்பட்டு பின்ன ஆடையாக்கப்பட்டு நம்ம எல்லாருடைய விருப்பப்படி வந்துட்டு நமக்கு விருப்பமான உடைகளை நம்ம தேர்வு செய்கிற வரைக்கும் நிறைய விஷயங்கள் இதில் கலந்துருக்குங்கிறதுனாலயே இன்றைக்கி நம்ம என் விருப்பம்ல ஆடைகள் பற்றின விஷயம், உடை பற்றின விஷயங்கள் எல்லாம் அப்படி இப்படி கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம் பாடலோடு சேர்த்தே.

0: ராணி விசேஷத்தை கிளம்பலையா?
1: நான் வரலங்க. காலையில எந்திரிச்சாலே கைகள்லாம் நீட்டி மடக்க முடியல, வலிக்குதுங்க.
0: ராணி, இது சாதாரண வழியா இருக்கலாம், இல்ல முடக்குவாதமா கூட இருக்கலாம். எதுவா இருந்தாலும் தீர்வு இருக்குல்ல. அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு ஒரு 8 போயிட்டு வந்துருவோம்.
1: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை.

0: வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
1: 10:15 ஆயிட்டிருக்க வேலையில் விருப்ப கானங்களை என் விருப்பம் கேட்டுக்கிட்டே இருக்கோம். ஸோ இன்னைக்கு உடைய பற்றின விஷயங்கள் பேசிக்கிட்டே இருக்கோம். ஆல்மோஸ்ட் எல்லாரும் வந்துட்டு ஆஃபீஸ்லாம் கிளம்பிருப்பீங்க, என் கிளம்பிக்கிட்டே இருக்கீங்க. அப்படின்னாலும் இப்போவே வந்து நாங்கள் ரீச் ஆகிட்டோமா அப்படின்னாலும் ஓகே, இல்லை வண்டியில் எடுத்துட்டிங்கனாலும் சரி, டூ வீலர் ட்ரைவ் பண்ணக்கூடியவங்க கண்டிப்பாக வந்து ஹெல்மெட் வியர் பண்ணுங்கள், ஃபோர் வீலர் ட்ரைவ் பண்ணக்கூடியவங்க கண்டிப்பாக சீட் பெல்ட் வியர் பண்ணுங்கள். சாலை பாதுகாப்பு உயிர் பாதுகாப்புங்கிற விஷயத்த மறந்துடாதீங்க, கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கிற விஷயத்தை நினைவுபடுத்திக்கிட்டே, எஸ் நம்ம இன்றைக்கி வந்து உடை அப்படிங்கிறது நமக்கு அத்தியாவசியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் இந்த உடை அப்படிங்கிறது ஒருத்தருடைய ரசனை, பண்பாடு, ஏன் வாழ்க்கை முறை, அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய மனநிலை, இப்படி நிறைய விஷயங்களை வந்து வெளிப்படுத்தக்கூடிய ஒரு கீயாகவே இருந்துகிட்டு இருக்குல்லங்க.

10:22 கூடிய வேலையில விருப்பகானங்களை இன்னைக்கு என் விருப்பமா வந்து நம்ம உடைகள் பத்தின விஷயங்கள் எல்லாம் அப்படி பேசிக்கிட்டே இருக்கும் இல்ல. எஸ், பழங்காலத்துல எல்லாம் மக்கள் அணிந்திருந்த அந்த உடைகள், அதுக்கப்புறமா அதுல ஏற்பட்ட மாற்றங்கள் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வாட்டியும் வந்துட்டு இருந்தாலும், எப்படி பார்த்தாலும் ஃபேஷன் அப்படிங்கிறது, இந்த ஃபேஷன் அப்படிங்கிறது, ஃபேஷன் இஸ் அ சைக்கிள் அப்படிங்கிற மாதிரி தான், அதை சுற்றி சுற்றி ஒரே மாதிரி தான் வந்துட்டு இருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் மாதிரியான வேறுபாடுகள்ல, பட் என்னதான் வந்துட்டு உடைகள் எவ்வளவு மாறி மாறி வந்தாலும் கூட, நம்மளுடைய பாரம்பரிய கலாச்சாரம் அப்படிங்கிறது எந்த இடத்துலையுமே மாறாம அப்படி இருக்கக்கூடியது இந்த வேஷ்டி அண்ட் சாரி இல்லையா. சேலையிலையும் வேஷ்டியிலையும் தான் வந்துட்டு அதிகப்படியான கிரேஸுமே எல்லாருக்குமே இருக்கு அப்படிங்கிறத கூட நம்மளால சொல்ல முடியும். ரொம்ப ஆணித்தனமாக வந்து அதை சொல்லிட்டு முடியும் அப்படிங்கிறதுல, ஏன்னா எல்லா பக்கங்களும் இருக்கக்கூடியவங்களுமே கூட அந்த வேஷ்டி சேலை மேலே இருக்கக்கூடிய அந்த கிரேஸ் அப்படிங்கிறது நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே மட்டும்தான் இருக்குமே தவிர, அது எந்த இடத்துலையுமே குறையவே குறையாதுங்க அப்படிங்கிறது எல்லாருமே ரொம்ப மன நிம்மதியோட திருப்தியோட மனப்பூர்வமாக வந்து அதை ஏற்றுக்கக்கூடிய ஒரு விஷயமாகவே இருந்துக்கிட்டு இருக்கோம்.

10:26 ஆயிட்டிருக்கக்கூடிய வேலையில் விருப்ப கானங்கள் நிகழ்ச்சியில் என் விருப்பம் நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம உடை பற்றின விஷயங்களை பேசிக்கிட்டு அதை சார்ந்த பாடல்களையும் கேட்டுக்கிட்டே இருந்தோம். பட் எல்லாமே ஓகே, அது எப்படி உடை மனநிலையை மட்டும் மாற்றுது அதுதான் புரியலையேங்கிற மாதிரி யோசித்தோம் அப்படின்னா நிஜமாலுமே தாங்க. நமக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு உடையில் புதுசாக நம்ம வாங்கின ஒரு ட்ரெஸ்ஸை நம்ம போட்டாலோ, நமக்கு பிடிச்சவங்க வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸை போட்டாலோ, இல்லை நம்ம யாருக்காவது வாங்கி கொடுத்து எல்லாம் அந்த செட்டாக சொல்ல ட்ரெஸ் எல்லாம் பண்ணுறதெல்லாம் இப்போ ஒரு ட்ரெண்டில் போயிட்டு இருக்கு இல்லையா, அந்த மாதிரிலாம் ட்ரெஸ் வியர் பண்ணும்போது இந்த நாளே ஏதோ நமக்காக மட்டுமே படைக்கப்பட்டுச்சுப்பா இந்த உலகம் இந்த நாளில் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சந்தோஷம் கொடுக்கும் இல்லையா, அதுதான் இந்த ட்ரெஸ்ஸினுடைய மகிமை, இந்த மனநிலையை மாற்றக்கூடிய ஒரு சக்தி அப்படின்னே சொல்லலாம். ஸோ நிகழ்ச்சியில் வந்துட்டு நம்ம இன்னைக்கு உடைகள் பற்றி நிறைய விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணுவோம்ல, எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம் நம்பிக்கையோட நிகழ்ச்சி இன்னைக்கு நிறைவு செய்யலாம். மகிழ்வப்போ மகிழ்ச்சியாக இருப்போம். நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களோட நான் நவ்யா.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ்ல இன்னைக்கு இருபட பாடல்கள் நிகழ்ச்சியில மாரா மற்றும் சுல்தான் திரைப்பட பாடல்கள் தான் இடம்பெற இருக்கு. அதன் முதலாக வந்து நம்ம மாரா திரைப்படத்துல இருந்து பாடல்கள் கேட்கலாம். முதல் பாடல் இதோ.

மாறா இந்த படம் வந்து 2021 வெளிவந்த படம். இந்த படத்தை வந்து திலீப் குமார் அவங்க தான் இயக்கி, மாதவன், சிரிதா ஸ்ரீநாத் அவங்க வந்து முக்கிய கதாபாத்திரங்களாக நடிச்சிருக்காங்க. மேலும் இந்த படத்துக்கு வந்து ஜிப்ரான் இசையமைப்பில் தான் வந்து இந்த பாடல் ஒலித்து கொண்டிருக்கிறது.

எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ்ல இருபட பாடல்கள் நிகழ்ச்சியில இப்பொழுது மாறா திரைப்படத்துல இருந்து பாடல்கள் கேட்டுட்டு இருக்கோம் நேர்களே.

இன்று காலை 11:00 வரும் கண்ணாடி மளிகை நிகழ்ச்சியில உன் எதிர்காலம் உன் கையில் என்ற தலைப்போடு ஜே கே அனுபவ் கிருஷ்ணா அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடுகிறார் ஜே ஜெயா அவர்கள். இன்றைய ஒரு இருபட பாடல்கள் நிகழ்ச்சியில வந்து முதலாவதா மாரா திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டோம். இனி அடுத்ததாக சுல்தான் திரைப்படத்திலிருந்து பாடல்களுக்கு கேட்கலாம் நேர்களே.

0: வணக்கம்.
1: சுல்தான் திரைப்படத்திலிருந்தான் பாடல் கேட்டுட்டே இருக்கும் இருபட பாடல்கள் நிகழ்ச்சி. இந்த படம் வந்து 2021 வெளிவந்து பாக்யராஜ் கண்ணன் அவர்களோட இயக்கத்தில் கார்த்தி ராஷ்மிகா மந்தனா இணைந்து நடித்த படம். இத்திரைப்படத்திற்கு வந்து விவேக் மெர்வின் அவங்க தான் இசையமைச்சிருக்காங்க.

0: dai sogni.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது சேவையை இன்றுடன் நிறைவு செய்துள்ள நிலையில் நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. 25 ஆண்டுகள் தாம் பொது சேவையில் நீடிக்க மக்களின் ஆசையே காரணம் என்று திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், மத்திய அமைச்சர்கள் திரு அமித்ஷா, திரு ராஜ்நாத் சிங், மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோர் பிரதமருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இந்தியா சுவிட்சர்லாந்து இடையே பொருளாதார உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து அந்நாட்டு அதிபருடன் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் பேச்சு நடத்தியுள்ளார். ஆங்கிலேயர்களுக்கு எதிராக இந்திய விடுதலை போராட்டத்தில் துணிச்சலுடன் போராடி தனது வாழ்வையே அர்ப்பணித்த வீரமங்கை குயிலியின் நினைவு தினத்தையொட்டி அவருடைய தியாகத்தையும் தேசப்பற்றையும் போற்றி வணங்குவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். அறிவியல் ஆராய்ச்சி, கல்விசார் நடவடிக்கைகள் உள்ளிட்ட துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்காக இந்தியாவும் கானாவும் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை பரிமாறிக்கொண்டுள்ளன. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் 4ஆம் நிலை பணியிடங்களுக்கான தேர்வு அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் 10ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணையில் நீர்வரத்து இன்று காலை நிலவரப்படி 2378 கனஅடியாக அதிகரித்துள்ளது. பெரம்பலூர் மாவட்டத்தில் உள்ள மத்திய கூட்டுறவு வங்கிக் கிளைகள் மற்றும் தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கங்களில் சிறப்பு கடன் முகாம் நாளை மறுநாள் நடைபெறவுள்ளது. விழுப்புரத்தில் மார்பக புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வு பேரணியை ஆட்சியர் திரு ஷேக் அப்துல் ரஹ்மான் இன்று தொடங்கி வைத்தார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 400 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 1,09,680 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. திண்டுக்கல் மாவட்டத்தில் நடைபெற்ற மகளிர் கபடி போட்டியில் ஒட்டன்சத்திரம் சக்தி மகளிர் கல்லூரி அணி 22-15 என்ற புள்ளிக்கணக்கில் பழனி ஆண்டவர் மகளிர் கலைக்கல்லூரியை வென்று கோப்பையை கைப்பற்றியது. அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3ஆம் நாளான இன்று ஆஸ்திரேலியா தனது 2வது இன்னிங்ஸில் 151 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 11:03 எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் கண்ணாடி மாளிகை. இன்றைய கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியில் உன் எதிர்காலம் உன் கையில் என்ற தலைப்போடு ஜே கே அனுபவ் கிருஷ்ணா அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாட இருக்கிறார் ஜே ஜெயா அவர்கள். அனைத்து நேயர்களும் பங்கு பெறலாம். நேயர்களே, அழைக்க வேண்டிய எண்கள் 25 30 170 25 30 171 0452 என்ற முன்னிணைப்பை தொட்டு வரலாம்.
2: வணக்கம் நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் கல்வி, இளைஞர்களின் எதிர்காலம், வேலைவாய்ப்பு, சமூக மாற்றம் என பல்வேறு தளங்களில் பயணித்து வரும் ஒரு இளம் சிந்தனையாளர் தான் நம்ம கூட இருக்காங்க. அதாவது ஒரு மாணவருக்கு திறமை இருந்தும் சரியான வழிகாட்டுதல் இல்லைன்னா என்ன நடக்கும்? அல்லது ஒரு தலைமுறை மாணவருக்கு கல்வி என்பது ஒரு வெறும் பட்டம் இல்லை, அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லக்கூடிய வழிகாட்டுதல் என்ன அப்படிங்கிறத, இத்தகைய கேள்விகளுக்கான பதில்களை தனது பணியின் மூலம் தேடி வருபவர் தான் அனுபவ் கிருஷ்ணா ஜே கே. இவர் வந்து கல்வியாளர், ஆராய்ச்சியாளர், சமூக தாக்கத்துறையில் செயல்படுபவர், தொழில் முனைவோர் என பல்

0: வேறு அடையாளங்களுடன் இயங்கி வரும் இவரை தான் இன்னைக்கு நம்ம சந்திக்க இருக்கிறோம். வணக்கம் சார்.
1: வணக்கம். வணக்கம். ஆல் இண்டியா ரேடியோ மதுரை எஃப்எம் ரெயின்போ நேயர்களுக்கு என்னுடைய முதல் காலை வணக்கங்கள்
0: சார். இப்போ என்னென்னா, இப்போ வந்து தொழில் முனைவோர், மாணவர்களுக்கு கேரியர் கவுன்சிலிங் கொடுக்குறவங்க, இப்போ ஒரு கிராமப்புற, என்னோட கேள்வி, முதல் கேள்வி என்னென்னா, ஒரு கிராமப்புற இளைஞர் இருக்கிறாரு, அவர் வந்து திறமை இருக்குது, அவங்க வீட்டில் யாருமே படித்தவங்க இல்லை, அவங்களுக்கு சரியான வழிகாட்டுதல் இல்லை, அடுத்து என்ன படிக்கலாம், எப்படி ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணலாம், என்ன பண்ணலாங்கிறத ஒரு ஐடியா இல்லாமல் இருப்பாங்க. அந்த மாதிரி மாணவர்களை சந்தித்தா நீங்கள் என்ன செய்வீங்க?
1: அந்த மாதிரி மாணவர்களோட நான் தான் வந்து தேடிகிட்டு இருக்கேன். வந்து நான் தேடி தேடி அந்த மாதிரியான மாணவர்கள், ஒரு கிராமப்புற மாணவர்களுக்காக தான் நான் வந்து இயங்கிக்கிட்டு இருக்கேன். அந்த மாணவர்களுக்கு தான் வந்து சரியான வழிகாட்டுதல் வந்து தேவைப்படுது. அது வந்து ஜென்ரலாக எல்லாருமே வந்து ஜென்ரல் கோர்சஸ் கைட் பண்ணாமல் அவங்களுக்கு வந்து என்ன மாதிரியான வாய்ப்புகள் இருக்குது, அவங்களோட திறம் இன்ட்ரெஸ்ட் மட்டும் இல்லாமல் அவங்களுக்கான ஆப்டிடியூட் எதில் இருக்குது அப்படின்றத வந்து அதுக்கான சைக்கோமெட்ரிக் டெஸ்ட்டை நான் கண்டக்ட் பண்ணி அவங்களோட உரையாடி அவங்களோட விருப்பு விருப்பங்கள் எல்லாம் நான் தெரிஞ்சு அதுக்கேற்ற என்ன வாய்ப்புகளை நான் வந்து கைட் பண்ண முடியுமோ நான் அப்படி தான் நான் கைட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் வந்து இப்போ நான் சொல்கிறது வந்து முக்கியமாக இளைஞர்கள் வந்து மாணவர்கள் இளைஞர்கள் வந்து ஒரு நியூ ஏஜ் கெரியர்ஸ், ஏஐ மட்டும் இல்லாமல் ஏஐயோட சேர்ந்து சில சில துறைகளில் நான் ஒரு அஞ்சு நாலஞ்சு துறைகளில் மட்டும்தான் நான் வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா அதிகப்படியான இளைஞர்கள் வந்து இந்த துறைகளுக்கு தான் நம்ம நாட்டோட வளர்ச்சிக்கு வந்து தேவைப்படுறாங்க. நான் அந்த துறைகளுமே நான் சொல்கிறேன். பப்ளிக் பாலிசி, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், அப்புறம் வந்து டெவலப்மெண்ட் மேனேஜ்மெண்ட், சோஷியல் இம்பேக்ட், இந்த மாதிரியான துறைகளில் தான் வந்து அதிகமான இப்போ இளைஞர்கள் வந்து தேவைப்படுறாங்க நாட்டோட வளர்ச்சிக்கு. அது போக ஆண்டர்பிரினர்ஷிப், இந்த ஆண்டர்பிரினர்ஷிப் தான் வந்து தொழில் முனைவர்களை தான் வந்து இப்போ நாட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்படி வந்து நம்மளோட இராணுவ வீரர்கள் வந்து ஆர்மியில் பார்டரில் நமக்காக நம்ம நாட்டை பாதுகாக்கிறாங்களோ அதே மாதிரி நாட்டுக்குள்ளே நம்ம நாட்டை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துவதற்கான தேவைப்படுறது வந்து தொழில் முனைவர்கள் தான். அதுவும் முக்கியமான இளைஞர் தொழில் முனைவர்கள் தான் வந்து இந்த இப்போ நமக்கு தேவைப்படுறாங்க. நம்மளோட பொருளாதாரத்தை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு, அடுத்த வேலைவாய்ப்புகளை உண்டாக்குறதுக்கு. ஸோ இந்த அஞ்சு துறைகள் தான் எனக்கு வந்து நான் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுற துறைகளாக இருக்குது.
0: சார், அந்த ஃபோக்கஸ் பண்ணுற துறைகளில் என்னென்ன வேலை வாய்ப்புகள் இருக்குது, நீங்கள் எப்படி கேரியர் கவுன்சிலிங் கொடுக்குறீங்க அப்படின்னு தெரியறதுக்கு முன்னாடி ஒரு நேயர் இருக்கிறாங்க. வணக்கம்.
2: வணக்கம் மகாத்மான் குருத்துறை.
0: வணக்கம் ஐயா, சொல்லுங்க ஐயா.
2: வணக்கம் ஐயா.
1: வணக்கம்.
2: குருத்துறைன்றது சும்மா சின்ன கிராமம் தான், சுத்துப்பட்டியில் எங்கேயுமே ஒரு தொழில் கல்வி ஐடியோ டிப்ளமோ இன்ஜினியரிங் காலேஜோ கிடையாது. அவங்க பிளஸ் டூ படிக்கிறதே இப்போ தான் வந்திருக்கு ஸ்கூலு. அவன் வந்து நான் வந்து எயித்து வரைக்கும் தான் அப்போ இருந்தது ஸ்கூலு படிச்சுட்டு வெளியூரில் நைன்த்து டென்த் லெவன்த்து டுவெல்த்து வந்துதான் மதுரை உசிலம்பட்டி அந்த மாதிரி தான் போய் படித்தேன். வெளியூரில் போனோம், நல்லா வேலையில் இருந்தோம். இப்போ உள்ள பசங்களுக்கு இந்த தொழில் கல்விக்கு வரீங்கன்னா மதுரை வரணும், லட்சத்துக்கள் போகணும், இல்லை உசிலம்பட்டி அந்த மாதிரி தான் இருக்கு.
0: உங்களுடைய கேள்வி என்ன?
2: அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, ஏதாவது கிராமத்து பசங்களுக்கு படிப்புக்கு தொழில் கல்விக்கு ஏதாவது வாய்ப்புகள் எப்படி இருக்குன்றது கொஞ்சம் சொல்லுங்க. நன்றி.
1: நன்றி. நன்றி ஐயா. இப்போது தொழில் கல்வி பொறுத்த வரைக்கும் வந்து ஐடிஐ, டிப்ளமா, இந்த மாதிரியான பாலிடெக்னிக், இந்த துறைகளில் வந்து தொழில் கல்விக்கு வந்து நிறைய ஸ்காலர்ஷிப் ஆஃபர் பண்ணுறாங்க அரசாங்கம் வந்து. ஸ்காலர்ஷிப் மட்டும் இல்லாமல் ஸ்டைஃபண்டே கூட ஆஃபர் பண்ணுறாங்க மாணவர் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு. இன்னொன்று நான் என்ன சொல்லுவேன்னா, சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாடு சியூடிஎன் வந்து திருவாரூரில் இருக்குது. இந்த இங்கெல்லாம் வந்து ரொம்ப கம்மியான செலவுகள் வந்து ஒரு டிகிரி ப்ரோக்ராமே படிக்கலாம். அது அண்டர் கிராஜுவேஷனாக இருக்கலாம், போஸ்ட் கிராஜுவேஷனாக இருக்கலாம். இதுக்கான எக்ஸாம் வந்து சியூஇடின்னு சொல்லுவாங்க, சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. யூஜியாக இருக்கட்டும், பிஜியாக இருக்கட்டும், ஒரு பிளஸ் டூ படித்த மாணவர்கள் வந்து அந்த சியூடி எக்ஸாமுக்கு எழுதி கிளியர் பண்ணி அவங்க வந்து சியூடி சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாடு திருவாரூரில் இருக்க ஒரு மத்திய பல்கலைக்கழகம்னு சொல்லுவாங்க. இது வந்து இங்கே வந்து அது ரொம்ப குறைவான செலவுகளில் வந்து அதுவுமே ஸ்காலர்ஷிப்பில் வந்து படிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அது நல்ல தரமான கல்வியை கற்றுக்க கூடிய ரொம்ப சீனியர் மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரொஃபஸர்ஸ்கிட்ட வந்து படிக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. அதிகப்படியான மாணவர்கள் வந்து இந்த மாதிரி சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாடு நம்ம இங்கே இருக்கட்டும், பாண்டிச்சேரி சென்ட்ரல் யூனிவர்சிட்டியாக இருக்கட்டும், இங்கே தான் நமக்கு அருகில் நமக்கு ஆக்சசபிளாக இருக்கக்கூடிய மத்திய பல்கலைக்கழகங்கள். இங்கெல்லாம் வந்து நம்ம மாணவர்கள் வந்து நம்ம அனுப்பணும்னு தான் நான் என்னோட விருப்பம்.
0: சரி, தொடர்ந்து பேசலாம். அடுத்த நேயர் இருக்காங்க. வணக்கம். வணக்கம்.
3: மாற்று மண்டலத்தை கல்கண்டு மண்டலமாக்கும் மதுரை பண்பலையின் கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சி.

0: அன்பு அறிவிப்பாளரையும் சிறப்பு விருந்தினரை வணங்குது. பெங்களூர்ல இருந்து வேளாங்கண்ணி சொக்கலிங்கம்.
1: சொல்லுங்க ஐயா.
0: ஐயா வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம் சார், சொல்லுங்க.
0: அதாவது கற்கை கற்றதை கற்பை கற்றபின் நிற்காத கிட்டவன் திருவள்ளுவர் எழுதினார் இல்லையா திருக்குறளே,
2: ஆமாயா,
0: அதுல வந்து துணைக்காலே இருக்காது, ஏன் தெரியுமா?
1: சரி உங்க கேள்வி சொல்லுங்க.
0: அதாவது கல்வி கற்றவருக்கு துணைக்கு ஆளே தேவையில்லை, அவங்க கற்ற கல்வியே துணையா இருக்குன்னு சொல்றாரு.
2: கண்டிப்பா கண்டிப்பா.
0: நீங்க வந்து இந்த ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜுக்கு போய் என்ட்ரி ஆகிறாங்களா, அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க ஐயா?
2: ஸ்கூல் முடிச்சு காலேஜ் போகிறவங்களுக்கு வந்து நான் என்ன சொல்லுவேன்னா, கண்டிப்பாக வந்து அவங்க என்ன கோர்ஸ் படித்தாலுமே அவங்க சைட் பை சைடு வந்து அதுக்கான சர்டிஃபிகேஷன்ஸ் பண்ணுறது நல்லது. அவங்க எந்த துறையில் இருந்தாலுமே சர்டிஃபிகேஷன் மட்டும் இல்லாமல் அந்த துறை அவங்க என்ன படிக்கிறாங்களோ அது தொடர்பான ஈவெண்ட்ஸ் நடக்கும், நிகழ்வுகள் நடக்கும். அது தமிழ்நாடு லெவலாக இருக்க, சென்னையாக இருக்கலாம், இல்லை பக்கத்து மாநிலங்களில் இருக்கிறதா இருக்கலாம். இந்த மாதிரியான இந்த மாதிரி ஈவெண்ட்ஸில் தான் வந்து அந்த துறையில் உள்ள ஆளுமைகளை வந்து நம்ம நேரடியாக சந்திக்கக்கூடிய, அவங்க கூட நேரடியாக உரையாடக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். ஸோ ஒரு மாணவர்கள் வந்து கண்டிப்பாக வந்து இந்த மாதிரியான ஈவெண்ட்ஸுக்கு வந்து கண்டிப்பாக போகணும். இந்த இது நான் வந்து எந்த துறையாக இருந்தாலும் எந்த படிப்பாக படித்தாலுமே இது நான் கண்டிப்பாக சொல்லுவேன். இதோட இன்டர்ன்ஷிப் வந்து நம்ம பண்ணணும். ஃபஸ்ட் இயர் லீவாக இருக்கட்டும், செகண்ட் இயர் லீவாக இருக்கட்டும், இது வந்து இந்த துறை சம்மந்தப்பட்ட இன்டர்ன்ஷிப்புக்கு போகிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம்.
1: சார் இப்போ ஸ்கூல் முடித்து காலேஜுக்கு போகிறாங்க, ஒரு வேலை வாய்ப்புக்காக போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில், அதை ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில்லோ தயக்கம் இதெல்லாம் இருக்கிறனால அவங்களோட வேலை வாய்ப்பை இழந்துடுறாங்க. இந்த மாதிரி மாணவர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க?
2: நான் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு க்வெஸ்சன். இப்போது பெரு நிறுவனங்களில் வந்து அவங்க என்ன படிச்சிருக்காங்க, எங்கே படிச்சிருக்காங்கன்றதை வந்து ஒரு இப்போ வந்து அதிகமாக பார்க்க மாட்டாங்க. அந்த மாணவர் வந்து நம்ம சொல்கிறத வந்து புரிஞ்சக்கூடியதாக இருக்காங்களா? லேர்ன், நம்ம இங்கிலீஷில் வந்து லேர்ன் அன்லேர்ன்னு சொல்லுவாங்க, அந்த அன்லேர்ன் பண்ணி ரீலேர்ன் பண்ணுறக்கூடிய கெப்பாசிட்டி அவங்களுக்கு இருக்கா? அவங்களோட சாஃப்ட் ஸ்கில்ஸ் எப்படி இருக்குது? அவங்க கம்யூனிகேஷன் ஸ்கில் எப்படி இருக்குது? கம்யூனிகேஷன்னா ஒரு இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் மட்டும் கிடையாது, அவங்களோட எப்படி அவங்க வந்து விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கிறாங்க, கற்றுக்கக்கூடிய திறன் அவங்கக்கிட்ட இருக்கா? ஒரு விஷயம் தெரியலனா அதை புரிஞ்சு தெரிஞ்சுக்கக்கூடிய தேடல் அவங்ககிட்ட இருக்கா? இதுதான் வந்து முக்கியமாக இன்றைக்கி உள்ள பெரு நிறுவனங்கள்லாம் பார்க்குறாங்க அவங்களுக்கு வந்து. ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சாஃப்ட் ஸ்கில்ஸ், கம்யூனிகேஷன், பர்சனாலிட்டி, இதை தான் வந்து அசஸ் பண்ணுறாங்க இன்றைக்கி எல்லா பெரு நிறுவனங்களில் வந்து. இதுதான் இப்போ பர்சனாலிட்டி டெஸ்ட் வைக்கிறாங்க, குரூப் டிஸ்கஷன் வைக்கிறாங்க, இதெல்லாம் வந்து அவங்களோட திறமைய பர்சனாலிட்டியை ஜட்ஜ் பண்ணுறதுக்காக, முக்கியமாக சாஃப்ட் ஸ்கில்ஸை ஜட்ஜ் பண்ணுறதுக்காண்டி தான் இதெல்லாம் பண்ணுறாங்க.
1: இதை வளர்த்துக்கிறதுக்கு என்ன செய்யணும்?
2: இதை வளர்த்துக்கிறதுக்கு வந்து மெயினாக வந்து ப்ராக்டிஸ் தாங்க, சரியான ப்ராக்டிஸ். அதுக்கு வந்து அவங்க மெயினாக வந்து இப்போ ஆங்கில அவங்க ஒரு திறனை வளர்த்துக்கணும் அப்படின்னா முதல்ல இங்கிலீஷ் நியூஸ் பார்க்கலாம். இங்கிலீஷ் இப்போ டிடி இந்தியா இருக்குது, டிடி இந்த மாதிரி இங்கிலீஷ் நியூஸ் சேனல்ஸ் எல்லாம் அவங்க பார்த்தாங்க அப்படின்னா அவங்களுக்கான அந்த லாங்குவேஜில் உள்ள கமாண்ட் வந்து அவங்களுக்கு வரும், எஸ்பெஷலி இந்த ப்ரொனன்சியேஷன், அவங்க டிக்ஷன் எல்லாமே வந்து அவங்க ஒர்க் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இன்னொன்று வந்து நியூஸ் பேப்பர், நியூஸ் பேப்பரை வாசிக்கக்கூடியது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு முக்கியமான ஒரு ஹேபிட். மெயினாக இங்கிலீஷ் அவங்க இங்கிலீஷ் வளர்த்துக்கணும், இல்லை வேறு மொழியை வளர்த்துக்கணும்னா அதுக்கான ரீஜனல் நியூஸ் பேப்பரை வாசிக்கக்கூடிய வாசிப்பு பழக்கம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், ரீடிங் அண்டு இது. அப்புறம் ரைட்டிங், அவங்க வந்து எழுதக்கூடிய ப்ராக்டிஸ் அவங்க வந்து வளர்த்துக்கணும். குட்டி குட்டி கருத்துக்கள், குட்டி குட்டி கமெண்ட்ஸ், குட்டி குட்டி விஷயங்களை வந்து அவங்களோட, ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு ப்ராக்டிஸ், அவங்கள ஆர்டிகுலேட் பண்ணுறதுக்கான ஒரு ஒரு வாய்ப்பாக இருக்கும். இதெல்லாம் அவங்க வந்து கண்டிப்பாக அவங்க பண்ணாங்க அப்படின்னா அதோட வந்து உரையாடல்கள், இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் சொன்னேன், இந்த ஈவெண்ட்ஸில் அவங்க போகிறப்போ அந்த மாதிரி ஆளுமைகளோட உரையாடல் பண்ணுறப்போ அவங்க எப்படி பேசுகிறாங்க, அவங்க எப்படி பழகுறாங்க, இதெல்லாம் அவங்க வந்து நேரடியாக பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கும் அவங்களுக்கு வந்து.
1: அது தொடர் பயிற்சி அனுபவத்தை கற்றுக்கொடணும்னு சொல்கிறீங்க. அடுத்த நேயர் இருக்காங்க. வணக்கம்.
3: அம்மா காலை வணக்கம்மா.
1: வணக்கம் ஐயா, சொல்லுங்க ஐயா.
3: நான் ஈரோடு சோரமுட்டி வளர்ந்து இளங்கோ பேசுறேங்க.
1: சொல்லுங்க ஐயா.
3: ஐயா சிறப்பு ஐயாவுக்கு காலை வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம் சார்.
3: என்னுடைய கேள்வி என்னன்னா, நாங்க எங்க பொண்ணுக்காக மட்டும் கேட்கல, இது மாதிரி நிறைய பெண்கள் இருக்காங்க, படிச்சு முடிச்சுட்டு எங்க பொண்ணு படிச்சு பிஇ முடிச்சிருக்காங்க, 13 வருஷம் ஆகுதுங்க, அதுக்குண்டான வேலை வாய்ப்பு இன்னும் கிடைக்கல. அதுக்கு என்ன காரணம்? அவங்க தேடுதல் இல்லாததா, இல்லைன்னா படிக்கிறப்பதான் வேலை கிடைக்குது, படிச்சு முடிச்சுட்டா ஒரு 10 வருஷம் 5 வருஷம் 2 வருஷம் இப்படி எல்லாம் ஆயிட்டா சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கல அப்படிங்கிறாங்க, அது உண்மையா? இல்ல இவங்க எப்படிலாம் முயற்சி பண்ணா கண்டிப்பா வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கேள்வி.

இப்போது நீங்கள் சொன்ன கேள்வி வந்து அவங்களுக்கு இப்போ கேப் எம்ப்ளாய்மெண்ட்னு சொல்லுவாங்க. இது வந்து கம்பெனிஸ் வந்து கேப் எம்ப்ளாய்மெண்ட், இப்போ வந்து அவங்களுக்கு ஒரு 5 வருஷமோ 6 7 வருஷமோ வந்து கேப் இருக்குது. மொதல் இந்த கேப்பை வந்து அவங்க, இது வந்து இன்னொரு ஏஜ் ஃபேக்டர். இப்போது இப்போ இவ்வளோ கேப் வர்றப்போ ஏஜ் வந்து கம்பெனிஸ் வந்து ஏஜை பார்ப்பாங்க. ஸோ இப்போ இவ்வளோ அவங்கள வந்து இவ்வளோ ஏஜ் இருக்கிறப்போ அவங்களால திருப்பி அவங்கள அவங்களுக்கான கற்றுக்கக்கூடிய ஒரு திறன் இருக்கா, இல்லை கற்றுக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இருக்கான்றத ஜட்ஜ் பண்ணுவாங்க. அதனால தான் வந்து இந்த மாதிரி கேண்டிடேட்ஸை வந்து கம்பெனிஸ் வந்து அவாய்ட் பண்ணுவாங்க. இதை நம்ம ஓவர் கம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா, இப்போ உள்ள ட்ரெண்டில் உள்ள ஏதோ ஒரு ஒரு சர்டிஃபிகேஷன் கோர்ஸோ ஒரு குட்டி ப்ரோக்ராம் வந்து அவங்க படிச்சுட்டு அந்த ப்ரோக்ராம் மூலமாக அவங்க ஒரு கெரியரை வந்து ரீஸ்டார்ட் பண்ணாங்க,

0: ஒரு கொஸ்டின். இப்போ ஏன் அவங்க எடுக்க மாட்டாங்கன்னா, இப்போ அவங்க படித்தது வந்து 12 வருஷங்கள் 13 வருஷங்கள் ஆயின்றப்போ, இப்போ உள்ள கரண்ட் விஷயங்கள் மார்க்கெட்டில் நடக்கக்கூடிய இண்டஸ்ட்ரி ப்ராக்டிசஸ் வந்து அவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஸோ அதனால் அவங்க வந்து அவாய்ட் பண்ணுற இந்த மாதிரி கேண்டிடேட்ஸ் வந்து அவாய்ட் பண்ணுறாங்க, எஸ்பெஷலி வித் கேப் எம்ப்ளாய்மெண்ட். இதை வந்து ஒரு அவங்க ஒரு ஒரு ப்ரோக்ராம் பண்ணி தாங்க இதை வந்து ஓவர்கம் பண்ணணும், இந்த கேப்பை வந்து ஃபில் பண்ண முடியும்.
1: ஏன்னா டெக்னாலஜி வளர்ந்துக்கிட்டே போகுது, அதுக்கு தக்க நம்மளும் வளரணும். அந்த கேப் இருந்துச்சுன்னா இப்போ நியூ டெக்னாலஜி வளர்ந்துருச்சு இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் ப்ரிப்பேர்ட் ஆயிடணும்ல.
0: கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. அதான்
1: நேர்களை, கல்வி என்பது ஒரு தனிநபரின் வாழ்க்கை மட்டுமல்ல, அது ஒரு குடும்பத்தை அடுத்த தலைமுறை பாதைக்கு மாற்றக்கூடிய சக்தின்னு சொல்லலாம். ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு தொடர்ந்து பேசலாம்.
2: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?
3: ஓ 2 2 2 4 காது கொடுத்து கேளு, மனப்பாடம் பண்ணு.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என அனைத்து வீட்டு உபயோக பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
2: இன்வெஸ்டிங் ஓட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?
3: ஓ 2 2 2 4 காது கொடுத்து கேளு, மனப்பாடம் பண்ணு.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: சார், இப்போ வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து உங்கள்கிட்ட கேட்குறாருன்னு வச்சுக்கலாம். இப்போ வந்து கல்வித்துறையில் பல பல மாற்றங்கள் இருக்குது, பல பல கோர்ஸுகளும் வந்துருச்சு. எனக்கு என்ன படிக்கணும்னு தெரியல ஃப்யூச்சரில், ஆனால் என் குடும்பத்தை முன்னேற்றணும்னு ஒரு ஆர்வம் இருக்குது அப்படின்னு உங்கள்கிட்ட இது கேட்டால் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய முதல் கேரியர் அட்வைஸ் என்னவாக இருக்கும்?
2: ஓகே, மெயினாக வந்து அந்த மாதிரியான மாணவர்களுக்கு வந்து என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா, இப்போ ஒரு படிப்பை முடிவு பண்ணுறாங்க, நான் படிக்கணும் முடிவு தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா, இன்றைக்கி உள்ள காலகட்டத்தை மட்டும் வச்சு அவங்க பண்ணக்கூடாது. இன்றைக்கி ஃப்யூச்சரை டிபெண்ட் பண்ணி, ஏன்னா அவங்க இப்போ ஒரு டிகிரி படிக்க போகிறாங்கன்னா ஒரு 3 வருஷமோ 4 வருஷமோ அந்த துறைக்கான ஸ்கோப் வந்து 4 வருஷத்துக்கு அப்புறம் எப்படி இருக்கும், 3 வருஷத்துக்கு அப்புறம் எப்படி இருக்குன்றது தான் ஆக்சுவலாக ஜட்ஜ் பண்ணணும். இது வந்து இந்த நான் துறை சொன்னாங்கன்னா, இப்போ வந்து ஏஐ தான் வந்து இன்றைக்கி ஹாட் டாபிக், ஹாட் ட்ரெண்ட். அந்த ஏஐயில் வந்து எப்படி ஆப்ரேட் பண்ணக்கூடியவங்க, ஒரு ப்ராம்ப்ட் எழுதி அதுக்கான ரிசல்ட்டை எப்படி வாங்கக்கூடிய மாதிரியான விஷயங்கள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஸோ ஏஐ சம்மந்தப்பட்ட படிப்புகளை வந்து அவங்க வந்து படிக்கிறத வந்து நான் இந்த மாதிரி மாணவர்களுக்கு வந்து நான் ஃபஸ்ட் அட்வைஸாக வந்து நான் சொல்லுவேன். இதோட சேர்த்து டெக்னாலஜியோட வந்து நேஷ்னல் பில்டிங்குமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அவங்களுக்கு வந்து ஆண்டர்பிரினர்ஷிப்பை வந்து கையில் எடுங்கன்னு சொல்லுவேன், தொழில் முனைவர்கள் ஆகுங்க அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஏன்னா அரசாங்கமாக இருக்கட்டும், இதுதான் வந்து அதிகப்படியான ஸ்கீம்ஸை வந்து புது தொழில் முனைவர்களை கொண்டு வரணும். இப்போ தொழில் முனைவர்கள்லாம் வந்து பிஸ்னஸ் கிடையாது, ஆண்டர்பிரினர்ஷிப்ன்றது வந்து ஒரு இனோவேஷன். ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷனை தந்து சால்வ் பண்ணுறது தான் வந்து ஆண்டர்பிரினர்ஷிப். தொழில் வெறும் ஆண்டர்பிரினர்ஷிப் சொல்கிறது வந்து ஒரு பிஸ்னஸ் கிடையாது, அது வந்து ஒரு இனோவேஷன். இப்போ எக்ஸாம்பிள், நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் ஒரு சாக்லேட் வாங்கி கடையில் விற்கிறீங்க அப்படின்றது வந்து ஒரு பிஸ்னஸாக சொல்லலாம். ஆனால் இப்போ ஆண்டர்பிரினர்ஷிப் பார்க்குன்னா அந்த சாக்லேட்டை வந்து ஒரு ப்ரோபயோட்டிக் சாக்லேட், ஒரு சாக்லேட் சாப்பிட்டீங்கன்னா அந்த ப்ரோபயோட்டிக் வந்து நம்ம சுமைக்குள்ள உள்ள நல்ல பாக்டீரியாஸை வந்து உற்பத்தி பண்ணக்கூடிய மிட்டாய்கள், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இன்னோவேட் பண்ணி பண்ணுறாங்க. ஸோ இதுதான் நான் வந்து இனோவேட்டிவ் ஆண்டர்பிரினர்ஷிப் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரியான இனோவேஷன் கலந்த ஆண்டர்பிரினர்ஷிப்க்கு தான் வந்து இப்போ நம்ம நாட்டுக்கும் தேவையாக இருக்குது. இந்த நம்மளோட நாடை வந்து உலகத்துக்கு எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய நம்ம நிறைய இளைஞர்கள்

0: வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம வந்து நம்ம வேறு நாடுகளுக்கு போய் போகிறாங்க, ஆனால் இது வந்து நம்ம நாட்டுக்கு தான் லாஸ் அவங்க போகிறது. அவங்க இதாக இருந்தாலும் நம்மளோட நாடு வளரணும் அப்படின்னா நம்மளோட பொருளாதாரம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம்.
1: அதாவது புதுமையை பயன்படுத்தி தொழில் முனைவர் ஆகுங்கிறீங்க. இப்போ நீங்கள் ஒரு தொழில் முனைவர் தான், இளம் தொழில் முனைவருக்கு சொல்லும் அட்வைஸ் என்ன?
0: இளம் தொழில் முனைவர்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு அவங்களோட ஃபீல்டில் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நடக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளும் அப்டேட்டுகளுமே வந்து அவங்க தெரிஞ்சுக்கணும். நான் இதை வந்து நான் ஜென்ரலாக சொல்லலாம், பட் இது எப்படி சார் நான் தெரிஞ்சுக்கிறது அப்போனா வந்து லிங்க்டின் மாதிரியான சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் வந்து அவங்க ஆக்டிவாக இருக்கக்கூடிய வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் வந்து அவங்க அதில் நடக்கக்கூடிய அப்டேட்ஸு, அதில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளெல்லாம் வந்து அவங்க தெரிஞ்சுக்கலாம். அது போக எந்தெந்த துறையில் இருக்கக்கூடிய ஆளுமைகளை வந்து டைரெக்டாக நம்ம மெசேஜ் பண்ணி டவுட்ஸை கேட்டுக்கலாம், நம்மளோட கருத்துக்களை வந்து நம்ம போஸ்ட் பண்ணலாம். இதெல்லாமே வந்து ஒரு ட்ராக்ஷன் கிடைக்கும் அந்த அவங்க எந்த ஃபீல்டில் இருந்தாலுமே வந்து. ஸோ லிங்க்டின்னை பற்றின அவேர்னஸ் வந்து இந்த தென் மாவட்டங்களில் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குன்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன்.
1: இப்போ வந்து தொழில் முனைவர் முன்னேறத்துக்கு தெரிஞ்சுக்கிடணும்னு சொல்லிட்டேங்க. இப்போ நீங்கள் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படித்த அனுபவம் எப்படி இருந்துச்சு, அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா?
0: ஒரு நல்ல இதை வந்து ஒரு யூனிக்கான ஒரு அனுபவம் எனக்கு வந்து. நான் கல்கத்தாவில் இருக்கக்கூடிய சத்யஜித் ராய் ஃபிலிம் அண்ட் டெலிவிஷன் இன்ஸ்டியூட்டில் மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங்கில் படிக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு வந்து கிடச்சிச்சு. அங்கே நான் படித்த கோர்ஸ் வந்து ரைட்டிங் ஃபார் எலக்ட்ரானிக் அண்ட் டிஜிட்டல் மீடியா அப்படின்ற ஒரு ஒரு கோர்ஸ், ஒரு போஸ்ட் கிராஜுவேஷன் ப்ரோக்ராம் நாங்கள் படித்தேன். அங்கே வந்து அங்கே படிக்கணும் அப்படின்னா வந்து ஜெட் எக்ஸாம்னு சொல்லுவாங்க, ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டு, அதை வந்து அவங்க ப்ரிப்பேர் பண்ணணும். அது வந்து வருஷத்துக்கு ஒருக்கா அது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நடக்கும். அது வந்து ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஃபார் பூனா திரைப்பட இன்ஸ்டியூட்டுக்கு, ஃபிலிம் இன்ஸ்டியூட், ஃபிலிம் அண்ட் டெலிவிஷன் இன்ஸ்டியூட்டுக்கும் SRFTIக்கும் வந்து சேர்ந்து ஜாயிண்ட் எக்ஸாமாக நடக்கும். அது வந்து அந்த எக்ஸாம் ஃபஸ்ட்டு வந்து எக்ஸாம் வைப்பாங்க. அந்த எக்ஸாம் கிளியர் பண்ண ஷார்ட்லிஸ்ட் ஆனவங்க வந்து இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க. அந்த இன்டர்வியூவில் வந்து டூ டேஸ் வந்து அவங்களுக்கு ஆக்டிவிட்டிஸ் எக்ஸசைஸ் நடக்கும். அதுக்கப்புறம் லாஸ்ட் ஒரு இன்டர்வியூ நடக்கும், அதிலேருந்து வந்து ஸ்டூடெண்ட்ஸை வந்து செலக்ட் பண்ணுவாங்க. இது வந்து இந்த FTIயும் SRFTIயுமே வந்து குளோபலி ஏஷியாஸ் டாப் ஃபிலிம் மீடியா அண்ட் ஸ்கூலாக வந்து இருக்குது.
1: இது எப்போ கால் ஃபார் போடுவாங்க, இதுக்கான அப்ளிகேஷன்லாம் எப்போலாம் கொடுக்கலாம்?
0: இது வந்து ஜனவரி பிப்ரவரி அந்த டைமில் தான் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுவாங்க. ஓப்பன் பண்ணி ஒரு ஏப்ரல் மே வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். ஆகஸ்டில் ஜூலை மாதம் வந்து அந்த ஜூன் ஜூலை டைமில் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நடக்கும். எக்ஸாம் வந்து சென்டர்ஸ் போடுவாங்க, ஆல் இண்டியா லெவலில் போடுவாங்க. இங்கே நம்ம பக்கத்தில் சென்னையில், நமக்கு பக்கத்தில் வந்து திருவனந்தபுரம் மற்றும் சென்னையில் வந்து நமக்கு அருகில் உள்ள சென்டர்ஸாக வந்து இருக்குது.
1: சரி சார், இப்போ வந்து ஒரு சமூக பிரச்சனைன்னு இருக்குன்னு வச்சுக்கலாம். அந்த சமூக பிரச்சனையை நம்ம ரிசர்ச்சாக எழுதினா ஒரு 100 பக்கம் 200 பக்கம் பேஜ் போய்கிட்டே இருக்கும். ஆனால் அந்த சமூக பிரச்சனையை எல்லாரும் பார்ப்பாங்களா படிப்பாங்களான்னு தெரியாது. அதே சமூக பிரச்சனையை ஒரு ஃபிலிம் மூலமாக, ஒரு மீடியா மூலமாக கொண்டு போனால் நிறைய மக்களை ரீச் ஆகும். நீங்கள் ஒரு ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படித்தனால இந்த சமூக தாக்கத்தை எப்படி பார்க்குறீங்க?
0: மெயினாக வந்து இந்த ஃபிலிமாக இருக்கட்டும், மீடியாவாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து மாஸ் கம்யூனிகேஷன் சொல்லுவாங்க. அதிகப்படியான நம்மளோட கருத்துக்களை வந்து அதிகப்படியான ஜனங்கள்கிட்ட போய் சேர்க்கக்கூடிய ஒரு டூல்ஸ் இது வந்து. மெயினாக இதில் வந்து நல்ல நல்ல கருத்துக்கள், சமூகத்துக்கு முக்கியமான கருத்துக்கள் வந்து ரெஸ்பான்சிபிளான கருத்துக்களை சொல்லக்கூடிய வந்து நம்மளோட கடமை அது வந்து. ஸோ கண்டிப்பாக வந்து அதை வந்து அதை வந்து ஃபிலிம்ஸ் மூலமாக, இல்லை டெலிவிஷன் ஆட்ஸ் மூலமாக, இல்லை டெலிவிஷன் கதைகள் மூலமாக சொல்கிறது வந்து ரொம்ப வந்து எஜுகேஷனாக இல்லாமல் இன்ஃபோர்டெயின்மெண்ட்னு சொல்லுவாங்க. இன்ஃபர்மேஷன் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் கலந்தான் இன்ஃபோர்டெயின்மெண்ட். ஸோ இந்த இன்ஃபோர்டெயின்மெண்ட்டாக வந்து அது சொல்கிறப்போ வந்து அந்த கருத்துக்களை வந்து சப்கான்சியஸாக, அன்கான்சியஸாக வந்து நம்ம வந்து மெசேஜஸ் வந்து நம்ம கொடுக்கலாம். இது வந்து இதோட டூல் வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டூல் இது வந்து, மாஸ் கம்யூனிகேஷன் டூல்ஸ் இதெல்லாம் வந்து.
1: அதாவது ஒரு திரைப்படத்தில் ஒரு வசனம் பேசும்பாங்க, அதை பார்த்தது அப்படியே மனசில் அப்படியே நிற்கி, அந்த கதாபாத்திரம் அப்படியே மனசில் நிற்கிறது பதிஞ்சிட்டு முடியுமாங்க. அதே மாதிரி நீங்கள் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் கற்றுக்கிட்ட ஒரு கதாபாத்திரம் என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு அனுபவம்னு சொன்னால் எதை சொல்லுவீங்க?
0: சில அனுபவங்கள் நான் பகிர்ந்துக்கிறேன். எப்படின்னா அங்கே நான் ஒரு ஷெடியூல் எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம காலையில் 10 மணிக்கு எங்களுக்கு கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும். 10 மணி ஆரம்பித்து 10 to 1 வந்து எங்களுக்கு ரெகுலரான கிளாஸஸ் நடக்கும். நாங்கள் எந்த ஸ்பெஷலைசேஷன் இருக்கிறோமோ அதுக்கான ஸ்பெஷலைசேஷனில், இப்போ டைரக்ஷன், ரைட்டிங், எடிட்டிங், சவுண்டு, சினிமாட்டோகிராஃபி, அப்புறம் வந்து இப்போ நம்ம

0: ஃபிலிம் இன்ஸ்டியூட்லேயே போயிட்டு ஃபிலிம் இல்லாமல் மேனேஜ்மெண்ட் கூட படிக்கலாம். அந்த மாதிரியான கோர்சஸ் எல்லாமே இப்போ ஆரம்பிச்சிட்டாங்க. மேனேஜ்மெண்ட் படிக்கக்கூடிய அதில் உள்ள பிஸ்னஸ் எப்படி நடக்குது, அதில் உள்ள அட்வர்டைசிங் எப்படி நடக்குது, இந்த மாதிரியான கோர்சஸ் எல்லாமே இப்போ ஆரம்பிச்சிட்டாங்க. பூனா ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் வந்து ஆக்டிங்கான கோர்ஸுமே இருக்குது. அது வந்து ரொம்ப ரொம்ப காம்படிட்டிவான ஒரு கோர்ஸ். புனா ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் வந்து ஆக்டிங் படிக்கணும் அப்படின்றது வந்து அங்கே வந்து மொத்தமே ஒரு 10-12 சீட் தான் இருக்கும். அது வந்து ஆல் இண்டியா லெவலில் பயங்கரமான காம்படிஷன் நடக்கும். அங்கே ஒரு ஆடிஷன் நடக்கும், ரொம்ப காம்படிட்டிவாக இருக்கும். ஸோ நான் காலைல 10 to 1 வந்து எனக்கு ரெகுலரான கிளாஸ் நடக்கும். 1 to 2 வந்து லன்ச் பிரேக் இருக்கும். அப்புறம் 2 to 5 வந்து அகெயின் கிளாஸஸ் நடக்கும். எங்களோட எக்ஸசைசஸ் ரெகுலரான ப்ரோக்ராம் ஆக்டிவிட்டீஸ்லாம் அகடமிக் ஆக்டிவிட்டீஸ்லாம் போயிட்டுருக்கும். அப்புறம் 6 மணிக்கு வந்து ஸ்க்ரீனிங் நடக்கும். டெய்லி வந்து எங்களுக்கான ஷெடியூல் எங்களுக்கு அனுப்பிடுவாங்க வார வாரத்துக்கு முன்னாடி வந்து. இது வந்து இன்ஸ்டியூட் நமக்கு நம்ம அன்னைக்கு அந்த வாரத்தில் என்ன வகுப்பு நடந்துகிட்டு இருக்கோ அது சம்மந்தப்பட்ட திரைப்படங்கள் வந்து அந்த 6 மணிக்கு திரைப்படமாக இருக்கலாம், இல்லை ஒரு டிவி ப்ரோக்ராமாக இருக்கலாம், இதெல்லாம் வந்து ஈவினிங் 6 to 8:30 வந்து எங்களுக்கு டெய்லி ஸ்க்ரீனிங்களுக்கு இருக்கும். அது வந்து இன்ஸ்டியூட் ஆஃபர் பண்ணக்கூடிய ஒரு ஸ்க்ரீனிங் ப்ரோக்ராம். அப்புறம் 8:30 முடியும். 8:30 முடிஞ்சதுக்கப்புறம் டின்னர் டைம் ஆரம்பிச்சிடும். 8:30 to அப்புறம் 10:30 வந்து நைட் ஸ்க்ரீனிங் சொல்லுவோம். அது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் பிளான் பண்ணி நடத்தக்கூடிய ஒரு அது வந்து கம்பல்சரி கிடையாது. அது வந்து ஸ்டூடெண்ட்ஸே வந்து பிளான் பண்ணுவாங்க. ஸ்டூடெண்ட் யூனியன்லேருந்து அவங்க பிளான் பண்ணி அந்த வீக்குக்கு வந்து ஷெடியூல் பிளான் பண்ணி நைட் 10:30 ஸ்டார்ட் பண்ணி ஒரு 12:30 1 வரைக்கும் போகும். இது வந்து ஒரு ஃபுல்லாக அப்படியே வந்து பேக்டாக இருக்கும் எங்களுக்கு வந்து.
1: இப்போ நீங்கள் ஸ்க்ரீனிங் சொன்னீங்கல்ல, இப்போ இந்த ஸ்க்ரீனிங்லாம் எந்தெந்த காட்சிகளை வைப்பீங்க, எந்தெந்த மாதிரி காட்சிகளை வைக்க மாட்டீங்க ஸ்க்ரீனிங்கில்? ஒரு படத்தோட ஸ்க்ரீனிங்கில் எந்தெந்த காட்சிகள் இடம்பெறும், எந்த காட்சிகள் இடம் பெறக்கூடாதுன்னு ஒரு ரூல்ஸ் எதாவது இருக்கா?
0: அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை மேம். நாங்கள் லைக் க்யூரேட் பண்ணி தான் எங்களுக்கு இப்போ நாங்கள் வந்து எங்களுக்கு திரையிடக்கூடிய படங்களே வந்து க்யூரேட்டட் பண்ண எல்லா படங்களும் வந்து ரேண்டமாக அவங்க ப்ளே பண்ண மாட்டாங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து இப்போ இந்த வாரம் வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியன் சினிமா நாங்கள் படிக்கிறோம் அப்படின்னா அந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியன் சினிமாவில் முக்கியமான படங்கள் ஒரு ராஜா ஹரிச்சந்திரா ஃபேக்ட்ரி இந்த மாதிரி முக்கியமான படங்களோட ஃபிலிம்ஸ் தான் வந்து அந்த வாரங்களில் வந்து ஈவினிங் ஸ்க்ரீனில் இருக்கும்.
1: படம் மட்டும் பார்த்துக்கலாம்
0: பார்த்துக்கலாம், அதுக்கப்புறம் உரையாடல் இருக்கும். இப்போ நான் இன்னொரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இன்றைக்கி இப்போது வந்து இந்திய அரசாங்கத்துக்கும் இன்னொரு ஒரு ஒரு இன்னொரு நாட்டுக்குமே வந்து ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் உண்டாகுது அப்படின்னா வந்து உடனே என்ன பண்ணுவாங்கன்னா அந்த எம்பசியில் உள்ள பீப்புள் வந்து உடனே எங்கள் திரைப்பட கல்லூரிக்கு வந்து அந்த நாட்டோட படங்களை வந்து எங்களுக்கு ஸ்க்ரீன் பண்ணுவாங்க.
1: ஓகே,
0: இப்போ அந்த மாதிரி நான் வந்து இட்டாலி கவர்மெண்ட்டுக்கும் நடந்த நான் அவங்க படிக்கிறப்போ ஒரு ஒரு ப்ரோக்ராம் நடந்துச்சு. இட்டாலியன்ஸ் ஒரு வாரம் ஃபுல்லாக இட்டாலியன் படமாக போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இந்த அனுபவங்கள் எனக்கு இருக்குது. அப்புறம் வந்து சவுத் கொரியாவிலேருந்து எனக்கு என்னை ட்ரெயின் பண்ணுறதுக்காக ஒரு இங்கே தூர்தர்ஷன் மாதிரி அங்கே சவுத் கொரியன் பாட்காஸ்டிங் கார்ப்பரேஷன்லேருந்து ஒரு ஒரு நபர் வந்திருந்தார். அவரோட கிளாஸஸ் வந்து எங்களுக்கு ஒரு ஒரு 1 week நடந்துச்சு. அவர் கூட வந்து நான் க்ளோஸாக ட்ராவல் பண்ணேன். நான் அவரோட வந்து அங்கே வந்து அங்கே என்ன டெக்னாலஜி நடந்துக்கிட்டு இருக்கு இதெல்லாம் சொன்னாங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து அவர் அப்போ நான் ஒரு சொல்கிற சில ஆண்டுகளுக்கு முன்பு நாங்கள் படிக்கிறப்போ வந்து ஒரு டெக்னாலஜி அவங்க பண்ணியிருக்காங்க. எப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு டிவி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, ஒரு நாள் ஒரு சீரியல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அந்த சீரியலில் வந்து அதில் இருக்க ஒரு ஒரு ஒரு ஹீரோயினோ ஒரு ஆக்ட்ரஸோ வந்து அவங்க போட்டிருக்க ட்ரெஸ்ஸோ இல்லை அவனோட போட்டிருக்க காஸ்டியூமோ இல்லை ஒரு ஒரு ஒரு இயர்ரிங்கோ ஏதோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா அதை உடனே நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதோட பையிங் லிங்க் போயிடும்.
1: ஓ, எங்கே வாங்குறாங்கன்னா
0: எங்கே வாங்க நீங்கள் வாங்கி நீங்களே வாங்கிக்கலாம். அப்படி இல்லை பையிங் லிங்க் நீங்கள் எங்கே வாங்கியிருக்காங்கன்னு இல்லை, நீங்கள் நீங்களே ஆர்டர் பண்ணிக்கலாம், நீங்களே அதை வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். இதை வந்து இந்த மாதிரி டெக்னாலஜியில் நான் சொல்கிற சில ஆண்டுகளுக்கு முன்பே வந்து இது எனக்கு இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்றத வந்து எங்களுக்கு வந்து சொன்னாங்க. அங்கே இருக்குது அதெல்லாம் ஏஐ பேஸ்டான டெக்னாலஜி நான் சொல்கிற சில ஆண்டுகளுக்கு முன்பு. இதே மாதிரி வந்து சவுத் கொரியா இது வந்து ஒரு நல்ல அனுபவமாக இருந்துச்சு. இதே மாதிரி வந்து இப்போ மொபைல் ஜேர்னலிசம்னு சொல்கிறாங்க. நான் அங்கே படிக்கிறப்பே வந்து ஒரு மும்பையில் இருக்க ஒரு நேஷனல் மீடியா வந்து எங்களுக்கு வந்து மொபைல் ஜேர்னலிசம் பற்றி இப்போது நீங்கள் முன்னாடியில் பார்த்துருப்பீங்க. நியூ ஜேர்னலிசம் ஃபீல்டில் வந்து ஒரு கேமராமேன் இருப்பாங்க, பெரிய கேமரா கொண்டு வருவாங்க, ஒரு ஜேர்னலிஸ்ட் இருப்பாங்க, அவங்க பேசுவாங்க. இப்போ என்ன பண்ணால் ஒரே ஒரே நபர் வந்து அவங்களே ஷூட் பண்ணிக்கிறக்கூடியது, அவங்களே பேசலாம். இந்த மாதிரியான டெக்னாலஜியை வந்து அவங்க பில்ட் பண்ணியிருக்காங்க மொபைல் ஜேர்னலிசம் அப்படின்றத வந்து. இதுக்கான கேட்ஜெட்ஸ்லாம் எங்களுக்கு காமிச்சாங்க. எல்லாமே குட்டி குட்டியாக இருக்கும், இவ்வளோதான், நீங்களே பேக்கெட்டில் கொண்டு போயிட்டு நீங்களே ஷூட் பண்ணி நம்ம வந்துடலாம். இந்த மாதிரி டெக்னாலஜியான ஒர்க் ஷாப்லாம் எங்களுக்கு நடந்துச்சு.
1: இந்த மாதிரி பழசு பழ கேமரா இதெல்லாம் போக வேண்டாம், மொபைலே எடுத்துகிட்டு வந்துடலாம்.
0: மொபைலே இருக்குது, அதுக்கு மைக்கு எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி ஆப்ரேட் பண்ணுறது, அதுக்கான ஒரு ஆப்பு லைவ் வந்து அவங்களே அந்த ஆப் ஆர்டர் பண்ணி அப்படின்னா அப்படியே லைவ் போய்க்கலாம் அந்த சேனலோட. இந்த மாதிரியான டெக்னாலஜிலாம் வந்து எங்களுக்கு நான் சில ஆண்டுகளுக்கு முன்பே நான் பார்த்தேன்.
1: இப்போ எல்லாருமே மொபைலில் ரெக்கார்ட் பண்ணிடுறாங்களே, அது மாதிரியா இருக்கலாம்.
0: ஆமாம், அந்த மாதிரி மொபைல் ஜேர்னலிசம் மோஜோன்னு சொல்கிறாங்க.
1: ஓகே, அடுத்த நேயர் இருக்காங்க. வணக்கம்.

0: அகில இந்திய வானொலிக்கு ராஜிபத்து பாண்டியராஜன் காலைநேர அன்பான வணக்கம்மா.
1: வணக்கம்யா, சொல்லுங்கய்யா.
0: வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் வணக்கம்யா.
2: வணக்கம், வணக்கம் சார்.
0: நீங்க இந்த பிலிம் இன்ஸ்டியூட்ல வந்து இப்ப நீங்க பெரிய ஒரு அட்ஜை பண்ணிருக்கீங்க. இப்ப வந்து நாடு முழுக்க உங்களுடைய வாய்ஸை கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆனா இன்னைக்கு நம்ம தமிழகத்தை பொறுத்த அளவுக்கு நிறைய பேர் படிச்சுட்டு வேலையின்மை இல்லாம ரொம்ப ஒரு ஆழ்ந்த கஷ்டத்துல இருக்காங்க. இப்ப இந்த இன்ஸ்டியூட்ல சேர்ந்து படிச்சா மட்டும்தான் அந்த இலக்கை அடைய முடியுமா, இல்ல இது பேசிக் வந்து என்ன கல்வி தகுதி, இல்ல வேற ஏதாவது பட்டப்படிப்பு படிச்சுட்டு இதுக்குள்ள போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொன்னீங்கன்னா நிறைய மக்களுக்கு பிரயோஜனமா இருக்கும்னு நம்புறேன். வாய்ப்புக்கு மகிழ்ச்சி, நன்றி, வணக்கம்.
2: இப்போ நீங்க கேள்விகள்ல வந்து எந்த துறைன்னு நீங்க கொஞ்சம் சொல்லிங்க, கொஞ்சம் ஈஸியா இருந்து. இப்போ வந்து எந்த துறை, எந்த பட்டப்படிப்பு? அறிவையும் அவங்களோட ஸ்கில்ஸையும் வளர்த்துக்கிறதுக்கான ஒரு ஒரு வாய்ப்பு தான் இது வந்து. ஒரு இது வந்து அவங்க பண்ணாங்க அப்படின்னா அவங்களோட இன்னும் ஒரு வாய்ப்புகளை வந்து அதிகப்படுத்தக்கூடிய, அதுக்காக வந்து அங்கே போகலை அப்படின்னா வந்து நம்மளால இந்த துறைக்குள்ளே வர முடியுமா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. பட் வந்து இப்போ வந்து இண்டஸ்ட்ரி வந்து ஃபார்மலைஸ் ஆகிட்டு இருக்கு. இந்த துறை வந்து மித்த துறைகள் மாதிரியே வந்து ஃபார்மலைஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ ப்ரீவியஸ் எஜுகேஷன் பேக்ரவுண்ட், ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸஸ் எல்லாம் வந்து அசஸ் பண்ணுறாங்க. இப்போ வந்து இந்த துறை அவங்க படிக்கிறனாலுமே ஒரு ஏதோ ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்காங்களா, அதில் வந்து என்ன மாதிரியான அவங்களோட மேக்கிங் எப்படி இருக்கு, இதெல்லாமே கூட வந்து அசஸ் பண்ணுறாங்க. இந்த துறை வந்து கிரியேட்டிவ் துறை மட்டும் கிடையாது, இதில் உள்ள பெரிய வந்து பிஸ்னஸ் இருக்கு, இதுக்குள்ளே வந்து ஒரு எக்கனாமி இருக்கு. ஸோ இதெல்லாமே கூட படிக்கிறாங்க. இப்போ ஃபிலிம் இன்ஸ்டியூட்ல வந்து வெறும் கிரியேட்டிவ் கோர்சஸ் இல்லாமல் மேனேஜ்மெண்ட் கோர்சஸ் ரன் பண்ணுறாங்க. ஒரு டிஆர்பி ரேட்டிங் பற்றியா இருக்கட்டும், ஒரு பார்க் ரேட்டிங்காக இருக்கட்டும், இதெல்லாம் பற்றின வந்து பிஸ்னஸ் ரெவன்யூஸ் ஃபண்டிங் இதை பற்றியான விஷயங்கள் எல்லாமே கூட வந்து கற்றுக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே வந்து இன்னைக்கு வந்து இருக்குது. ஐஏஎம் கூட வந்து இப்போது அந்த ஃபிலிம் மீடியா மேனேஜ்மெண்ட்டே ஒரு கோர்ஸ் வந்து நான் ரீசெண்டாக பார்த்தேன், அவங்க ஆரம்பிச்சிருக்காங்க.
1: அதாவது வேலை வாய்ப்புகள் எல்லா துறையிலையும் இருக்குது, நம்ம தான் தேடிக்கிடணும். அடுத்த நேயர் இருக்காங்க, வணக்கம்.
3: மேம் வணக்கம், நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர் பேசுகிறேன்.
1: மேம் சொல்லுங்க ஐயா.
3: சார், இந்த விஸ்காம்னு சொல்லக்கூடிய விஷுவல் கம்யூனிகேஷன், இதுல இந்த கிராபிக் எடிட்டிங், அப்புறமா அனிமேஷன், அப்புறமா ஆடியோ மிக்சிங், இதற்கு அயல் நாட்டுல வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கா? அது ஒன்றும். இந்த பிலிம் ப்ரொடக்ஷன் அண்ட் டைரக்ஷன், இந்த ஃபீல்டு இதற்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி இருக்கு? குறிப்பிட்டு ஹாலிவுட் பாலிவுட் படங்கள்லாம் போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்குரிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குமா? எனக்கு இதை பத்தியும் சொல்லுங்களேன்.
2: முக்கியமாக வந்து இப்போ கிராஃபிக்ஸ் அனிமேஷன் விஎஃப்எக்ஸ் துறைக்கு வந்து வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. வெளிநாட்டில் கண்டிப்பாக இருக்குது மேம். இப்போ வந்து கனடா நாடு தான் வந்து இதுக்கான ஹப்பே வந்து கனடா நாடு தான். முக்கியமாக வந்து வான்கோவர் அப்படின்னு ஒரு நகரம் இருக்குது கனடாவில் வந்து. அங்கே தான் நம்ம பார்க்கக்கூடிய குளோபல் லெவலில் இருக்க விஎஃப்எக்ஸ் படங்கள் எல்லாமே வேலை நடக்கக்கூடிய இடங்களில் வந்து அதுதான். ஸோ கண்டிப்பாக வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் வந்து எப்படி அசஸ் பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி துறைகளுக்கு வந்து இப்போ நீங்கள் வெளிநாடு போய் இந்த கிராஃபிக்ஸ் விஎஃப்எக்ஸ் படிக்கணும்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து அந்த துறைக்கான பட்டப்படிப்பு தேவை. அது இந்தியாவிலேயே இருக்கலாம், இல்லை வெளிநாட்டில் வந்து கண்டிப்பாக வந்து படிக்கணும் இந்த கிராஃபிக்ஸ். இந்த டென் ஆஃப் வந்து ஃபுல் டெக்னிக்கல் ஓரியன்டான ஒரு ஏரியானால. இப்போ வந்து இந்த விஎஃப்எக்ஸ் கிராஃபிக்ஸோட கேமிங் அப்படின்னு வந்து ஒரு புது ஃபீல்டு வந்து இப்போ ஓப்பன் ஆயிருக்கு. கேமிங் டிசைனிங், இப்போ நம்ம யூத்லாம் வந்து கேம் விளாட்றாங்க, பிளே ஸ்டேஷனாக இருக்கட்டும் இல்லை மொபைல் கேமாக இருக்கட்டும், இதெல்லாம் டிசைன் பண்ணக்கூடிய ஒர்க் பண்ணக்கூடியக்கான வாய்ப்புகள் எல்லாமே வந்து இருக்குது. இந்த கேமிங் டிசைனிங்க்கு வந்து நல்ல வந்து வேலை வாய்ப்புகள் இருக்குது. அதிகப்படியான சேலரியுமே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இன்றைக்கி வந்து இருக்குது. வந்து கேமிங் துறையை வந்து நிறைய பேர் தெரியாத ஒரு துறை, கேம் டிசைனிங்கில் வந்து அதில் வந்து நிறைய அதில் வந்து மெயினாக வந்து ட்ராயிங் ஸ்கில்ஸ் தான் பார்க்குறாங்க. வந்து ட்ராயிங் ஸ்கெட்சிங்கான விஷயங்கள் எல்லாமே பார்க்குறாங்க. இன்னொரு கேள்வி வந்து இப்போ இந்த டைரக்ஷன் அண்ட் ஃபிலிம் மேக்கிங் ஃபீல்டில் வந்து போகணும், மெயினாக அதுவும் வந்து பாலிவுட் ஹாலிவுட் மாதிரி போகணும் அப்படின்னா வந்து அதுக்கு வந்து மெயினாக வந்து அவங்க ஃபஸ்ட்டு வந்து மும்பை பாலிவுட் போனால் ஃபஸ்ட்டு அவங்க மும்பை தான் அங்கே தான் பேஸ்டாக இருக்கணும். இங்கேருந்து ட்ரை பண்ணுறதுக்கான விட அவங்க மும்பையிலே இருந்து அங்கே வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் ப்ரோக்ராமோ அதை ஜாயின் பண்ணி அங்கே நெட்ஒர்க் தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த துறையை பொறுத்த வரைக்கும் நெட்ஒர்க்கிங் தான் ஃபஸ்ட்டு வந்து நெட்ஒர்க்கிங், செகண்டு ஸ்கில் டெவலப்மெண்ட், அதுக்கான அப்புறம் நம்மளோட ஸ்கில் நம்ம டேலண்ட் இருக்கலாம் பட் அதை வந்து காட்டுறதுக்கான வாய்ப்புகளில் வந்து நம்ம இந்த நெட்ஒர்க்கிங் மூலமாக தான்

0: வந்து நம்ம தெரியப்படுத்துக்கணும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்றைக்கி நம்ம வந்து சமூக ஊடகத்துறையில் இப்போ சோஷியல் இன்ஸ்டாகிராம் மாதிரியான இடங்களில் வந்து அவங்க ஆரம்பிக்கலாம், அவங்களோட திறமையை வந்து காமிக்கிறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்கலாம். இதை வந்து நிறைய பேர் பார்க்குறவங்களுக்கான நம்மளோட வந்து ஒரு ஒரு விஷயங்களாக கூட மாறலாம்.
1: அதாவது சோஷியல் மீடியாவில் இப்போ எல்லாமே கற்றுக்கிட்டாங்க, கற்றுக்கிடாதது ஒன்றுமே இல்லைன்னு நினைக்கிறேன். சோஷியல் மீடியாவிலே வாழ்க்கையே வாழ்கிறவங்களும் ரொம்ப பேர் இருக்கிறாங்க. தொடர்ந்து பேசலாம் நேயர்களே. கதை வெறும் பொழுதுபோக்காக மட்டும் இருக்க வேண்டியதில்லை, அது ஒரு கதை ஒருவருடைய சிந்தனையை மாற்றலாம், அல்லது ஒரு சமூக பிரச்சனையும் புரிந்து கொள்ளலாம். ஏன் ஒருவருடைய வாழ்க்கை பாதையை கூட மாற்ற முடியும். கல்வி, சமூக மாற்றம் ஆகிய துறைகளுடன் திரைப்படம் மற்றும் சமூக ஊடகத்தையும் இணைத்து பயணித்து வரும் அனுபவ் கிருஷ்ணா அவர்களுடன் உரையாடலை தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு.
2: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?
3: ஓ ரெண்டு ரெண்டு ரெண்டு நாலு காது கொடுத்து கேளு, மனப்பாடம் பண்ணு.

0: சார், இப்போ வணக்கம். இப்போ வந்து ஃபிலிம் துறையில் நீங்கள் நிறைய பணியாற்றியிருக்கீங்க இல்லையா, அதோட அனுபவம் எப்படி இருந்துச்சு? எந்தெந்த ஃபிலிம்லலாம் நீங்கள் பணியாற்றியிருக்கீங்க?
1: முக்கியமாக வந்து இறைவன் அப்படின்ற ஒரு படத்தில் வந்து நான் ரைட்டிங் கன்சல்டண்ட்டாக வந்து நான் ஒர்க் பண்ணேன். அதில் வந்து ரவி மோகன் அவரை வந்து லீடில் ரோலில் அந்த படத்தில் நடிச்சிருந்தாங்க. நயன்தாரா மேம் வந்து அதில் ஹீரோயினாக பண்ணியிருந்தாங்க. அது வந்து ஒரு நல்ல அனுபவமாக இருந்துச்சு. நான் மெயினாக வந்து பேப்பர் ஒர்க்கில் நான் பண்ணி கொடுத்தேன். பேப்பர் ஒர்க்கில் வந்து ஸ்கிரிப்டை வந்து பேப்பர்லேயே வந்து எடிட் பண்ணேன். எந்தெந்த சீன்ஸ் எல்லாம் நம்ம இந்த கதைகளுக்கு தேவைப்படாத சீன்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணேன். தேவையில்லாத டைலாக்ஸை வந்து ரிமூவ் பண்ணேன், டைலாக்ஸ் ஆட் பண்ணேன். மெயினாக வந்து இப்போ ஒரு படம் ஷூட்டிங் போ என்னோடய ஒர்க் வந்து ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னாடி அதை பேப்பர் ஒர்க் ஸ்கிரிப்ட்லேயே வந்து பேப்பர் ஒர்க் பண்ணுறது தான் என்னோடய மெயின் ஒர்க்காக இருக்கும். ஸோ ஆக்சுவலாக இப்போ இன்றைக்கி வந்து சினிமா துறையில் வந்து இந்த மாதிரியான வாய்ப்புகள் தான் வந்து அதிகமாக தேவைப்படுறாங்க. இப்போது ஒரு படத்தை வந்து ஸ்கிரிப்ட் தான் வந்து இன்றைக்கி படம் வந்து அதுதான் ரொம்ப முக்கியமாக, கதைகளுக்கு தான் வந்து மக்கள் வந்து இப்போ ரீசெண்டாக மண்டாடியாக இருக்கணும், பல படங்கள் வந்து அந்த கதைகளுக்கு தான் வந்து மக்கள் வந்து வர்றாங்க. அப்போது வந்து இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஒரு கதைகளை வந்து புரிஞ்சு அந்த ஸ்கிரிப்டை வந்து ரீஒர்க் பண்ணுறதுக்கான, அதை வந்து அந்த கருத்துக்களை வந்து இன்னும் என்ஹான்ஸ்டாக சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இன்னைக்கு அதிகமாக தேடிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இந்த பர்டிகுலர் ஃபீல்டுக்கு வந்து அதிகப்படியான ஆட்கள் தேவைப்படுறாங்க. பட் வந்து இந்த ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து லிட்ரேச்சர் படித்தக்கான அறிவுகள் இருக்கணும், ஃபிலிம் சினிமா பற்றின நாலேஜ் இருக்கணும், மக்கள் ஆடியன்ஸ் ப்ரிஃபரன்ஸு டேஸ்ட்டு இது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப தேவைப்படுது. இப்போது இது நான் ஒரு உதாரணம், இதில் வந்து என்ன சார் நான் வந்து ஒரு இதில் எப்படி சார் நான் ஒரு கார்ப்பரேட் ஜாபாக எப்படி சார் நான் போகலாம் இந்த துறையில் அப்படி நான் வந்து இப்போது பெரு ஓடிடி நிறுவனங்கள்லாம் நிறையா இருக்குது. பெரு நிறுவனங்கள் இப்போது வந்து சில படங்களில் வந்து ஓடிடியே தயாரிப்பாங்க. இப்போது வந்து இப்போ அதில் வந்து ஸ்கிரிப்டிங் டிபார்ட்மெண்ட்டில் இருப்பான். இப்போ ஒரு கதை வருது அப்படின்னா அவங்களோட ஒர்க் என்னவாக இருக்குன்னா அந்த கதையை படித்து இதை நம்ம வந்து ஒரு ப்ரொடியூஸ் பண்ணி ஓடிடியில் ரிலீஸ் பண்ணால் அதை வந்து மக்கள் பார்ப்பாங்களா அப்படின்றது வந்து ஜட்ஜ்மெண்ட் வந்து அந்த ஸ்கிரிப்ட் படிக்கிற இதிலே வந்து அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து அவங்களுக்கு தேவை. இந்த மாதிரியான வேலைகளுக்கு வந்து ஏன்னா இத்தனை க்ரோஸ் அண்ட் லேக்ஸ் செலவு பண்ணி அந்த படம் ஷூட் எடுக்கிறதுக்கு முன்னாடியே வந்து அதுக்கு இந்த ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறதுக்கூடிய விஷயங்கள் வந்து ரொம்ப அசஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்
0: ஒரு படம்னாலே கதை மயக்கரு வேணும். இப்போ ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு பையன் இருக்கிற அவனுக்கு ஐடியாஸ் இருக்கும், நீங்கள் சொல்கிற மாதிரியே ஐடியாஸ் இருக்கும், ஆனால் நெட்ஒர்க் இருக்காது, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது, ஆனால் கதைகள் இருக்கும். அந்த கதைகள் எப்படி எழுதலான்னு ஒரு ஐடியா இருக்கும் இல்லையா, அதுவும் சொல்ல முடியுமா கொஞ்சம்?
1: இப்போது கதைகள் பொறுத்த வரைக்கும் ரெண்டு விதமாக, இப்போ நீங்கள் வந்து சினிமாவுக்கு வந்து வேறு மாதிரியான ஒரு அணுகுமுறை தேவைப்படுது. டெலிவிஷன் டிஜிட்டல் மீடியாவுக்கு வந்து கதைகள் சொல்கிறது வந்து ஒரு வேறு மாதிரியான அணுகுமுறை வந்து தேவைப்படுது. சினிமா பொறுத்த வரைக்கும் வந்து தியேட்டரில் பார்க்கக்கூடிய கன்சப்ட் பண்ணக்கூடிய ஒரு இது வந்து அதில் வந்து சினிமேட்டிக் மூமெண்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். எஸ்பெஷலி இந்த கமர்ஷியல் சினிமாவில் வந்து சினிமேட்டிக் மூமெண்ட்ஸ் தான் வந்து அக்சஸ் பண்ணுவாங்க. பட் வந்து இப்போ இந்த டெலிவிஷன் வரீங்க இல்லை ஓடிடி போகிறீங்க அப்படின்னா அதில் வந்து கதைகள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நீங்கள் ஸ்கிரிப்ட் பற்றி கேட்டிங்க, ஸ்கிரிப்ட் பொறுத்த வரைக்கும் வந்து கன்வென்ஷனலாக வந்து 3 act ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க, 6 act ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க. Act 1, Act 2, Act 1 என்ன நடக்கணும், ஒரு திரைப்படம் இருக்குன்னா மொதல் வந்து அந்த 20 minutes வந்து இன்ட்ரோடியூஸ் என்னென்ன பண்ணணும், என்ன மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம தீம் கான்செப்டெல்லாம் நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணணும், இது வந்து Act 1 சொல்லுவோம். அதுக்கப்புறம் வந்து Act 2, இந்த Act 2 தான் வந்து மேஜர் பார்ட் ஆஃப் த படம். இந்த Act 2 தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த Act 2 தான் வந்து மேஜர் பார்ட் ஆஃப் த படம் அதில் தான் இருக்கும். அதில் என்ன பண்ணுறாங்க, ஒரு ப்ரொட்டகோனிஸ்ட் வந்து எந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க. இதுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்லலாம், ஒரு காக்கா முட்டை படம் பார்த்துருப்பீங்க,
0: அதில்
1: எல்லோரும் பார்த்துருப்பாங்க. ஸோ அந்த காக்கா முட்டை படத்தில் வந்து சென்ட்ரல் தீம் என்ன, அதில் வந்து அந்த பசங்க வந்து இந்த பீஸாவை சாப்பிடணும். இந்த ஸ்ட்ரகிள் தான் வந்து அந்த படம் மேஜர் பார்ட் ஆஃப் இந்த Act 2.

0: ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க, அந்த பியூட்டிஃபுல்லாக வந்து அதை கன்வே அதை வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுக்கு வந்து சேலஞ்சஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணோம். இந்த ஆக்ட் டூவில் வந்து ஒரு ஒரு ப்ரோட்டகோனிஸ்ட் இருக்காங்க அப்படின்னா அந்த ப்ரோட்டகோனிஸ்ட் என்ன ஆசை இருக்குது, என்ன விருப்பம் இருக்கோ அந்த விருப்பத்துக்கு அகெயின்ஸ்டான விஷயங்கள்லாம் நடக்கணும். இதான் வந்து இந்த ஆக்ட் டூ வந்து மேஜரான வந்து முக்கியம். ஸோ இந்த மாதிரியான சிட்டுவேஷன்ஸை வந்து நம்ம இந்த கேரக்டர்ஸ்ன்னு தள்ளணும், சிட்டுவேஷன்ஸ் நம்ம கிரியேட் பண்ணி இதுக்கான விஷயங்கள் தள்ளணும். மெயினாக வந்து இந்த மாதிரி ஸ்கிரிப்ட், இந்த மாதிரி இது வந்து ஒரு சோஷியோ ட்ராமாக்கு நல்ல எக்ஸாம்பிள் இந்த படம் வந்து. இதில் வந்து இன்னொன்று வந்து ஆக்ட்ரியில் வந்து ரெசல்யூஷன் சொல்லுவாங்க, கிளைமேக்ஸ் ஆன்டி கிளைமேக்ஸ் இந்த மாதிரி ரெசல்யூஷன்ஸ் நோக்கி போவாங்க. இதில் வந்து அவங்களோட என்ன சொல்லுவாங்க, இதுக்கு நம்ம தாயா சுட்ட தோசையே பரவாயில்லன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு ஒரு ரெசல்யூஷன், அவங்களுக்கு அது இதுதான் ஆசைப்பட்டாங்க, சாப்பிட்ணும் ஆசைப்பட்டாங்க, பட் வந்து சாப்பிட்றப்போ அவங்களுக்கு வந்து பிடிக்கலை. இது வந்து இந்த மாதிரி சோஷியல் ட்ராமாஸ் தான் நான் வந்து ரொம்ப விருப்பப்படுவேன் நான் வந்து. ஏன்னா இதில் வந்து சமூகத்தில் உள்ள பிரச்சனைகள், சமூகத்தில் உள்ள ஏற்றத்தாழ்வு, சமூகத்தில் இருக்க இன்இக்வாலிட்டியை வந்து அதை இதை வந்து நீங்கள் கேட்டிங்களே எப்படி நம்ம கதைகளாக சொல்லலாம் அப்படின்றது வந்து இதை வந்து அழகாக சொல்லியிருப்பாங்க அந்த மாணவர்கள்.
1: அந்த தோற்றமே அப்படி தான் இருந்துச்சு, அவங்க வந்து அந்த இதில் போகிறதும் அந்த ஹோட்டலுக்கு விடாமல் இருக்கிறதும் அதெல்லாம் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி சமூக ஏற்றத்தாழ்வு. அடுத்து ஒரு நேயர் இருக்காங்க. வணக்கம்.
0: வணக்கம்.
1: வணக்கம். கட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு திரைப்படம் வந்து பார்க்குறவர்களை வந்து ஆர்வத்தை தூண்டணும், அடுத்து அடுத்து அடுத்து அடுத்து அப்படிங்கிற எண்ணத்தை தூண்டணும், அதுதான் ஒரு கதைக்களம் கொண்டு போகுது அப்படின்னு நினைக்கிறேன். அதை இப்போ வந்து நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், மாணவர்களாக இருக்கட்டும், ஸ்கூலாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், நிறைய கேரியர் கவுன்சிலிங் கொடுத்துருக்கீங்களா, அந்த அனுபவம் எவ்வளோ பேருக்கு கொடுத்துறீங்க, இதனால் அவங்க முன்னேறியிருப்பாங்க இல்லையா உங்களுடைய கேரியர் கவுன்சிலிங் மூலம், அந்த அனுபவம் எப்படி இருக்குது?
0: அதுதான் நான் ஆக்சுவலாக இந்த துறையில் தான் இப்போ நான் ரொம்ப அதிகப்படியான முக்கியத்துவம் தரதே வந்து இந்த ஃபீல்டு தான். நான் இப்போது இந்த ஊடகத்துறை இது கூட நான் வந்து என்னோடய ஹாபி மாதிரி ஆயிடுச்சு. இப்போது வந்து நான் மெயினாக மாணவர்களோடையும் இளைஞர்களோடையும் உரையாடல்களை தான் வந்து நான் அதிகப்படியாக வந்து நான் பண்ணிக்கிட்டுருக்கேன். அதை நான் வந்து நிறைய மாநிலங்களுக்கு ட்ராவல் பண்ணி அங்கே உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் கூட வந்து இன்ட்ராக்ஷன் பண்ணிக்கிட்டுருக்கேன். குறிப்பாக வந்து அரசு பள்ளி மாணவர்களோடையும் வந்து அதிகப்படியான தொடர்புகளை வந்து நான் உண்டாக்கியிருக்கேன். நான் வந்து ஒரு இப்போ கர்நாடகாவில் ஒரு மாநில ஒரு மைசூர் மாவட்டத்தில் வந்து அரசாங்க பள்ளி மாணவர்களோட இப்போ இன்ட்ராக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸோட. அதில் முன்னாடி வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி ஈரோடு மாவட்டத்தில் உள்ள கவர்மெண்ட் ஒரு நிறைய ஒரு 50-60 பள்ளிகளுக்கு போய் நாங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கூட வந்து மோட்டிவேஷன் ப்ரோக்ராம், அவங்களுக்கான கைடன்ஸ் ப்ரோக்ராம் அப்படின்றதெல்லாம் வந்து ஹைப்பர் லோக்கலாக வந்து பண்ணுறோம். இப்போ வந்து நம்ம ஒரு மாணவர்கள் வந்து ரொம்ப அதிக தூரத்துக்குள்ள வந்து அங்கே அனுப்பாமல் இங்கே உள்ள பக்கம் பக்கத்தில் உள்ள மாவட்டத்தில் இங்கே அவங்க மாவட்டத்தில் வந்து முதல் என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து அவங்க வந்து அவங்க படிக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன், மதுரையில் வந்து டூரிசம் ஃபீல்டுக்கு அவ்வளோ டிமாண்ட் இருக்குது. டூரிஸ்ட் ஃபீல்டுக்கு வந்து அவ்வளோ பேர் வர்றாங்க, வெளிநாட்டை சேர்ந்தவங்க, வேறு மாநிலத்தை சேர்ந்தவங்க, வட மாநிலத்தை சேர்ந்தவங்க வந்து அவ்வளோ பேர் வந்து விருப்பப்பட்டு வர்றாங்க. ஆனால் இந்த டூரிசம்க்கான ஈக்கோ சிஸ்டமே வந்து இன்னும் ஃபார்மலாக இல்லாமல் இருக்குது. இந்த மாதிரி ஏன்னா இந்த டூரிசம் ஃபீல்டுக்கு வந்து எந்த ஒரு மாணவராக இருந்தாலுமே இங்கே தேவை வந்து மல்டி லாங்குவேஜ் ஸ்கில்லு, மதுரை பற்றின நாலேஜு, ஆங்கில புலமை, அப்புறம் இதை வந்து ஃபார்மலைஸ்டாக பண்ணுறதுக்கான எப்படி பண்ணுறது இது வந்து படிப்புகள் எல்லாமே இருக்குது. இந்த டூரிசம் ஃபீல்டுக்கு வந்து மதுரைக்கு வந்து ஒரு கிஃப்ட்டுங்க. பட் இதை வந்து இளைஞர்கள் எடுக்கலாம்,
1: கோயில் நகரமாக
0: இருக்குது, ஹெரிட்டேஜ் சிட்டின்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து இந்த கல்ச்சரை வந்து லைக் பண்ணி அப்படி பார்க்க வர்றாங்க. நம்மளோட இதெல்லாம் வந்து நிறைய பேர் வந்து லைக் பண்ணுறாங்க. நம்மளோட ஜிகதண்டாத்துலேருந்து ஃபுட்டாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து இன்னும் ப்ரொமோட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். மதுரை வந்து ஒரு பிராண்ட் வந்து பிராண்ட் இமேஜ் வந்து வேறு மாதிரி இருக்குது. நம்மளோட இதை வந்து நம்ம எடுத்துகிட்டு போனது நம்ம தான் பிராண்ட் பண்ணணும், நம்ம ஊர் நம்ம தான் பிராண்ட் பண்ணணும்.
1: அது நம்ம ஊர் நம்ம தான் அப்படிங்கிற மாதிரி, அதனால தான் நம்ம ஊர் நம்ம சென்னை நம்ம மதுரை அப்படின்னு இங்கே போர்டே வச்சுருப்பாங்க. இப்போ என்ன அப்படின்னா, இப்போ இளைஞர்கள் இப்போ வந்து திறமைகள் இருந்தும் எப்படி படிக்க முடியாமல் இருக்கிறாங்க, இல்லை திறமைகள் இருந்தும் படிக்க முடியாதவங்களாம், திறமைகள் வந்து அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிடாதவங்க இப்படின்னு பலதரப்பு மக்கள் இருப்பாங்க இல்லையா. நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ என்னென்ன கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்கள்லாம் இருக்கிறாங்க, இப்போ பெண் குழந்தைகளை பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இதுக்கு மேலே படிக்க விட மாட்டாங்க, இல்லாட்ட குறிப்பிட்ட தூரம் அதிகமாக இருந்துச்சுன்னா ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டாங்க. இந்த மாதிரி ஆளுகளுக்கெல்லாம் எந்த மாதிரி கவுன்சிலிங் கொடுக்குறீங்க?
0: இந்த மாதிரி இப்போ எஸ்பெஷலி கேர்ள்ஸ் கேட்குறீங்க, உமன் அண்ட் கேர்ள்ஸ்க்கு வந்து அவங்க வந்து கண்டிப்பாக வந்து கண்டிப்பாக மேல் படிப்பு வந்து அவங்க படிக்கணும். டிகிரி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதோட வந்து தொழில் கல்விகள் வந்து இப்போது ஃபேஷன் டிசைனாக இருக்கலாம், இப்போ நிறைய பேர் போட்டிக் வைக்கிறாங்க, ஸ்டிச்சிங் டெய்லரிங் பண்ணுறாங்க, பியூட்டிஷியன் கோர்சஸ்லாம் வந்து நிறைய கோர்சஸ் வந்து

0: போகிறாங்க. இந்த மாதிரியான கோர்சஸ்லாம் வந்து அவங்க வந்து பண்ணலாம். இப்போ வந்து ஃபுட்டு பண்ணலாங்க. இப்போ நம்ம வந்து முதலையோட ஃபுட்டு டேஸ்ட் பண்ணுறதுக்கு அவ்வளோ டிமாண்ட் இருக்குது. நம்ம வந்து இந்த இப்போ ஒரு ஃபாரினர்ஸ்க்கோ இல்லை வேறு மாநிலத்தை சேர்ந்தவங்க வந்து முதலையோட ஃபுட்டை வந்து நம்ம கொடுக்கலாம். ஹோம் ஃபுட்டை வந்து ஃபுட்டை வந்து நம்மளே சமைச்சு அவங்களுக்கு வந்து நம்ம ஒரு சார்ஜ் பண்ணி நம்ம வந்து கொடுக்கலாம். ஹவுஸ் ஒய்ஃப்லாம் இதை வந்து ஒரு
1: கொடுக்கலாமா? நம்ம எல்லா பேரண்ட்ஸும் அலோவ் பண்ண மாட்டாங்க. சரிங்களா, ஒரு குறிப்பிட்ட பகுதி மக்களுக்கு தடைகளாகள் இருக்கலாம். ஏன்னா வெளியே போனால் பயம், சேஃபாக இருக்குமா அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். இந்த பிளாட்ஃபார்மை எப்படி தேடணும்?
0: இதுக்கான ஆப்ஸ்லாம் இப்போ வந்துருச்சு. இப்போ ரொம்ப ஈஸியாகிடுச்சு. இப்போது வந்து இதுக்கான ஆப்ஸ் வந்து இருக்குது. ஸோ அந்த ஆப்ஸில் அவங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம அவங்க எங்கேயுமே போக தேவையில்லை. புக்கிங் அவங்க அவங்களுக்கு வரப்போகுது, அவங்க பண்ண போகிறாங்க. சார் டெலிவரி பர்சன் வந்து எடுத்துகிட்டு அவங்க போய் டெலிவரி பண்ண போகிறாங்க. இவ்வளோ வந்து இந்த ஆப்ஸ் வந்து அவங்க யூஸ் பண்ணலாம். இந்த ஆப்ஸோட பேர்கள் வந்து நம்ம லைக் நான் பர்சனலாக சொல்கிறேன். பட் வந்து ஸோ இந்த மாதிரியான தொழில்நுட்பத்தை வந்து அவங்க யூஸ் பண்ணலாம்.
1: தொழில்நுட்பத்தை யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பேசலாம்.
2: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?
3: ஓ ரெண்டு ரெண்டு ரெண்டு நாலு காது கொடுத்து கேளு, மனப்பாடம் பண்ணு.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. உலக தரத்தில் எங்களது சொந்த தயாரிப்பில் உருவான பல லட்சக்கணக்கான டிசைன்களில் மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். உலக தர சான்றிதழ் பெற்ற பெல்ஜியம் கட் நேச்சுரல் வைர நகைகளுக்கு செய்கூலி இல்லை, சேதாரம் மட்டுமே. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.
2: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாம்.

0: சார் வணக்கம். இப்போ வந்து நிறைய இளைஞர்கள் நீங்கள் சந்திச்சிருக்கீங்க இல்லையா, இப்போ எதிர்கால படிப்புகளை படிக்க அவங்களுக்கு வந்து பண வசதி இல்லாமல் இருக்கும், அவங்க எந்தெந்த மாதிரி காலர்ஷிப்புக்கெலாம் அப்ளை பண்ணலாம், எந்த மாதிரியான காலர்ஷிப் அவங்களுக்கு கிடைக்கும்?
1: இப்போது ஸ்காலர்ஷிப் பொறுத்த வரைக்கும் வந்து ரெண்டு விதமாக இருக்குங்க. முன்னே கவர்மெண்ட் ஆஃபர் பண்ணக்கூடிய ஸ்காலர்ஷிப், அது வந்து நேஷ்னல் எஸ்சிஎஸ்டி ஸ்காலர்ஷிப்பாக இருக்கலாம், இல்லை ஓபிசி ஸ்காலர்ஷிப்பாக இருக்கலாம். ஆக்சுவலாக இப்போ வந்து வெளிநாட்டு சென்று படிக்கக்கூடிய ஸ்காலர்ஷிப் எல்லாமே கவர்மெண்ட்டே ஆஃபர் பண்ணுறாங்க. எஸ்பெஷலி ஃபார் எஸ்சிஎஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நேஷ்னல் ஓவர்சீஸ் ஸ்காலர்ஷிப்பாக வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டும் ஆஃபர் பண்ணுறாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரியான வந்து மாநில ஓவர்சீஸ் ஸ்காலர்ஷிப், அதை வந்து லிமிட் வந்து 36 lakhs ஒரு ஒரு ஸ்டூடெண்ட்டு வந்து ஒரு எஸ்எஸ்சி நேஷ்னல் ஓவர்சீஸ் ஸ்காலர்ஷிப்பில் வந்து அப் டு 36 lakhs வரைக்கும் வந்து அவங்க வந்து அவங்க வந்து இந்த மாதிரியான வெளிநாடு சேர்ந்து படிக்கக்கூடிய விஷயங்கள் 36 lakhs வரைக்கும் இந்த ஆஃபர் பண்ணுறாங்க. இப்போ நம்ம இது வந்து வேறு லைக் பட்டி ஃபார் ஸ்டெடின்னு ஒரு போர்ட்டல் இருக்குது, இதில் வந்து அவங்க ஸ்காலர்ஷிப்பை வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம், பட்டி ஃபார் ஸ்டெடின்னு சொல்லுவாங்க. இது மாதிரி வந்து ப்ரைவேட் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய நிறுவனங்கள் வந்து இல்லை ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸே வந்து அவங்க ஆஃபர் பண்ணுறாங்க. இதை வந்து நான் அவங்களே அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து அவங்க அட்மிஷன் அப்ளை பண்ணி அந்த அட்மிஷன்லேயே வந்து ஸ்காலர்ஷிப்பும் அவங்க அப்ளை பண்ணி அவங்க அதை வந்து வாங்கிக்கலாம். அதை வந்து ஹாஸ்டல் ஃபீஸில் ஹாஸ்டலில் இருந்து அவங்களோட ஃபுட் எக்ஸ்பென்சஸ்லேருந்து இதெல்லாமே கூட வந்து தனியார் பல்கலைக்கழகங்கள் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. இந்த மாதிரியான யூனிவர்சிட்டி எல்லாமே இருக்குது.
0: இப்போ ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இவங்களோட பேரண்ட்ஸோட சேலரி வந்து இவ்வளோ தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு நிர்ணயம் பண்ணியிருப்பாங்க இல்லையா? ஒரு வருஷத்துக்கு ஒன்றையா நீங்கள் வந்து 1.5 lakh ரூபா தான் இருக்கணும், 2 lakhs அந்த இதுக்குள்ளே தான் இருக்கணும், அது மாதிரி எந்த எவ்வளோ லேக்ஸ் வரைக்கும் இருக்கலாம்?
1: அது வந்து மெயினாக இப்போ இப்படி கவர்மெண்ட் இருக்கட்டும் ப்ரைவேட் ஸ்காலர்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் வந்து இன்கம் சர்டிஃபிகேட் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. இன்கம் சர்டிஃபிகேட் வந்து அது வந்து லிமிட் வச்சுருப்பாங்க, ஒரு ப்ரோக்ராமுக்கு வந்து அப் டு 8 lakhs வரைக்கும் வந்து வச்சுருக்காங்க. சில ஸ்காலர்ஷிப் மாறும், பட்

0: இது வந்து அதிகப்படியாக வந்து இருக்கிறது வந்து 8 லேக்ஸ் வரைக்கும் தான் அலோடு. அதுக்கு மேலே இன்கம் இருந்தாங்கன்னா வந்து மேக்ஸிமம் இந்த ஸ்காலர்ஷிப்புமே இருக்காது. பட் வந்து அப் டு 8 லேக்ஸ் வரைக்கும் அவங்க வந்து இருக்கு. அது ஒவ்வொரு ஸ்காலர்ஷிப் மாறும், பட் வந்து அப் டு 8 லேக்ஸ் வரைக்கும் இருக்குது.
1: 8 லேக்ஸ் வரைக்கும் வந்து அப்ளை பண்ணலாம்.
0: ஆமாம்.
1: இப்போ வந்து ஒரு நியூவாக புதுசாக இன்றைக்கி ஒரு இளைஞர்கள் எல்லாம் அடுத்தடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ண போகிறாங்க. இவங்க என்ன மாதிரிலாம் இருக்கலாம் அப்படின்னா, ஒரு கேரியர் கவுன்சிலிங் நீங்கள் பொதுவாக கொடுக்கணும்னா என்ன கொடுப்பீங்க?
0: மாணவர்களுக்கு இளைஞர்களுக்கு வந்து தேடல் இருக்கணும். அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். தேடல்னால் வந்து நம்ம என்ன பண்ணால் நம்ம வாழ்க்கை மாறும், நம்ம குடும்பத்தை வந்து என்ன பண்ணால் நம்ம குடும்பத்தோட சுமையை குறைக்கலாம், நம்ம சார்ந்திருக்க சமூகத்தில் உள்ள பிரச்சனையை மாற்ற கட்டத்துக்கு எப்படி நம்ம எடுத்துகிட்டு போகலாம். இதை வந்து இந்த தேடல் வந்து ரொம்ப முக்கியம். இதை வந்து நெட் மென்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்கங்க. இந்த இந்த ஸ்டூடெண்ட்ஸ் யூத்து வந்து அவங்களுக்கான மென்டர்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். இந்த மென்டர்ஸ் அப்படின்றது வந்து அவங்க எந்த ஃபீல்டாக இருக்கலாம், இல்லை வேறு ஜென்ரலாக கூட இருக்கலாம், அவங்கள வந்து கைட் பண்ணக்கூடிய மென்டர்ஸ் வந்து அவங்க ஐடென்டிஃபை பண்ணணும். இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான டாஸ்க். அந்த மென்டர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு தான் அந்த லிங்க்டின் மாதிரியான பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் இருக்குது. இது போக வந்து அது சம்மந்தப்பட்ட இவெண்ட்ஸ்லாம் அவங்க போக ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா நிறைய வந்து அவங்களுக்கு நிறைய புது புது நெட்ஒர்க்ஸ் கிடைப்பாங்க, புது புது ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க. இந்தக்கான விஷயங்கள் எல்லாமே அவங்க தெரிஞ்சுக்கலாம். இப்போ வாட்ஸ்அப்பில் நம்ம கம்யூனிகேஷன் பண்ணுறோம், வாட்ஸ்அப் குரூப்பில் வச்சுருக்கோம். இந்த மாதிரியான இவெண்ட்ஸ் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கான குரூப்ஸ் எல்லாமே இருக்குது. அந்த மாதிரியான குரூப்ஸ் எல்லாம் வந்து அவங்க ஜாயின் பண்ணாங்கன்னா அவங்க போய் தேட தேவை இல்லை, அவங்க வாட்ஸ்அப்லேயே வந்துடும். இந்த மாதிரி இந்த இந்த இந்த விருந்தினர் வர்றாங்க, இதை பற்றி அவங்க பேசுகிறாங்க. இதுக்கான மேக்ஸிமம் ஈவெண்ட்ஸ் வந்து அவங்க ஃப்ரீயாக கூட இருக்கும். அவங்க வந்து அவங்க போயிட்டு தான் வரணும், டைமிங் தான் போயிட்டு வரணும். இந்த இளைஞர்கள் வந்து டைம் மேனேஜ்மெண்ட்டு தெரிஞ்சுக்கணுங்க. டைம் மேனேஜ்மெண்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்றைக்கி வந்து. ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸை வளர்த்துக்கணும். கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸு, சாஃப்ட் ஸ்கில்ஸு, பர்சனாலிட்டி, அப்புறம் வந்து இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுக்கப்புறம் உங்கள் டெக்னிக்கல் நாலேஜ், உங்களுக்கு அறிவு இருக்குது இல்லை, டேலண்ட்டை வளர்த்துக்கிறது, இதெல்லாம் வந்து நெக்ஸ்ட்டு தான். இதுக்கப்புறம் தான் இது எல்லாமே. இதுதான் பேசிக் 4 விஷயங்கள் வந்து இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நெட்ஒர்க்கிங் ஸ்கில்ஸ், கம்யூனிகேஷன், அப்புறம் வந்து பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், அப்புறம் வந்து டைம் மேனேஜ்மெண்ட். இந்த 4 விஷயங்கள் தான் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப முக்கியம்.
1: அழகாக டைம் மேனேஜ்மெண்ட் சொல்கிறாங்க. இன்றைக்கி இந்த இளைஞர்கள் டைம் மேனேஜ்மெண்ட்டில் இருக்காங்களான்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன்.
0: அது இந்தியாவிலே நான் சொல்ல ஒரு உதாரணம் சொல்லலாம். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஒரு ஹரியிலே இருப்பாங்க, ஓடிட்டே இருப்பாங்க, ஆனால் யாருமே டயத்துக்கு வர மாட்டாங்க.
1: கண்டிப்பாக. ஏன்னா நீங்கள் வந்து சோஷியல் மீடியாவில் ஒருத்தர் ஒரு சமீபத்தில் ஒரு மாணவனை சந்தித்தேன். அவனுக்கு ஒரு 10 மணி, ஐயோ அதான் எனக்கு ஏர்லி மார்னிங் டைம் காட்டுனான். ஏன் அப்படி சொல்கிறான்னு எனக்கு தெரில. சண்டே எனக்கு வந்து ஏர்லி மார்னிங் டைமே 10 மணிக்கு வந்து நீங்கள் அன்னாரம் சொல்லக்கூடாது அப்படின்னா. அது மாதிரி தான் நீங்கள் வந்து டைம் மேனேஜ்மெண்ட் சொல்லும்போது அந்த அளவுக்கு தான் ஞாபகம் வருது. அதாவது சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லேயே ரொம்ப நேரம் இருந்துடுறாங்க, ஆனால் தூங்க போகிற நேரமும் மிட் நைட்டில் ஆகிறதுனால காலையில் எழுந்திக்கிறது இல்லை அப்படின்னு சொல்கிறான். நேரம் குறைவாக இருப்பதனால் இந்த நேயர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க?
0: மெயினாக வந்து இப்போது கடைசியாக நான் முடிக்கக்கூடியது வந்து டெக்னாலஜி லைஃப் பேலன்ஸ். இப்போ முன்னாடி வந்து ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அது மாதிரி இப்போ வந்து டெக்னாலஜி லைஃப் பேலன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. எப்போ நான் ஃபோனை வைக்கணும், எப்போ நான் சோஷியல் மீடியாவிலேருந்து வரணும், எப்போ நான் தூங்கணும், எப்போ நான் டிஜிட்டல் வெல்பீயிங்னு சொல்லுவோம் நம்ம. இப்போ வந்து ஃபோக்கஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஃபோக்கஸ் இஸ் த நியூ கரன்சின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து டேட்டா இஸ் த நியூ ஆயில்ன்ற மாதிரி ஃபோக்கஸ் இஸ் த நியூ கரன்சி. உங்களால் வந்து இவ்வளோ நேரம் அதை ஒரு விஷயத்தில் வந்து கவனம் செலுத்த முடியுது அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த ஃபோக்கஸை வந்து நம்ம தான் வந்து இது பண்ணணும். இவ்வளோ ஆமாம்.
1: ஏன்னா ஃபோக்கஸ் வந்து நம்ம சொல்கிறத காது கொடுத்து கேட்டாலே பெரிய விஷயந்தான். அந்த காது கொடுத்து கேட்குறதே இல்லைனால தான் ப்ராப்ளம் நினைக்கிறேன். இருந்தாலும் நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்ததுனால கடைசியாக முடிச்சிடலான்னு நினைக்கிறேன். நேயர்களே, ஒரு மனிதனின் வாழ்க்கையில் கிடைக்கும் ஒரு சிறிய வாய்ப்பு அவருடைய பாதையை மாற்றிவிடலாம். அதே போல் ஒருவருடைய கனவுக்கு நாம் கொடுக்கும் ஒரு சிறிய வழிகாட்டுதல் தான் அவருடைய எதிர்காலத்தையே மாற்றக்கூடும். கல்வி, ஊடகம், திரைப்படம், சமூக மாற்றம் என பல்வேறு தளங்களில் பயணித்து வரும் அனுபவ் கிருஷ்ணா JK அவர்களுடன் இந்த உரையாடல் இளைஞர்களின் கனவுகள் குறித்தும் அவர்களுக்கான வேலை வாய்ப்புகள் குறித்தும் நிச்சயம் புதிய சிந்தனைகள் நமக்குள் விதைத்திருக்கும். அதாவது அனுபவ் கிருஷ்ணா அவர்கள் உங்கள் நேரத்தையும் அனுபவங்களையும் சிந்தனைகளும் நமது நேயர்களுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி சார்.
0: நன்றி. ஆல் இண்டியா ரேடியோ மதுரை எஃப்எம் பண்பலை ஆடியன்ஸ் அண்ட் லிசனர்ஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி.
1: நேயர்களே, ஒரு வாய்ப்பு வாழ்க்கையை மாற்றலாம், ஒரு வழிகாட்டுதல் ஒரு தலைமுறையை மாற்றலாம். அந்த மாற்றத்திற்கான முதல் அடியை எப்போது நாம் எடுத்து வைக்கப் போகிறோம் என்பதுதான் கேள்வி. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான சந்திப்பில் உங்களை சந்திக்கிறோம். அதுவரை கேளுங்கள், சிந்திங்கள், உங்கள் கலமை நோக்கிய பயணிகள் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.
2: தொடர்வது.

சுருக்கம்சனையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது சேவையை இன்றுடன் நிறைவு செய்துள்ள நிலையில் நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், மத்திய அமைச்சர்கள் திரு அமித்ஷா, திரு ராஜ்நாத் சிங், மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோர் பிரதமருக்கு இந்நாளையொட்டி வாழ்த்து தெரிவித்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் உதகையில் நடைபெற்ற சேவை ஜோதி யாத்திரை நிகழ்ச்சியில் மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் பங்கேற்றார். சென்னையில் சேவை ஜோதி பேரணியை பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தொடங்கி வைத்தார். வங்கிகளுக்கான ரெப்போ வட்டி விகிதம் 0.25% உயர்த்தப்பட்டுள்ளதாக ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது. உலக பருத்தி தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. ஆங்கிலேயர்களுக்கு எதிராக இந்திய விடுதலைப் போராட்டத்தில் துணிச்சலுடன் போராடி தனது வாழ்வையே அர்ப்பணித்த வீரமங்கை குயிலியின் நினைவு தினத்தையொட்டி அவருடைய தியாகத்தையும் தேசப்பற்றையும் போற்றி வணங்குவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் 4ஆம் நிலை பணியிடங்களுக்கான தேர்வு அடுத்த ஆண்டு ஜனவரி 10 நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணைக்கு நீர்வரத்து இன்று காலை நிலவரப்படி 2378 கனஅடியாக அதிகரித்துள்ளது. விழுப்புரத்தில் மார்பக புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வு பேரணியை ஆட்சியர் திரு ஷேக் அப்துல் ரஹ்மான் இன்று தொடங்கி வைத்தார். சீன ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனுஷா மானவ் தாக்கர் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆர்க்டிக் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி சர்மா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். அகமதாபாத்தில் நடைபெற்ற ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் 10 விக்கெட் வித்தியாசத்தில் இந்தியா அபார வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: மணி 3 நிமிடம் ஆயிட்டு இருக்கக்கூடிய வேலையில சிநேகிதியை நிகழ்ச்சியில இணைந்திருக்கோம். ஸோ ஒரு ஒரு விஷயங்களும் ஒரு ஒரு நாளும் நமக்கு புதுமையை கொடுத்துக்கிட்டே இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி புதுமை அப்படிங்கும் பொழுதே நம்ம வாங்கக்கூடிய எக்ஸ்பெஷலி வந்து வாங்கக்கூடிய ஆடைகள் அதுலேயும் புடவைகள் அப்படிங்கிறதுல நிறைய வந்து ஃபோக்கஸ் பண்ணுவோம்ல. அப்படி அந்த புடவைகளில் பெண்கள் வந்து இன்றைக்கி வாங்கக்கூடிய புடவைகள்லேயே உங்ககிட்ட இருக்கிறதுலே வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கலர் அப்படின்னா என்னது, நிறைய வந்து எக்கச்சக்கமாக வச்சுருப்பீங்க. வீட்டில் பெரும்பாலும் வந்துட்டு ஆண்கள் எல்லோரும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, என்னோடய ட்ரெஸ் என்னப்பா ஒரு 4 சட்டை ஒரு 4 பேண்ட்டு அது ஓரமாக எங்கேயாவது இருக்கும். வீட்டுக்குள்ளே போனோன்னா உள்ளே போயிட்டு நம்ம வார்ட்ரோப் ஓப்பன் பண்ணுறதுலேருந்து அதை க்ளோஸ் பண்ணி சைடில் ஒரு பக்கமாக ஒரு சேர் வச்சுருந்தோன்னா அது வரைக்கும், ஏன் வாசப்படி வரைக்குமே சில சமயங்களில் வந்து வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களின் துணிகள் தான் நிறைய இருக்குது அப்படிங்கிற மாதிரியான புலம்புச்சியும் நம்ம அப்பப்போ கேட்டுக்கிட்டு தான் இருக்கோம். பட் இருந்தாலுமே கூட எவ்வளோ வாங்கினாலும் பற்ற மாட்டேங்குது, அது ஏனே தெரியல. அந்த லாஜிக் மட்டும் இப்பவும் புரியவே மாட்டேங்குதுங்கிற மாதிரியான மனநிலையில் தான் பெண்கள் இருக்கும் இல்லை. பட் எனிவேஸ், எவ்வளோ வந்துட்டு வெரைட்டி வெரைட்டியாக ட்ரெஸ்ஸஸ் இருந்தாலும் கூட இந்த கலரில் இந்த புடவை எனக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸ் டு மை ஹார்ட் அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய புடவை எது அப்படிங்கிறதா வந்து எங்கள் கூட நீங்கள் இங்கே ஷேர் பண்ணிக்க போகிறீங்க ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில். அண்ட் அது கூடவே வந்து உங்களுக்கு விருப்பமான பாடல்களையும் கேட்டு ரசிக்க போகிறீங்க. கண்டிப்பாக நீங்கள் கால் பண்ணலாம். கால் பண்ண வேண்டிய நம்பர்ஸ் 2530170 அல்லது 2530171 நம்பர்ஸ்க்கு கூப்பிடுங்க. 0452 அப்படிங்கிற இணைப்பெண்ணு சேர்த்து நிகழ்ச்சியில் யாரெல்லாம் பேச போகிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி,
1: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?
2: ஓ 2 2 2 4 காது கொடுத்து கேளு, மனப்பாடம் பண்ணு.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
4: பன்னெண்டு மணி 6 நிமிஷம் ஆயிட்டு இருக்க வெளியில நிகழ்ச்சியில வந்திருக்கக்கூடிய சிநேகிதி யார் இங்கிருந்து? வணக்கம்.
5: அன்பு அறியப்படாத அவர்களுக்கு இனிமையான நண்பர்கள் வணக்கம்மா.
4: ம், சொல்லுங்க உங்க பேரு.
5: கண்டிப்பா
4: குடுக்கலாம். முன்னாடி உங்ககிட்ட இருக்கிறதுலயே வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கலர் புடவைனா எது? எந்த கலர் புடவை? அந்த என்ன அக்கேஷனுக்காக அது வாங்கினது? உங்ககிட்ட இருக்கிறதுலயே உங்களுக்கு பிடிச்ச கலர் புடவை, நிறைய புடவை வச்சிருக்கீங்களா? சொல்லிருக்காங்க. எனிவேஸ், ஒருத்தரும் வந்துட்டு இந்த மாதிரி உங்ககிட்ட இருக்கிறதுலயே உங்களுக்கு பிடிச்ச கலர் போடவே எது, சாரீஸ்ல இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்ச நான் வாங்கினேன் அப்படின்னா எது அப்படிங்கறத கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து யாரெல்லாம் என்ன சொல்ல போறாங்க தெரிஞ்சுக்கலாம். பண்ணிதருங்கள்.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4-2 ஆட்டக்கழம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
1: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாம்.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: வணக்கம்
2: மனிதரில் இத்தனை நிறங்களா படத்துல இருந்து.

0: ஓலைக்கு தூதுவன் யாரு தொட்ட தென்றலடி தொடர்ந்து நீ பாடும் ராகம் என்ன
1: பாட்டை நீங்களே இப்படி பாடிட்டீங்கன்னா அப்ப நமக்கு இதுவே போதுமே, நம்மையே பாட்டு கேட்டுட்டாலும் இப்பவே கேட்டுட்டுமே இல்லை. பட் நல்லா பாரு, நீங்க வாழ்த்துக்கள் என்ன சொல்லுங்க. உங்ககிட்ட இருக்கிறதுலயே வந்துட்டு ரொம்ப பிடிச்ச கலர் போடவே அது
0: ரொம்ப பிடிச்ச கலர்னா

0: பச்சை கலர் புடவை ரொம்ப பிடிக்கும் சகோதரி.
1: ஓகே, சிறப்புங்க. வாழ்த்துகள், நன்றி அழைத்ததற்கு. பாடல் நீங்கள் அழகாக பாடி காமிச்சிட்டிங்க. இருந்தாலும் அந்த பாடல் நம்ம எல்லாரும் கேட்டுருவோம். இணைந்திருங்கள்.

0: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
2: பன்னெண்டு மணி 20 நிமிடம் ஆயிட்டிருக்க வேலையில சிநேகிதிய நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில வந்திருக்க நேயர் வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
2: யார், எங்க இருந்து பேசுறீங்க?
3: என்ன
2: பாட்டு வேணும் உங்களுக்கு? ஓகே, கண்டிப்பாக உங்களுக்காக பாடல் வந்துகிட்டே இருக்கு, கேட்டு இணைந்திருங்கள்.

5:25 ஆயிட்டிருக்க வேறையில் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில் இணைந்திருக்கோம். மெஸ் இன்னைக்கு வந்துட்டு லஞ்சுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருந்தீங்கனாலும் சரி, இல்லை எல்லாம் சமைச்சு முடிச்சாச்சுப்பா அடுத்தது என்ன வேலை பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாலும் சரி, எல்லா வேலையும்

0: முடிஞ்சாச்சும் ஒரு குட்டி தூக்கத்தை போட்டு அப்புறமா எந்திரிச்சு சாப்பிடுவோமான்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கனாலும் சரி, உங்ககிட்ட என்ன கலர் புடவை இருக்கிறதுலையே உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத என்கிட்ட ஷேர் பண்ணுங்க. 2530170 அல்லது 2530171 நம்பர்ஸ்க்கு கால் பண்ணி 0452 அப்படிங்கிற இணைப்பெண்ணையும் சேர்த்து முன்னாடி போட்டுட்டு நீங்கள் கால் பண்ணலாம். அப்படி நிகழ்ச்சியில் வந்திருக்க ஸ்நேகிதி யார் எங்கிருந்து கேட்டுருவோம். வணக்கம்.
1: வணக்கம்,
0: சொல்லுங்க உங்க பேரு.
1: பூரணி.
0: பூரணி, சரி, என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு? சுமார் இந்த கலர்ல மட்டும் அஞ்சாறு புடவை வச்சிருக்கீங்க. சிறப்பு சிறப்பு, வாழ்த்துக்கள். என்ன என்ன ஃபங்க்ஷனுக்காக எடுத்ததுலாம் ஞாபகம் இருக்கா? முத முதல்ல நான் இந்த ஃபங்க்ஷனுக்கு தான் எடுத்தேன்லாம்.
1: கல்யாணம் எடுத்து கொடுத்தாங்க.
0: கல்யாணம் எடுத்து கொடுத்தாங்க, என்ன வெக்கம் கலந்து சொல்றீங்களே, அழகா. ஓகேங்க, நன்றி, வாழ்த்துக்கள், அழுத்தத்துக்கு நன்றி. பாடல் வந்துகிட்டே இருக்கு, கேட்டு நினைந்திருங்கள்.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
2: எனக்கு
1: பிடிச்ச கலர் புடவைனா என்னது?
2: பிடிச்ச கலர் வந்து கிளிப்பச்சம்மா.
1: கிளிப்பச்சை. எவ்வளவு புடவை வச்சிருப்பீங்க அந்த கலர்ல?
2: எப்படி ஒரு 50 இருக்குங்கம்மா.
1: 50 புடவையும் கிளிப்பச்சை கலர்லயா? வேற வேற கலர்லயா? நான் ஒரு 50 கலர்ல வச்சிருக்கீங்களா? அவ்வளவு பிடிக்குமா உங்களுக்கு?
2: நினைச்சுக்கிட்டேன்,
1: அதுலதான் எடுப்பீங்களா? சரி, ஓகேங்க, ஓகே. அதை சொல்லும் பொழுதே ஒரு சந்தோஷம் இல்ல, புடவைனால ஒரு மகிழ்ச்சி தான். ஓகேங்க, நன்றி அழைத்ததற்கு. பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு நினைந்திருங்கள்.

0: டெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?
1: ஓ ரெண்டு ரெண்டு ஈ ரெண்டு நாலு, காது கொடுத்து கேளு மனப்பாடம் பண்ணு.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: நாற்பது நிமிஷம் ஆயிட்டிருக்க வேலையில ஸ்நேகதிய நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் நிகழ்ச்சியில வந்திருக்க நேயர் வணக்கம்.
2: வணக்கம்,
1: சொல்லுங்க உங்க பேரு.
2: நான் மதுரையில இருந்து மஞ்சுளா தங்கராஜ் பேசுறேன்.
1: மஞ்சுளா தங்கராஜ், எல்லாரும் சிறப்பா இருக்கும். என்ன பாட்டு வேணும் இன்னைக்கு உங்களுக்கு?
2: எனக்கு பார்வை ஒன்றே போதுமே படத்து பேரு. அதுல திரும்ப திரும்ப பார்த்து பார்த்து திரும்ப திரும்ப கேட்டு கேட்டு அந்த பாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த பாடல் எனக்காக போட்டிருந்தேன்.
1: கண்டிப்பா நீங்க சொல்லுங்க, உங்ககிட்ட இருக்கிறதுலயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கலர் போடுவேன இது? சாரி,
2: எனக்கு மூணு கலர் ரொம்ப பிடிக்குங்க. மயில் கழுத்து கலர் ஒண்ணு, மஞ்சள், அந்த வெதே கலர் சொல்லுவாங்க பாத்தீங்களா,
1: சரி மஸ்டர்ட்,
2: அந்த கலர் ரெட். இது மூணு கலர் நல்ல தினம் இல்ல வருஷத்துக்கு ஒரு தடவைனால ஏதாவது ஒரு கலர் எடுத்துருவேன் நானு.
1: எடுத்துருவீங்களா? எத்தனை புடவை இந்த கலர்ல வச்சிருப்பீங்க மொத்தமா?
2: ரெட்டு மட்டும் ஒரு அஞ்சாறு வச்சிருக்கேன்.
1: ரெட்டு

0: சிவப்பு சிவப்பு புடவை கட்டினாதான் வழங்கு அப்படிங்கிற மாதிரியா?
1: ரெட்டு மட்டும் ஒரு அஞ்சாறு வச்சிருக்கேன். அப்புறம் அது வெள்ளைய கலர் வந்து ஒரு நாலு நாலு கலர் வச்சிருக்கேன்.
0: அனுபவிச்சவங்களுக்கு தெரியும் ரொம்ப என்ஜாய் பண்ணி சொல்றாங்கல்ல. அடுத்தடுத்து யார் என்ன சொல்றாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இணைந்திருங்க.

0: 12:47 ஆயிட்டிருக்க வேலையில் ஸ்நேகதிய நிகழ்ச்சியில் இணைந்திருக்கோம். ஒரு ஒரு ஸ்நேகதியுமே கால் பண்ணி அவங்க கிட்டே இருக்கிறது இல்லையே, நம்மளுக்கு பிடிச்ச கலரில் இவ்வளோ படம் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி லிஸ்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி அடுத்தடுத்து யாரெல்லாம் என்ன சொல்கிறாங்கங்கிறத தெரிஞ்சுக்கலாம். நீங்களுமே வந்து என்கிட்டயும் அந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்ச கலரில் இவ்வளோ வச்சுருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள். நான் அதோடு உங்களுக்கு பிடிச்ச பாட்டு கேட்கணும் அப்படின்னாலும் 2530170 அல்லது 2530171 நம்பர்ஸ்க்கு 0452 இணைப்பெண்ணை சேர்த்து கால் பண்ணுங்கள். நிகழ்ச்சியில் வந்திருக்க ஸ்நேகிதி வணக்கம்.
1: என்ன
0: பாட்டு வேணும்
1: இன்னைக்கு?
0: சொல்லுங்க, உங்ககிட்ட உங்களுக்கு பிடிச்ச கலர்ல இருக்கிற புடவை எது?
1: எனக்கு நிறைய கலர் நிறைய புடவை இருக்குதுயா,
0: மூணு வச்ச கிலோ அப்புறம் வருது. உட்காந்து கவுண்ட் பண்ணிட்டீங்க போலயே ரேடியோ
1: கேட்டுட்டு.
0: ஆமாவா, ஓகேங்க, தேங்க்யூங்க. சார், இவ்வளோ ஒரு இன்வால்மெண்ட்டு நான் எதிர்பார்க்கல. பட் எனிவேஸ், நன்றி அழைத்ததற்கு. பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு இணைந்திருங்கள்.

0: 12:52 ஆயிட்டு இருக்க வேலையில என்னது அவ்வளவு சீக்கிரமா 12:52 ஆயிடுச்சா, டைம் போறதே தெரியலையப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல. சென்னைகிட்டே ஃபுல்லாவே அப்படிதான் போயிட்டு இருக்கு. எனிவேஸ் நம்ம ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில ஒரு ஒருத்தரும் வந்துட்டு அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ரொம்ப பிடிச்ச கலர் புடவை பத்தி பேசிட்டு இருக்காங்க. புடவை அப்படின்னாலே பிடிச்செடுக்கிறது தானே, இதுல என்ன போயிட்டு கலர் வேற கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு இன்னொரு பக்கம் நீங்க யோசிக்கிறதா எனக்கு புரியுது. பட் இருந்தாலுமே நமக்குன்னு ஒரு ஃபேவரட் கலர் இருக்கும் இல்லையா, நமக்கு பிடிச்ச பொருளை நமக்கு பிடிச்ச மாதிரி இன்னொரு விஷயம் ஆட் பண்ணி எடுக்கிறதுங்கிறது ரொம்ப ஸ்பெஷல் தானே. அப்படி ஸ்பெஷலா யார் என்ன சொல்றாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்மா, நான் பரமக்குடில இருந்து ராஜேஸ்வரி பேசுறேன்.
0: ராஜேஸ்வரி, என்ன பாட்டு வேணும் இன்னைக்கு உங்களுக்கு?
1: எனக்கு வந்து அண்ணாமலை படத்துல கொண்டையில் தாளம்பு கூடையில் வாழைப்பூ அப்படின்னு வரும்ல, அந்த
0: இன்னைக்கு வாழைப்பூ பொரியலா வீட்டுல?
1: வாழைப்பூலாம் அடிக்கடி செய்யறோம்ல,
0: அதுக்காக ஞாபகப்படுத்த.
1: பெண்கள்லாம் வாழைப்பூ சாப்பிட்டா கருப்பு போய் நல்லா இருக்கும், அதுக்காக இந்த பாட்டு எல்லாம் போட்டு விட்டாத்தானே.
0: நம்ம கேக்குற பாட்டுல கூட ஒரு கருத்து கருத்தை நுழைச்சுதான் கேக்குறது இல்ல?
1: ஆமா ஆமா, அந்த ஒரு கவிதை சொல்றேன். தொலைக்காட்சி சீரியலில் ஐம்புலன்களும் அடக்கம், கண் விழித்தவுடன் கைபேசியில் முடக்கம், கல்லுண்டவரை போல் அதன் மேல் கிறக்கம், அறிவை மங்க வைப்பது கைபேசியின் பழக்கம், மின் பொருள்களின் மேல் அனைவருக்கும் இணக்கம், இதனால் அவர்களது பணிகள் அனைத்தும் சுணக்கம், இவர்களுக்கெல்லாம் எப்பொழுது தீரும் இந்த மயக்கம்.
0: சிறப்புங்க, வாழ்த்துக்கள், நல்லா இருக்கு கவிதை. சொல்லுங்க, உங்ககிட்ட இருக்கிறதுலயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலர்?
1: நீல கலர் ரொம்ப பிடிக்குங்கம்மா.
0: நீல கலர் எத்தனை புடவை வச்சிருக்கீங்க?
1: வான ஊதா கலர். ஏன்னா வான ஊதா கலருங்கிறது வந்து பிரபஞ்சத்தை பிரதிபலிக்குது பாத்தீங்களா, கட்டின உடனேயே ஏதோ வானத்துல இருக்கிற மாதிரியே, வானத்துல உள்ள அதிசயங்களை எல்லாம் கண்டு கழிக்கிறது மாதிரி ஒரு நினைவு வரும் எனக்கு எப்பவுமே.
0: பாருங்களேன், ராஜேஸ்வரி பேசாம ராஜேஸ்வரிக்கு பதிலா ரசன ஈஸ்வரின்னு வச்சிருக்கலாம் போல உங்க பேர, எல்லாத்துலயும் ஒரு ரசனைய திணிக்கிறீங்களே. சரி, வாழ்த்துக்கள்.
1: ரசனை இருந்தா தாப்பா வாழ்க்கை சலிப்பு இல்லாம ஓடும். வாழ்க்கைங்கிற படகுல ரசனைங்கிற
0: வாழ்த்துக்கள், நன்றி அழைத்ததற்கு. உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு, இன்னைக்கு வந்து ஸ்நேகிதிய நிகழ்ச்சியும் நம்ம நிறைவு செஞ்சிடலாம். சைனிக்கிடையே வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா ஆல்மோஸ்ட் வந்து பாதினாலும் கடந்துட்டோம், இனி மீதி நாள் தானே அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல. ஆமா, அதுவுமே ரொம்ப சிறப்பா போகும். ஷோல வந்து பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாருக்குமே வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். கால் பண்ணி லைன் கிடைக்கல அப்படின்னா பரவாயில்ல, உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு அடுத்த வரையும் இன்னொரு வாட்டி வந்துட்டு வரும்பொழுது வேற ஒரு டாபிக் கூட வர அதுல நீங்க டிஸ்கஸ் பண்ணலாம். ஸ்நேகிதிய நிகழ்ச்சி பங்கு பெற்ற எல்லாருக்குமே நம்ம மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 சார்பாக வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். நிகழ்ச்சி கேட்டுட்டு இருந்து உங்கள் எல்லாருக்குமே சொல்லிட்டு பாடலோட இன்னைக்கு நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். மகிழ்விப்போம், மகிழ்ச்சியாக இருப்போம். நிகழ்ச்சி தொகுப்பில் இதுவரை உங்களோடு நான் நவ்யா.

நேரம் 1:01. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸில் நினைவுகளை வருடும் ஒரு அழகான காலங்களில் இசைத்த பாடல்களை தான் வசந்த காலங்கள் நிகழ்ச்சியில் கேட்க இருக்கோம். நிகழ்ச்சியை தரும் முதல் பாடல் பகலில் ஒரு 20 திரைப்படத்திலிருந்து.

Thank you.

0: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?
1: ஓ ரெண்டு ரெண்டு இரண்டு நாலு, காது கொடுத்து கேளு, மனப்பாடம் பண்ணு.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும்

0: ராமேஸ்வரம் பண்பலை 100.9 திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
1: மனம் வருடும் பாடல்களாக கேட்டுருக்கும் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸ் வசந்த கானங்கள் நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் அடிமை பெண் திரைப்படத்திலிருந்து.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: வஸ்தகானங்கள் நிகழ்ச்சியில் கேட்கிறக்கும் அடுத்த பாடல் அன்பேவா திரைப்படத்திலிருந்து.

0: நேரம் பகல் 1:20 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் கேட்டுட்டு இருக்கீங்க. காலத்தாழியா காவிய கானங்களின் தொகுப்பாக வசந்த கானங்கள். வசந்த கானங்கள் அப்படின்னு சொல்றப்பே நம்ம நேயர்கள் எல்லாருமே
1: கண்டிப்பா வந்து அலர்ட் ஆயிருப்பாங்க, இன்னையாரம் வந்து நமக்கான நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு.
0: முகநூல் பகுதியில நம்ம மதுரை பண்பலை பக்கத்துல நேற்று கேட்கப்பட்ட
1: கேள்விகளுக்கான பதில்கள் வந்து இன்னைக்கு நம்ம சொல்ல போறோம்.
0: என்னென்ன பதில் சொல்லிருக்காங்க அப்படின்றத முதல்ல ஜிகே க்வெஸ்சனோட
1: ஆரம்பிச்சிருவோமா. இந்தியாவின் சிலிக்கான் பள்ளத்தாக்கு என்று அழைக்கப்படும் நகரம் எது அப்படின்னு சொல்லி நேத்திய கேள்வியில வந்து நம்ம கேட்டிருக்கோம். அதுல வந்து அதோட கரெக்டான ஆன்சர் ஃபர்ஸ்ட் சொல்லிடுவோமா.
0: ஆன்சர் சொல்லுங்க.
1: ஆன்சர் வந்து பெங்களூரு. அதை வந்து நிறைய பேர் வந்து கரெக்டாவே சொல்லியிருக்காங்க நம்ம நேயர்கள்.
0: அது யார் யாரு அப்படின்னா ஆரம்பிக்கிறோம். மதுரை சோ சண்முக சுந்தரம் சொல்லியிருக்காங்க, உஷா முத்துராமன் மதுரையிலேருந்து சொல்லியிருக்காங்க, ஆர்எஸ் துவாரகன் கைத்தறி நகர்லேருந்து சொல்லியிருக்காங்க, நாமக்கல் செல்வராஜ் சொல்லியிருக்காங்க. அடுத்ததா சிலிக்கான் பள்ளத்தாக்கு என்று அழைக்கப்படும் அப்படின்னு

0: இன் எ டீடைல்டு ஆன்சரா பெங்களூரு
1: க்வெஸ்சன் வித் ஆன்சராகவே சொல்லியிருக்காங்க. ஆமாம்,
0: ஓகே சிவா சந்தைப்பேட்டையிலேருந்து. அதே மாதிரி எஸ்டி விஜயராகவன் யமனேஸ்வரத்துலேருந்து சொல்லியிருக்காங்க, என் எம் சுமதி யமனேஸ்வரத்துலேருந்து சொல்லியிருக்காங்க, சுவாமிநாதன் ஆண்டாள் படத்துலேருந்து சொல்லியிருக்காங்க, புவனகிரி சுமதி பாபு பெங்களூரு அப்படின்னு கரெக்டான ஆன்சர் சொல்லியிருக்காங்க, பாபு முள்ளக்காடு வில்லியம் மைக்கேல் பாளையத்துலேருந்து, ஜோதிலக்ஷ்மி தேவனூர்லேருந்து சொல்லியிருக்காங்க, வீரசுந்தரி திருமூலஸ்தானத்துலேருந்து சொல்லியிருக்காங்க, அதே மாதிரி பி எஸ் ஜனார்த்தனன் திருநகர் மதுரையிலேருந்து சொல்லியிருக்காங்க, அதே மாதிரி அன்புராணி சென்னையிலேருந்து சொல்லியிருக்காங்க, அதே மாதிரி மதுரை கைத்தன்னகலேருந்து மந்தாகினி குமரன் அப்படின்றவங்களும் சொல்லியிருக்காங்க, பாரிவள்ளல் அப்படின்றவர் சொல்லியிருக்காரு, வீரதுரை அரியலூர்லேருந்து சொல்லியிருக்காங்க, ராமகிருஷ்ணன் கொழுமங்கொண்டான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அந்தோனிராஜ் சென்னையிலேருந்து சொல்லியிருக்காங்க, மதுரை கைத்தறி நகர்லேருந்து வாசுகி பார்கவி மணிமாலா இவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க, மன்னார்குடி சசிகலா தியாகராஜன் சொல்லியிருக்காங்க பெங்களூர்னு, அதே மாதிரி சிவகங்கையில் இருந்து மாயாண்டி ஞானகுரு சொல்லியிருக்காங்க, தேனி மாவட்டத்திலிருந்து ராதாகிருஷ்ணன் சொல்லியிருக்காங்க, குருபரன் சொல்லியிருக்காங்க, பிரமிளா தமிழ்ச்செல்வன் சென்னையிலேருந்து சொல்லியிருக்காங்க, அசோக் குமார் கீரங்குடி பொன்னமராவதி மாவட்டத்திலேருந்து சொல்லியிருக்காங்க, பொன்னமலை தாலுக்காலேருந்து, அதே மாதிரி புழுவப்பாளையம் ஆனந்த முருகன் சொல்லியிருக்காங்க, மீரா வெங்கட்ராமன் சொல்லியிருக்காங்க, சுகுமார் வடிவேல் வந்து பெங்களூர் அப்படின்ற கரெக்டான ஆன்சரை ராமேஸ்வரத்துலேருந்து எஸ் சுகுமார் சொல்லியிருக்காங்க, சோமசுந்தர பிரபு வண்ணாரப்பேட்டை சென்னையிலேருந்து சரியான பதில் சொல்லியிருக்காங்க, வன்னை கணேசன் பொன்னியம்மன் மேடு, இன்பா இலக்கியா சொல்லியிருக்காங்க, அதே மாதிரி சுகுமாரி அவங்களும் வந்து சரியான விடையை சொல்லி நிறைவாக வந்து முடிச்சிருக்காங்க.
1: அதாவது வந்து எல்லாருமே வந்து சரியான பதில் தான் நம்ம நேயர்கள் வந்து சொல்லி முடிச்சிருக்காங்க பெங்களூர் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன கேள்விக்கு அப்படின்னு திரும்ப நம்ம சொல்லலாம், இந்தியாவின் சிலிக்கான் பள்ளத்தாக்கு என்று அழைக்கப்படும் நகரம் எது அப்படின்ற கேள்விக்கு பெங்களூர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நேயர்கள் அனைவருமே வந்து கரெக்டா சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்களும் சொல்லிட்டு தொடர்ந்து ஒரு பாடலையும் கேட்டுட்டு வருவோம். இன்னைக்கு வந்து நம்ம புதிய பறவை திரைப்படத்துல வந்து பாடல் கேட்டு வந்தலாம்.

0: ஒரு பாடல் முடிஞ்சிருச்சு, நீ அடுத்த கேள்விக்கு நம்ம பேர்லாம் இடம்படுமா, நம்மளோட கமெண்ட்ஸ்லாம் வந்து வாசிப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இன்னுமே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம அடுத்த கேள்விக்கு போயிடலாமா?
1: ஒரு சுவாரஸ்யமான கேள்வி இல்லையா,
0: சினிமா சம்பந்தமான கேள்வி.
1: ஒரு சினிமா கதாபாத்திரம் நிஜ வாழ்க்கையில உங்ககிட்ட பேசினா முதல்ல யாரோட பேச விரும்புவீங்க
0: அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி, அதுக்கு வந்து நம்ம நேயர்கள் வந்து ரொம்ப ஆர்வமா கமெண்ட்ஸ் பண்ணிருக்காங்க, நம்ம சொல்லலாமா அது என்னன்றது?
1: சொல்லுங்க சொல்லுங்க, கேக்குறதுக்கு நானும் ஆர்வமா காத்துட்டு இருக்கேன்.
0: தேவனூர் ஜோதிலட்சுமி வந்து மனதில் உறுதி வேண்டும் திரைப்படத்துல வந்து சுஹாசினி அவங்களோட கதாபாத்திரத்தோட பேசணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. மதுரை ஆண்டாள்புரம் சுவாமிநாதன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கமல்ஹாசன் அதாவது தசாவதாரத்தில் நடிச்ச கமல்ஹாசன் இருக்காங்க இல்லையா, அவங்களோட அந்த பாட்டி வேடம் போட்டிருந்தாங்க, அந்த கதாபாத்திரத்தோட பேசணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து உஷா முத்துராமன் அவங்க வந்து தாராள பிரபு திரைப்படத்தில் வர விவேக் கேரக்டரோட பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து சங்கரலிங்கம் அவங்க வந்து நம் நாடு திரைப்படத்தில் வந்து நாயகன் துரை கதாபாத்திரத்தில் பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து செல்வராஜ் நாமக்கல் செல்வராஜ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாடோடி மன்னன் திரைப்படத்தில் வந்து ராஜா மாத்தாண்டன் அந்த இதை அந்த இதோட பேசுகிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து மன்னார்குடி சசிகலா தியாகராஜன் அவங்க வந்து அன்பே சிவம் திரைப்படத்தில் வந்து கமல்ஹாசன் கதாபாத்திரத்தோட பேசணும்னு நினைக்கிறாங்க. அடுத்து வந்து கீதா கெனடி அவங்க வந்து முள்ளும் மலரும் காளி கதாபாத்திரம் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஜனார்தனன் திருநகர்லேருந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஊட்டி வரை உறவு திரைப்படத்தில் வந்து நாகேஷ் கேரக்டர் அவங்களோட பேசணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க.
1: அதே மாதிரி அடுத்ததா திருமூலஸ்தானம் வீரசுந்தரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அலிபாபாவும் 40 திருடர்களும் அதுல வந்து ஆர் பானுமதி கேரக்டர் இருக்கு இல்லையா, அந்த கேரக்டர் கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அடுத்ததா சங்கரலிங்கம் வந்து துரை கேரக்டரோட பேசணும்னு சொன்னாங்க சொன்னீங்க இல்லையா. அதே மாதிரி மன்னார்குடி சசிகலா தியாகராஜன் சொல்லிட்டீங்க. அடுத்து சிவசங்கர் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அசோக் குமார் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரமணா திரைப்படத்துல விஜயகாந்த் இருக்காங்க இல்லையா, அந்த கேரக்டர் கூட பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கைத்திரிநகர்லேருந்து அரஸ் துவாரகன் கர்ணன் படத்துல வர்ற சிவாஜி கணேசன் அந்த கர்ணன் கேரக்டர் சிவாஜி கணேசன் கிட்ட பேசணும்னு சொல்லியிருக்காங்க. மதுரை குமரன் காலனில இருந்து கோமலா குமரன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கௌரவம் படத்துல இருந்து சிவாஜி கேரக்டரா நடிச்ச கதாபாத்திரம் ரஜினிகாந்த் அவங்கள்ட்ட பேச விருப்பம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மதுரை சோஷன்முக சுந்தரம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரோசாப்பூர் விக்கிகாரி சிவகுமார் அவர்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சர்வர் சுந்தரம் படத்துல ஐயா நாகேஷ் மற்றும் ரமணா ஐயா விஜயகாந்த் கிட்ட ரெண்டு பேரிட்டையும் பேசணும்னு சொல்லியிருக்காங்க அமர்நாத். புவனகிரி சுமதி பாபு வந்து சம்சாரம் அது மின்சாரம் படத்துல அந்த கண்ணம்மா கேரக்டர் இருக்கு இல்லையா மனோரம்மா, அவங்க கிட்ட பேசணும்னு சொல்லியிருக்காங்க. முக்குத்தி அம்மன் திரைப்படத்துல அம்மனா வரக்கூடிய நயன்தாரா கிட்ட பேசணும்னு சொல்லியிருக்காங்க. யாருன்னா என் எம் சுமதி ரமலேஸ்வரத்துல இருந்து. அதே மாதிரி ஜெயசித்ரா வந்து வெள்ளிக்கிழமை விரதம் அந்த படத்துல ஜெயசித்ரா வந்து பாம்பு மேல ஊர்ந்து செல்லும் நேரம் பயமா இல்லையா அப்படின்னு கேட்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அன்புராணி, அவங்க கிட்ட பேசணும்னு. அதே மாதிரி ராமகிருஷ்ணன் கொழுமங்கொண்டான்ல இருந்து சொல்லியிருக்காங்க, அந்த 7 நாட்கள் படத்தில் வரும் டாக்டர் கேரக்டரோட பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிவபாண்டி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எம்ஜிஆர் கிட்ட பேசணுங்க, எந்த கேரக்டர் இருந்தாலும் சரி
0: எம்ஜிஆர் ஏதாவது ஒரு நடிச்ச படத்துல.
1: அதே மாதிரி தேனி மாவட்டம் ராதாகிருஷ்ணன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 1000 ஒருவன் படத்துல புரட்சி தலைவரோட நடித்த கதாபாத்திரத்துக்கிட்ட பேசணும். அதே மாதிரி சூரி விஜய் ராகவன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு சினிமா கதாபாத்திரத்தை நிஜ வாழ்க்கையில சந்தித்து பேசணும்னா பரியேறும் பெருமாள் படத்துல பரியன் கதாபாத்திரத்திட்ட பேசுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சூரிய நாராயணன் மதுரை கைத்தறிநகர்ல இருந்து சொல்லியிருக்காங்க, கோகுலம் படத்துல நடிச்ச பானுப்பிரியா இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குருபரன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரத்த திலகம் படத்துல ராணுவ வீரன் சிவாஜியோட பேசணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வீரதுரை அரியலூர்லன்னு சொல்லியிருக்காங்க, பட்டினத்தில் பூதம் ஜிபூம்பா கேரக்டர்ல வருவார்ல அவர்கிட்ட பேசணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தேனி சிலமலையிலேருந்து பிச்சைமணி சொல்லியிருக்காங்க, ஊரும் உறவும் அப்படின்ற படத்துல நடிகர் திலகம் அவர்கிட்ட அந்த கதாபாத்திரத்துல தேனி சிலமலை வீசி பிச்சைமணி குடும்பத்தினரோட வாழ்த்துக்களும் சொல்லிட்டு அப்படியே அந்த ஊர் உறவு படத்தை நடிச்ச நடிகர் திலகத்துல பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆர் சோமசுந்தரம் அப்படின்னா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, சிவாஜி கணேசன் நாகேஷுடைய திருவிளையாடல் வசனம்
0: பேச வேண்டும், அவங்க அவங்க அந்த வசனத்தை பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க.
1: கண்டிப்பா ஞானகுரு மாயாண்டி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க,
0: குணா திரைப்படத்துல வர அந்த பாசம் வைக்கும் விதத்தை பற்றி பேசுவேன் அப்படின்னு.

0: மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆமாம் ஆமாம்.
1: கமலஹாசன்
0: அடுத்து வந்து ராதாகிருஷ்ணன் வந்து ஆயிரத்தில் ஒருவன் திரைப்படத்தில் வந்து புரட்சி தலைவர் நடித்த கதாபாத்திரத்தை வந்து அவங்ககிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து எஸ் ஆர் ஹரிஹரன், அவங்க வந்து
1: மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர் அவங்ககிட்ட 100க்கு 100 அந்த மாணவன் கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இன்பா இலக்கியா திருவிளையாடல் படத்தில் வரக்கூடிய நாகேஷ் சார் கிட்ட பேசணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சுகுமார் வடிவேல் வந்து அண்ணாமலை படத்தில் வர ரஜினியோட அந்த ரஜினி கதாபாத்திரத்தோட பேசணுங்க அப்படின்னு ராமேஸ்வரத்துலேருந்து எஸ் சுகுமார் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கமல், அதாவது நாயகன் வேலு நாயக்கர் கமல் கிட்டையும் பேசணும், இளமை ஊஞ்சல் ஆடுகிறது பிரபு கமல்கிட்ட எல்லாம் பேசணும்னு சொல்லியிருக்காங்க நவீன் சுந்தர்.
0: அடுத்து சிவபாண்டி வந்து எம்ஜிஆரிடம் மொத்தத்துல அவர்கிட்ட மட்டும் பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க.
1: அதே மாதிரி புஷ்பலதா வந்து சாந்தி திரைப்படத்துல எஸ்எஸ்ஆர் அவங்க கிட்ட பேசணுங்க. வண்ணை கணேசன் என்ன சொல்லியிருக்காரு பொன்னியம்மன் மேட்லன்னா, எங்கள் வீட்டு பிள்ளை எம்ஜிஆர் இளங்கோ வேடத்துல நடிச்சு அவர்கிட்ட நான் பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைவா சுகுமாரி சுந்தரராஜன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பாக பிரிவினையில சிவாஜி சார் நடிச்சிருக்காரு இல்லையா, அந்த கேரக்டர் கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய நேர்கள் நிறைய நிறைய கேரக்டர் சொல்றப்போ நமக்குமே நிறைய தோணுது இல்லை.
0: நீங்க சொல்லுங்க, நீங்க வந்து எந்த கேரக்டர்கிட்ட பேசணும் நீங்க நினைக்கிறீங்க?
1: எனக்கு வந்து அந்த சம்சாரம் அது மின்சாரம்ல
0: சூப்பர்
1: அந்த கேரக்டர்
0: மனோரமா, அருமையான அருமையான கதாபாத்திரம் அந்த படத்துல வந்து திருப்புமுனையே அவங்க தானே,
1: நல்லா இருக்கும் டயலாக்ஸ் எல்லாமே அவங்க கிட்ட பேசணும். இந்த மாதிரி நிறைய ஆசைகள் நமக்கு இருக்கு. நேயர்களும் ரொம்ப அருமையா பதில் சொல்லியிருக்காங்க. பதில் சொல்ல அனைத்து நேயர்களுக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு அப்படியே வசந்த கணங்கள்ல அடுத்த பாடல்
0: சிவந்தமன் திரைப்படத்துல இருந்து ஒரு பாடலை கேட்டு வந்தலாம்.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4:02 ஆட்டக்கழம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

0: முகநூல் பக்கத்துல வரிசையா கேள்விகள்
1: ஏற்கனவே இரண்டு கேள்விகளுக்கு வந்து நம்ம பதில் சொல்லிட்டோம். யார் யார் என்ன சொல்லியிருக்காங்கன்றதையும் நம்ம வந்து பகிர்ந்தாச்சு.
0: நிறைவான மூன்றாவது கேள்வி, கேட்கப்பட்ட கேள்வி என்னன்னா, இன்றைய இளைஞர்களும் அன்றைய இளைஞர்களும் ஒரு வரியில சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம்.
1: அதுல வந்து முதலாவதா வந்து மதுரை ஆண்டாள்புரம் சுவாமிநாதன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அன்றைய இளைஞர்கள் வந்து நிறைய நல்ல விஷயங்கள் வந்து கேட்டு வாழ்ந்தாங்க, இப்போ வந்து கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி

0: சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து ஓகே சிவா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அன்று வந்து ஒரு குடும்பத்தில் இரண்டு குழந்தைகள், இன்று நாமே குழந்தைகள், நமக்கே குழந்தைகள் என்பது போல ஆகிவிட்டது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து உஷா முத்துராமன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அன்று இளைஞர்கள் அப்பா அம்மா பேச்சை கேட்பார்கள், இன்று இளைஞர்களின் பேச்சை அப்பா அம்மா கேட்பார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து ராமகிருஷ்ணன் கொழுமுக்கொண்டன்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அன்று இளைஞர்கள் லட்சியவாதத்தை நோக்கி ஓடினார்கள், இன்று இளைஞர்கள் யதார்த்தத்தையும் உலகளாவிய முன்னேற்றத்தையும் நோக்கி ஓடுகிறார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து திருமூலஸ்தானம் வீரசுந்தரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அன்று இளைஞர்கள் நாட்டின் விடுதலைக்காகவும் குடும்பத்திற்காகவும் உழைத்தார்கள், இன்று இளைஞர்கள் டிஜிட்டல் தொழில்நுட்பத்தின் உதவியுடன் உலகையே கைகளில் கொண்டு வந்து சாதிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க.
1: சரி,
0: அடுத்து வந்து தேவனூர் ஜோதிலட்சுமி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அன்னைக்கு வந்து கண்ணோடு கண்ணோக்கிய உரையாடல்கள் நட்பின் ஆழத்தை பரிசாக தந்தது. இன்றைய இளைஞர்கள்ட்ட வந்து உறவுகள் அருகில் இருந்தாலும் கணினி திரை மீதுதான் கண்கள் பதிந்துள்ளது. இதை நீங்க கவனிச்சிங்கன்னா எல்லாருமே வந்து அந்த மொபைல் யூசேஜ் பத்தி தான் வந்து சொல்லிட்டே இருக்காங்க. அது உண்மையும்தான். அந்த அளவுக்கு நம்ம தொழில்நுட்பம் வளர்ந்துருக்கு, நிறைய இளைஞர்கள் வந்து கத்துக்கிடவும் செய்யறாங்க இல்லையா. அடுத்து வந்து யார் அது என்ன எங்கேருந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சசிகலா தியாகராஜன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அன்றைய இளைஞர்கள் வந்து லட்சியவாதத்தால் நாட்டை செதுக்கினார்கள், இன்றைய இளைஞர்கள் வந்து தொழில்நுட்பத்தால் உலகே ரீமேக் செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து கைத்தறி நகர் ஆர்எஸ் வாரகன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அன்றைய இளைஞர்களுக்கு வசதிகள் குறைவு, ஆனால் பொறுமை நேரடி உறவுகள் அதிகம், இன்றைய இளைஞர்களுக்கு வாய்ப்புகளும் தொழில்நுட்ப வசதிகளும் அதிகம், அதே நேரத்தில் கவனச்சிதறலும் போட்டியும் அதிகம் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. இருக்கத்தானே செய்யும். ஆமா, அடுத்து வந்து நாமக்கல் செல்வராஜ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அன்றைய இளைஞர் வாழ்க்கை மாற்ற போராடினார், இன்றைய இளைஞர் வாழ்க்கை தன்னை மாற்றிவிடுமோ என்று போராடுகிறார். அதுவும் சரி, உண்மைதானே. ஆமா, அடுத்து வந்து ஜனார்த்தனன் திருநகர்ல இருந்து என்ன சொல்லியிருக்காங்க, அன்றைய இளைஞர்கள் நிதானத்துடன் செயல்பட்டார்கள், இன்றைய இளைஞர்கள் வேகத்துடன் செயல்படுகிறார்கள், அன்று குரங்கு சேட்டை இன்று மொபைல் விளையாட்டு அப்படின்னு யாரும் சொல்லியிருக்காங்கன்னா, அன்புராணி சொல்லியிருக்காங்க. ஆமா, மதுரை சண்முகதந்திரம் என்ன சொல்லியிருக்காங்க, அன்றைய இளைஞர்கள் வந்து குடும்பத்தின் சுமை தாங்கி, இன்றைய இளைஞர்கள் அனைத்திலும் சுமை மட்டுமே அப்படின்னு சொல்லி பகிர்ந்திருக்காங்க.
1: அதே மாதிரி என்ன சுமதி யமனேஸ்வரத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அன்றைய இளைஞர்கள் புத்தகத்துல இருக்கிறத படிக்கிறதுக்காண்டி தலை குனிஞ்சாங்க, இன்றைய இளைஞர்கள் செல்போனுக்காக தலை குனிஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அன்புராணி சென்னையில இருந்து நம்ம ரெண்டு பேருக்குமே ஒரு குட் ஆஃப்டர்நூன் சொல்லியிருக்காங்க, உங்களுக்கும் குட் ஆஃப்டர்நூன் சொல்லிட்டு. எஸ் மகாதேவன் அலி நகரத்துல இருந்து, அன்றைய இளைஞர்கள் அனுபவத்துல இன்றைய இளைஞர்கள் அதிசயத்துல, லட்சியங்களை நோக்கி ஓடுனாங்க, இன்றைய இளைஞர்கள் வாய்ப்புகளை நோக்கி ஓடுறாங்க அப்படின்னு இன்பா இலக்கியா சொல்லியிருக்காங்க. எஸ்டி விஜயராகவன் யமனேஸ்வரத்துல இருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அன்றைய இளைஞர்கள் உழைப்பு, ஒழுக்கம், பொறுமை இதுக்கெல்லாம் முன்னுரிமை கொடுத்தாங்க, இன்றைய இளைஞர்கள் வந்து தொழில்நுட்பம், வேகம், புதுமை இதுக்கெல்லாம் சொல்லியிருக்காங்க. அந்தோனிராஜ் சென்னையில இருந்து, அன்றைய இளைஞர்கள் இயற்கையோடு, இன்றைய இளைஞர்கள் இணையத்தோடு அப்படின்னு சொல்லி சில நேர்ல வந்து கவிதை வரிகளா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஆர் சோமசுந்தரம் சிவபுரியில இருந்து சொல்லியிருக்காங்க, அன்றைய இளைஞர்கள் அம்மாவோட கை கோர்த்தபடி நடந்தாங்க, இன்றைய இளைஞர்கள் கைபேசி. அதே மாதிரி அசோக் குமார் கீரங்குடியில இருந்து சொல்லியிருக்காங்க, அன்றைய இளைஞர்களுக்கு நண்பர்கள் உலகம், இன்றைய இளைஞர்களுக்கு மொபைல் போனே உலகம். சிவபாண்டி சொல்லியிருக்காங்க, அன்றையவர்கள் சற்று அறியாமையிலும் தற்போது அறியாமை என்ற சொல்லுக்கு இடமில்லாமலும் இருக்காங்க. குருபரன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அன்றைய இளைஞர்கள் வேலைக்கு செல்ல சைக்கிள் ஓட்டினார்கள், இன்றைய இளைஞர்கள் பைக்ல போறாங்க
0: அனுப்பானடியில
1: இருந்து குருபரன் சொல்லியிருக்காங்க. புழுவப்பாளையம் ஆனந்த முருகன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அன்றைய இளைஞர்கள் இயற்கையோடு, இன்றைய இளைஞர்கள் செல்லோடு, போன். அதே மாதிரி வீரதுரை வந்து நீங்க சொல்லிட்டீங்க. ராதாகிருஷ்ணன் பண்ணைப்புறத்துல இருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அன்றைய இளைஞர்கள் அதாவது என்ன சொல்லியிருக்காங்க, பெரியோர் மரியாதை அளித்து அடக்கத்தோட இருந்தார்கள் இன்று அப்படின்னு சொல்லி கேள்விக்குறியா வச்சிருக்காங்க மீரா வெங்கட்ராமன்.
0: நம்மளே ஃபில் பண்ணிக்கலாம்.
1: ஆமா ஆமா, மீரா வெங்கட்ராமன். அதே மாதிரி ராதாகிருஷ்ணன், அன்றைய இளைஞர்கள் மெய்ஞானம், இன்றைய இளைஞர்கள் விஞ்ஞானம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சிவசுப்பிரமணியம் குத்தாலத்துலன்னு சொல்லியிருக்காங்க, அன்றைய இளைஞர்கள் அனுபவத்தில், இன்றைய இளைஞர்கள் அதிசயத்தில், நீங்க சொன்னீங்க இல்லையா, விஞ்ஞானத்தில் முன்னேற்றம், படிப்பில் சுறுசுறுப்பு. சோமசுந்தர பிரபு சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையில இருந்து, உழைத்து உன் அப்படின்னு சொல்லி ஒரு தத்துவ வரிகளாக சொல்லிட்டு போயிட்டாங்க. கே சூரிய நாராயணன் மதுரை குமரன் காலனியிலிருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இளைஞர்கள் கள்ளங்கபடம் இல்லாதவர்கள், இன்றைய இளைஞர்கள் சூழ்நிலைக்கேற்ப மாறுகிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஹரிகரன் என்ன சொல்லியிருக்காங்க, அன்றைய இளைஞர்கள் இன்றைய இளைஞர்களும் படித்து விட்டு வேலைக்காக
0: படியேறி இறங்குகிறார்கள்.
1: மொத்தமாக
0: இளைஞர்கள்
1: நிறைவா சுகுமாரி சுந்தரராஜன் விருதுநகர்லன்னு சொல்லியிருக்காங்க, அன்றைய இளைஞர்கள் பண்பாட்டின் வேர்கள்.

0: இன்றைய இளைஞர்கள் மாற்றத்தின் சிறகுகள்
1: அருமை அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அவங்களோட எல்லாமே முடிச்சாச்சு. அருமையா சொன்ன எல்லாருக்குமே வந்து ஒரு வாழ்த்துக்களும் நன்றியும் சொல்லிட்டு அடுத்து வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, இதே மாதிரி நாளைக்கும் வந்து நம்ம சொல்லணுமே கேள்விக்கான பதில அப்படின்னு சொல்லி ரெடியா இருப்பாங்க
0: அப்படின்றத
1: சொல்லிடலாம். ஆனா நம்ம ஒரு பாடல கேட்டுட்டு வந்துட்டு அடுத்து வந்து
0: உங்களுக்கான
1: உங்களுக்கான பாடல்
0: கேள்விகள் கேட்கலாம்
1: ராமு திரைப்படத்துல இருந்து.

0: இன்ட்ரெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?
1: ஓ ரெண்டு ரெண்டு இரண்டு நாலு காது கொடுத்து கேளு மனப்பாடம் பண்ணு.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: மனதைவரிடம் இனிய பாடல்களை வசன கணங்களாக கேட்டுட்டு இருக்கோம். 1:51 இடையிடையே முகநூல் பக்கத்தில் நம்ம மதுரை பண்பலை அப்படின்ற பகுதியில் கேட்கப்பட்ட நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு நேயர்கள் என்னென்னலாம் பதில்
2: சொன்னாங்க எல்லாமே நம்ம சொல்லிட்டோம்
1: அப்படின்றதெல்லாம் சொல்லியாச்சு. இப்போ அடுத்த வேலையா என்ன செய்யணும்னா
2: எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க என்ன கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு.
1: கண்டிப்பா இன்னைக்கு என்னென்ன கேள்விகள் அப்படின்றத சொல்லிடலாமா சாந்தினி?

0: கண்டிப்பா. முதல் கேள்வி வந்து, காலையில் எத்தனை மணிக்கு எழுந்திருப்பீங்க?
1: கண்டிப்பா
0: நீங்க சொல்லுங்க.
1: நான் வந்து 5:30 எழுந்திருப்பேன். நீங்க
0: 5:30? ஆமா.
1: அப்புறம் அதே மாதிரி அடுத்த கேள்வி என்னன்னா, விளையாட்டை மையமாக வைத்து எடுக்கப்பட்ட திரைப்படங்களில் ஒன்று, நேயர்களே கவனிச்சு கேட்டுக்கோங்க,
0: ஒன்று. நம்ம அதை தான் வந்து திரும்ப திரும்ப ஒரே வரியில சொல்லுங்க, ஒன்று சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறோம். ஆனா வந்து அவங்களோட தாட்ஸ் எல்லாத்தையுமே வந்து சொல்லிட்டே இருக்காங்க.
1: எத்தனை விளையாட்டை வச்சு படங்கள் வந்திருக்கு அப்படின்றத நாளைக்கு தெரிஞ்சுக்கலாம் நம்ம. அதே மாதிரி அடுத்த கேள்வி, பொது அறிவு கேள்வி இருக்கு இல்லையா, சாகித்ய அகாடமி விருது பெற்ற முதல் தமிழ் எழுத்தாளர் யார் அப்படின்ற கேள்வியும் கேட்டிருக்காங்க. இந்த கேள்விகளுக்கு நாளை பகல் 1 மணி வரைக்கும் உங்களுடைய பதில்களை வந்து நீங்க பதிவிடலாம். 1 மணி வரைக்கும் பதிவு பண்ணிட்டு அடுத்ததான் நம்ம வசந்தகானங்கள் நிகழ்ச்சியில, நாளை பகல் 1 மணிக்கு வரக்கூடிய வசந்தகானங்கள் நிகழ்ச்சியில உங்களுடைய பேர் வருதா, நீங்க சொன்ன விடையை நாங்க சரியா சொல்றோமா அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
0: கேட்டுட்டு அது மட்டும் இல்ல, நாலாண்டைக்குரிய கேள்வியும் தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு
1: உங்களுடைய பதிவுகளை நாங்க வரவேற்கிறோம் நம்ம மதுரை பண்பலையில. இன்றைக்கு பதில் சொல்ல எல்லா நேயர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றிகளும் வாழ்த்துக்களும் சொல்லிட்டு, வசனகானங்கள் நிகழ்ச்சியில அடுத்த பாடல் என்ன காவிய கானம் கேட்க போறோம்?
0: பாவமணிப்பு திரைப்படத்துல இருந்து கேட்டுட்டு வந்தலாம்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸ். நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோட நான் சாந்தினி.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் பகல் 2:01. இனிய பகல் வணக்கம் நேர்களே. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நேயர்கள் கேட்கவிருப்பது பன்மொழி பாடல்கள். ஒரே இசை, பல மொழிகள், ஆனால் உணர்வு ஒன்று தாங்க. உணர்வுகளுக்கு மொழி கிடையாது இல்லையா? வடக்கிலிருந்து தெற்கு வரைக்கும், கிழக்கிலிருந்து மேற்கு வரைக்கும் ஒவ்வொரு மொழிக்கும் தனி மனம், தனி இசை. அந்த இசை மனங்களை ஒன்றாக ரசிக்க வைக்கும் சிறப்பு தான் நம்ம பன்மொழி பாடல்கள். எத்தனை மொழிகள் இருந்தாலும் அந்த இசை, அந்த பாடல்கள் கேட்குறப்போ நம்ம மனசுக்குள்ளே ஒரு உணர்வு தோன்றும் இல்லையா? அந்த மாதிரி தான் இன்றைக்கி நம்ம பன்மொழி பாடல்கள் கேட்டு ரசிக்க போகிறோம். அதில் முதல்ல கன்னட மொழியிலேருந்து

பாடல்களை பன்மொழி பாடல்கள் நிகழ்ச்சியில் கேட்டு ரசிச்சிட்ருக்கீங்க. கன்னட மொழியில் பாடல் கேட்டோம், அடுத்த பாடலும் கன்னட மொழியில் கேட்டு ரசிக்க போகிறோம். சஞ்சித் ஹெக்டே, ஹர்ஷிகா தேவநாத், இவங்களுடைய குரலில்

0: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?
1: ஓ ரெண்டு ரெண்டு இரண்டு நாலு காது கொடுத்து கேளு, மனப்பாடம் பண்ணு.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: ஒரே இசை பல மொழிகள், ஆனால் உணர்வு ஒன்றுதான். பன்மொழி பாடல்கள் கேட்டுட்டு இருக்கோம் நம்ம ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இதோ அடுத்த பாடல் வந்துட்டே இருக்கு, கன்னட மொழியில சர்வமாயா திரைப்படத்திலிருந்து.

0: டெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?
1: ஓ ரெண்டு ரெண்டு இரண்டு நாலு காது கொடுத்து கேளு மனப்பாடம் பண்ணு.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: உணர்வுகளுக்கு மொழி கிடையாதுங்க, ஒரே இசை. பல மொழிகளா இருந்தா என்ன, அந்த இசையை கேட்கிறப்ப நம்ம மனம் அதோடு லயிச்சிடும் இல்லையா? அடுத்ததா பாடல் வந்துட்டே இருக்கு. இதோ எந்த மொழியில அப்படின்னு கேக்குறீங்களா? மலையாள மொழியிலங்க. இதோ பாடல் வந்துட்டே இருக்கு, பாட்டி திரைப்படத்துல இருந்து.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
1: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?
2: ஓ 2 2 2 4 காது கொடுத்து கேளு, மனப்பாடம் பண்ணு.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103

0: 101.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
1: ஒரே இசை பல மொழிகள், ஆனால் உணர்வு ஒன்று தாங்க. உணர்வுகளுக்கு மொழி கிடையாது. பன்மொழி பாடல்களின் தொகுப்பாக கேட்டுட்ருக்கோம் நம்ம ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. தெலுங்கு பட பாடல் கேட்டு வந்துடலாம். தெலுங்கு மொழியில் இதோ பாடல் வந்துட்டே இருக்குங்க. கேட்டு நினைந்திருங்கள் கற்றலைகளில்.

எஸ் தமிழுடைய இசையில் ஆலா வைகுந்த பிரமல்லோ படத்திலிருந்து பாடல் கேட்டோம். பன்மொழி பாடல்கள் நிகழ்ச்சியில் நேரம் பகல் 2:36. அடுத்த பாடல் இதோ வந்துட்டே இருக்கு. தெலுங்கு மொழியில் கேட்டு நேர்களே.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. தமிழின் இனிமை, தெலுங்கின் துள்ளல், மலையாளத்தின் மென்மை, கன்னடத்தின் கம்பீரம், ஹிந்தியின் இனிமையான ஓசை, இப்படி பல மொழிகளின் இசை பயணத்தில் நாம் இன்று பயணித்தோம். மொழி மாறலாம், குரல் மாறலாம், இசையின் வடிவம் மாறலாம், ஆனால் பாடல் தரும் உணர்வு மட்டும் எப்போதும் ஒன்றுதான். பன்மொழி பாடல்கள் கேட்ட அனைத்து நேர்களுக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சி நிறைவு செய்வது ஜானகி. நிறைவான பாடலாக இதோ வருகிறது சகா திரைப்படத்திலிருந்து.

11:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் மேட்டுப்பாளையம் பில்லூர் அணை 12 சென்டிமீட்டர், நீலகிரி மாவட்டம் கெங்கரை 11 சென்டிமீட்டர், கோயம்புத்தூர் மாவட்டம் காரமடை 10 சென்டிமீட்டர், சிறுமுகை வடவள்ளி கொலக்கம்பை கோத்தகிரி ஆகிய இடங்களில் 9 சென்டிமீட்டர், சிறுபாணி அடிவாரம் கீழ்கோத்தகிரி தேனாடு கொணவக்கரை ஆகிய இடங்களில் 8 சென்டிமீட்டர், நீலகிரி மாவட்டம் அழகரை கெத்தை ஆகிய இடங்களில் 7 சென்டிமீட்டர், குன்னூர் குந்தாப்பாலம் மஞ்சளாறு மேட்டுப்பாளையம் ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், பெரிய நாயகன் பாளையம் அன்னூர் ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், கேத்தி 3 சென்டிமீட்டர், குன்னூர் நடுவட்டம் சோலையாறு நாவலூர் கொட்டப்பட்டு கூடலூர் பசார் கிண்ணக்கோரை மேல்குடலூர் உதகமண்டலம் எமரால்டு போடிநாயக்கனூர் ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், செருமுள்ளி பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகம் கிளன்மார்கன் சாம்ராஜ் உட்பிரையர் கோடநாடு சோத்துப்பாறை பில்லிமலை கொடைக்கானல் படகு குழாம் வேப்பூர் பர்லியாறு பொன்னையார் அணை பேரையூர் சின்னக்கல்லாறு மருங்காபுரி பெரியகுளம் சேரன்மாதேவி பேச்சுப்பாறை வாழப்பாடி அவலாஞ்சி காயல்பட்டினம் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், விண்ட்வர்த் பொள்ளாச்சி திருவாரூர் பெருஞ்சாணி அணை தேவாலா நெய்வேலி பார்வுட் சேத்தியாத்தோப்பு பவானி ஏழுமலை வாழப்பாடி பவானிசாகர் புத்தனணை மணப்பாறை தேவிமங்கலம் சிவகிரி விழுப்புரம் தாத்தையங்கார்பேட்டை ஆனிமலை வட்டாட்சியர் அலுவலகம் ராஜபாளையம் கருப்பாநதி அணை நத்தம் திருச்செங்கோடு வெம்பாக்கம் புதுச்சத்திரம் திருச்சிராப்பள்ளி விமான நிலையம் கொடைக்கானல் ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் அதிக அளவு வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதுமில்லை. அதிக அளவு வெப்பநிலை தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் பல இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. காரைக்காலில் இயல்பை ஒட்டியே இருந்தது. மிக அதிக அளவு வெப்பநிலையான 37.5 டிகிரி செல்சியஸ் திருச்சிராப்பள்ளி

0: விமான நிலையத்தில் பதிவானது. மிக குறைந்தள வெப்பநிலையான 22.6 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவானது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்தள வெப்பநிலை 12.3 டிகிரி செல்சியஸ். அதிகள வெப்பநிலை நாமக்கல் மாவட்டத்தின் ஒரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. கன்னியாகுமரி மாவட்டத்தின் ஒரு இடங்களில் 5.1 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமாக குறிப்பிடத்தக்க அளவு இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. மதுரையிலும் திருச்சியிலும் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகரித்திருந்தது. தஞ்சாவூர், சென்னை, கோயம்புத்தூர், கடலூர், தருமபுரி, ஈரோடு, கரூர், மதுரை, திருப்பத்தூர், திருவள்ளூர், வேலூர் மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. குறைந்த வெப்பநிலை நாமக்கல், சேலம், திருப்பத்தூர், திருவள்ளூர், வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு உயர்ந்திருந்தது. ஈரோடிலும் ராமநாதபுரத்திலும் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. சென்னை, தருமபுரி, கன்னியாகுமரி, நாகப்பட்டினம், திருநெல்வேலி, சேலம், திருப்பத்தூர், திருவள்ளூர், வேலூர் மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்த வெப்பநிலை குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு மழை பற்றியது. கோயம்புத்தூர் மாவட்டம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, நீலகிரி, கன்னியாகுமரி மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் பலத்த மழை, இன்று இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். தேனி, தென்காசி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, திருச்சிராப்பள்ளி, கரூர், நாமக்கல், சேலம், ஈரோடு, திருப்பூர் மாவட்டங்களிலும் காரைக்காலிலும் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் மிதமான மழைப்பொழிவு இன்று பெய்யக்கூடும். நாளை நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் பலத்த மழைக்கான வாய்ப்புண்டு. தேனி, தென்காசி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, பெரம்பலூர், அரியலூர், திருச்சிராப்பள்ளி, கரூர், நாமக்கல், சேலம், ஈரோடு, திருப்பூர் மாவட்டங்களிலும் காரைக்காலிலும் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் மிதமான மழைப்பொழிவு இருக்கக்கூடும். மற்ற இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 34 முதல் 35 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 26 முதல் 27 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். மாலையிலோ இரவிலோ சில இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் மிதமான மழைப்பொழிவு இடிமின்னலுடன் பெய்யும். வெப்பநிலை அதிகளவு 19 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்தளவு 13 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகள வெப்பநிலை 36 டிகிரி செல்சியஸ் குறைந்தள வெப்பநிலை 26.2 டிகிரி செல்சியஸ்.
1: வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.
2: வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். சேவை மனப்பான்மையுடன் பொறுப்புகளை நேர்மையுடன் நிறைவேற்றினால் சமூகத்தில் அதற்கான அங்கீகாரம் கிடைக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சர்வதேச அளவில் பொருளாதாரத்தில் தேக்க நிலை ஏற்பட்டுள்ள போதிலும் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி சீராக உள்ளது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் நாடு இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சியை கண்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு மனோகர்லால் தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவோம் என்ற பிரதமரின் உறுதிப்பாட்டிற்கு அனைவரும் துணை நிற்போம் என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். பிரதமர் மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக உலக அளவில் இந்தியாவின் நன்மதிப்பு பன்மடங்கு அதிகரித்துள்ளதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக நாடு விரைவான வளர்ச்சியை கண்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். மதுராந்தகம், தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் தவேக வெற்றி பெறும் என்று மாநில அமைச்சர் திரு தென்னரசு நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தவேகவினருக்கு எதிராக பாலியல் புகார்கள் அதிகரித்துள்ளதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளை தவேக நிறைவேற்றவில்லை என்று அஇஅதிமுக குறை கூறியுள்ளது. கோவை, தூத்துக்குடி, திருநெல்வேலி, நீலகிரி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களின் ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பேட்டிங் பிரிவில் இந்தியாவின் சுப்மன் கில் தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறார். எகிப்தில் நடைபெற்று வரும் உலக ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியின் காலிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று சீன தைப்பேயை எதிர்கொள்கிறது. பெண்டிகோ சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்ஷ் நெகி, இர்வின் ஆரோக்கிய வால்டர், ஹர்ஷன் தண்டிபத்ரி, கின்பால் சோனா, அலாப் மிஸ்ரா, நிஷ்கல் சதீஷ் கவுடா ஆகியோர் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். அசர்பைஜானின் பாக்குவில் நடைபெற்று வரும் உலக ஜூடோ சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹிமான்ஷி டோகாஸ் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஒடிஷாவில் நடைபெற்ற தேசிய சைக்கிள் சாம்பியன் போட்டியில் தமிழகம்

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 3:02. தொடர்வது NCERT வழங்கும் விளம்பரதாரன் நிகழ்ச்சி.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 3:32. நேர்களிருந்திருப்பது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெல்ல வரும் பாட்டு.

0: மங்கள் வழங்கும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என அனைத்து வீட்டு உபயோக பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம். புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: Yeah, Akashvani, that's lit.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. உலக தரத்தில் எங்களது சொந்த தயாரிப்பில் உருவான பல லட்சக்கணக்கான டிசைன்களில் மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். உலக தர சான்றிதழ் பெற்ற பெல்ஜியம் கட் நேச்சுரல் வைர நகைகளுக்கு செய்கூலி இல்லை, சேதாரம் மட்டுமே. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
1: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பி

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4-2 ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4-2 ஆட்டக்கழம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4:02 ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

0: நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது மெல்ல வரும் பாட்டு நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக
1: முத்துக்கள் சிரிக்கும் நிலத்தில் வித்திக்கும் நிலம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். சேவை மனப்பான்மையுடன் பொறுப்புகளை நேர்மையுடன் நிறைவேற்றினால் சமூகத்தில் அதற்கான அங்கீகாரம் கிடைக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சர்வதேச அளவில் பொருளாதாரத்தில் தேக்க நிலை ஏற்பட்டுள்ள போதிலும் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி சீராக உள்ளது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் நாடு இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சியை கண்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு மனோகர்லால் தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவோம் என்ற பிரதமரின் உறுதிப்பாட்டிற்கு அனைவரும் துணை நிற்போம் என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். பிரதமர் மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக உலக அளவில் இந்தியாவின் நன்மதிப்பு பன்மடங்கு அதிகரித்துள்ளதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக நாடு விரைவான வளர்ச்சியை கண்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் தவேக வெற்றி பெறும் என்று மாநில அமைச்சர் திரு தென்னரசு நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தவேகவினருக்கு எதிராக பாலியல் புகார்கள் அதிகரித்துள்ளதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளை தவேக நிறைவேற்றவில்லை என்று அஇஅதிமுக குறை கூறியுள்ளது. கோவை, தூத்துக்குடி, திருநெல்வேலி, நீலகிரி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களின் ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பேட்டிங் பிரிவில் இந்தியாவின் சுப்மன் கில் தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறார். எகிப்தில் நடைபெற்று வரும் உலக ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியின் காலிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று சீன தைப்பேயை எதிர்கொள்கிறது. பெண்டிகோ சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்ஷ் நெகி, இர்வின் ஆரோக்கிய வால்டர், ஹர்ஷன் தானிபத்ரி, கின்பான் சோனா, அலாப் மிஸ்ரா, நிஷ்கல் சதீஷ் கவுடா ஆகியோர் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஒடிஷாவில் நடைபெற்ற தேசிய சைக்கிள் சாம்பியன் போட்டியில் தமிழகம் 4 தங்கம், 6 வெள்ளி, 5 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

நேரம் மாலை 4:03. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 நேயர்கள் கேட்கவிருப்பது ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ. இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் விழாக்கால சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. உலக தரத்தில் எங்களது சொந்த தயாரிப்பில் உருவான பல லட்சக்கணக்கான டிசைன்களில் மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கே எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். உலக தர சான்றிதழ் பெற்ற பெல்ஜியம் கட் நேச்சுரல் வைர நகைகளுக்கு கூலி இல்லை, சேதாரம் மட்டுமே. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.

0: வசந்த் அண்ட் கோ.
1: 4:05 ஆட்டக்கலம் நிகழ்ச்சி விளையாட காத்துட்டு இருக்கோம் நம்ம ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விளையாட்டு ஆட்டக்கலத்தில் உற்சாகமாக சுறுசுறுப்பாக பரபரப்பாக விளையாண்டுட்டு இருக்கேன். இந்த நேரத்தில் நேயர்களும் ரொம்ப ஆர்வமாக கேட்டுட்டு இருப்பாங்க இல்லையா, இன்னைக்கு என்ன விளையாட்டு விளையாட போகிறோம், நம்ம என்ன ஆன்சர் சொல்லலாம், என்ன பாட்டு கேட்கலாம், பண்பலையில் ஒளிபரப்பக்கூடிய பாடல்கள் எல்லாமே உற்சாகமாக இருக்கும், கேட்டு ரசிக்கலாம் அப்படின்னு ஆட்டக்கலத்தில் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. சரி, இன்னைக்கு ஆட்டக்கலத்தில் முதல்ல உங்களோட விளையாட காத்திருக்கிறது நான் ஜானகி மற்றும்
2: சுபத்ரா தேவி.
1: வணக்கம் நேர்களை, இனிய மாலை வணக்கம் சொல்லிட்டு சுபத்ரா உங்களுக்கும் வணக்கம்.
2: வணக்கம் ஜானகி, உங்களுக்கும் வணக்கம், நேர்களுக்கும் வணக்கம் சொல்லிடலாம்.
1: இன்னைக்கு ஆட்டக்கலத்தில் என்ன விளையாட போகிறோம் ஒரு விடுகதை கேப்பேன், அதுக்கான விடையை சொல்லிட்டு அந்த விடையில இருந்து தொடங்கக்கூடிய பாடல நீங்க பாடணும்.
2: சரியான விடை அப்படின்னு சொல்லிட்டு உடனே அதுல இருந்து பாட்டு பாட ஆரம்பிச்சு
1: இப்பதானே ஆரம்பிச்சிருக்கோம். இப்ப முதல் விடுகதையா, தண்ணீரில் பிறந்து தண்ணீரிலே வாழும், தண்ணீரை தொட்டால் மறையும், அது என்ன?
2: அது என்ன, தண்ணீரிலேயே பிறக்கும் தண்ணீரிலேயே மறையும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வாழும்,
1: ஆனா தண்ணீர் தொட்டா
3: மறைஞ்சிடும்.
2: இல்ல குரூப் அல்ல, நான் தனியாவே கண்டுபிடிச்சேன் உப்பு.
1: கண்டிப்பா
2: சரியான விடையா. இப்ப இதுல இருந்து பாட்டு, பாட்டு வந்துட்டு உப்பு கல்லு தண்ணீருக்கு ஆசைப்பட்டதே.
1: ரொம்ப அருமையா. இதே மாதிரி நேர்களே நீங்களும் ஆன்சரை கண்டுபிடிங்க, பாட்டு படிங்க அப்படின்னு சொல்லிட்டு நேர்கள் வர வேண்டிய எண்கள் சொல்லிடலாமா?
2: 25-30-170 அறிமுக நேயர்களும் 25-30-171 மற்ற எல்லா நேயர்களுமே வரலாம். 0-4-5-2 என்று மதுரையோட முன்னிணைப்பை தொட்டு நேயர் வந்துட்டாங்க நினைக்கிறேன். இணைப்பை தொட்டு வரணும்.
1: பாட்டுப்படி நிகழ்ச்சியில முதல் நேயர் வாங்க. வணக்கம் சொல்லுங்க.
4: வணக்கம் மேடம், மதுரையில இருந்து ஐஸ்வர்யா பேசுறேன்.
1: ஐஸ்வர்யா, உங்களுக்கான விடுகதை ரெடியா இருக்கு, நீங்க கேட்டீங்களா நிகழ்ச்சிய? ஈஸியா குடுக்கணுமா? பாட்டு பாட ரெடியா இருக்கீங்களா? பாடணும், அதான் முக்கியம். சரி, உங்களுக்கான விடுகதை என்னன்னா, கால் இல்லாமல் ஓடும், வாய் இல்லாமல் பேசும், அது என்ன? கால் இல்லாமல் ஓடும், வாய் இல்லாமல் பேசும். இல்லையே, கடிகாரம் பேசுமா?
2: இது கொஞ்சம் யோசிங்க.
4: கால் இல்லாமல் ஓடும்,
1: வாய் இல்லாமல் பேசும். நன்றி இணைப்புல வந்ததுக்கு. 4:07 அடுத்த நேயர் இணைப்புல காத்திருக்காங்க. வணக்கம் ஆட்டக்கலம் நிகழ்ச்சியில கண்டுபிடி பாட்டுப்படி விளையாட வந்திருக்கும் நேயர்,
2: வணக்கம், இணைப்புல இருக்கீங்க?
5: மதுரை பண்பலை இருப்பது சின்ன சொல்

0: எல்லா நிகழ்ச்சியும் கலக்கி கொண்டு இருப்ப ஆட்டக்கணும். அனைவருக்கும் மாலை வணக்கம்.
1: மாலை வணக்கம். சொல்லுங்க, உங்க பேரு?
0: சொல்லுங்க. குமரன் பேசுறேன்.
1: சரி, உங்களுக்கான விடுகதை என்னன்னா?
0: கொஞ்சம் எளிமையான விடுகதை சொல்லுங்க.
1: வானத்திலே பிறந்து வானத்திலே மறையும், அது என்ன?
0: நீலா.
2: எடுத்துக்கலாம்.
1: வானத்திலே தோன்றி வானத்திலே மறையுது. நன்றி, இணைப்புல வந்ததுக்கு நன்றி.
2: கரெக்ட் கரெக்ட். அருமை.
1: பாட்டு இன்னொருத்தர பாடிடுங்களேன்.
0: அந்த நீலாவத்தான கையில பிடிச்ச ஏராசாஸ்திக்காக.
1: நன்றி நன்றி.
3: வழிவிட்டுறாங்க.
1: ஆமா, ரொம்ப அருமையா அதை உணர்ச்சி பூர்வமா பாட ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப அடுத்த நேருக்கு வழிவிடணும். 4:09 விளையாண்டு ஆட்டக்களம். இன்னைக்கு ஆட்டக்களத்துல கண்டுபிடி பாட்டுப்படி.
2: நேயர்கள் அழகா பாட ஆரம்பிச்சிருக்காங்க.
4: வணக்கம். காஞ்சிரங்குளத்துல இருந்து காளீஸ்வரி பேசுறேன்.
1: காளீஸ்வரி, உங்களுக்கான விடுகதை
4: கேளுங்க மேடம்.
1: கால் இல்லாமல் ஓடும், வாய் இல்லாமல் பேசும்.
2: கையால்
1: பிடிக்க முடியாது, ஆனால் உணர முடியும்.
4: என்ன மேடம், இன்னொரு சொல்லுங்க.
1: கையால் பிடிக்க முடியாது, ஆனால் உணர முடியும். அருமை அருமை அருமையா பாருங்க. நன்றி நன்றி. இணைப்புல வந்து கண்டுபிடி பாட்டுப்படி நிகழ்ச்சி விளையாண்டு இருக்கோம். இன்னைக்கு ஆட்டக்காலத்துல அடுத்த நேயர் இணைப்புல இருக்காங்க.
2: 4:10 ஆயிட்டு இருக்கு. இணைப்புல நேயர் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். வருக வணக்கம்.
1: வணக்கம் அப்படின்னு சொல்றப்ப இணைப்புல இருந்து விடுபட்டாங்க. இன்னைக்கு ஆட்டக்காலத்துல ரொம்ப அருமையா விடுகதை சொல்லி அந்த பதில இருந்து பாட்டு இப்ப வந்திருக்கும்.
2: சரி அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அவங்க பாட ஆரம்பிச்சாங்கன்னா நல்லா இருக்கும். சில பேர் அவங்களா சொல்லிட்டு அவங்களாவே பாடவே ஆரம்பிச்சிடறாங்க.
1: வணக்கம் வணக்கம்
2: வணக்கம்.
1: இணைப்புல இருக்கீங்க, பேசலாம், சொல்லுங்க. வணக்கம், சொல்லுங்க. உங்க பேர் எங்க இருந்து பேசுறீங்க
2: அப்படிங்கற மாதிரி சொல்லிட்டே இருக்காங்க.
5: குண்டேம்பட்டி முத்துராஜ்ப்பா.
1: முத்துராஜ், உங்களுக்கான விடுகதை கேட்டலாமா?
5: ஹலோ
2: ஐயா, கேக்குதுங்களா?
5: சொல்லுங்க.
2: நெட்வொர்க் சரியா கிடைக்கிற இடத்துல வந்து பேசுங்க ஐயா.
5: சொல்லுங்கப்பா.
1: அதாவது உங்களுக்கான விடுகதை, தண்ணீரில் விழுந்தாலும் நனைவதில்லை, அது என்ன?
5: என்னப்பா?
1: தண்ணீரில் விழுந்தாலும் நனைவதில்லை.
5: தண்ணீரில் விழுந்தாலும் நனைவதில்லையா?
1: ஆமா, அது என்ன?
5: தண்ணீரில் விழுந்தாலும் நனைவதில்லை.
2: நல்லா யோசிங்க.
1: முயற்சி பண்றீங்களா?
5: ஃபேமஸ் இலப்பா?
1: இல்ல, தவற. அதாவது நல்ல முயற்சி பண்ணீங்க. 4:11 நம்ம இத்தனை நேயர்கள் பாத்துட்டோம் இல்லையா? ஒரு சிறிய விளம்பர இடைவேளை தொடர்ந்து அது பாடலும் கேட்டினேன். நீங்கள் நேர்களே ஆட்டக்கலம் நிகழ்ச்சியில.

நேரம் மாலை 4:15. நேயர்கள் இணைந்திருப்பது ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ. இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் விழாக்கால சிறப்பு விற்பனை.

0: 4:16 நம்ம விளையாண்டுட்டு இருக்கோம் ஆட்டக்கலம் ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கண்டுபிடி பாட்டுப்படி. நேயர்களும் ரொம்ப அருமையா வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அடுத்த நேயர் வந்துட்டாங்க, பேசிடலாம். வணக்கம்
1: வணக்கம்.
0: சொல்லுங்க, உங்களுக்கான விடுகதை ரெடியா இருக்கு, கேட்டலாமா?
1: சொல்லுங்க மேடம்.
0: எனக்கு வால் உண்டு, ஆனால் நான் விலங்கு அல்ல, காற்றில் ஆடுவேன், நான் யார்?
1: பட்டம்.
0: பட்டம் சொல்லலாம்,
1: காற்றில் பறக்கும்ல மேடம்,
0: ஆனால் நான் விலங்கு அல்ல அப்படின்னு சொல்லியிருக்கோம். எனக்கு வால் உண்டு, ஆனால் நான் விலங்கு அல்ல, காற்றில் ஆடுவேன். சரி, பட்டம், அதுவும் சரியான பதில் தான். பட்டத்துக்கு பாட்டு
2: பாட்டு பாடுங்க. ரெடியா வந்துட்டாரு போலயே.
0: அடுத்த வரி, வெற்றிக்குத்தான் என என்ன வேண்டும். சூப்பர் சூப்பர், அருமையா வந்து
3: பாடிட்டீங்க. நன்றி
0: நன்றி. நம்ம நேர்கள் என்ன நினைச்சீங்க, சூப்பரா கண்டுபிடிச்சிருவாங்க இல்லையா?
2: அருமையா. நேரம் 4:17 நம்ம ஆயிடுச்சு. இந்த நேரத்துல இணைப்பில் இணையக்கூடிய நேயர் வர்க்க, வணக்கம்.
4: அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். சொல்லி நிகழ்ச்சியில் என்ன பேர்? ராமச்சந்திரன், ரத்தனில இருந்து.
0: உங்க பேர் ஒரு முறை சொல்லுங்க.
4: ராமச்சந்திரன்.
0: ராமச்சந்திரன், ஓகே. உங்களுக்கான விடுகதை ஏதோ காத்துட்டு இருக்கு, கேளுங்க.
2: செடியில் சிரிக்கும் வண்ண சித்திரங்கள், வண்டுக்கு தேன் தரும்,

0: மனிதருக்கு மனம் தரும். ஈஸியாக கேட்டுட்டனோ?
1: இன்னொரு தடவை சொல்லுங்க.
0: செடியில் சிரிக்கும் வண்ண சித்திரங்கள் வண்டுக்கு தேன் தரும், மனிதருக்கு மனம் தரும், அது
1: என்ன?
0: நீங்க இந்த பாட்டு பாடக்கூடாது, மலர் சொன்னீங்களா, அதுல இருந்து பாட்டு பாடுங்க.
1: மலர் கொடுத்தேன் கை கொழுங்க வளையலிட்டேன், மங்கை எந்த ராஜாத்திக்கு நானே.
2: இது ஒரு சீராட்டம்மா. நன்றி நன்றி, ரொம்ப நல்லா பாடுங்க. 4:18 விளையாண்டு இருக்கோம் ஆட்டக்களம் கண்டுபிடி பாட்டுப்படி. அடுத்த நேயர் வணக்கம்.
3: மாலை வணக்கம் மேடம்.
2: வணக்கம், சொல்லுங்க.
3: மாமனார் இணையர், முத்துப்பட்டி பாலமுருகன்.
2: பாலமுருகன், உங்களுக்கான விடுகதை என்ன அப்படின்னா, உயிர் இல்லை ஆனால் உயர உயர வளரும். உயிர் இல்லை அதுக்கு, ஆனால் உயர உயர வளரும்.
0: இருக்கும்
2: க்ளூனா, நம்ம ஐம்பூதங்கள்ல ஒன்று.

0: உயிர் இல்லை ஆனால் உயர உயர வளரும்.
1: மேடம்,
0: உயிர் இல்லை அதுக்கு, ஆனால் உயர உயர வளரும்.
2: என்னவா இருக்கும்
0: க்ளூனா? நம்ம ஐம்பூதங்களில் ஒன்று
2: கண்டுபிடிச்சோம்.
0: உயிர் இல்லை ஆனால் உயர உயர வளரும். முயற்சி பண்றீங்களா? அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுத்துருவோமா?
1: ஐம்பூதங்கள் ஒண்ணா மேடம்?
0: ஐம்பூதங்கள் ஒண்ணுன்னு சொன்னேன்.
1: ஐம்பூதங்கள் ஒண்ணா? வாணுமா மேடம்?
0: இல்ல, தவறான விடை. நன்றி இணைப்புல வந்ததுக்கு. 4:19 அடுத்த நேயர், வணக்கம்.
3: வணக்கம்மா.
0: வணக்கம், சொல்லுங்க.
3: சிவகாங்கை மாவட்டம் கட்டிக்கோத்து அழகர்.
0: அழகர், உங்களுக்கான
2: எக்கோ அடிக்கிறது, நீங்க பேசுறது
3: குறைச்சிட்டுங்கம்மா.
2: நல்லதுங்கய்யா. சரி, உங்களுக்கான விடுகதை கேட்கலாமா?
3: கேளுங்கம்மா.
2: எல்லையே இல்லாத நீலத்தொட்டில் அலைகளால் கரையை தட்டி கொண்டே இருக்கும், ஆனால் ஒருபோதும் தூங்காது, அது என்ன?
3: மேகம்மா.
0: மேகமா? மேகத்துல அலைகள் வருமா?
2: அதானே.
3: அப்புறம் கடல்.
2: அப்புறம் கடல். அது இல்லைன்னா இது போங்க,
0: நாங்களே சொல்லி கொடுத்துட்டோமா அழகரையாவுக்கு.
3: இதுக்கு முன்னாடி கேட்ட கதைக்கு பேரு நெகங்கம்மா.
0: நெகமா?
2: இல்ல, நீங்க இதுக்கே சரியா பதில் சொல்லிட்டீங்க, அது தப்பு.
0: பாடுங்க. கண்டுபிடி பாட்டுப்படின் வச்சிருக்கோம். 4:21 நம்மளோட விளையாட காத்திருக்கும் அந்த நேயர். வணக்கம்.
4: வணக்கமுங்க.
0: வணக்கமுங்க, சொல்லுங்க.
4: உங்களுக்கான
0: விடுகதை, எண்ணெய் திறந்தால் உலகமே தெரியும், மூடினால் இருட்டாகிவிடும். உலகமே தெரியும், மூடினால் இருட்டாகிவிடும்.
4: சூரியன்?
0: இல்லையே.
2: நம்மளோட உடல் உறுப்பு தான்.
0: உடல் உறுப்புகள்ல ஒண்ணு.
4: கண்களுக்கு.
0: கண்டுபிடிச்சிட்டீங்கல்ல.
2: சரி, பாடிருங்க.
0: கண்கள்ல என்ன பாட்டு கணேசன் பாட போறாரு?
4: கால் போன போக்கிலே மனம் போகலாமா? மனம் போன பாதையை மறைந்து போகலாமா?
0: பாடலை இறக்கிட்டீங்க.
2: வணக்கம்.
0: நன்றி, நன்றி.
2: பாடிட்டாங்க இல்லையா?
0: ஆமா, கண்டிப்பா. 4:22 கிட்டத்தட்ட நாலு நேயர். இது அடுத்த நேயர். வணக்கம்.
5: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க.
5: நான் மதுரை பாலரங்கபுரம்ல இருந்து உக்கிரபாண்டியன் பேசுறேன் மேடம்.
0: உக்கிரபாண்டியன், உங்களுக்கான விடுகதை சொல்லிடலாமா?
5: சொல்லுங்க.
0: என்னை அழுத்தினால் தொட்டால் நான் பேசுவேன், நான் யார்?
5: என்னை அழுத்தினால்
0: அழுத்தினாலோ தொட்டாலோ நான் பேசுவேன், நான் யார்?
2: இது ரொம்ப எளிமையான விடுகதை தான், சொல்லிடலாம் ஈஸியா. நம்ம கையிலேயே வச்சுட்டே தான் இருப்போம்.
0: நீங்க மைண்ட் வாய்ஸ் நினைச்சு வெளியே பேசிட்டீங்க.
2: ஒரு க்ளூ அப்படி கொடுத்து பார்த்தேன், ஆனாலும் அவர் கேச்ச பண்ணல. சரி, சொல்றாரு.
0: உக்கிரபாண்டியன் உங்களுக்கு சூப்பரா ஒரு க்ளூ கொடுத்துருக்காங்க.
2: அதுதான் விஷயம்.
0: இன்னும் ஒரு தடவை சொல்றேன் கேள்விய. என்னை அழுத்தினாலோ தொட்டாலோ நான் பேசுவேன், நான் யார்?
2: பாடுங்க. இப்ப ஜானகி கூட சொன்னாங்க, அத புடிச்சிருந்தாலே நீங்க பாடி இருக்கலாம், க்ளூவையும் கவனிக்க மாட்டீங்க. சரி, அருமையா முயற்சி செஞ்சீங்க.
5: செல்போன்ல ஒரு பாட்டு இருக்கு.
0: செல்போன், டெலிபோன், எதுனாலும் சரி.

0: முயற்சி பண்ணுங்க, இல்லைன்னா
1: அதான் டெலிபோன் அடிக்குது டெலிபோன் அடிக்குது அப்படின்ற ஒரு கவுண்டவுன் பாட்டு, அதத்தான் முத பாடுனேன். டெலிபோன் அடிக்குது டெலிபோன் அடிக்குது முத போய் பாடுனேன்.
0: சரி ரைட், நன்றி நன்றி இணைப்புல வந்ததுக்கு
2: நன்றி. நான் சவால் விட்டது போது நான் சங்கட்ட போறது போ
0: ஆட்டக்கலை விளையாண்டுட்டு இருக்கோம், கண்டுபிடி பாட்டு பிடியில. இப்போ அழைப்புகள் ஒருங்கிணைப்பு வந்து ஒரு பாடல் கேட்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க, பாடல் கேட்டு இணைந்திருப்போம் நேயர்களே.

நேரம் மாலை 4:29. நேயர்கள், இதுவரை இணைந்திருந்தது ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ. இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் விழாக்கால சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

0: நேரமலை 4:30 ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 விளையாண்டுட்டு இருக்கோம் ஆட்டக்களம். இன்னைக்கு ஆட்டக்களத்தில் கண்டுபிடி பாட்டுப்படி இந்த நிகழ்ச்சி தான் விளையாண்டுட்டு இருக்கோம். இப்போ அடுத்ததான் நம்ம கூட விடுகதையை கண்டுபிடிக்க காத்திருக்கும் நேயர். வணக்கம்.
1: விஜயலட்சுமி
2: மேடம்க்கு வணக்கம் கேக்கலையா?
0: சரி, இப்ப உங்களுக்கான விடுகதை ரெடியா இருக்கீங்களா? சூரியன் வந்ததும் ஒளிந்து கொள்வேன் நான் யார்?
2: வந்தமைக்கு நேரம் 4:31 ஆயிடுச்சு. இந்த நேரத்துல இணைப்பில் இணையக்கூடிய நேயர் வருக வணக்கம்.
3: வணக்கம்.
0: சொல்லுங்க, உங்க பேர் எங்க இருந்து பேசுறீங்க?
3: நான் மதுரை மாவட்டம் மணிநகரம், ஷோ சண்முகசுந்தரம்.
0: சண்முகசுந்தரம், உங்களுக்கான விடுகதை கேட்டலாமா?
3: கேளுங்க.
0: என் உடல் முழுவதும் துளைகள், ஆனாலும் தண்ணீரை தாங்குவேன் நான் யார்?
3: பஞ்சு.
2: ஆஹா, சூப்பர். அருமையா சொல்லிட்டாரே, யோசிக்காம டக்குனு
0: அப்படி பாடுறீங்க. கரெக்ட்டான ஆன்சர் சொல்லிட்டாங்க. இப்ப பாட்டு
2: என்ன
0: பண்ண போறாங்க கேட்டலாம். வணக்கம்.
4: இருவருக்கும் மாலை வணக்கம். காரைக்குடி சாமிநாதன்.
0: சொல்லுங்க சுவாமிநாதன், என்ன நிகழ்ச்சி கேட்டீங்க?
4: அந்த உங்க சொன்ன மாதிரி இந்த ஒளியளவு வந்து கம்மியா தான் கிடைக்குதுமா, அது என்னன்னு தெரியல, சத்தமே வரல.
0: அப்படியா, தொழில்நுட்ப கோளாரா என்னன்னு எங்களுக்கு தெரியல. சரி, நாங்க
4: தமிழ்ல நேற்றுமே நான் ரெண்டாவது வந்து பெரிய சர்ச்சை ஆயிடுச்சு.
0: அப்படியா,
4: அதனால கொஞ்சம் அந்த கவனிங்க பாத்துக்கோங்க. இப்ப சொல்லுங்க கொஞ்சம் நம்ம கேட்டு.
0: சரி, உங்களுக்கான விடுகதை வந்து நமக்கு சொந்தமானது ஆனால் மற்றவர்கள் தான் இதை அதிகமா பயன்படுத்துவாங்க, அது எது? இதுக்கு நாங்க எப்படி கிளு கொடுக்கறது? ஒரு சில பொருள்
5: அப்படின்னா
2: நமக்கு சொந்தமானது ஆனா நம்மளை விட அதிகமா யூஸ் பண்றது மத்தவங்க தான்.
0: கொஞ்சம் யோசிச்சீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். அதுவும் நம்மளை சார்ந்ததுதான்.
2: உங்களை சார்ந்தது நாங்களே சொல்லணுமா அதையும்?
4: வரிகள் மட்டும் சொல்லிட்டோம்னா பாடிடலாம், பரவாயில்ல. ரைட், நன்றிமா.
0: நன்றி நன்றி இணைப்புல வந்ததுக்கு. 4:33 விளையாண்டுட்டு இருக்கோம் கண்டுபிடி பாட்டுப்படி. அடுத்த நேயர் வணக்கம்.
6: வணக்கம் மேடம், நான் மதுரை மாவட்டம் பனையூர்ல இருந்து பாரி பேசுறேன்.
0: பாரி,
2: உங்களுக்கான விடுகதை கேட்கலாமா?
6: சொல்லலாம் மேடம்.
2: நீல நிற பந்தல், தூண்கள் இல்லாத பந்தல், இரவில் முத்துக்களை வாரி இறைக்கும் பந்தல், அது என்ன?
6: வானம்.
2: சூப்பர் சூப்பர், அருமையா கண்டுபிடிச்சிங்க. அப்படி பாடிருங்க, சூப்பரா ரெண்டு.

0: எப்படியாவது பாடுங்க அட்லீஸ்ட்.
1: வானத்தை பார்த்தேன், பூமியை பார்த்தேன், மனுஷனை இன்னும் பார்க்கலையே. அது எதனா எதனா புள்ள
2: பெருமையா இருக்கா, ரொம்ப பெருமையா இருக்கு.
0: சூப்பரா பாடுனாங்க இல்லையா?
3: நன்றி நன்றி, இணைப்புல வந்ததுக்கு. ரொம்ப அருமையா பதிலும் சொல்லி பாடலும் பாடினாங்க. அடுத்த நேயர் ஆட்டக்களத்துல வணக்கம்.
4: மூவருக்கும் மாலை வணக்கம்.
3: வணக்கம், சொல்லுங்க.
4: ஜெய்ஹிந்த். பாலசுப்ரமணியம் மேடம்.
3: பாலசுப்ரமணியம், உங்களுக்கான விடுகதை என்னன்னா, நான் இருட்டை விரட்டுவேன், ஒளி தருவேன், சூரியன் அல்ல.
0: வேற யாரா இருக்கும்?
4: மின்மினி பூச்சி.
3: மின்மினி பூச்சியா? இருட்டை விரட்டுமா மின்மினி பூச்சி?
4: விளக்கு விளக்கு விளக்கு.
3: கரெக்டா சொல்லிட்டீங்க. இப்ப பாட்டு பாடணும் அடுத்து.
4: விளக்கேத்து விளக்கேத்து வெள்ளி கிழமை, விளக்க போல வெளிச்சமாக நம்ம நிலைமை.
3: நன்றி நன்றி, பாலசுப்ரமணியம் ரொம்ப அருமையாவே பங்கேற்று நேயர்கள் கண்டுபிடி பாட்டுப்படி நிகழ்ச்சியை விளையாண்டுட்டு இருக்காங்க. இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
5: பத்தனேரிலிருந்து அருணா பேசுறேன்.
0: அருணா, அருணா, உங்களுக்கான விடுகதை கேட்டலாமா?
5: கேட்டலாம்.
0: வெளிச்சம் இருக்கும் வரை உன்னோடு நடப்பான், இருட்டு வந்ததும் உன்னை விட்டு ஓடி விடுவான். அவன் யார்? வெளிச்சம் இருக்கும் வரை உன்னோடு நடப்பான், இருட்டு வந்ததும் உன்னை விட்டு ஓடி விடுவான்.
2: என்ன சார், ஒண்ணுமே புரியலையே சார்.
3: இந்த பாத்தீங்களா, அவங்க கண்டுபிடிச்சு சொல்றாங்க. அருணா, நிழலுக்கு இப்ப பாட்டு. பின்னாடி யாரும் சொல்லி கொடுக்குறாங்க பாருங்களே. அருணா மட்டும் விளையாடணும்.
0: இப்ப சொல்லி கொடுத்தாங்களே ஏதோ பாட்டு, அதை கூட பாடிருங்க, டக்குன்னு பாடிருங்க.
3: நாங்க உங்களுக்கு விடுகதையும் சொல்லி
0: சொல்றீங்க, கண்டிப்பா இருக்கு நிழல்ல பாட்டு. சரிங்களா, நாங்க அடுத்து சொல்றோம்.
3: நன்றி நன்றி. இன்னைக்கு 4:36 ஆட்டக்களத்தை விளையாண்டுட்டு இருக்கோம். கண்டுபிடி பாட்டுப்பிடி, இதோ ஒரு பாடலை தொடர்ந்து விளையாடலாம் நேர்கள்.

0: நேரம் 4:39 இந்த நேரத்தில் ஆட்டக்களம் நிகழ்ச்சியில் விளையாடிட்டே இருக்கும் கண்டுபிடி பாட்டுப்படி அப்படின்னு. நேயர்கள் வந்து இதுக்கு அழைக்க வேண்டிய எண்கள் 25 30 170 அறிமுக நேயர்களும் 25 30 171 மற்ற எல்லா நேயர்களுமே வரலாம். 0452 என்ற மதுரையோட இணைப்பை தொட்டு நேயர் வந்துட்டாங்க. வருக வணக்கம்.
1: வணக்கம் பா, கொண்டேம்பட்டி முத்துராஜ்.
0: முத்துராஜ் ஐயா, உங்களுக்கான விடுகதை சொல்லிடலாமா?
1: சொல்லுங்கப்பா. ஒளி அளவு கம்மியா கேக்குது.
0: ஒளி அளவு கம்மியா கேக்குது, எல்லாருக்குமே அதே பிரச்சனையா? சரி, இப்ப இந்த கொஞ்ச நேரத்துல சரி பண்ணிரலாம். சரிங்களா? உங்களுக்கான விடுகதை, உருவம் இல்லாத ஓட்டப்பந்தய வீரன் அவன் தொட்டு செல்வான். ஓட்டப்பந்தய வீரன் அவன் தொட்டு செல்வான், ஆனால் கையில் பிடிபட மாட்டான். அவன் இல்லாமல் மனிதரால் வாழவும் முடியாது. அவன் யார்?
1: காற்று.
0: சூப்பர் சூப்பர், அருமையா சொல்றீங்க. சரி, அப்படியே ஒரு பாட்டு பாடிருங்க பாப்போம்.
1: காற்று வாங்க போனேன், ஒரு கவிதை வாங்கி வந்தேன். அதை கேட்டு வாங்கி போனால் அந்த கண்ணி என்ன
2: ஆனா?
0: போதும் அழகா பாடுனீங்க. சரிங்களா, இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. ஜெய்ஸ்ரீங்க சூப்பரா. நேயர் அடுத்த நேயர் வருக வணக்கம்.
3: வணக்கம், வெங்கடேஷ் பேசுறேன் மேடம்.
0: வெங்கடேஷ் ஐயா, உங்களுக்கான கேள்வி கேட்டுடலாமா?
3: கேட்டுங்க மேடம்.
0: கூடு கட்ட தெரியும், ஆனால் வீடு கட்ட தெரியாது. பறக்க மட்டுமே முடியும்.
3: பட்டம்.
0: பட்டம் கூடு கட்டுமா?
4: முதல் கேள்விக்கு
3: தெரியும், ஆனால் வீடு கட்ட தெரியாதா?
0: கூடு கட்டும் சொன்னாலும் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாமே. பறக்க மட்டுமே முடியும்.
3: பறக்க மட்டுமே முடியும்.
0: இவ்வளவு ஈஸி ஈஸியா சொல்லிட்டேன், டக்குன்னு கண்டுபிடிச்சிடலாமே.
3: குயில். குயிலா? குயிலா மேடம்.
0: சரி சொல்லலாம். ஆனா அதுக்கு கூடு கட்ட தெரியாது. சரி சொல்லுங்க, பரவாயில்ல பாடுங்க.
3: குயில் பாட்டு கோ வந்ததென்ன இளமானே, அதை கேட்டு கோ செல்வதென்ன மனம் தானே. உன்னிடத்தின் உள்ளம் என்னவோ, உன்னிடத்தின் உள்ளம் என்னவோ.
5: குயிலுக்கு பாட்டு ரெடியா எடுத்துட்டு வந்தீங்க. ராமர் சொல்லுங்க. ராமர், நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்களா?
0: அவங்களுக்கான
5: விடுகதை வந்து, எவ்வளவு உயரம் சென்றாலும் என் நிழல் கீழேயே இருக்கும், நான் யார்? இல்லையே, எவ்வளவு உயரம் சென்றாலும் என் நிழல் கீழே இருக்கும்.
3: மரம்.
5: கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. மரத்துல இப்ப என்ன பாட்டு பாட போறீங்க?
3: அருமையா
5: பாடிட்டீங்க.
3: நன்றி
5: நன்றி இனிப்புல வந்ததுக்கு ராமர். 4:43 ஆட்டக்களத்துல உற்சாகமா பரபரப்பா சுறுசுறுப்பா விளையாண்டு இருக்கோம் கண்டுபிடி பாட்டுப்படி. அடுத்த நேயர் வந்துட்டாங்க, பேசிடலாம். வணக்கம்.
6: வணக்கம்.
5: வணக்கம் சொல்லுங்க. முருகன், உங்களுக்கான விடுகதை, நான் வானத்திலிருந்து வருவேன், பூமியை தொட்டதும் மறைந்து
6: போவேன்.
5: மின்னல் பூமியை தொடுமா?
6: மலை.

0: மலைத்துளி.
1: சூப்பர்ல, அருமையா கண்டுபிடிச்சீங்க. அப்படி பாடிருங்க முருகனையா.
2: மலைத்துளியில ஒரு பாட்டா, கால மேகம் ஒன்று மடி ஊஞ்சல் ஆடியது, காகத்தானே அன்று
3: சூப்பர் சூப்பர், அருமை அருமை, நல்லா பாடினீங்க. நன்றி நன்றி இணைப்புல வந்ததுக்கு. 4:44 விளையாண்டு இருக்கோம் ஆட்டக்களம். இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் கண்டுபிடி பாட்டுபடி விளையாட வந்திருக்கும் நேயர். வணக்கம்.
1: வணக்கம்.
4: நல்லா இருக்கீங்களா?
3: நிலையத்துல எல்லாரும் நலமா இருக்கோம். உங்க பேர் சொல்லுங்க.
4: சாத்தூர் சத்திரப்பட்டி விருதுநகர் மாவட்டத்துல இருந்து கண்டுபிடிச்சு பாட்டு படிக்கலாம்னு தான் வந்திருக்கேன். நல்லா விடுகதையா கேக்கியே, எனக்கு ஒரு ஈஸியான விடுகதையை கேளுங்க.
3: பாத்தீங்களா எப்படி சொன்னா ஈஸியா கேப்பாங்க அப்படின்னு யோசிச்சுட்டே வர்றது.
1: சரி, கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவீங்க சரிங்களா?
4: சரிங்கம்மா.
3: என்னை அடித்தால் நான் பேசுவேன், நான் யார்?
4: கோயில்ல
3: இருக்கும் சூப்பர் சூப்பர், அருமையா பாடிட்டீங்க. நேர்களுடைய பாடல்கள் கேட்டுட்டு இருக்கோம். இந்த நேரத்துல ஒரு சிறிய விளம்பர இடைவேளையை தொடர்ந்து பாடலும் கேட்டு இணைந்திருங்கள் நேர்களே. ஆட்டக்களத்துல கண்டுபிடி பாட்டுப்படி விளையாண்டுட்டு இருக்கோம்.
5: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?
6: ஓ 2-2 2-4 காது கொடுத்து கேளு, மனப்பாடம் பண்ணு.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கே எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.

0: பசங்களோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?
1: ஓ ரெண்டு ரெண்டு ரெண்டு நாலு, காது கொடுத்து கேளு, மனப்பாடம் பண்ணு.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: நேரம் மாலை 4:52. ஆட்டக்களம் நிகழ்ச்சியில் கண்டுபிடி பாட்டுப்படி அப்படின்னு விளையாண்டுட்டே இருக்கோம். கிட்டத்தட்ட நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியை நெருங்கிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னே சொல்லலாம் சுபத்ரா தேவி.
2: கண்டிப்பா நேரம் வந்துட்டு அங்கே பாடுறதுக்காக வருக. வணக்கம்,
1: விடையை கண்டுபிடிங்க, பாட்டு படிங்க. வணக்கம்.
3: மதுரை வில்லாபுரம் மீனாட்சி நகர்ல இருந்து ஈஸ்வர்லால் பேசுறேன்.
1: ஈஸ்வர்லால், உங்களுக்கான விடுகதை.
3: விடுகதை தொடர்கதை.
2: தொடர்கதையா?
1: இன்னைக்கு ஒரு நாள் தான் விடுகதை. ஆமா கண்டிப்பா. இந்த உங்களுக்கான விடுகதை என்னன்னா, நான் இல்லாமல் வீட்டில் வெளிச்சம் இல்லை, ஆனால் என்னை தொட முடியாது. தமிழ்ல
3: வந்து கரண்ட், கரண்ட்
1: மின்சாரம்.
3: மின்சாரம்.
1: பாட்டு பாடுங்க.
2: பாட்டு பாட்டு.
1: மின்சாரம் அப்படின்னு தொடங்குற வார்த்தையில பாடலுக்கு
2: பதிலையும் சொல்லி கொடுத்துட்டாங்க.
1: அப்படியே ஆரம்பிக்கலாம். இடையில இருந்து எடுக்கிறீங்களே ஈஸ்வர்லால்.
2: சரிங்க, யாருமே இப்ப
1: சுபத்ரா தேவி
2: நம்மாரு.
1: சூப்பர் சூப்பர், நன்றி நன்றி இணைப்புல வந்ததுக்கு. இப்ப மின்சாரத்துல நம்ம ஒரு பாடல் அவங்களுக்கு பாடி காமிக்கலாமா?
2: கண்டிப்பா.
1: பாடலாமா?
2: மின்சாரம் என் மீது பாய்கின்றதே
1: அப்படின்னு பாடலாம். நாலு 53 நிமிஷத்துல அடுத்த நேயர். ரெஸ்ட் எல்லாம் எடுக்க கூடாது ஆட்டக்காலத்துல. அடுத்த நேயர் வந்து பேசிக்கலாம்.
4: வணக்கம் எல்லாருக்கும். மாலை வணக்கம். மதுரை காமராசபுரத்துல இருந்து முனீஸ்வரி பேசுறேன் மேடம்.
1: முனீஸ்வரி, உங்களுக்கு

0: விடுகதை என்னன்னா, நான் குளிராக இருப்பேன், சூரிய ஒளியில் மறைவேன். என்னாச்சு, அமைதியாயிட்டீங்க?
1: காணோம்,
2: எல்லாருக்கும் குளு குடுத்தியே, எனக்கும் கொடுங்க.
0: இப்ப நான் சொன்னது
1: குளிரா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க, என்னவா இருக்கும்?
0: சூரிய ஒளியில் மறைவேன், மறைஞ்சிருவோம்.
1: ரொம்ப எளிமையானது.
0: பனித்துளி,
1: பனியே தான் கரெக்டா சொல்லிட்டீங்க. சரி, பாடி இருங்க.
0: பனித்துளி பாடல் ரெடியா இருக்கா?
2: பனிவிடும் மலர் வனம், பார்வை
0: ஒரு வனம். ரொம்ப அருமையா பாடினீங்க. நன்றி நன்றி முனீஸ்வரி. 4:54 இணைப்பில் பனிவிடும் மலர் வனம் பாடலை பாட சொல்றாங்க. அழைப்புகள் ஒருங்கிணைப்பு இப்படி பாடிட்டே இருந்தோம்னு வைங்களேன்.
1: அடுத்து பாடுவாங்க. வந்துட்டாங்க இணைப்பில நேயர்.
0: அடுத்து நேயர்,
3: வணக்கம்.
0: சொல்லுங்கம்மா. நிலையத்துல எல்லாரும் நலமா இருக்கோம். ராணிமாவுக்கான விடுகதை கேட்டலாமா? உங்களுக்கான விடுகதை,
1: கருப்பு போர்வை போர்த்தியவள், நிலவையும் நட்சத்திரங்களையும் சூடியவள், வெளிச்சம் வந்தால் விடை பெறுவாள், அவள் யார்? கேட்டுட்டீங்களா?
0: ஏங்க, கருப்பு போர்வை அப்படின்னு சொல்றாங்க.
1: நிலவையும் நட்சத்திரங்களையும் சூடியவள் அப்படின்னு சொன்னேன்.
0: சரி, கருப்பு போர்வை போத்துனா எப்படி இருக்கும்?
1: இரவு,
0: இரவு தான் அதுக்கான விடை.
1: சரி பாடுங்க.
0: இரவு, இரவுன்ற வார்த்தையில பாடல் பாடுங்க.
1: நிகழ்ச்சி கேட்கல.
0: நன்றி.
1: பாடுங்கம்மா.
0: கண்டுபிடி பாட்டுப்படி விளையாட காத்திருக்கும் அடுத்த நேயர். வணக்கம்.
1: வணக்கம்
4: மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்கம்மா. உங்களுடைய வானொலி ஒலி அளவு ரொம்ப அதிகமா இருக்கு,
1: கொஞ்சம் குறைக்கலாமா? நல்லது நல்லது. சரி, உங்களுக்கான விடுதலை கேட்டுலாமா?
0: உங்களுக்கான விடுகதை, பிடிக்க முயன்றால் நழுவி செல்வேன்.
1: என்னாச்சு,
0: ஈஸியான விடுகதை.
4: தண்ணீர் மேடம்,
0: தண்ணீர் இல்ல, பிடிக்க
1: முயன்றால்.
0: மீன்ல என்ன பாட்டு?
4: என்ன
0: பாடல் இது? மீனம்மா, மீனம்மாவா? பாடினாங்க. இதுல ஒரு சில கேள்விகள் நம்ம கேட்டதுக்கு நேயர்கள் பதில் சொல்லலையே, அது என்னன்றதை இப்ப சொல்லிருவோம்.
1: எனக்கு தெரிஞ்சுக்கணும்.
0: உயிர் இல்லை, உயர உயர வளரும்னு சொன்னோம் இல்லையா, அது வந்து நெருப்பு.
1: நெருப்பு கேட்டோமே, கால் இல்லாமல் ஓடும்,
0: வாய் இல்லாமல் பேசும், அது வந்து நதி. சரியா, இன்னைக்கு ஆட்டக்களம் நிகழ்ச்சியில
1: நேயர்கள் வந்து சூப்பராவே பதிலையும் சொல்லி பாடலையும் அருமையா பாடுனாங்க இல்லையா?
0: ஆமா, இன்னைக்கு ஆட்டக்களம் நிகழ்ச்சியில பங்கு பெற முயற்சித்த கேட்ட அனைத்து நேயர்களுக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சி நிறைவு செய்வது ஜானகி மற்றும்
1: சுபத்ரா தேவி. உதவி நீங்க சொல்லிருங்க, அப்புறம் நான் சொல்றேன்.
0: அழைப்புகள் ஒருங்கிணைப்பு சாந்தினி,
1: தொழில்நுட்ப உதவி எஸ் சுப்பிரமணியன் சார், அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லிடலாம். கேட்டு ரசித்த எல்லா நேயர்களுக்குமே நன்றியை சொல்லிட்டு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறோம். நேயர்களை, நன்றி நேயர்களே.
5: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?
6: ஓ 2-2-2-4 காது கொடுத்து கேளு, மனப்பாடம் பண்ணு.

செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.

செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். பிரதமர் திரு நரேந்திர மோடி பொது சேவையின் தலைமை பொறுப்பில் 25 ஆண்டுகள் பூர்த்தி செய்துள்ளதை அடுத்து ஜப்பான் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளின் தலைவர்கள் அவருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். சர்வதேச அளவில் பொருளாதாரத்தில் தேக்க நிலை ஏற்பட்டுள்ள போதிலும் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி சீராக உள்ளது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் நாடு இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு மனோகர்லால் தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவோம் என்ற பிரதமரின் உறுதிப்பாட்டிற்கு அனைவரும் துணை நிற்போம் என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். பிரதமர் மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக உலக அளவில் இந்தியாவின் நன்மதிப்பு பன்மடங்கு அதிகரித்துள்ளதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக நாடு விரைவான வளர்ச்சியை கண்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் தவேக வெற்றி பெறும் என்று மாநில அமைச்சர் திரு தென்னரசு நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தவேகவினருக்கு எதிராக பாலியல் புகார்கள் அதிகரித்துள்ளதாக திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளை தவேக நிறைவேற்றவில்லை என்று அஇஅதிமுக குறை கூறியுள்ளது. கோவை, தூத்துக்குடி, திருநெல்வேலி, நீலகிரி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களின் ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சீன ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனுஷா தியாஜ் டாலே இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஒடிஷாவில் நடைபெற்ற தேசிய சைக்கிள் சாம்பியன் போட்டியில் தமிழகம் 4 தங்கம், 6 வெள்ளி, 5 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ஆர்டிக் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கிருஷ்ண பிரசாத் கரகா, பிருத்வி கிருஷ்ணமூர்த்தி ராய் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பேட்டிங் பிரிவில் இந்தியாவின் சுப்மன் கில் தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறார். மியான்மருக்கு எதிரான 17 வயதுக்குட்பட்டோருக்கான 2வது நட்புணர்வு கால்பந்து போட்டியில் இந்தியா 4-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. பெண்டிகோ சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்ஷ் நெகி, இர்வின் ஆரோக்கிய வால்டர், ஹர்ஷன் தாடிபத்ரி, கின்பால் சோனா, அலாப் மிஷ்ரா, நிஷ்கல் சதீஷ் கவுடா ஆகியோர் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். எகிப்தில் நடைபெற்று வரும் உலக ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியின் காலிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று சீன தைப்பேயை எதிர்கொள்கிறது. காமன்வெல்த் கியூ விளையாட்டுப் போட்டிகள் அகமதாபாத்தில் இன்று தொடங்கின. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இனிய மாலை வணக்கம் நேர்களே, நேரம் மாலை 5:03. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மாலை வேளையின் மனமயங்கும் தென்றலாய் காற்றலைகளில் தவளவர்

திகிறது மாலை தென்றல். நிகழ்ச்சி தரும் முதல் பாடலாக கேட்கலாம் சூரியன் திரைப்படத்தில் இருந்த பாடல், எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி ஆகியோரின் குரலில்.

மாலை தென்றல் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலாக கேட்கலாம் பொண்டாட்டி ராஜ்யம் திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: விளம்பரத்திற்கு முன்னதாக கேட்டோம் தேவாவோட இசையமைப்பில் எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி சேர்ந்து பாடின பாடல், சூப்பரான பாடல். கேட்டு முடித்த நேரம் 5:14. மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 அண்ட் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நேயர்கள் கேட்டு இணைந்திருப்பது மனம் மயங்கும் தென்றலாய் நேயர்களின் செவி வருடும் மாலை தென்றல் நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலாக கேட்கலாம் சிந்து நதி பூ திரைப்படத்திலிருந்து பாடல். பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு இணைந்தே இருங்கள் ஆகாஷ்வாணி மதுரை வானொலியோடு.

சவுந்தரியனோட இசையமைப்பில் கேஜே யேசுதாஸ் ஆஷாலதாஸ் சேர்ந்து பாடின பாடல் கேட்டு முடித்த நேரம் 5:20. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மனமயங்கும் தென்றலாய் செவி வருடும் மாலை தென்றல். நிகழ்ச்சி தர காத்திருக்கும் அடுத்த பாடலாக கேட்கலாம் புதுநெல்லு புதுநாத்து திரைப்படத்திலிருந்து பாடல்.

கே எஸ் சித்ரா உமாரமணன் சேர்ந்து பண்ண பாடல் கேட்டு முடிச்சோம். இளையராஜாவோட இசையமைப்புல ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் கேட்டு இணைந்திருப்பது இனிய மாலை பொழுதின் தென்றலாய் மாலை தென்றல் நிகழ்ச்சி. தரும் அடுத்த பாடலாக கேட்கலாம் இன்னிசை மழை திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?
1: ஓ ரெண்டு ரெண்டு இரண்டு நாலு, காது கொடுத்து கேளு, மனப்பாடம் பண்ணு.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: விளம்பரத்திற்கு முன்னதாக கேட்டும் பாடல் இன்னிசை மழை திரைப்படத்திலிருந்து இளையராஜாவோட இசையமைப்பில் எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி சேர்ந்து பாடியிருந்தாங்க. மாலை தென்றல் நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலாக வந்துட்டே இருக்கு. வசந்த கால பறவைகள் திரைப்படத்திலிருந்து பாடல். பாடலை கேட்டு இணைந்தேருங்கள். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 உடன்.

தேவா அவங்களோட இசையமைப்பில் எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி அவங்க சேர்ந்து பாடின பாடல் கேட்டு முடித்த நேரம் 5:37. நேயர்களின் செவியை நுழைந்து இதயம் வருடும் இனிய பாடல்களாக கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் மாலை தென்றல். நிகழ்ச்சி தர காத்திருக்கும் அடுத்த பாடலாக கேட்கலாம் கட்டபொம்மன் திரைப்படத்திலிருந்து பாடல், தேவாவோட இசையமைப்பில். எஸ் பி பாலசுப்ரமணியம், கே எஸ் சித்ரா சேர்ந்து பாடியிருக்காங்க. பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு இணைந்தே இருங்கள். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 உடன்

நேரமாலை 5:43 இணைஞ்சிருக்கும் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மனமயங்கும் தென்றலாய் மாலை தென்றல். நிகழ்ச்சி தர காத்திருக்கும் அடுத்த பாடலாக கேட்கலாம் செந்தமிழ் பாட்டு திரைப்படத்திலிருந்து பாடல். எம்எஸ் விஸ்வநாதன் மற்றும் இசைஞானி இளையராஜா ரெண்டு பேருமே சேர்ந்து இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காங்க. பாடினவங்க எஸ் பி பாலசுப்ரமணியம், ஸ்வர்ணலதா. அவங்களோட குரல்ல பாட்டு வந்துட்டே இருக்கு, கேட்டு இணைந்தே இருங்கள்.

இசையோடு இணைந்த இனிய கீதங்களால் நேயர்களின் மனதை மகிழ்வித்துக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.

இளையராஜாவோட துள்ளலான கிராமிய இசையில மனோ மற்றும் சித்ராவோட குரல்ல வெளியான இந்த எவர் கிரீன் ஹிட் காதல் பாடல் ஒன்று கேட்டு முடித்தோம். சின்ன ஜமீன் திரைப்படத்திலிருந்து மாலை தென்றல் நிகழ்ச்சி தரும் நிறைவான பாடலாக கேட்கலாம் கேப்டன் திரைப்படத்திலிருந்து பாடல். சிப்பி அவங்களோட இசையமைப்புல பாட்டு வந்துட்டே இருக்கு. எஸ் பி பாலசுப்ரமணியம் சித்ரா அவங்க சேர்ந்து பாடியிருக்காங்க. இதுவரை நிகழ்ச்சியில் பாடல்களை கேட்டு ரசித்த அத்தனை நேர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுவது சுபத்ரா தேவி. நன்றி நேர்களே.

0: மதுரை பண்பலை 103.3 கேட்டுக்கிட்டு இருக்கீங்க.
1: வசந்த காலம் தேடி வந்தது.
2: ஒரு நிமிஷம்
3: தயவு செஞ்சு கை விடுங்க.
2: நான் உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும்.
3: கை விட்டுட்டு சொல்லுங்களேன் பிளீஸ். எனக்கு பிடிக்கல.
2: என்ன பிடிக்கல? நான் தொடர்ந்து உங்களுக்கு பிடிக்கலையா?
0: உங்க எஸ் என் சுரேந்தர் பேசுறேன்.

0: தொடர்ந்து கேளுங்க. மதுரை பண்பலை 103.3.
1: தொடர்வது செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். பிரதமர் திரு நரேந்திர மோடி பொது சேவையின் தலைமை பொறுப்பில் 25 ஆண்டுகள் பூர்த்தி செய்துள்ளதை அடுத்து ஜப்பான் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளின் தலைவர்கள் அவருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். சர்வதேச அளவில் பொருளாதாரத்தில் தேக்க நிலை ஏற்பட்டுள்ள போதிலும் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி சீராக உள்ளது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் நாடு இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சியை கண்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு மனோகர்லால் தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவோம் என்ற பிரதமரின் உறுதிப்பாட்டிற்கு அனைவரும் துணை நிற்போம் என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். பிரதமர் மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக உலக அளவில் இந்தியாவின் நன்மதிப்பு பன்மடங்கு அதிகரித்துள்ளதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக நாடு விரைவான வளர்ச்சியை கண்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் தவேக வெற்றி பெறும் என்று மாநில அமைச்சர் திரு தென்னரசு நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தவேகவினருக்கு எதிராக பாலியல் புகார்கள் அதிகரித்துள்ளதாக திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளை தவேக நிறைவேற்றவில்லை என்று அஇஅதிமுக குறை கூறியுள்ளது. கோவை, தூத்துக்குடி, திருநெல்வேலி, நீலகிரி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களின் ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சீன ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனுஷா தியா சிட்டாலே இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஒடிஷாவில் நடைபெற்ற தேசிய சைக்கிள் சாம்பியன் போட்டியில் தமிழகம் 4 தங்கம், 6 வெள்ளி, 5 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ஆர்டிக் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கிருஷ்ண பிரசாத் கரகா, பிருத்வி கிருஷ்ணமூர்த்தி ராய் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பேட்டிங் பிரிவில் இந்தியாவின் சுப்மன் கில் தொடர்ந்து முதலிடத்தில் நீடுகிறார். மியான்மருக்கு எதிரான 17 வயதுக்குட்பட்டோருக்கான 2வது நட்புணர்வு கால்பந்து போட்டியில் இந்தியா 4-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. பெண்டிகோ சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்ஷ் நெகி, இர்வின் ஆரோக்கிய வால்டர், ஹர்ஷன் தாடிபத்தி, கின்பால் சோனா, அலாப் மிஷ்ரா, நிஷ்கல் சதீஷ் கவுடா ஆகியோர் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். எகிப்தில் நடைபெற்று வரும் உலக ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியின் காலிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று சீன தைபேயை எதிர்கொள்கிறது. காமன்வெல்த் கியூ விளையாட்டுப் போட்டிகள் அகமதாபாத்தில் இன்று தொடங்கின. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரமலை 6:03. நேயர்கள் கேட்கவிருப்பது சேவை செய்திகள். காணாமல் போனவர் பற்றிய அறிவிப்பு. திண்டுக்கல் மாவட்டம் தாடிக்கொம்பு காவல் நிலையத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய அறிவிப்பு. திண்டுக்கல் மாவட்டம் செட்டிநாயக்கன்பட்டி காந்தி நகர் காலனியைச் சேர்ந்த காளிதாஸ் என்பவர் மனைவி ஈஸ்வரி அவர்களுடைய மகள் கீர்த்தனா என்பவரை கடந்த ஆகஸ்ட் மாதம் 22 முதல் காணவில்லை என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அவரது வயது 17. அங்க அடையாளங்கள்: இடது முழங்காலில் பழைய காயத்தளம்பு, வலது கணுக்காலுக்கு கீழ் காயத்தளம்பு. காணாமல் போனவரை பற்றிய விவரங்கள் தெரிந்தால் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: காவல் ஆய்வாளர், தாடிக்கொம்பு காவல் நிலையம், திண்டுக்கல் மாவட்டம். தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள்: 9498101558 அல்லது 9894081712. மற்றும் தகவல் தெரிவிக்க வேண்டிய முகவரி: சார்பு ஆய்வாளர், தாடிக்கொம்பு காவல் நிலையம், திண்டுக்கல் மாவட்டம். 9498101558 7904910738. மதுரை மாவட்ட நிர்வாகம் மற்றும் மதுரை மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையம் இணைந்து நடத்தும் மாபெரும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் வருகின்ற 10 அக்டோபர் மாதம் 10 சனிக்கிழமை அன்று காலை 9 முதல் மாலை 3 வரை மெத்ரா கல்லூரியில் மதுரையில் நடைபெற உள்ளது. இம்முகாமில் 200 மேற்பட்ட முன்னணி தனியார் நிறுவனங்கள் கலந்து கொண்டு பல்வேறு காலி பணியிடங்களுக்கு வேலை

0: உறுப்பினர்களை தேர்வு செய்து பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்கள் தெரிந்து கொள்ள தொடர்பு கொள்ள வேண்டிய இணையதள முகவரி http://www.tnprivatejobs.tn.gov.in. நேயர்கள், இதுவரை கேட்டது சேவை செய்திகள்.
1: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
0: நேரமலை 6:05. இறைவனை துதிக்கும் பாடல்களாக ஆன்மீக கானங்களின் தொகுப்பாக கேட்கலாம் விளக்கேற்றும் வேளை.

ஆன்மீக நேரமாய் இறைவனை துதிக்கும் பாடல்களை கேட்டீர்கள். விளக்கேற்றும் வேளையில் நேரம் மாலை 6:24. மீண்டும் கேட்கலாம் பக்தி பாடல்கள். நாளை மாலை 6 மணிக்கு விளக்கேற்றும் வேளை நம்ம ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இணைந்திருங்கள் காற்றலைகளில்.

8:30 அச்சாணி, பாரம்பரிய பூஜை பொருட்கள் தயாரிக்கும் தொழில் முனைவோர் எம் சஹானா காந்தி அவர்கள் பங்கு பெற்ற நேர்முகத்தின் முதல் பகுதி கேட்கலாம். உடன் உரையாடுகிறார் கே வேல்முருகன் அவர்கள். இன்று 8:45 இன்றைய பாரதம். இன்றைய பாரதம் நிகழ்ச்சியில் இன்று வாழைநார் கழிவுகளில் கைவினை பொருட்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்கள் செய்து வரும் முருகேசன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். இரவு 9 மணிக்கு காற்றழும் கடித மலர்கள், 10 மணிக்கு பட்டுச்சிறகு, 10:59 ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 ஒளிபரப்பு நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து 11:00 நாளைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பை நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 தேனும் பாலும். நள்ளிரவு 12 மணி முதல் காலை 4:45 வரை சென்னை விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மெகா காட்சி நிகழ்ச்சிகளை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். நேயர்கள், இதுவரை கேட்டது நிகழ்ச்சியும் நேரமும்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரப்பறைய 6:25. நேர்களை நீ கேட்கவிருப்பது நிகழ்ச்சியும் நேரமும். இனிவரும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. 6:30 அந்திப்பூக்கள், 7:00 பாட்டு இது ஹிட்டு, புதம் புது கானங்களின் அணிவகுப்பாய் கேட்டு ரசிக்கலாம். 8:00 செய்தி அறிக்கை, 8:05 பட்டாம்பூச்சிகள்,

0: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?
1: ஓ ரெண்டு ரெண்டு இரண்டு நாலு காது கொடுத்து கேளு மனப்பாடம் பண்ணு.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: நேரமலை 6:30 AM, ஆகாஷ்வாணி மதுரை FM ரெயின்போ 103.3, ராமேஸ்வரம் FM 100.9.

கேட்க போறோம். இது அந்தி பூக்கள். மாலை நேரம், சூரியன் தன்னுடைய பயணத்தை முடிச்சுட்டு வானம் வண்ணம் மாறிக்கொண்டிருக்கும் நேரம். ஒரு நாளுடைய பரபரப்புலேருந்து மனசு கொஞ்சம் கொஞ்சமாக அமைதியை தேடுற நேரம். இந்த அமைதியோடு சேர்ந்து ஒரு இனிமையான இசை நம்ம காதுகளில் கேட்டால் இந்த மாலை நேரமே ரொம்ப அழகாகிடும் இல்லையா? அந்த மாதிரி பாடல்கள் தான் இன்றைக்கி அந்திப்புக்களில் கேட்டு ரசிக்க போகிறோம். இதை முதல் பாடல் வருகிறது விஜய் பிரகாஷ் ஹரிணி குரலில், அரவான் திரைப்படத்திலேருந்து.

இனிமையான மாலை பொழுதில் உங்கள் மனதை வருடும் இனிமையான பாடல்களோடு அந்திப்பூக்கள் கேட்டு ரசிச்சிட்ருக்கோம். காதலின் நினைவுகளாகட்டும், நட்பின் தருணங்களாகட்டும், பழைய நினைவுகளாகட்டும், காரணமே இல்லாமல் ஒரு மனதை வருடும் இசைதாங்க நம்மளுடைய பாடல்கள் எல்லாமே. இன்றைய இந்த மாலை ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு நினைவாக. இதோ அடுத்த பாடல் வந்துட்டே இருக்குது. கழுகு திரைப்படத்திலிருந்து யுவன் சங்கர் ராஜாவுடைய இசையில், நா முத்துக்குமார் வரிகளில், பிரியா ஹிமேஷின் குரலில்.

மனதேவரிடம் இனிய பாடல்களை காற்றலைகள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் அந்திப்பூக்கள் நிகழ்ச்சியில். இதோ அடுத்த பாடல் வருகிறது அட்டக்கத்தி திரைப்படத்திலிருந்து சந்தோஷ் நாராயணுடைய இசையில், கபிலனுடைய வரிகளில் பிரதீப் குமார், கல்யாணி நாயரின் குரலில்.

சில மாலை நேரம் பேசாமல் ரசிக்க வைக்கும் சில பாடல்கள் கேட்காமல் இருக்க முடியாத அளவுக்கு மனதை தொடும். மனதை வருடும் இனிய பாடல்கள் வெறும் இசை மட்டுமல்ல, நம்முடைய ஒரு பழைய நினைவு, மறந்து போன முகம், மீண்டும் நினைவுக்கு வரும் ஒரு தருணம், சொல்லாமல் போன ஒரு வார்த்தை, மனதுக்குள் மட்டும் வைத்திருக்கும் ஒரு உணர்வாக. அந்திப்பூக்கள் காற்றலைகளில் இசைத்து கொண்டிருக்கும் நேரம் 6:46.

இங்கே வேகமில்லை, அவசரமில்லை, மனதை தொட்டு செல்லும் இனிமையான பாடல்கள் மட்டுமே. ஒரு பாடல் முடிந்தாலும் அதன் உணர்வு மட்டும் என்றென்றும் நம் மனதில் தொடரட்டும். அந்திப்பூக்கள் கேட்டு ரசிக்கிறோம் ஆகாஷ்வாணியின் காற்றலைகளில். இதோ அடுத்த பாடல், சாட்டை திரைப்படத்திலிருந்து ஸ்ரேயா கோஷலின் குரலில்.

அழகான பாடல்கள் மாலை பொழுதில் மனதை வருடிச் சென்றது. இசைத்தது அந்திப்பூக்கள். கேட்டு ரசித்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சியை நிறைவு செய்வது ஜானகி. நிறைவான பாடலாக இதோ வருகிறது தாண்டவம் திரைப்படத்திலிருந்து.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 7:01. இனிய மாலை வணக்கம் நேர்களே. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 அண்ட் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நல்ல ஹிட்டான சாங்ஸோட கலெக்ஷனா நேயர்கள் கேட்டு ரசிக்க போறது பாட்டு இது ஹிட்டு நிகழ்ச்சி தரும் முதல் பாடலாக கேட்கலாம். எஸ் சரஸ்வதி திரைப்படத்திலிருந்து பாடல், தமன் அவங்களுடைய இசையமைப்புல யாமினி பாடியிருக்காங்க. பாடலை கேட்டு இணைந்தே இருங்கள் ஆகாஷ்வாணி மதுரை வானொலியோடு.

எஸ் அஸ்வதி திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு முடித்த நேரம் 7:07. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 அண்ட் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நேயர்கள் கேட்டு இணைஞ்சிருக்கீங்க. பாட்டு இது ஹிட்டு நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலாக கேட்கலாம். 100 சாமி திரைப்படத்திலிருந்து பாடல். பாலாஜி ஸ்ரீராம், அனுராக் குல்கர்னி, தரிணி ஹரிஹரன் இவங்களுமே சேர்ந்து பாடியிருக்காங்க. பாடல் கேட்டலாமா?

நேரம் 7:11 நேயர்கள் கேட்டு இணைஞ்சிருக்கீங்க ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 அண்ட் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 பாட்டு இது ஹிட். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலாக கேட்கலாம்

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: விளம்பரத்திற்கு முன்னதாக கேட்டோம் லவ்வர் திரைப்படத்திலிருந்து பாடல். நேரம் 7:17 ஆயிட்டு இருக்க இந்த நேரத்தில் நேயர்கள் கேட்டுட்டே இருக்கீங்க சூப்பரான ஹிட் சாங்ஸோட கலெக்ஷனா பாட்டு. இது ஹிட் ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 அண்ட் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நிகழ்ச்சி தரக்கூடிய அடுத்த பாடலாக கேட்கலாம் பிளாஸ்ட் திரைப்படத்திலிருந்து பாடல்.

பாட்டே தி ஹிட் நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலாக கேட்கலாம் பரிமலான் கோத்திரி படத்திலிருந்து பாடல். பாடலை கேட்டு இணைந்தீர்கள் ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 அண்ட் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 உடன்.

பாட்டு இது ஹிட்ட நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலாக கேட்கலாம் பரிமளான் கோ திரைப்படத்திலிருந்து பாடல். பாடலை கேட்டு இணைந்தீர்கள் ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 அண்ட் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 உடன்.

0: accepted.
1: நேரம் 7:23 நிமிடம் ஆயிட்டு இருக்கு இல்லையா. இந்த நேரத்தில் நேர்கள் சூப்பராக கேட்டு இணைஞ்சிருக்கீங்க ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 அண்ட் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 பாட்டே தி ஹிட். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலாக கேட்கலாம் டார்லிங் 2 திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 அண்ட் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நேயர்கள் சூப்பரா கேட்டுட்டே இருக்கீங்க. பாட்டு இது ஹிட்டு நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலாக கேட்கலாம் வானம் கொட்டட்டும் திரைப்படத்திலிருந்து பாடல்.

நேரம் 7:35 நேயர்கள் சூப்பராக கேட்டுட்டே இருக்கீங்க பாட்டு இது ஹிட்டு. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலாக கேட்கலாம் கருப்பு திரைப்படத்திலிருந்து பாடல். பாடலை கேட்டு இணைந்தே இருங்கள் ஆகாஷ்வாணி மதுரை FM Rainbow 103.3 அண்ட் ராமேஸ்வரம் FM 100.9 உடன்.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 அண்ட் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நேயர்கள் சூப்பராக கேட்டுட்டே இருக்கீங்க. பாட்டிலே இது ஹிட்டு நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலாக கேட்கலாம். விடுதலை பாகம் 2 திரைப்படத்திலிருந்து பாடல். இளையராஜா அனன்யா பாட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து பாடியிருக்காங்க. பாடல் வந்துட்டே இருக்கு காற்றலைகளில். கேட்டு இணைந்தே இருங்கள் ஆகாஷ்வாணி மதுரை வானொலியோடு.

நேரம் 7:45 இணைஞ்சிருக்கும் ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 அண்ட் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 பாட்டு இது ஹிட்டு. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலாக கேட்கலாம் பொம்மை திரைப்படத்திலிருந்து பாடல். ஸ்வேதா மோகன் அவங்களோட குரல்ல வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைஞ்சே இருங்க ஆகாஷ்வாணி மதுரை வானொலியோட.

நேரம் 7:50 கேட்டுட்டே இருக்கும் பாட்டு இது ஹிட்டு. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலாக கேட்கலாம் நித்தம் ஒரு வானம் திரைப்படத்திலிருந்து பாடல். பாடலை கேட்டு இணைந்து இருங்கள் ஆகாஷ்வாணி மதுரை FM Rainbow 103.3 அண்ட் ராமேஸ்வரம் FM 100.9 உடன்.

பாட்டு ஹிட்டன். நிகழ்ச்சி தரும் நிறைவான பாடலாக கேட்கலாம் பொன்னியின் செல்வன் பாகம் 2 திரைப்படத்திலிருந்து பாடல். இதுவரை நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த துணை நேயர்களுக்கும் நன்றிகளை கூறி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது சுபத்ரா தேவி. நன்றி நேயர்களே.

செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். பிரதமர் திரு நரேந்திர மோடி பொது சேவையின் தலைமை பொறுப்பில் 25 ஆண்டுகள் பூர்த்தி செய்துள்ளதை அடுத்து பல்வேறு நாடுகளின் தலைவர்கள் அவருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். ஜப்பான் பிரதமர் திருமதி சனே டெகாய்ச்சி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், சர்வதேச அரங்கில் இந்தியாவின் நன்மதிப்பு வெகுவாக அதிகரித்துள்ளதற்கு திரு நரேந்திர மோடியின் தலைமை பண்பே காரணம் என்று கூறியுள்ளார். பெல்ஜியம் பிரதமர் திரு பாட் டி வீவர் விடுத்துள்ள செய்தியில், 25 ஆண்டுகள் தொடர்ச்சியாக அரசு நிர்வாக தலைமை பொறுப்பை வகித்து வரும் திரு நரேந்திர மோடி தொலைநோக்கு சிந்தனையுடன் செயல்பட்டு வருவதாக புகழாரம் சூட்டியுள்ளார். 25 ஆண்டுகள் தொடர்ச்சியாக தலைமை பொறுப்பை ஏற்றுள்ளது என்பது ஜனநாயக நடைமுறையில் மிகப்பெரிய சாதனை என்று நைஜீரிய அதிபர் திரு போலா அகமது தினுபு கூறியுள்ளார். டொமினிகா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளின் தலைவர்களும் பிரதமருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இதற்கிடையே இந்நாளையொட்டி பிஜேபி சார்பில் நாடு முழுவதும் சேவை ஜோதி யாத்திரை நடைபெற்றது. மத்திய அமைச்சர்கள் மற்றும் பிஜேபி நிர்வாகிகள் இதில் பங்கேற்றனர். இந்நிலையில் திரு நரேந்திர மோடி பிஜேபி மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு எல் கே அத்வானியை இன்று புதுதில்லியில் சந்தித்து பேசினார்.

பேசினார். 25 ஆண்டுகள் தலைமை பொறுப்பை பூர்த்தி செய்துள்ளதை அடுத்து திரு எல் கே அத்வானியை பிரதமர் சந்தித்து பேசியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமைத்துவத்தின் கீழ் இந்தியா அனைத்து துறைகளிலும் சாதனை படைத்து வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் தொடர்ச்சியாக அரசு நிர்வாக தலைமை பொறுப்பை வகித்து வருவதையொட்டி ஹரியானாவில் இன்று நடைபெற்ற சேவா ஜோதி யாத்திரையில் பங்கேற்று அவர் பேசினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற பிரதமரின் உறுதிப்பாட்டிற்கு நாம் அனைவரும் வலு சேர்க்க வேண்டும் என்றும் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டார். சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பில் மேலும் பல சீர்திருத்தங்களை மேற்கொள்ள மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தலைமையில் நாளை நடைபெறவுள்ள சரக்கு மற்றும் சேவை வரி குழுமத்தின் கூட்டத்தில் இந்த சீர்திருத்தங்கள் குறித்து விவாதிக்கப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்த கூட்டத்தில் சீர்திருத்தங்கள் தொடர்பான 5 அம்ச திட்டத்தை நிதியமைச்சர் முன்வைக்க உள்ளதாக அவர் மேலும் கூறுகிறார். நாட்டின் வளர்ச்சியில் மகளிர் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் நல மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற பாதுகாப்பு அலுவலர்களின் தேசிய மாநாட்டில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார். மகளிர் நலனுக்கான திட்டங்களுக்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக அவர் கூறினார். மகளிர் சக்திதான் நாட்டின் வலிமை என்ற உறுதிப்பாட்டுடன் பிரதமர் செயல்பட்டு வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். பெண்கள் பாதுகாப்பிற்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டும் என்றும் திருமதி அன்னபூர்ணா தேவி கேட்டுக் கொண்டார். முதலமைச்சர் திரு விஜய் காவல்துறை துணை கண்காணிப்பாளர்களுக்கான குழு பயிற்சி நிறைவு அணிவகுப்பு விழாவில் இன்று பங்கேற்றார். சென்னையை அடுத்த ஊனமாஞ்சேரியில் உள்ள காவல் உயர் பயிற்சியகத்தில் நடைபெற்ற இந்த விழாவில் பயிற்சியில் சிறப்பாக செயல்பட்டவர்களுக்கான பதக்கங்களையும் அவர் வழங்கினார். இளையோருக்கு கூடுதல் வேலைவாய்ப்புகளை உருவாக்க தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக மாநில அமைச்சர் திரு தென்னரசு கூறியுள்ளார். நெல்லை மாவட்டம் கங்கை கொண்டான் அருகே செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் வகையில் முதலமைச்சர் திரு விஜய் செயல்படுவதாக தெரிவித்தார். மகளிர் பாதுகாப்பிற்கும் கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக திரு தென்னரசு கூறினார். மின்வெட்டு பிரச்சினைக்கு தீர்வு காண தமிழக அரசு தவறிவிட்டதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். இன்று திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தின் கடன் சுமையையும் தமிழக அரசு அதிகரித்துள்ளதாக குறை கூறினார். தமிழகத்தில் சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் குறைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். முந்தைய திமுக அரசை போலவே தான் தமிழக அரசும் செயல்படுவதாக அவர் கூறினார். மாநிலத்தில் குற்றச்சம்பவங்களும் போதைப்பொருள் புழக்கமும் அதிகரித்துள்ளதாகவும் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டினார். தேசிய சைக்கிள் சாம்பியன் போட்டியில் தமிழகம் 4 தங்கம், 6 வெள்ளி, 5 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ஒடிஷாவில் நடைபெற்ற இப்போட்டியில் ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தையும் தமிழகம் கைப்பற்றியது. காமன்வெல்த் கியூ விளையாட்டுப் போட்டிகள் அகமதாபாத்தில் இன்று தொடங்கின. இந்தியா உள்பட 42 நாடுகளைச் சேர்ந்த 144 பேர் இதில் பங்கேற்றுள்ளனர். 10 பதக்கங்களுக்கான போட்டிகள் 4 நாட்கள் நடைபெறவுள்ளன. ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பேட்டிங் பிரிவில் இந்தியாவின் சுப்மன் கில் தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறார். 2020 கிரிக்கெட் போட்டிகளுக்கான பேட்டிங் பிரிவில் ஸ்ரேயஸ் ஐயர் 7வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். பெண்டிகோ சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்ஷ் நெகி 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-16, 13-21, 23-21 என்ற செட் கணக்கில் சீன தைப்பேயின் லூ சியா ஹங்கை வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. ஆகாஷ்வாணி.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: இனிய இரவு வணக்கம் நேர்களே. 8:05 ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நாம் கேட்க இருப்பது பட்டாம் பூச்சிகள். செல்ல குழந்தைகளின் நேரமாக பட்டாம்பூச்சிகள் கேட்டு ரசிக்க போறோம். காற்றில் சிறகடிக்கும் பட்டாம்பூச்சிகள் போல நம்ம காற்றலைகளில் சிறகடிக்க காத்துட்டு இருக்காங்க செல்ல குழந்தைகள். அழைக்க வேண்டிய எண்கள் அறிமுக குழந்தைகள் 25, 30, 175 மற்ற அனைத்து குழந்தைகளும் வரலாம். 25, 30, 171 0452 என்ற மதுரையின் முன்னிணைப்புடன். சரி, இன்னைக்கு பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில நம்மளோட பேச காத்திருக்கும் செல்ல குழந்தை யார் எங்கன்னு கேட்டலாம். வணக்கம்.
2: வணக்கம்
1: சொல்லுங்க.

0: நான் பேசுறது எனக்கே கேக்குது. உங்க வானொலி ஒளி அளவுக்கு தனிஷ்கா, தனிஷ்கா கொஞ்சம் ரேடியோல இருந்து தள்ளி வந்துடுறீங்களா? அப்பதான் நல்லா கேக்கும். தனிஷ்கா பேசுறது எல்லாருக்கும் கேக்கணும்ல. சரி தனிஷ்கா, உங்களுக்கு என்ன பாட்டு வேணும் இன்னைக்கு பட்டாம்பூச்சிகள்ல? சொல்லுங்க தனிஷ்கா. பாடல் கொடுத்துடலாம். சரி தனிஷ்கா, என்ன கிளாஸ் படிக்கிறீங்க? தேர்ட் ஸ்டாண்டர்ட். எங்களுக்கு என்ன சொல்ல போறீங்க சொல்லுங்க, கேட்டுருவோம்.
1: ஒரு ஊர்ல வந்து ஒரு விவசாயி இருந்தார். அவர் வந்து ஆறு பக்கம் வந்து இது மரத்தை வந்து வெட்டிக்கிட்டு இருப்பாரு. அவர் ஆக்ஸ் வந்து வெட்டிக்கிட்டு இருக்கும் போது தண்ணி இவருக்குள்ள உளுந்து ஆறுக்குள்ள உளுந்துருச்சா. அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, நம்மளுக்கு உளுந்துருச்சுன்னு சொல்லி சொல்ல மாதிரி. அப்புறமேட்டு கடல்ல உள்ளதுல சாமி வெளியே வந்து என்ன ஆச்சுன்னு கேட்டோன்னே, அப்புறம் என்னோட வெட்டுற ஆக்ஸ் வந்து உள்ள உளுந்துருச்சுன்னு சொன்னோன்னே, அவர் சொன்னாரு சரி நான் எடுத்துட்டேன்னு சொன்ன. ஃபர்ஸ்ட் கோல்டன் ஆக்ஸ் எடுத்தாரு, ஐடி வாங்கி வேண்டாரு. அப்புறமேட்டு வெள்ளி ஆக்செப்ட் பண்றாரு, அதுவும் இல்லனர். அப்புறமேட்டு அவரோட உண்மையான ஆக்செப்ட் பண்றாலே அவர் வந்து இதுதான் வந்துன்னு சொன்னாலே கார்டு வந்து சொல்லிட்டாரு, நீ எந்த எல்லாத்தையும் நீங்க வச்சுக்கோ அப்படின்ட்டாரு. அவர் தம்பி அதே மாதிரி அவங்க அண்ணன் வச்சிருக்கிறது பார்த்து தம்பி வந்து சோம்பேறியா இருந்துருச்சு. அதே ஆசைட்டு தட்டி நம்மளும் கடவுக்குள்ள போட்டு நம்மளுக்கு கிடைக்கல அப்படின்னு சொன்னா, கார் அப்ப வெளியேதான் நின்றுட்டு இருக்காரு. அதுவும் மறைதா உள்ள போடுறியா அவர் பாத்துட்டாரு. அவையோ எனக்கு உள்ளது அவரு வெளியே வரவே இல்லை. அவ்வளவுதான்.
0: அவ்வளவுதானா? நாங்களும் இதே கதை படிச்சிருக்கோம். அப்ப என்ன சொல்லுவாங்க தெரியுமா, அந்த கார்டு வந்து அவங்க அண்ணனுக்கும் வருவார். சரியா தனிஷ்கா, லைன்ல இருக்கீங்களா? அந்த கார்டு வந்து அண்ணனுக்கும் வந்து கேட்பாரு, ஆக்ஸ் விழுந்துருச்சுன்னு கோல்டன் ஆக்ஸ் எடுத்துட்டு வந்தோடனே இதுதான் என்னோட ஆக்ஸு கொடுங்க அப்படின்னு சொல்லுவாரு. அப்படி சொன்னோடனே கடவுள் வந்து உனக்கு எந்த ஆக்ஸுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிருவாரு, இருக்கிறதும் போயிடும். சரியா? அப்படியா? சரி இதுவும் நல்லா இருக்கு இல்லையா? இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? சூப்பர் சூப்பர், ரொம்ப அருமையா சொன்னீங்க தனிஷ்கா. உங்களுக்கு பிடிச்ச பாடல் கேட்டுடலாமா ஜனநாயகன் படத்துல இருந்து? நன்றி நன்றி இணைப்புல வந்ததுக்கு. உங்களுக்காகவும் கேட்டு ரசிக்கும் அனைத்து நேயர்களுக்காகவும் இதோ பாடல் வந்துட்டே இருக்கு.

0: அண்ணா
1: நடா
0: ஒன் லாஸ்ட் டான்ஸ்.
1: ஓகேடா போடே.
2: நேரம் 8:13 நம்ம கேட்டுட்டு இருக்கோம் பட்டாம்பூச்சிகள். செல்ல குழந்தைகளின் நேரமாய் இப்ப நம்மளோட பேச காத்திருக்கும் அடுத்த குழந்தை யாருங்கன்னு கேட்டலாம். வணக்கம்
3: சத்தியாகிரகம் 1919 ரௌலட் சட்டம் 1920 முதல் வட்டமேசை மாநாடு 1931 இரண்டாம் வட்டமேசை மாநாடு.
2: என்னாச்சு தள்ளி போயிடுறீங்க?
3: ஹலோ
2: சொல்லுங்க அஜித் பாண்டி.
3: 1947
2: உங்களுடைய இணைப்பு சரியா இல்லைன்னு நினைக்கிறேன். நல்லா கேக்குது. நார்மலா பேசுறப்போ இந்த இது இப்ப சொல்ல ஆரம்பிச்சிங்க இல்லையா காலக்கோடு, அதுல வந்து நிறைய கேட்கல சரியா. என்ன தெரிஞ்சுக்க முடியுது இந்த இப்ப காலக்கோடு படிக்கிறீங்க இல்லையா?
3: எனக்கு வந்து இப்ப இந்த காலக்கோடுலாம் இப்ப அந்தந்த வருஷங்கள்ல அது நடந்துச்சு.
2: என்னென்னலாம் நம்ம நடந்து எப்படி எல்லாம் நம்ம சுதந்திரம் வாங்கியிருக்கோம் அப்படின்றது தெரியுது இல்லையா?
3: என்னன்னா இப்ப முதல்ல இருந்து எப்படி எல்லாம் நம்ம நாடுகள்ல முன்னாடிலாம் இப்படி நடந்தது இதுக்கு சொல்றதுக்காது.
2: ரொம்ப அருமையா சொன்னீங்க. சரி, உங்களுக்கு பிடிச்ச பாடல் கேட்டலாமா
3: அக்கா? ரொம்ப நன்றி.
2: நன்றி நன்றி இணைப்புல வந்ததுக்கு. இதை உங்களுக்காகவும் கேட்டு ரசிக்கும் அனைத்து நேர்களுக்காகவும் பாடல் வந்துட்டே இருக்கு. அனிருத் ரவிச்சந்தர் ஜுனிதா காந்தியின் குரலில்.

0: 8:20 நம்ம கேட்டுட்டு இருக்கோம் பட்டாம்பூச்சிகள் நம்மளோட பேச காத்திருக்கும். அடுத்த சில குழந்தை யார் எங்கன்னு கேட்டலாம். வணக்கம்.
1: மதுரை பண்பலை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலைக்கு இனிய காலை வணக்கம் கூறுவது ராமநாதபுரம் மாவட்டம் யமுனேஸ்வரத்திலிருந்து ஆதிசேஷன் பேசுகிறேன்.
0: ஆதிசேஷன், காலை வணக்கமா இரவு வணக்கமா?
1: இரவு வணக்கம்.
0: காலை வணக்கம்னு ஏன் சொன்னீங்க?
1: தெரியாம சொல்லிட்டேன்.
0: இல்ல இல்ல, நீங்க காலையில எதுவும் பேசணும்னு ஆசைப்பட்டீங்களா? எந்த நிகழ்ச்சிக்கு? எந்த பாட்டு வேணுமா? இன்னைக்கு ராமநாதபுரம் மாவட்ட நேயர்கள் இல்லையா? சரி பரவாயில்ல, இப்ப பட்டாம்பூச்சிகள் இணைப்பு கிடைச்சிருச்சு. என்ன பாட்டு கேட்கலாம் ஆதிசேஷனுக்கு? சரி பாடல் கொடுத்துடலாம். ஆதிசேஷன், நீங்க பட்டாம்பூச்சிகள்ல எங்களுக்கு என்ன சொல்ல போறீங்க?
1: எங்க பாடத்துல இருக்க ஒரு இங்கிலீஷ் பாட்டு சொல்ல போறேன்.
0: சொல்லுங்க, கேட்கலாம்.
1: The voice of the wind calls our wandering feet through echoing forest and echoing street. With lute in our hands, ever singing, we roam. All men are our kind.

0: in our home. Our less are the citizens who listed in the latter and beauty of woman long dead.
1: சரி, சொல்லி முடிச்சோடனே உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது?
0: ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
1: பண்ண பட்டாம்பூச்சிகளை நம்ம சொல்லணும் சொல்லணும்னு நினச்சிட்டே இருந்து அப்படியே நம்ம திக்காம திணறாம சொல்லிட்டீங்க இல்லையா? சொல்லுங்க ஆதிசேஷன், உங்களுக்கு எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க? பத்து ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஆதிசேஷனுக்கு என்ன விளையாட்டு ரொம்ப பிடிக்கும்? கிரிக்கெட் பிடிக்குமா? எதிர்காலத்தில் என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க? ஓ, சூப்பர் சூப்பர். அப்படியே என்ன அதுக்கான ப்ரிப்பரேஷன் எதுவும் பண்ணிகிட்ருக்கீங்களா? என்ன கிளாஸ் படிக்கிறீங்க?

0: கிரிக்கெட் பிடிக்குமா? எதிர்காலத்தில் என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க? ஓ, சூப்பர் சூப்பர். அப்படியே என்ன அதுக்கான ப்ரிப்பரேஷன் எதுவும் பண்ணிட்டு இருக்கீங்களா? என்ன கிளாஸ் படிக்கிறீங்க? செவன்த் ஸ்டாண்டர்ட். இப்பயே வந்து ட்ரெயின்லாம் ரொம்ப பிடிக்குமோ? அதனால ரயில்வேஸ்ல போகணும்னு ஆசைப்படுறீங்க. கடைசியா எந்த ஊருக்கு சுற்றுலா போனீங்க?
1: கொடைக்கானல்.
0: எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்துச்சு. இப்ப கிளைமேட் உங்களுக்கு எப்படி இருக்கு ராமநாதபுரத்துல? வெயிலா இருக்கா? சரி, சீக்கிரமா மழை பெய்யட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துக்களும் சொல்லிடலாம். பாட்டு கேட்டலாமா? ம், வாய்ப்புக்கு நன்றி. நீங்கள் பேசுனதில், உங்களோட பேசுனதில் எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம். ஆதிசேஷன் ராமநாதபுரத்துலேருந்து பாடல் விரும்பி கேட்டிருக்காங்க. டியூட் திரைப்படத்துலேருந்து அவங்களுக்காகவும் கேட்டு ரசிக்கும் அனைத்து நேர்களுக்காகவும் இது பாடல் காற்றலைகளில்.

0: ஆகாஷ்வாணி, மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ரமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இல் அச்சாணி. வணக்கம் நேயர்களே, இன்றைய நமது நிகழ்ச்சியில் பாரம்பரிய பூஜை பொருட்கள் தயாரிக்கும் தொழில் முனைவோர் எம் சஹானா காந்தி அவர்கள் பங்கு பெறும் நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடுகிறார் கே வேல்முருகன்.
1: வணக்கம் நேயர்களே, ஒரு நாட்டுடைய பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது வந்து அந்த நாட்டுடைய தொழில்துறை, அதாவது இண்டஸ்ட்ரீஸ் அடிப்படையாக தான் வச்சிருக்கோம். எந்த நாடு வந்து இந்த தொழில்துறையில வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்களோ அந்த நாடு தான் வந்து ஒரு வல்லரசு நாடு ஆகும். அந்த வகையில நம்ம நாடும் பார்த்தோம்னா இந்த தொழில்துறையில வந்து பல்வேறு முயற்சிகள் புதுமைகள்லாம் கொண்டு வந்து தொழில்துறையில வந்து பெரிய லெவல்ல சாதிச்சுட்டு வர்றாங்க. குறிப்பா பார்த்தோம்னா மத்திய மாநில அரசுகள் ஒரு தொழில் தொடங்கி அதை சாதிக்க விரும்புறவங்களுக்கு நிறைய பேங்க் லோன் கொடுக்குறாங்க, ட்ரைனிங் கொடுக்குறாங்க, நிறைய மானியங்கள்லாம் கொடுத்து நிறைய ஊக்குவிக்கிறாங்க. அது குறிப்பா பார்த்தோம்னா ஸ்டார்ட் அப் இந்தியா அப்படின்னு சொல்லி

0: ஒரு திட்டத்தை மத்திய அரசாங்கம் கொண்டு வந்திருக்காங்க. நம்ம அரசாங்கம் வந்து தொழில்துறை முன்னேற்றத்துக்கு பல்வேறு நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க. அந்த வகையில இன்றைய நம்ம நாட்டோட தொழில்துறையில பல்வேறு இளம் தொழில் முனைவோர் உருவாகிட்டு இருக்காங்க. நிறைய பேர் பார்த்தோம்னா ஸ்டார்ட் அப்ஸ் நிறைய உருவாக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நம்ம மதுரை மாவட்டத்துல ஒரு இளம் தொழில் முனைவோர் நம்ம நிலையத்துக்கு வந்திருக்காங்க. அவங்க யாரு, அவங்க என்ன தொழில் பண்றாங்க, அவங்களுடைய தொழில் எப்படி போகுது, அவங்க லட்சியங்கள் அதை பத்தி நம்மகிட்ட ஷேர் பண்ண வந்திருக்காங்க. அவங்கள நாம சந்திக்கலாம். வணக்கம் மேடம்.
1: வணக்கம்.
0: உங்களை சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு.
1: எனக்கும் ரொம்ப சந்தோஷம்.
0: சொல்லுங்க, உங்களை பற்றி அறிமுகம், உங்க பேரு, நீங்க என்ன தொழில் பண்றீங்க, எங்க இருந்து வரீங்கம்மா?
1: என் பெயர் சஹானா காந்தி. சேயோன் செரன் என்ற நிறுவனத்தின் ஃபவுண்டர். நான் படிச்சது எம்இ விஎல்எஸ்ஐ டிசைன் படிச்சிருக்கேன். இது மட்டும் இல்லாம எங்களோட பாரம்பரிய பொருட்களை தயாரிக்கிற நிறுவனமா நாங்க நடத்திக்கிட்டு வரோம். பாரம்பரிய பொருட்களை வந்து சாதாரணமா எளிய முறையில வந்து எங்களோட கஸ்டமர்ஸ்க்கு கொண்டு போய் சேர்த்தோம். அதுவே பெரிய ஹிட்டா வந்துருச்சு எங்க ப்ராடக்ட்ஸ்க்கு.
0: ரொம்ப சந்தோஷம். இப்ப பண்ற தொழில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க?
1: எங்க ப்ராடக்ட்ஸ்ல முக்கியமானது என்னதுன்னா குழந்தைங்களை பேஸ் பண்ற ப்ராடக்ட்ஸா தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சோம். அதுல ஃபர்ஸ்ட் வந்து ஈவிலை பேக்கெட்ஸ், சாம்பிராணி தூள், பஞ்சகாவி ஐட்டம்ஸ், துளசியில பண்ற பொருட்கள், மற்றபடி எல்லா பொருட்களும் நாங்க செய்யறோம்.
0: இப்ப எங்களுக்கு ஒரு ஆச்சரியமா இருக்கு, என்ன அப்படின்னா நீங்க படிச்சது வந்து மாஸ்டர் ஆஃப் இன்ஜினியரிங் எம்இ படிச்சிருக்கீங்க, ஆனா இப்ப நீங்க பண்றது வந்து அந்த துறை சார்ந்து விட்டு ஒரு பாரம்பரிய பொருள் தயாரிக்கிறீங்க. எப்படி இந்த ஆர்வம் வந்துச்சு?
1: உண்மையா சொல்லணும்னா நான் படிச்சதுக்கும் இப்ப நான் பண்ற பிசினஸ்க்கும் சம்பந்தமே கிடையாது. பட் படிப்பு அறிவை கொடுக்கும், பட் வாழ்க்கைக்கு என்ன தேவைனா முயற்சியும் தன்னம்பிக்கையும் தான் தேவை. இதுதான் எங்க தொழிலோட மூலதனமே. இந்த பிசினஸ் ஆரம்பிக்கிறதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர் இருக்கு. அதாவது நான் வந்து குழந்தை எனக்கு பிறந்தப்ப வந்து நிறைய வந்து பாரம்பரிய முறைப்படி, அதாவது நம்ம முன்னோர்கள் நம்ம குழந்தைங்களுக்கு என்னென்ன செஞ்சாங்களோ அதெல்லாம் செய்யணும் அப்படின்றத ஆசைப்பட்டேன். பட் அதெல்லாம் எப்படி கிடைக்கணும் அப்படின்றது எனக்கு தெரியல. ஒவ்வொரு விஷயமும் பெரியவங்க கிட்ட கேட்டு கேட்டு பண்ணும்போது அப்பதான் எனக்கு தோணுச்சு, சரி நம்ம வந்து ஒரு ஆள் இருக்கு, இதனால நம்ம பண்றோம். பட் நிறைய அம்மாக்களுக்கு இதே மாதிரி நம்ம ரூட்ஸ் வந்து தமிழ்நாட்டுல இருந்து வந்திருப்போம், எங்கேயோ செட்டில் ஆயிருப்போம், பட் நம்ம ரூட்ஸை மறக்காம நம்ம குழந்தைங்களை வளர்க்கணும்ன்ற ஆசை இருந்திருக்கும். சோ அது ஒரு விதையா எனக்கு தோன்றிதான் இந்த பிசினஸ் வந்து ஆரம்பிச்சது.
0: ஆக அந்த தேவை உணர்ந்தனால தான் நீங்க வந்து மத்தவங்களுக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த பிசினஸாவே எடுத்திருக்கீங்க. எந்த ஒரு பிசினஸ் அப்படின்னாலுமே ஒரு மூலதனம் ஒன்னு தேவைப்படும். இப்ப நம்ம பிசினஸ்ல என்னென்ன மூலதனம் தேவைப்படும்?
1: ஒரு பிசினஸ்க்கு ஃபர்ஸ்ட் என்ன தேவைன்னா பேசிக் ஃபண்டிங் தேவை. அதுக்கு முன்னாடி ப்ராப்பரா ஒரு R&D ஒர்க் தேவை. இப்போ ஒரு ப்ராடக்ட்டை நான் பண்ண போறேன் அப்படின்னு நான் முடிவு செஞ்சோனேயே அந்த ப்ராடக்ட்க்கு பின்னாடி வந்து 2 வருஷமா அதுக்கான R&D ஒர்க் நடந்தது. இது வந்து என் குழந்தையோட சேர்த்து வளர்ற பிசினஸ்னால இது குழந்தையோட நிறுத்திடாம அவங்க வளர்ந்தா எப்படி தேவைப்படும், என்னென்ன தேவைப்படும், குழந்தைங்களுக்கு எப்படி சேஃபா இருக்கும் அப்படின்ற நிறைய R&D ஒர்க்ஸ் வந்து நாங்க பண்ண ஆரம்பிச்சோம். சோ இது ஒரு 2 வருஷ காலமா R&D ஒர்க் ப்ராப்பரா பண்ணதுக்கு அப்புறம் தான் இது ஒரு ப்ராடக்டாவே நாங்க லான்ச் பண்ண ஆரம்பிச்சோம்.
0: இப்ப பார்த்தோம்னா நம்ம ஒரு கம்பெனில வேலை பார்க்கறது ரொம்ப ஈஸி, ஆனா ஒரு பிசினஸ் தொடங்கணும் அப்படிங்கறது ஒரு சேலஞ்சிங்கான ஒண்ணு. அதுல இன்வெஸ்ட்மெண்ட் போடணும், நம்மளுக்கு வந்து நிறைய அந்த இடங்கள் வேணும், மார்க்கெட்டிங் நிறைய விற்கணும், கஸ்டமர் எல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணணும், நிறைய விஷயம் இருக்கு. அந்த வகையில நீங்க வந்து உங்களுடைய பிசினஸ்ல என்னென்ன சவால்கள் சந்திச்சீங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
1: ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கும் போதே ப்ராப்பரா நமக்கு தேவை பிராண்டிங் தான். சோ பிராண்டிங் ஃபர்ஸ்டே ப்ராப்பரா எந்த ஆடியன்ஸ்க்கு நம்ம டார்கெட் பண்ண போறோம்ன்றத ஃபர்ஸ்டே நம்ம வந்து அதை முடிவு பண்ணிடணும். இப்ப எங்களோட ஆடியன்ஸ் பாத்தீங்கன்னா தாய்மார்கள் மட்டும்தான். சோ அந்த ஆடியன்ஸை டார்கெட் பண்ணும் போது எல்லாமே நேச்சுரலான ப்ராடக்ட்ஸா மட்டும்தான் இருக்கணும். பிகாஸ் அவங்களோட ஃபேஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப குரூஷியலான ஃபேஸ். ஒரு குழந்தை வளர்றது, அவங்களுக்கு யூஸ் பண்ற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப குரூஷியலான, ரொம்ப நேர்மையான ப்ராடக்ட்ஸா இருக்கணும். சோ வந்து இயற்கையான ப்ராடக்ட்ஸை சூஸ் பண்ணும்போது மழை காலங்களில் இலையை வந்து காய வைக்கிறது, பிக் ஸ்கேல்ல காய வைக்கிறது, அப்புறம் வந்து திரிக்கும் போது இல்லை பேக்கிங்கை வந்து சென்ட் பண்ணும்போது நிறைய வந்து டேமேஜஸ் ஆறதுன்னா வந்து நிறைய லாஸ் ஃபேஸ் பண்ண தான் ஆரம்பித்தோம். பட் சின்ன பிஸ்னஸாக இருக்கும்போது இதெல்லாம் சகஜம்தான். ஒவ்வொரு ஸ்டெப்பாக நாங்கள் வந்து இம்ப்ரூவ் பண்ணி பேக்கிங்லேருந்து காய வைக்கிற மெத்தட்ஸ்லேருந்து எதை ப்ராப்பராக எப்படி கொண்டு போகலாம், எவ்வளோ ஷெல்ஃப் லைஃப் கொடுக்கலாம் அப்படின்றத ஒன்று ஒன்றும் ப்ராப்பராக பார்த்து பார்த்து R&D ஒர்க் பண்ணி பண்ணுறதுனால தான் இப்போதைக்கு நாங்கள் வந்து லிட்டில் சக்ஸஸை ஃபேஸ் பண்ண முடியுது.

0: இப்ப தொழில் தொடங்குறப்ப இந்த விளக்கமா சொல்லக்கூடிய ஜிஎஸ்டி ட்ரேட்மார்க் அதெல்லாம் எப்படி வாங்கினீங்க, அந்த அனுபவத்தை வந்து எங்க நேர்கள்ட்ட கொஞ்சம் சொல்லுங்க.
1: ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் தேவை என்னதுன்னா ஒரு எம்எஸ்எம்இ சர்டிபிகேட் தான், அப்புறம் ப்ராப்பரான நம்ம பிசினஸுக்கு ஏத்த லோகோ கலர் ட்ரேடிங், அப்புறம் வந்து ப்ராப்பரான நேம் வந்து எல்லாமே அமைஞ்சிருக்கணும். ஸோ எம்எஸ்எம்இ சர்டிபிகேட் எடுத்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து ஒரு கரண்ட் அக்கௌண்ட் ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம ஜிஎஸ்டி ஃபைலிங்ல இருந்து ட்ரேட்மார்க்ல இருந்து எல்லாமே நம்ம பண்ணக்கூடியது. லீகல் சைடு நமக்கு ப்ராப்பரா இருந்தாதான் நம்ம ஃபர்தரா நம்ம பிசினஸ் க்ரோ பண்ண முடியுமே ஒழிய, நம்ம சின்ன ஸ்கேல்லயே இருந்துகிட்டே இருந்தோம்னா நமக்கான ஹோல்சேல் ஆர்டர்ஸ் இப்ப வந்து அடுத்த கண்ட்ரீஸ்க்கு நம்ம பண்ணும் போதோ இல்ல ஷிப்மெண்ட்லயோ நிறைய வந்து பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். ஸோ ஃபர்ஸ்டே நம்ம இந்த லீகலான விஷயங்களை வந்து ப்ராப்பரா வந்து பண்ணணும். உங்களுக்கு வந்து ரொம்ப கன்ஃபியூசிங்கா இருந்துச்சுன்னா மடிஷியா கொடிஷியா மாவட்ட தொழில் மையம் போன்ற எல்லா நிறுவனங்களும் நமக்கு ப்ராப்பரா கைட் பண்ணியும் கூட்டிட்டு போவாங்க. இதனால நம்ம சீக்கிரம் வந்து ஜிஎஸ்டி ட்ரேட்மார்க் எல்லாம் எடுக்க முடியும். நம்ம சோலோவாவும் அப்ளை பண்ணி வாங்கலாம், பட் அதுக்கு ப்ராசஸ் வந்து டைம் எடுக்கும் கொஞ்சம்.
0: இப்ப வந்து நீங்க ஜிஎஸ்டி வாங்கிட்டீங்க, ட்ரேட்மார்க் எல்லாம் எல்லாம் ரெடியா வச்சிருக்கீங்க.
1: ஆமா,
0: பிசினஸ் இப்ப எப்படி போயிட்டு இருக்கு உங்களுக்கு? கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் எப்படி இருக்கு? ஃபீட்பேக் என்ன சொல்றாங்க?
1: இப்போ எங்க பிசினஸ் நல்ல முறையில போயிட்டு தான் இருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னா எங்க கஸ்டமர்ஸ் மட்டும்தான், பிகாஸ் ரிப்பீட்டடா நிறைய ஊர்ல இருக்கிற கஸ்டமர்ஸ் வந்து எல்லாருமே பாரம்பரிய பொருட்களை வாங்கணும், எங்களோட ஈவிலை பேக்கெட்ஸா இருக்கட்டும் இல்ல சாம்பிராணி தூள் இவ்வளவு ஈஸியா போடலாமா இல்ல பஞ்சகாவியமா இருக்கட்டும் இல்ல வெளில இருக்க அரங்கான் கயிறா இருக்கட்டும் இதெல்லாம் வந்து இவ்வளோ ஈஸியா இவ்வளோ கம்ஃபர்டபுளா எங்க கிடைக்குது அப்படின்னு பார்த்து வாங்குறதுல வந்து ரொம்ப ஆர்வமா இருந்தாங்க.
0: மூலப்பொருள் எங்க லோக்கல்லே வாங்கிருவீங்களா இல்ல வெளியூர்ல இருந்து கொண்டு வருவீங்களா?
1: எங்களோட மூலப்பொருட்கள் ஃபர்ஸ்ட் எங்க தோட்டத்துல இருந்து தான் ஆரம்பிச்சோம். வேப்பையலை நொச்சி இலை இதெல்லாம் எடுத்துதான் நம்ம சாம்பிராணி தூள் செய்ய ஆரம்பிச்சோம். இப்போ வந்து ஒவ்வொரு ஏரியால இருந்து எந்தெந்த பொருள் வந்து கிடைக்குமோ அதை நாங்க எடுத்து இப்போ செய்ய ஆரம்பிக்கிறோம்.
0: இந்த மேனுஃபேக்சரிங் யூனிட் எங்க வச்சிருக்கீங்க?
1: அழகர் கோயில் ரோட்ல உள்ள மாத்தூர்ல இருக்கு எங்களோட நிறுவனம், அங்கதான் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம்.
0: ஓகே சரி, இப்போ வந்து கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பத்தி சொல்லிட்டு இருக்கீங்க, ஒவ்வொரு ஸ்டெப்ஸா நாங்க வந்து பார்த்து தான் வந்து நாங்க வந்து பொருளை வாங்கி ரெடி பண்றோம் சொல்லி, இப்ப கஸ்டமர் ஃபீட்பேக் எப்படி இருக்குன்னு சொன்னீங்க?
1: இப்போ எங்களுக்கு கஸ்டமர் எப்படின்னா ஒரு தடவை வாங்கினவங்களே மறுபடி ஆர்டர் பண்ண ஆரம்பிச்சாங்க, அவங்க வந்து பக்கத்துல சொல்ல ஆரம்பிச்சாங்க. இப்படிதான் எங்களோட பிசினஸ் வந்து கொஞ்சமா இருந்து பெரிய அளவுல டெவலப் ஆனதுக்கு காரணமாவே ஆச்சு. இப்போ தமிழ்நாடு மட்டும் பண்ணிட்டு இருந்தோம், கஸ்டமர்ஸோட மிகப்பெரிய சப்போர்ட்னாலேயே கர்நாடகா மகாராஷ்டிரா பஞ்சாப் அதுக்கப்புறம் வந்து இப்போ அதர் கண்ட்ரீஸ்க்கும் நாங்க வந்து எங்க ப்ராடக்ட டிஸ்பேச் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கு எங்களோட கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் ஒரு மிகப்பெரிய காரணம்.
0: நம்மளோட வாடிக்கையாளர்கள் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆயிட்டாங்கன்னா நம்மள விடாம கண்டினியூ பண்ணிடுவாங்க. வெளிநாடுக்கு அனுப்புறதா சொன்னீங்களே, எந்தெந்த நாடுகளுக்கு நம்ம ப்ராடக்ட் வந்து போயிருக்கு?
1: சிங்கப்பூர் மலேசியா கத்தார் துபாய் போன்ற நாடுகளுக்கு இப்போ எங்களோட ப்ராடக்ட்ஸ் வந்து ஷிப்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்.
0: மதுரையில இருந்து நம்ம பொருள் வந்து ஃபாரின் வரைக்கும் போகுதுன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. துபாய் எல்லாம் போயிட்டு இருக்குன்னு
1: சொல்றீங்க? ஆமா.
0: ஓகே ஓகே, ரொம்ப சந்தோஷம். இப்ப நம்ம எந்த ஒரு தொழில் அப்படினாலுமே நம்ம கஸ்டமருக்கு நம்ம ப்ராடக்ட் வந்து ரீச் ஆகணும், அப்பதான் அந்த தொழில் வந்து நீடிச்சு நிக்கும். அந்த வகையில நீ என்ன விதமான மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றீங்க?
1: கண்டிப்பான முறையில ப்ராப்பரான மார்க்கெட்டிங் இல்லைனா எந்த ப்ராடக்ட்டுமே ரீச் ஆக வாய்ப்பே கிடையாது. அதுல நாங்க பின்பற்றக்கூடிய மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி என்னன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல வந்து நாங்க ஹையர் பண்ணி எங்க ப்ராடக்ட்ட வந்து ஆட்ஸ் ரன் பண்றோம். அப்புறம் வந்து எங்களோட கொலாபரேட்டர்ஸ் எங்க கஸ்டமர்ஸே போடுற ரிவ்யூ பேக்கிங் வீடியோ பிஹைண்ட் த சீன் வீடியோஸ் அதுக்கப்புறம் வந்து ஒரு கஸ்டமருக்கு எப்படி யூஸ் ஆகணும் நாங்க எப்படி யூஸ் பண்றோம் அப்படின்றத ப்ராப்பரா ஒரு ரீலா எடுத்து காமிக்கிறது, இந்த மாதிரி ஆன்லைன் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதனாலதான் வந்து எங்களுக்கு ப்ராப்பரான ரீச் கிடைக்குது.
0: எந்த ஒரு தொழில் அப்படினாலுமே வந்து இனிஷியல் ஒரு அமௌண்ட் நம்ம வந்து அதுல இன்வெஸ்ட் பண்ணுவோம். நம்ம இன்வெஸ்ட் பண்ணி அதை வந்து எதிர்காலத்துல கொஞ்சம் வந்து விரிவாக்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி விரும்புவோம். அந்த வகையில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் உங்களுடைய அனுபவங்கள் கொஞ்சம் சொல்லுங்க.
1: நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணி ஆரம்பிச்சதும் பாத்தீங்கன்னா வெறும் 10,000 ரூபாய் தான் ஆரம்பிச்சோம்.
0: கேட்டுக்கோங்க நேயர்களே, சகானா காந்தி பார்த்தோம்னா வெறும் 10,000 ரூபாய்ல ஒரு சுய தொழில் முனைவர வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க, அடுத்து என்ன சொல்ல வர்றாங்கன்னு சொல்லி சொல்லுங்கம்மா.
1: 10,000 ரூபாய்ல ஆரம்பிச்சு இப்போ நாங்க 6 digit வரைக்கும் பண்றோம்னா அதுக்கு காரணம் வந்து ஒவ்வொன்றும் நாங்க குவாலிட்டியா பண்ற ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான். கொஞ்சமா ஃபர்ஸ்ட் வந்து எங்க தோட்டத்துல இருந்து பறிச்சு அரைச்சு நாங்க வந்து

அது வந்து விற்க ஆரம்பிச்சோம். சாம்பிராணி தூள், வசம்பு கயிறு, அரங்கான் கயிறு பின்றது, இதெல்லாம் நாங்க மேக்கிங் வீடியோஸை வந்து எங்க கஸ்டமர்ஸ்ட காமிக்க ஆரம்பிச்சோம். தமிழ்நாட்டில் இருக்கிற நிறைய கஸ்டமர்ஸ்க்கு வந்து எல்லாருக்குமே இது பாரம்பரிய முறைப்படி தான் குழந்தைங்களை வளர்க்கணும்னே ஆசை இருந்தது. ஏன்னா அது நாஸ்டாலஜிக்கா அவங்க சின்ன வயசுல அவங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க, அதை அவங்க குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணணும்ன்ற ஆர்வம் வந்து நிறைய இருந்ததுனால எங்க ப்ராடக்ட் வந்து நம்பிக்கையா வாங்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கேற்ற குவாலிட்டியும் நாங்க கொடுக்க ஆரம்பிச்சதுனாலதான் எங்களுக்கு இவ்வளவு பெரிய ரீச்சும் கிடைச்சிச்சு.

இதுவரை நமது அச்சாணி நிகழ்ச்சியில் பாரம்பரிய பூஜை பொருட்கள் தயாரிக்கும் தொழில் முனைவோர் எம் சஹானா காந்தி அவர்கள் பங்கு பெற்ற நேர்முகம் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சியினை எதிர்வரும் புதனன்று நமது அச்சாணி நிகழ்ச்சியில் 8:30 கேட்டு மகிழலாம். இத்துடன் இன்றைய அச்சாணி நிகழ்ச்சி இனிதே நிறைவு பெறுகிறது. நன்றி நேயர்களே.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 8:45.
2: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz நாம் கேட்கவிருப்பது இன்றைய பாரதம். இன்றைய நிகழ்ச்சியில் வாழை நார் கழிவுகளில் கைவினைப் பொருட்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்கள் செய்து வரும் முருகேசன் அவர்களோடு நேர்முகம் கேட்கலாம்.
3: வணக்கம், என் பேர் வந்து முருகேசன், மேலக்கால் கிராமம், வாடிப்பட்டி தாலுகா, மதுரை டிஸ்ட்ரிக்கு.
4: இப்போ நீங்கள் என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க
3: மேடம்? நான் வந்து வாழை கழிவு வந்து தோட்டத்தில் வேஸ்ட்டாக கீழே கடந்துகிட்டு இருக்கு. அடுத்த பயிர் பண்ணுறதுக்காக அதை அள்ளி கொண்டு போய் குளத்து கையில் போடுறாங்க, நெருப்பு வைக்கிறாங்க, புகை போகுது. இந்த மாதிரி வேஸ்ட் நிறையா அங்கே கடந்ததுனால அதுலேருந்து ஒரு ஹேண்டிகிராஃப்ட் ப்ராடக்ட் பண்ணுவோம், அது நல்லா இருக்கும். நல்லா வந்துச்சுன்னா பிளாஸ்டிக் மாற்று பொருளாக இருக்கும், மக்கள் கொஞ்சம் வேலை வாய்ப்பு கிடைக்கும்ன்றதால இந்தியாவிலே நான் ஃபஸ்ட்டு நானே ஆரம்பித்து அதை கொஞ்சம் ஒவ்வொன்றா ட்ரெயில் பண்ணி கொண்டு வந்து இன்றைக்கி ஒரு ப்ராடக்டாக கொண்டு வந்து இந்த ப்ராடக்டை சக்ஸஸ் பிஸ்னஸாக கொண்டு வந்து இன்றைக்கி நான் மார்க்கெட் பண்ணிக்கிட்டு இருக்கோம்.
4: இப்போ இந்த பகுதியில் வாழை நாருன்றது அதிக அளவில் கிடைக்குதா?
3: ஆ, நிறையா கிடைக்குது மேம். இங்கே கிட்டத்தட்ட ஒரு 1 லட்சம் ஏக்கர் வாழை இருக்குது. நான் எடுக்கிறது ஒரு சும்மா ஒரு 10,000 ஏக்கர் எடுக்க முடியுது. இன்னும் வேஸ்ட் நிறையா கிடைக்கு, அதையும் யூஸ் பண்ணுறதுக்கான வழியில் தேடிக்கிட்டு இருக்கோம்.
4: இப்போ வாழை நாறு நீங்கள் போய் நேரடியாக விவசாயிகள்கிட்டயே எடுத்துகிட்டு வரதா, இல்லை அவங்க இங்கே எதுவும் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்துட்றாங்களா?
3: வெட்ட தெரிஞ்ச விவசாயிகள் வெட்டி காய விட்டுங்கள்ட்ட கொடுத்துருவாங்க, நாங்கள் வாங்கிக்கிறோம் பீஸ் கணக்கில், ஒரு எண்ணிக்கை கணக்கில் வாங்கிக்கிறோம். எங்கள் டீமும் போய் அவங்க நிலத்தை வந்து 1,000 ஒரு ஏக்கர் கொடுத்து அந்த

0: கழிவு வாழக்க இலக்காக வெட்டி அறுவடைக்கு முடிஞ்ச பின்னாடி நாங்கள் ஒரு ஏக்கருக்கு 5000 ரூபா 6000 ரூபா கொடுத்து கட் பண்ணி காய வச்சு நாங்கள் எடுத்து வந்துடுவோம். விவசாயியில் காய வச்சு கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு 10000 மேலே கிடைக்கும் அவங்களுக்கு.
1: இப்போ வாழை நார் வந்து நீங்கள் எந்த தரத்தில் எடுத்துக்கிறீங்க? அதாவது இப்போ வாழை நார் வந்து வெட்டின உடனே அது பச்சையாக இருக்குது, அதே மாதிரியே எடுத்துக்கிறதா இல்லை நல்லா காய விட்டு அதுக்கப்புறம் அவங்க விவசாய நிலத்துலேருந்து எடுத்துக்கிறதா?
0: இல்லை காய விட்டுட்டு அவங்க அறுவடை முடிஞ்சிட்டு அந்த தோட்டத்தை அழிக்க போகிறாங்க பாருங்க, அழிக்க போகிற நேரத்தில் ஆடு மாடெல்லாம் சாப்பிட்ற மாதிரி கண்டிஷன் வரும்போது நாங்கள் கட் பண்ணி எடுத்துக்கிறோம்.
1: அப்போ நல்லா காஞ்சதுக்கு அப்புறமே எடுத்துக்கிறது,
0: அது பலன் இல்லாமல் இருக்கும். விவசாயிக்கு அதுலேருந்து பலன் வராது, இனிமேல் அதுலேருந்து கட் பண்ணி காய வச்சுக்கிறோம்.
1: இப்போ வாழை நாரை நீங்கள் எடுத்துகிட்டு வரீங்க, எடுத்துட்டு வந்ததுக்கப்புறம் என்ன வந்து ப்ராசஸ் பண்ணுவீங்க? ஏன்னா அது வந்து உங்களுக்கு வந்து அது ஒரு கழிவு தான், அந்த கழிவை எடுத்துட்டு வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி கைவினை பொருட்களாக மாற்ற வரைக்கும் அந்த வாழை நாரை நீங்கள் எந்த வகையில் ப்ராசஸ் பண்ணி எடுத்துகிட்டு வரீங்க?
0: மேம் அதை வந்து கட் பண்ணி காய வைக்கும் போது குப்புறக்க வச்சு காய வைக்கணும், காய வைக்கும்போது விரிஞ்சிடக்கூடாது, விரிஞ்சாலும் காய வைக்கணும். ரெண்டாவது நல்லா காயணும், ஒரே சைடு நெனலில் காய போட்டக்கூடாது, பாதி காஞ்சி பாதி காயாமல் இருந்துச்சுன்னா அது ப்ராடக்ட் பண்ண முடியாது. அதனால் அந்த விரிக்கிற இடம் பூரா நல்லா வெயில் பெற இடமா இருக்கணும். அப்படி இடத்துல ஒரு வாரம் காய வச்சுட்டோம்னா காஞ்சிரும், டேமேஜ் மட்டையெல்லாம் இருக்கும். அதெல்லாம் கழிச்சிட்டு கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து இங்கே குடவுனில் வச்சு அடைஞ்சி வச்சு மேலே தார்பாயை போட்டு மூடி வெயிட் போட்டுருவோம். 15 நாளைக்கு அதை திறக்க மாட்டோம். அது எதுக்காகனா உள்ளே பங்கசம் எப்படி இருக்கும், பங்கசம் சாகணும். பங்கசம் இருந்துச்சுன்னா கலர் டிம் ஆயிரும், ப்ராடக்ட் பவுடர் மாதிரி பொட்டுப்பிட்ட பவுடர் வந்துடும், புள்ளி வந்துடும். 15 நாளைக்கு அதை ஓப்பன் பண்ண மாட்டோம். அதுக்கப்புறம் தான் நாங்கள் ஓப்பன் பண்ணுவோம். அப்போ ஓப்பன் பண்ணும்போது அது உள்ள பங்கசம்லாம் இறந்துருக்கும், ரெண்டாவது கலரும் நீட்டாக வந்துடும். அதுலேருந்து நாங்கள் தேவைக்கு தகுந்து தண்ணியில் நினச்சிக்கிடுவோம். கட் பண்ணிவிட்டு எந்தெந்த கூடைக்கு எவ்வளோ எவ்வளோ தேவை இருக்குன்றது எங்கள்கிட்ட கணக்கு இருக்குது. அது பிறகு நாங்கள் கட் பண்ணி நாங்கள் தண்ணியில் நினச்சி அதை அவங்க ஒர்க் பண்ணுறவங்க கரெக்டாக பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் என்னென்னா முருங்கை பசை கோட்டியும் கொடுப்போம், லேக்கர்னு சொல்லி முருங்கை பசை மைதாவும் நல்லா கொதிக்க வச்சு அதுலேருந்து லேக்கர் கொடுப்போம். அந்த லேக்கர் எதுக்காக கொடுக்குறோம்னா டெம்பர் கிடைக்கும், ப்ராடக்ட் வந்து டெம்பராக இருக்கும். அது உள்ளே இருக்க ஒன்று ரெண்டு பங்கஸ் இருந்தாலும் அது இறந்துடும். 3 வருஷத்துக்கு நாங்கள் வாரண்டி கொடுக்குற அளவுக்கு அந்த லேக்கரை கோட்டிங் கொடுத்து வச்சுருவோம்.
1: இப்போ வாழை நார் அப்படின்னு சொல்லும்போது இங்கே நிறைய பார்க்கும்போது நிறைய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் செஞ்சுருக்கீங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு டிசைனில் செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம்லாம் எப்படிலாம் நம்ம செய்யலாம் அப்படின்றதுக்கான ஒரு ஆர்வம் உங்களுக்கு எப்படி உதயமானது?
0: எப்படி உதயமாச்சுன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து சின்ன சின்ன ப்ராடக்டாக பண்ணி டிஸ்பிளே ஸ்டால் போகிறோம், வெப்சைட்டில் போடும்போது கஸ்டமர் என்ன பண்ணுறாங்கன்னா எங்களுக்கு இந்த மாதிரி வேணும், அவங்க கஸ்டமர் விரும்புகிற மாதிரி ஃபோட்டோ அனுப்புவாங்க அல்லது பேனாவில் வரைஞ்சி மேப் அனுப்புவாங்க. அதை வச்சு நாங்கள் செஞ்சு டெவலப் பண்ணது. இப்போ என்ன ஒன்றா கஸ்டமர் என்ன மாடல் கேட்குறாங்க அதை நாங்கள் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். இப்போ ஃபாரின் எக்ஸ்போர்ட்லாம் நாங்கள் இங்கே செய்கிற மாடல் அவங்க வாங்குறதில்ல, அவங்களுக்குன்னு சில சைஸுகள் இருக்குது, சில அளவுகள் இருக்குது, சில வெயிட் லைட் வெயிட் இருக்குது. அதை மாதிரி அவங்க ஃபோட்டோ கொடுப்பாங்க அல்லது மேப் வரைஞ்சி கொடுப்பாங்க. நாங்கள் அதை வந்து ஃபஸ்ட்டு செஞ்சு பார்த்து அந்த செஞ்ச சாம்பிள் அவங்களுக்கு அனுப்பி ஓகே வாங்கி பிஓ வாங்கி அப்புறம் ஆர்டர் பண்ணி ஒர்க் பண்ணுறோம்.
1: இப்போ நீங்கள் நிறைய பொருட்கள் வந்து செய்கிறீங்க அப்படின்னு சொன்னீங்க, கிட்டத்தட்ட எல்லாமே வந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுறீங்க அப்படின்னீங்க. இப்போ வாழை நார் அப்படின்னாலே ரொம்ப ஆரோக்கியமான ஒரு விஷயம், பிளாஸ்டிக்கு ஒரு மாற்று அப்படின்ற வகையில் தான் நீங்களும் சொல்லியிருந்தீங்க. இதுவும் எந்த அளவுக்கு, அதாவது இதோட லைஃப் லாங் அப்படின்றது எந்த அளவுக்கு இருக்கும்? ஏன்னா ஒரு 3 வருடம் நீங்கள் வாரண்டி கொடுக்குறீங்க அப்படின்னீங்க, அப்போ 3 வருடம் இருக்குமா இல்லை அதற்கு மேலேயும் அவங்க பயன்படுத்துறதை பொறுத்தா?
0: இல்லை மேம், நாங்கள் ஒரு ப்ராடக்ட் கொடுக்கும்போது கார்டு போட்டிருப்போம், அந்த கார்டு வந்து இது கைநாள் செஞ்ச பொருள், இது வாழ்நாள் பண்ணது, ஈகோ ஃப்ரெண்ட்லி, இதை யூஸ் பண்ணுற மெத்தடு. இப்போ ஒரு பேக் கொடுக்குறோம்னா அது 1.5 கிலோ தான் வெயிட் வைக்கணும், 1.5 கிலோ யூஸ் பண்ணணும். அது தண்ணி பட்டால் உடனே வெயிலில் காய வச்சிடணும், அல்லது அழுக்கு பிடிஞ்சிருந்தால் பாஞ்சு நினச்சி அதை க்ளீன் பண்ணிவிட்டு திருப்பி காய வச்சிடணும் அப்படின்னு மெத்தட்லாம் போட்டிருப்போம். அது பிரகாரம் ஃபாலோ பண்ணாங்கன்னா 3 வருஷம்னா 5 வருஷம் கூட இருக்கும். அவங்க கஸ்டமர் ஃபாலோ பண்ணலைன்னா மிஸ்டேக் ஆயிரும், அதுக்கு நாங்கள் பொறுப்பு இல்லை.
1: இப்போ இங்கே நிறைய பொருட்கள்லாம் சொல்லியிருக்கீங்க, அந்த பொருட்களை பற்றி சொல்கிறீங்க.
0: பேனா பென்சில் ஸ்டாண்ட்லேருந்து டேபிள் மேட்லேருந்து தொப்பிலேருந்து மக்களுக்கு தேவையான அளவு நீங்கள் ஒரு சில்வர் படையில் என்னென்ன சைஸ் மாடல் இருக்குமோ அந்த அத்தனை மாடல் நாங்கள் வச்சுருக்கோம். யாருக்கு எந்த கஸ்டமருக்கு எது தேவையோ அதை நாங்கள் கொடுக்கறதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு ஆஃபீஸ்லேருந்து 200 பீஸ் 300 பீஸ் பென்சில் ஸ்டாண்டு கேட்குறாங்க, அதுக்கெல்லாம் பென்சில் ஸ்டாண்டு 50 ரூபாயே அது கடன் போட்டு அந்த ஆஃபீஸ்க்கு அனுப்பிச்சிருவோம். அதே மாதிரி டெல்லியில் இருக்கவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சாக்லேட் பேக்கெட் பண்ணுறாங்க இந்த பேக்கில், அந்த மெத்தட் வந்து 500 பீஸ் 1000 பீஸ் வந்து மாதம் மாதம் போயிடும். அவங்க அதில் சாக்லேட் போட்டு மேலே பேக் பண்ணி சேல் கொடுக்குறாங்க. சில நாட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா பேக்கிலே பழங்கள் தெரிகிற மாதிரி இருக்கணும்னு கேப்க்கு விட்டு ரோப்பில் பண்ணி கொடுங்கன்றாங்க. அதனால் கைவிட்டால் விரியும், பழங்கள் போட்டால் விரிஞ்சிக்கிறோம், பழம் போலன்னா ஒட்டிக்கிறோம், சின்னதாகவும் இருக்கும், பேக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி பேக்கும் கேட்குறாங்க, அதுவும் நாங்கள் போட்டு கொடுத்துட்டே இருக்கோம். அந்த மாதிரி அவங்க கஸ்டமர் என்னென்ன விரும்புகிறாங்களோ, எக்ஸ்போர்ட் கம்பெனிக்காரங்க எந்த மாடல் கேட்குறாங்களோ, இந்த அந்த கண்ட்ரிக்கு என்ன மாடல் தேவைப்படுதோ அந்த மாதிரி நாங்கள் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம்.
1: இப்போ நீங்கள் வந்து எவ்வளோ பேரை வேலைக்கு அமர்த்தி வேலை வாய்ப்பு கொடுத்து இந்த பொருட்கள் எல்லாம் செஞ்சிட்ருக்கீங்க?
0: நான் வந்து மேக்ஸிமம் ஒரு 400 பேருக்கு ட்ரைனிங் கொடுத்து ஆர்டிஸ்டன் கார்டு வாங்கி கொடுத்துருக்கோம். மினிஸ்டர் ஆஃப் டெக்ஸ்டைல் ஹேண்டிகிராஃப்ட் ஆஃபீஸ் மூலயமா, நாகர்கோவில் ஆஃபீஸ் நம்ம மதுரைக்கு, அவங்க மூலயமா 400 பேருக்கு ஆர்டிஸ்டன் கார்டு வாங்கி கொடுத்து அவங்களுக்கு தொழில் பண்ணுறாங்க. இப்போ வந்து 40 பேர்

0: நம்ம பேர் கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க, எங்களுக்கு ஆர்டர் நிறையா வந்துச்சுன்னா அவங்க வீட்டில் கொடுத்து அவங்க எல்லாத்தையும் பண்ண சொல்லி வாங்கிக்கிடுவோம், கலெக்ட் பண்ணிக்கிடுவோம்.
1: இப்போ வாழைநார் பயன்படுத்துறதுனால எவ்வளோ ஆரோக்கியமான விஷயம், ஏன்னா நெகிழிக்கு மாற்று அப்படின்னு சொன்னீங்க, அதை தவிர்த்து இன்னும் என்னென்ன நல்ல விஷயங்கள்லாம் இதில் இருக்குது?
0: இது நல்ல விஷயம் என்னென்னா, நம்ம கையில் யூஸ் பண்ணும்போது கையில் அரிப்போ அல்லது ஏதோ வராது, நாங்கள் வந்து சாயம் போடுறதில்ல. ரெண்டாவது, அவங்க யூஸ் பண்ணுறவங்க காய்கறி வாங்குறாங்க, பழங்கள் வாங்குறாங்க, அந்த ஈகோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட்னால பிளாஸ்டிக் மாற்றாக இருக்கனால அவங்க பழங்கள் காய்கறி வாங்கினா கெட்டு போகிறதில்ல. எங்கே சாஃப்டாக இருக்கும், தக்காளியெல்லாம் வாங்கி வச்சு இப்போ பேக்கில் வச்சு கொண்டு வந்தால் கூட உள்புறம் வந்து பாஞ்சு மாதிரி மெத்த மாதிரி இருக்கும் அந்த வாழ்நாறு, அதனால் அவங்களுக்கு அடிபடாது. அவங்க அதை நல்லா யூஸ் பண்ணிக்கலாம், நல்லா கையில் கொண்டு வர்றதுக்கும் அவங்களுக்கு அட்ராக்ஷனாக இருக்கும், சீப் அண்ட் பெஸ்ட் ரேட்டு, அதனால் நாங்கள் மார்க்கெட் போயிட்டு இருக்கோம்.
1: இப்போ இந்த நிறைய பொருட்கள்லாம் செய்கிறீங்க, இதற்கு வந்து உங்களுக்கு நிதி ஆதாரம் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது, அதே சமயம் பயிற்சிகளும் முக்கியமானது. அப்படி இருக்கும்போது இப்போ நம்ம அரசின் மூலமாக உங்களுக்கு என்னென்ன ஆதாரங்கள்லாம் இதன் மூலமாக கிடைக்கப்பட்டது?
0: ஃபர்ஸ்ட் வந்து கேவிஐசி தமிழ்நாடு கதர்கிராம தொழில் ஆணையத்திலேருந்து லோன் கொடுத்தாங்க, மானியம் கொடுத்தாங்க, 15% மானியம் கொடுத்தாங்க. அந்த லோன் வச்சு நான் அந்த பில்டிங் கட்டினோம், அது ட்ரைனிங் கொஞ்சம் கொடுத்துக்கிட்டு இருந்தோம். அதுபோக நபார்டும் ட்ரைனிங் ப்ரோக்ராம் கொடுத்தாங்க, பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போது எம்எஸ்எம்இலேருந்தும் மிஷின் வாங்குறதுக்கு சப்சிடி கொடுத்தாங்க, அதுவும் வாங்கி நாங்கள் மிஷின்லாம் வாங்கி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால் மத்திய சர்க்காருடைய நிதி ஆதாரம் எங்களுக்கு நல்ல பயனுள்ளதாக இருக்குது. அதனால் நான் எங்களுடைய உற்பத்தி திறனும் கூட்டியிருக்கோம், வேலையாட்களும் கூட்டியிருக்கோம், ஏற்றுமதி பொருளும் டவுள் மடங்கு கூட்டியிருக்கோம். இதனால் அரசுக்கும் மத்திய அரசுக்கும் நாங்கள் நன்றியை சொல்லிக்கிறோம்.
1: இப்போ நீங்கள் சொன்னீங்க நிறைய பொருட்கள் நாங்கள் வந்து வெளிநாடுகளுக்கு தான் ஏற்றுமதி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க. இப்போ வெளிநாடுகளுக்கான அந்த ஆர்டர் உங்களுக்கு எப்படி கிடைக்குது? நீங்கள் ஏற்றுமதி பண்ணுறதன் மூலமாக எந்த அளவுக்கு உங்களுக்கு லாபமும் இருக்குது?
0: ஆர்டர் ஃபஸ்ட் நாங்கள் வெப்சைட் போட்டிருக்கோம், எங்கள் வெப்சைட்டை ஓப்பன் பண்ணி அங்கங்கே பார்க்குறாங்க. ரெண்டாவது என்னன்னா, எங்கள் பொருள் வந்து ஒரு நாட்டில் வந்து ஏதாவது ஒரு ஷாப்பிங் காமில் பார்க்குறவங்க அட்ரஸ் எடுத்துடுறாங்க. வெப்சைட்டில் நிறையா ப்ராடக்ட் போட்டிருக்கோம், அதை பார்த்துட்டு அவங்க எங்களோட கால் பண்ணி எங்களோட தொடர்பு பண்ணுறாங்க, மெயில் பண்ணுறாங்க, நாங்கள் அவங்களோட அப்படியே டீல் பண்ணிக்கிறோம். எங்கள் டீமும் அப்படி அவங்களோட அப்படியே டீல் பண்ணோம். அவங்க எந்த மாடல் கேட்பாங்க, அவங்க ஒரு மாடல் போட்டோ அனுப்புவாங்க, நாங்கள் அதை சாம்பிள் பண்ணுவோம், சாம்பிள் பண்ணி நாங்கள் போட்டோ அனுப்புவோம். போட்டோ அனுப்பினாடி அதை சாம்பிள் கேட்பாங்க, ஒரு 5 பீஸு அவங்க ஃபஸ்ட்டு அனுப்பிடுவோம் அந்த கண்ட்ரிக்கு. அவங்க வாங்கி பார்த்துட்டு அதில் ஏதாவது மல்டிபிள் பண்ணணும்னா பண்ணி கொடுப்பாங்க, ஹேண்டில் சின்னதாக வேணும்பாங்க, இல்லாட்டி ஹேண்டில்லாம் வேணும்பாங்க, இல்லாட்டி ஓவல் சைஸாக வேணும்பாங்க, இப்படிலாம் அவங்க சொன்னாங்கன்னா அது தகுந்து நாங்கள் மாற்றி செஞ்சு கொடுத்து அப்படின்னு ஆர்டர் எடுத்து போயிடுவோம். ஒரு நாட்டில் வந்து ஒரு ஆள் கொடுத்தாலுமே அது அங்கே வாங்குற கஸ்டமர் பூராத்துக்கும் தெரிஞ்சிருது, அதை வச்சு தான் மூவ் பண்ணி போயிட்டுருக்கோம்.
1: ஆன்லைன் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து நீங்கள் நல்லா முன்னெடுத்து செஞ்சிட்ருக்கீங்க. ஆன்லைன் அப்படின்றது வந்து இப்போ ஒரு ஒரு புது தொழில்நுட்பம் அப்படின்னே சொல்லலாம், இதற்கு உங்களுக்கான பயிற்சி எதுவும் தனியாக எடுத்துக்கிட்டிங்களா, இல்லை நீங்களே இது கற்றுக்கிட்டதா?
0: உங்கள் டீம் வந்து எங்களோட தொடர்பு பண்ணாங்க, வெப்சைட்டை பார்த்துட்டு கேட்டாங்க, 50 பீஸ் 40 பீஸ் கேட்டுட்டு தான் போட்டு இருந்தோம். அதனால் அடுத்த ஸ்டெப்பு அவங்க ஆன்லைனில் கேட்டாங்கன்னா நான் ஆன்லைனில் அனுப்புகிற மாதிரி பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம். அதே நேரத்தில் நாங்கள் வந்து மேக்ஸிமம் 100 பீஸ் குறைஞ்சி ஆர்டர் எடுக்க மாட்டோம், 10 பீஸ் 8 பீஸில் ஆர்டர் எடுக்க மாட்டோம். அதனால் பெரும்பாலும் ஆன்லைனில் ஆர்டர் வந்து 100 பீஸ் 8 பீஸ் 50 பீஸ் வருது இல்லை, 4 பீஸ் 5 பீஸே வருது. அது எங்களுக்கு என்னென்னு கட்டுப்படி ஆக மாட்டேங்கன்னா, அதை பேக் பண்ணி அனுப்புறதுக்கு சார்ஜும் அவங்க கொடுக்குற சார்ஜஸ் கம்மியாக இருக்குது. ஒரு பொருள் நாங்கள் 100 ரூபாய் பொருள் தான் அனுப்பு கேட்குறாங்க, 100 ரூபாய் பொருள் அனுப்பணும்னா அதை பேக் பண்ணி பார்சல் பண்ணி அனுப்புறதுக்கு 150 ரூபா செலவாயிருது. அப்படி இருக்கிறனால 100 பீஸ் கம்மியாக நாங்கள் ஆர்டரு ஆன்லைன் ஆர்டர் எடுக்கிறதில்ல.
1: இப்போ ஆன்லைன் ஆர்டருக்கும் வந்து ஒரு குறிப்பிட்ட குவான்டிட்டி இருந்துச்சு அப்படின்னா தான் நீங்கள் எடுத்துக்கிறீங்க. உங்களோட பொருட்களை பார்த்து தான் நிறையா பேர் உங்ககிட்ட ஆர்டர் கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து உங்களோட இணையதளத்தில் எங்கக்கிட்ட இந்தந்த பொருட்கள்லாம் நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கப்புறம் தான் உங்களை நேரடியாக அணுகி தான் எடுத்திருக்காங்க. அப்போ அந்த பொருளோட தரம் அப்படின்றது வந்து அந்தளவுக்கு அதிக அளவில் இருக்குது, அதே சமயம் ஆர்வமாக எல்லாரும் வாங்குற வகையிலையும் இருக்குது அப்படின்றது தான் முக்கியத்துவம் வாய்ந்தது. இதையும் தவிர்த்து இன்னும் என்னென்னலாம் செய்யணும் அப்படின்ட்டு இருக்கீங்க?
0: இல்லை, இது வந்து இப்போ ஒரு 10% தான் இப்போ மக்கள்கிட்ட வந்து இந்த வாழை வேஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கோம். இன்னும் 80% வந்து அந்தந்த மாவட்டத்தில் கிடக்கு, அந்தந்த மாவட்டத்தில் கிடக்கிற அதையும் யூஸ் பண்ணுறதுக்கு அங்கங்கே பயிற்சிகளை கொடுத்து அங்கே மக்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும். ஏன்னா இது வாங்குகிற கஸ்டமர் வந்து வெளிநாட்டில் நிறையா இருக்காங்க, எங்களால் செஞ்சு கொடுக்க முடியல, அப்படி ஒரு ப்ராப்ளம்லாம் இருக்குது. அதனால் அதெல்லாம் யூஸ் பண்ணணும், கூல் பண்ணி பேடு பண்ணணும், பேப்பரு கிஃப்ட் பேப்பர் மாதிரி தயார் பண்ணலாம், அடுத்தடுத்து ஆர்&டி பண்ணி இதை கொண்டு வந்தோம்னா இன்னும் நாட்டுக்கு வளர்ச்சி கிடைக்கும், நிறைய வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதுக்கு அரசு உதவி செஞ்சால் அந்த ஆர&டி பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும்.
1: இப்போ இதற்கான தேடல்கள் எப்படி இருக்குது? ஏன்னா நீங்கள் வந்து ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுன்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருந்தீங்க, அப்போ இதை நீங்கள் எப்படி செய்கிறீங்க? உங்களுக்கான அந்த குழுவாக இருக்கீங்களா, இல்லை நீங்கள் தனிநபராகவே இது எல்லாத்தையும் ஒரு ஆராய்ச்சி பண்ணி நீங்கள் இதை வந்து செயல்படுத்திட்டு இருக்கீங்களா?
0: இல்லை, நாங்கள் ஒரு டீமாக இருக்கோம். டிசைன் ஒர்க் ஷாப்பில் வந்து ப்ராடக்ட் டிசைன் பண்ணுறதுக்கு ஒரு டீம் இருக்காங்க, பர்ச்சேஸ் டீம் இருக்காங்க, சேல்ஸ் டீம் இருக்காங்க. ஒரு டீமாகவே நாங்கள் கால்குலேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பயோ டெக்னாலஜியில் வந்து ஃபண்டு கேட்டுக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு ப்ராடக்ட் பண்ணுறது மட்டும் எடுக்கிறோம், இன்னும் நிறையா இன்னும் வேஸ்ட்டு கிடக்கு. அதை பூரா கூல் பண்ணி நாங்கள் பேட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணி

0: ஆர்&டி பண்ணிகிட்டு இருக்கோம். இதுக்காக மத்திய அரசுலேருந்து சில நிதி உதவி கிடைக்கிற மாதிரி வாய்ப்புகள் உள்ளது. அதுக்கான ப்ராஜெக்ட் போட்டுக்கிட்டு இருக்கோம். கிடைச்சுன்னா நாங்கள் அந்த இதுவும் ஸ்டார்ட் பண்ணுவோம்.
1: அது ரொம்ப ஆரோக்கியமான ஒரு விஷயம். என்ன அப்படின்னா, இப்போ வந்து நம்ம தூய்மை இந்தியா இயக்கம் அப்படின்றத முன்னெடுத்து செஞ்சுட்டு இருக்கோம். அதில் இந்த மாதிரி, அதாவது எக்கோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட் அப்படின்றது ரொம்ப வந்து முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. அதில் வாழைநார் கழிவுகள் இருந்து இவ்வளோ அற்புதமான படைப்புகளை நீங்கள் வந்து கொடுத்துட்ருக்கீங்க. ரொம்பவுமே நன்றி.
0: நன்றி மேம். நீங்களும் இந்த மாதிரி ஒரு தொழில் பண்ணுறத இந்தியா லெவலில் ஆல் இந்தியா ரேடியோவில் ஒளிபரப்பு பண்ணதுக்கும் எங்களை போல நீங்கள் வெளியில் கொண்டு வந்ததுக்கும் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இதில் இந்த ஆல் இந்தியா ரேடியோ மூலயமா எனக்கு மன் கி பாத் ப்ரோக்ராமில் பாரத பிரதமர் அவர்களுடைய பெரிய பாராட்டு பெற்றிருக்கு. அதனால் இந்த நன்றி சொல்லிக்கிறேன். வணக்கம்.
2: இன்றைய பாரதம் நிகழ்ச்சியில் இதுவரை வாழை நார் கழிவுகளில் கைவினைப் பொருட்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்கள் செய்து வரும் முருகேசன் அவர்களோடு நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடினார் ஆர்.பி. பரிமளாதேவி. இத்துடன் இன்றைய பாரதம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
3: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
4: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
3: கவலை விடுங்க தம்பி. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
4: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
5: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
6: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.
7: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 103.3.
6: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 103.3.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரசிச்சு விரும்பி மகிழ்ச்சியோட கேளுங்க, மகிழ்ச்சியோட மகிழ்ச்சியோட கேளுங்க, மகிழ்ச்சியோட கேளுங்க. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.

0: நேரம் 9:01. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நம்ம கேட்க போறோம். இது காற்றில் விரியும் கடித மலர்கள். நேர்களின் கடித வழி விமர்சனங்களையும் நேர்களுடைய விருப்பப்பாடல்களையும் கேட்டு ரசிக்கலாம். இனி வரும் 59 நம்ம ஆகாஷ்வாணியின் காற்றலைகளில் இன்றைக்கு காற்றில் விரியும் கடித மலர்கள் நிகழ்ச்சியில உங்களோட ஜானகி மற்றும்
1: சுபத்ரா தேவி ரெண்டு பேரும் சேர்ந்துதான் இந்த ஒரு மணி நேரம் நிகழ்ச்சி உங்களுக்காக வழங்க காத்துட்டே இருக்கும். ஜானகி சொல்லிடலாமா, நம்ம அவங்க வந்து நேயர்கள் வந்து எழுதி அனுப்பணும் அப்படின்னா வந்து முகவரியை சொல்லிடலாமா, என்ன மாதிரியான ப்ரொசீஜர்ல அவங்க எழுதி அனுப்பணும் அதுக்கான வழிமுறைகளையும் நம்ம சொல்லிடலாம் சரிங்களா.
0: அதாவது நேயர்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டு கேட்கணும், கடிதம் மூலமா விரும்பி கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எந்த பாட்டு பிடிக்கும், அது என்ன படம், உங்க பெயர் ஊர் குறிப்பிட்டு நீங்க எங்களுக்கு எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி
1: நிலைய இயக்குனர் அவர்கள், காற்றில் விரியும் கடிதமலர்கள் பகுதி, ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம், சின்ன சொக்கி குளம், மதுரை 2 அப்படிங்கிற முகவரிக்கு எழுதி அனுப்புங்க. எழுதி அனுப்பும் போது

0: மறக்காம விமர்சனம் தனி கடிதமாகவும் விருப்ப பாடல் தனி கடிதமாகவும் எங்களுக்கு எழுதி அனுப்பணும்.
1: அதை தான் சொல்ல வந்தேன். அடுத்ததான் விமர்சனம் அப்படின்னா நம்ம வானொலியில கேட்கக்கூடிய நிகழ்ச்சிகள்,
0: நிகழ்ச்சிகள் குறித்த
1: அவங்களுடைய என்ன கருத்துக்கள் என்ன அப்படின்றத கடிதம் மூலமா நமக்கு எழுதி அனுப்பலாம். நீங்க சொன்ன மாதிரி விருப்ப பாடல் ஒரு கடிதமாகவும் விமர்சனம் மற்றொரு கடிதமாகவும் எழுதி அனுப்பணும். அதே மாதிரி நிறைய நேயர்கள் நிறைய விருப்ப பாடல்கள் கேட்டு அனுப்பிட்டே இருக்காங்க. அதுல நமக்கு நேரம் குறைவா இருக்கிறதுனால அவங்க கேட்ட பாடல்கள்
0: பாலவனத்தம்
1: விருதுநகர் மாவட்டத்தில இருந்து பாடல் விரும்பி கேட்டிருக்காங்க. தேன்மொழி பிஎஸ்சி அப்படின்றத குறிப்பிட்டு எழுதி அனுப்பியிருக்காங்க. கேட்டு ரசிக்கும் அனைத்து நேர்களுக்காகவும் பாபா திரைப்படத்திலிருந்து பாடல் வருகிறது.

0: காற்றின் கடித மலர்கள் கேட்டுட்ருக்கோம். நேரம் 9:07. காற்றின் கடித மலர்களில் விருப்ப பாடல் கேட்டாச்சு. அடுத்ததான் என்ன கேட்போம் எப்பயும்?
1: அடுத்ததான் நம்ம விமர்சனம் தான் கேட்போம். அந்த வகையில் உங்கள் கையில் ஒரு விமர்சன கடிதம், இரண்டு கடிதம் இருக்குன்னு நினைக்கிறேன்.
0: ஒரே நேயருடைய இரண்டு கடிதங்கள். எந்த நிகழ்ச்சி குறித்த விமர்சனம்னா, மாலை தென்றல் வசந்த கானம், ட்ரை டைம் பீச் காத்திருக்க நேரம் இல்லை, அந்த ரெண்டு நிகழ்ச்சிகளுக்கும். ஆமாம், 27 வந்த மாலை தென்றல் பாடல்கள் ஒளி உலாவிட்ட சிவசங்கரிக்கு மதுரை பண்பலைக்கும் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேனி மாடசாமி. அதே நேயர் இன்னொரு நிகழ்ச்சி, அதாவது ட்ரை டைம் பீட்ஸ் இருக்கு இல்லையா, 28 ஆகஸ்ட் மாதம், இது ரெண்டுமே வந்து ஆகஸ்ட் மாதம், 27, 28 ட்ரை டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை வழங்கிய அஜிதாவுக்கு வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க.
1: நிகழ்ச்சிகளை கேட்டு சூப்பராக கடிதமும் எழுதிட்டாங்க,
0: விமர்சன கடிதம் எழுதி அனுப்பிய இந்த நேயருக்கு ஒரு நன்றிகளும் வாழ்த்துக்களும் சொல்லிட்டு அப்படியே ஒரு விருப்ப பாடல் எந்த நேயரோடது கேட்க போறோம்?
1: எந்த நேயர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்பவே கலர்ஃபுல்லா வண்ணமயமான எழுத்துக்களால எழுதியிருக்காங்க. யார், எங்க இருந்து அப்படின்னு கேட்டீங்கன்னா, ராமேஸ்வரத்துல இருந்து எம் மதீனா அவங்க தான் எழுதியிருக்காங்க. அதாவது, நிலையத்தில் அனைவரும் நலமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நாங்கள் எல்லாருமே நலமா இருக்கோம். என்னென்ன பாடல்கள் விரும்பி கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஆண்டவன் கட்டளையில இருந்து பாட்டு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா அட்டகாசம் படத்துல இருந்தும் பாடல் கேட்டிருக்காங்க. இன்னுமே என்னென்ன பாடல்கள் விரும்பி கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஆழ்வார் திரைப்படத்துல இருந்தும் கேட்டிருக்காங்க. அடுத்ததா வந்துட்டு உன்னை கொடு என்னை தருவேன், அந்த திரைப்படத்துல இருந்தும் விருப்ப பாடல் கேட்டிருக்காங்க. அமர்க்களம் திரைப்படத்துல இருந்துமே கேட்டிருக்காங்க. நம்ம இதுல ஒரு பாடலை தெரிவு செஞ்சு அவங்களுக்காக வழங்க போறோம். என்ன பாடல்கள் கொடுக்கலாம் சொல்லுங்க ஜானகி?
0: ஆழ்வார் படத்துல இருந்து மதுஸ்ரீயோட குரல்ல பாடல் கேட்டலாம்.
1: பிடிக்கும் பிடிக்கும்,
0: அதே பாடல் தான். கேட்டு இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணியின் கட்டளைகளில்.

0: நேரம் 9:14 கேட்டுட்டு இருக்கோம் காற்றில் விரியும் கடித மலர்கள். காற்றில் விரியும் கடித மலர்கள்ல அடுத்ததா ஒரு விமர்சனத்தோட தான் நான் ரெடியா காத்துட்டு இருக்கேன். யாருடைய விமர்சனம்னா, மதுரை கோ சண்முக ஷோ சண்முக சுந்தரம் எழுதி அனுப்பியிருக்காங்க மணி நகரத்துல இருந்து.
1: ஐயா, என்ன நிகழ்ச்சிக்காக விமர்சனம் எழுதியிருக்காங்க?
0: வசந்த கானங்கள் தான் எல்லாருக்கும் பிடிச்ச அந்த வசந்த கானங்கள் தான். ஆகஸ்ட் 28 பகல் 1 வசந்த கானங்கள் நிகழ்ச்சியை சிறப்பாக தொகுத்து வழங்கினாங்க அறிவிப்பாளர் அஜிதா, அவங்களுக்கு பாராட்டுக்கள். அதே மாதிரி மதிய பொழுதுக்கு ஏற்ற இனிமையான பாடல்களை கேட்டோம். முகநூல் பதில்கள் இருக்கு இல்லையா, அந்த அந்த நேயர்களுடைய பெயரையும் அறிஞ்சுக்கிட்டோம். நிகழ்ச்சியை படைத்த மதுரை பண்பலைக்கும் வாழ்த்துக்கள், நன்றிகள், பாராட்டுகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விமர்சனம் எழுதி அனுப்பிய இந்த நேயருக்கு நம்ம நிலையத்தின் சார்பா நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிட்டு
1: அடுத்ததா என் கையில ஒரு விருப்ப பாடல் கடிதம் இருக்கு.
0: ஒரு விருப்ப பாடல் கடிதம் இல்லையே, ஒரு 5-6 விருப்ப பாடல் கடிதம் வச்சிருக்கீங்களே.
1: ஒரு இருக்கு, என்னென்ன படத்துல இருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதுல இருந்து நம்ம ஒரு விருப்ப பாடலை தெரிவு செஞ்சு கொடுக்கலாம். யாரு எங்க இருந்து அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டிப்பட்டி, தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டில இருந்து செந்தில் குமரன் அவங்கதான் எழுதியிருக்காங்க. என்னென்ன பாடல்கள் கேட்டிருக்காங்க அப்படின்னா, தாஜ்மஹால் திரைப்படத்துல இருந்து கேட்டிருக்காங்க சொட்ட சொட்ட நனி இது தாஜ்மஹால். அதுக்கப்புறம் மங்கம்மா சபதம் திரைப்படத்துல இருந்து கேட்டிருக்காங்க. அடுத்ததா புதிய பறவை திரைப்படத்துல இருந்து பாடல் கேட்டிருக்காங்க. அடுத்ததா இனிமே ஒரு விருப்ப பாடல், அதாவது வா இந்த பக்கம் அப்படின்னு ஒரு திரைப்படத்துல இருந்து கேட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 பாடல்கள் கேட்டிருக்காங்க இல்லையா, 4-5 இன்னும் ஒண்ணுமே இருக்குன்னு
0: ஒரு கடிதம் இருக்கு.
1: கண்டிப்பா காலங்களில் அவள் வசந்தம் அப்படின்ற ஒரு
0: படத்துல இருந்து,
1: கண்டிப்பா படத்துல இருந்து அந்த மாதிரி ஒரு பாட்டு கேட்டிருக்காங்க. முதல் முதல் வரும் சுகம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 5 பாடல்கள் நீங்க சொன்ன மாதிரி கேட்டிருக்காங்க. ஆனா நம்ம 5 பாடல்களையும் வழங்க நேரம் இல்லாதனால ஒரே ஒரு பாட்டு கொடுக்க போறோம். என்ன பாட்டு?
0: தாஜ்மஹால் திரைப்படத்துல இருந்து ஸ்ரீனிவாஸ் குரல்ல
1: அருமையான பாடல். காற்றலைகளை வந்துட்டே இருக்கு, கேட்டு இணைஞ்சிருங்க ஆகாஷ்வாணி மதுரை வானொலியோட.

0: விரியும் கடித மலர்கள் நிகழ்ச்சி ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. சொல்லுங்க ஜானகி, இப்ப உங்க கையில என்ன இருக்கு?
1: நிறைய கடிதங்கள் வச்சிருக்கேன், விருப்ப பாடல் கடிதங்கள் தான். அதுக்கு முன்னாடி விமர்சனத்தை கேட்டுருவோமா?
0: நான் வாசிச்சிருட்டா? சரி, யார் எங்கேருந்து எழுதியிருக்காங்க அப்படின்னா, ஓகே சிவாயா தான் எழுதியிருக்காங்க. மதுரை சந்தைப்பேட்டை பகுதியிலிருந்து தான் எழுதியிருக்காங்க. அதாவது என்ன நிகழ்ச்சிக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்களுமே வசந்த கானங்களுக்காக தான் எழுதியிருக்காங்க. நம்ம நேயர்கள்லாம் ரொம்பவே விரும்பி கேட்குற
1: நிறைய நேயர்கள் வந்து வசந்த கானங்கள் விரும்பி கேட்பாங்க. இவங்க என்ன சொல்லியிருக்காங்க?
0: என்ன சொல்லியிருக்காங்க சொல்கிறேன். 27/8/2026 அன்னைக்கு வந்து வசந்த கானங்கள் கேட்டேன், மிக அருமையாக இருந்தது அப்படின்னு சொல்லி இவங்க எப்பவுமே வழக்கமாக அந்த பாடல்களை வரிசைப்படுத்தி எழுதுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி எழுதியிருக்காங்க. 8 பாடல்கள் வழங்கிய சகோதரிக்கு நன்றிகள் பல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க சகோதரி பேரையும் சேர்த்து சொல்லியிருந்தாங்கன்னா இன்னுமே கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் இல்லையா?
1: கண்டிப்பாக கண்டிப்பாக அந்த சகோதரிக்கும் சந்தோஷமா வாழ்த்துக்களை சொல்லிட்டு விமர்சன கடிதம்
0: எழுதினவங்களுக்கும் வாழ்த்துக்களை சொல்லிடலாம். சரி, உங்க கையில ஒரு விருப்ப பாடல்கள் நிறைய இருக்கு இல்லையா?
1: ஆமா, தேனி காமாட்சிபுரத்துல இருந்து ஏ மாடசாமி விரும்பி கேட்டிருக்காங்க. ஒரு 5 கடிதங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்க.

0: நல்லா இருந்திருக்கும் இல்லையா?
1: கண்டிப்பா கண்டிப்பா, அந்த சகோதரிக்கும் சந்தோஷமா வாழ்த்துக்களை சொல்லிட்டு விமர்சன கடிதம்
0: எழுதினவங்களுக்கும் வாழ்த்துக்களை சொல்லிடலாம். சரி, உங்க கையில ஒரு விருப்ப பாடல்கள் நிறைய இருக்கு இல்லையா?
1: ஆமா, தேனி காமாட்சிபுரத்துல இருந்து ஏ மாடசாமி விரும்பி கேட்டிருக்காங்க. ஒரு 5 கடிதங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். படகோட்டி, பஞ்சவர்ண கிளி, அடுத்து பதி பக்தி, செந்தமிழ் பாட்டு, அதே மாதிரி இன்னொரு படம் என்னன்னா பாவை விளக்கு. இந்த திரைப்படங்கள்ல இருந்து
0: பழைய பாடல்களோட தொகுப்பா விருப்ப பாடல்களா கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சரி, இதுல இருந்து என்ன பாடல்?
1: ஒரு இடைக்கால பாடலா, செந்தமிழ் பாட்டு. அந்த படத்துல இருந்து காலையில் கேட்டது கோயில் மணி அப்படின்ற பாடல் கொடுத்திருக்காங்க. காலையிலயும் கேட்கலாம், இரவுலையும் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதோ எஸ்பி பாலசுப்ரமணியம் ஸ்வர்ணலதா குரல்ல பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு நேர்ந்திருங்கள்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: வணக்கம், நான் கார்த்திக் நேதா, பாடலாசிரியர். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3. தோழர்களே, அடங்க அன்போடு இந்த உலகத்தை அணுகுங்கள், நல்ல நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேளுங்கள்.
4: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
5: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
6: ஒன்பது 9:30 நம்ம கேட்டுட்டு இருக்கோம் காற்றில் விரும் கடிதம் அலைகள். நேயர்களுடைய கடித வழி விருப்ப கானங்களையும் நமது வானொலி நிகழ்ச்சி குறித்த விமர்சனங்களையும் கேட்டுட்டு இருக்கோம். இப்போ விமர்சனங்கள் எல்லாம் கேட்டாச்சு, இனி வரிசையா அப்படியே விருப்ப பாடல்களா கேட்டு ரசிக்கலாம். சுபத்ரா,
7: சரி, அடுத்ததா ஒரே ஒரு கடிதம் மட்டும் உங்க கையில இருக்க மாதிரி.
6: ஆமா, அது யாருடைய விருப்பம் அப்படின்னா, நரசிங்கம்பேட்டையில இருந்து ஏஜி ஐயப்பன், திருவேலி மிடலையில இருந்து MS சாகுல் ஹமீத், சிதம்பரத்துல இருந்து எம் சிலுவை, சந்தனராஜ், இப்படி நிறைய நேயர்கள் ஒரு பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க.
7: என்ன பாட்டு அது? இத்தனை பேர் விரும்பி கேட்ட பாடல்.
6: கண்டிப்பா நம்ம எல்லாருமே பிடிச்ச பாடுதான் பூவே உனக்காக, திரைப்படத்துல இருந்து
7: சொல்லாமலே அந்த பாட்டு.
6: அதே பாட்டு தான் ஜெயச்சந்திரன் சுஜாதா குரல்ல கேட்டலாம்.

0: இசை ராஜ்குமாரோட இசையில பூவே உனக்காக திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு முடிச்ச நேரம் 9:35. காற்றில் விழும் கடித மலர்கள் கேட்டுட்டு இருக்கோம் நேர்களே. அடுத்ததா எந்த நேருடைய விருப்ப பாடல் கேட்க போறோம்?
1: அடுத்ததா எந்த நேயர் அப்படின்னு கேட்டிங்கன்னா மம்சாபுரம் மீனா எழுதியிருக்காங்க. எம் சிங்கார வெளிவங்கெல்லாமே சேர்ந்து எங்கேருந்து அப்படின்னு கேட்டிங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் அஞ்சல் நீர் காயல் பகுதியிலருந்து தான் கேட்டிருக்காங்க. என்ன திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க அப்படின்னா நினைத்தாலே இனிக்கும் திரைப்படம் இருக்கு இல்லையா, அதுல என்ன பாட்டா இருக்கும் நீங்க கெஸ் பண்ணுங்க.
0: ஒரு பீட்டான சாங் தான் எஸ்பி பாலசுப்ரமணியம் குரல்ல. இது கேட்டு
1: கரெக்டா சொல்லிட்டீங்க. எங்கேயும் எப்போதும் பாட்டு வந்துட்டே இருக்கு, கேட்டு இணைந்தே இருங்கள்.

0: 9:42 கேட்டுட்டு இருக்கோம் காற்றில் விரியும் கடித மலர்கள். அடுத்ததா ஒரு விருப்ப பாடல் நேர்களோடது வரிசையா இருந்துட்டே இருக்கு இல்லையா, அதனால சீக்கிரம் சீக்கிரம் விருப்ப பாடல்கள் கொடுத்துருவோம்.
1: சீக்கிரம் சீக்கிரம் கொடுக்கறதுக்காக இப்ப யார் எங்க இருந்து பாடல் கேட்டிருக்காங்க அப்படின்னா, சென்னை குன்றத்தூர் பகுதியில இருந்து சௌத்ரி பிரகாஷ் அவங்க தான் கேட்டிருக்காங்க. என்ன திரைப்படத்துல இருந்து அப்படின்னா, நான் அடிமை இல்லை திரைப்படத்துல இருந்து பாடல் கேட்டிருக்காங்க. கடிதம் எழுதின அந்த நேருக்கு ஒரு நன்றியை சொல்லிட்டு அவங்க கேட்ட பாடலையும் வழங்கியெல்லாம் பாடல் இதோ காற்றலைகளில்.

0: அனைவரும் கடிதமலர்கள் கேட்டுட்டு இருக்கோம். 9:47
1: இப்போ வந்து எந்த நேயரோட விருப்ப பாடல் கேட்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 4 பேர் சேர்ந்து ஒரு பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. தேனி அங்கேருந்து ராணி, ஸ்வர்ணலதா, பார்கவி, சிவகுமாரி இவங்க எல்லாமே சேர்ந்து ஒரு பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. என்ன திரைப்படத்தில் இருந்து அப்படின்னு கேட்டிங்கன்னா, கன்னி பருவத்திலே திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க. கடிதம் எழுதினா இவங்க எல்லாருக்குமே ஒரு நன்றியை சொல்லிட்டு அவங்க கேட்ட பாடலையும் வழங்கிடலாம். பாடல் வந்துட்டே இருக்குது காற்றலைகளில்.

அடுக்கின் நாட்டு

0: ஆட்டம்மா, பொண்ணு கிழக்க போற ஆட்டம்மா, கொடுதி நாக்கு
1: பூத்து போகும் கண்ணாடி அம்மன்
0: நடையாம.

0: நேரம் 9:52 ஆயிட்டிருக்க இனிய இரவு நேரத்துல நேயர்கள் சூப்பரா கேட்டுட்டே இருக்கீங்க. காற்றில் வெறியும் கடிதமலர்கள் நிகழ்ச்சி ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இப்ப நிகழ்ச்சியில உங்க கையில
1: நேயர்களுடைய விருப்ப பாடல்களின் வரிசையில அடுத்ததா எந்த நேயருடைய விருப்ப பாடல்னா, தேனி மாவட்டம் போடி ரங்கநாதபுரத்துல இருந்து பாடல் விரும்பி கேட்டிருக்காங்க. எல்வி மணி திலகவதி. எந்த திரைப்படத்துல இருந்துன்னா, வாழ வைத்த தெய்வம் திரைப்படத்துல இருந்து. கேட்டவங்களுக்காகவும் கேட்டு ரசிக்கும் அனைத்து நேயர்களுக்காகவும்

0: நேர்களுடைய கடித வெளிவிருப்ப கானங்களையும் நம்ம வானொலி நிகழ்ச்சி கொடுத்த அவங்களுடைய விமர்சனங்களையும் கேட்டோம் இல்லையா. 9:56 கிட்டத்தட்ட காற்றில் விடும் கடித மலர்கள் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம்.
1: சரி, நிகழ்ச்சியோட நிறைவு நம்ம சொல்லிடலாமா? இதே மாதிரி மற்ற நேயர்களுமே விருப்ப பாடல் விமர்சனங்கள் அனுப்பணும்னா அனுப்ப வேண்டிய முகவரி மட்டும் ஒரு முறை சொல்லிடலாம்.
0: கண்டிப்பா. நிலைய இயக்குனர், காற்றில் விரியும் கடித மலர்கள் பகுதி, ஆகாஷ்வாணி, சின்ன சுக்கிக்குளம், மதுரை 2. இந்த முகவரிக்கு உங்களுடைய விருப்ப பாடல் ஒரு கடிதத்திலையும் விமர்சனம் மற்றொரு கடிதத்திலையும் எழுதி அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நிகழ்ச்சி கேட்ட அனைத்து நேயர்களுக்கும் நன்றி கூறி நிறைவு செய்வது ஜானகி மற்றும்
1: சுபத்ரா தேவி. கேட்டு ரசித்த துணை நேயர்களுக்கும் நன்றி நேயர்களே.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் இரவு 10:01.
2: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ஓய்வு நேரத்தை இனிமையாக்கும் பாடல்களோடு கேட்டு ரசிக்கலாம். பட்டுச்சிறகு. நிகழ்ச்சியில் ஒலிக்கும் முதல் பாடல் காதல் ரோஜாவே திரைப்படத்திற்காக SB பாலசுப்ரமணியம் சித்ரா இணைந்து பாடியிருக்கும் பாடல் இதோ.

அமைதியான நேரத்தை இனிமையாக்கும் பாடல்களோடு இணைந்திருக்கிறோம். பட்டுச்சிறகு நிகழ்ச்சியில் ஒலிக்கும் அடுத்த பாடல் தேவா இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் குரலில் காதலே நிம்மதி திரைப்படத்திற்காக.

சுகமான ராகங்களோடு இதயம் தொடும் பாடல்கள் கேட்டு ரசிக்கிறோம். பட்டு சிறகு நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் ரிக்ஷா மாமா திரைப்படத்திற்காக. இளையராஜா இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி இணைந்து பாடியிருக்கும் பாடல் இதோ.

இரவின் இசையோடு நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பட்டுச்சிறகு. ஒலிக்க வரும் அடுத்த பாடல் இளையராஜா இசையமைப்பில் SB பாலசுப்ரமணியம், S. ஜானகி குரல்களில் எஜமான் திரைப்படத்திற்காக.

ஓய்வு நேரத்தை இனிமையாக்கும் பாடல்களோடு இணைந்திருக்கிறோம். பட்டு சிறகு நிகழ்ச்சியில் ஒலிக்கும் அடுத்த பாடல் கல்கி திரைப்படத்திற்காக. தேவா இசையமைப்பில் அனுராதா ஸ்ரீராம், கே எஸ் சித்ரா இணைந்து பாடியிருக்கும்

தனிமையின் உறவாய் அமைதியின் இனிமையாய் கேட்டு இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி பட்டு சிறகு. நிகழ்ச்சியில் ஒலிக்கும் அடுத்த பாடல் வீட்ல விசேஷங்க திரைப்படத்திற்காக. வாலி மற்றும் புலமை பித்தன் வரிகள்ல கே ஜே யேசுதாஸ் குரல்ல பாடல் ஒலிக்கிறது. மலரே.

இமை தழுவும் வேளையில் இதயம் தாளாட்டும் பாடல்களோடு இணைந்திருக்கிறோம் பட்டுச்சிறகு நிகழ்ச்சிக்காக. நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் இளையராஜா இசையில் மனோ குரல்ல ஒலிக்க வரும் இந்த பாடல் கிழக்கு வாசல் திரைப்படத்திற்காக.

நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பட்டுச்சிறகு. நிகழ்ச்சியில் ஒலிக்கும் அடுத்த பாடல் வைரமுத்து வரிகள்ல SB பாலசுப்ரமணியம் இசையமைத்து பாடியிருக்கும் இந்த பாடல் சிகரம் திரைப்படத்திற்காக.

இரவின் இசையோடு நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பட்டு சிறகு. நிகழ்ச்சியில் ஒலிக்கும் அடுத்த பாடல் கடலோர கவிதைகள் திரைப்படத்திற்காக. இளையராஜா இசையில் வைரமுத்து வரிகள்ல இந்த பாடலை பாடியிருக்காங்க பி ஜெயச்சந்திரன், எஸ் ஜானகி.

நிறைவடைகிறது பட்டுச்சிறகு. கேட்டு ரசித்த அனைவருக்கும் நன்றி கூறி மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். சூரியகலா. நன்றி நேர்களே.

சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.

நேரம் சரியாக 10:58:45. ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz அலைவரிசையில் எமது இன்றைய ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை காலை 4:45 ஆரம்பமாகும்.

0: எஃப்எம் ரெயின்போ 103.3 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் சரியாக 11:11. நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3. இனி கேட்கலாம் நாளை நமது வானொலியில் விளம்பர காத்திருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நாளை காலை 5 மணிக்கு பக்தி மாலை, 5:30 இசையமுதம், 6 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னாஞ்சலாக, 6:02 புதிய காலை, 6:10 இணைத்தானம் நல்லவை கேட்க வழங்குவர் முனைவர் ஆர் ரீனா அவர்கள், 6:15 புதிய காலையில் இந்நாளின் சிறப்பு கேட்கலாம், 6:30 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்குகிறார் பேராசிரியர் ஜி பிரேமா அவர்கள், 6:35 ஒரு சொல் கேளீர் இன்று ஒரு செய்தி. இதில் அறிவிப்புகள். இன்று ஒரு செய்தியில் நேரடி நெல் விதைப்பு குறித்து தகவல் வழங்குகிறார் கள்ளக்குறிச்சி வேளாண் அறிவிய மைய தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் பி மகேஸ்வரன் அவர்கள். நாளை காலை 6:45 நற்றினை பதிப்பகம் வழங்கும் இன்று சொல்வோம் நன்று சொல்வோம் வழங்குகிறார் முனைவர் வைகை செல்வன் அவர்கள், 6:55 பூந்தளிர், காலை 7 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஒப்பகை பூக்கள், 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள். இதில் சொக்கம்பட்டி ஸ்ரீ சுயம்புத்துநாதர் திருக்கோயில் பற்றிய தகவல் வழங்குவர் பரமக்குடி மீ சீனிவாசன் அவர்கள். நாளை காலை 7:30 பிரேக்ஃபாஸ்ட் ஒப்பகை பூக்கள் தொடர்ச்சி. காலை 8 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னஞ்சலாக, 8:02 பாட்டு வேணுமா, இதில் விருதுநகர் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல்கள் கேட்கலாம். நாளை காலை 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குவோர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 8:55 திரைசை. காலை 9 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னஞ்சலாக, 9:02 ட்ரைட் டைம் பீட்ஸ், காத்திருக்க நேரமில்லை. நாளை காலை 10 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னஞ்சலாக, 10:02 விருப்ப கானங்களில் என் விருப்பம் கேட்கலாம். நாளை காலை 10:30 இருபட பாடல்கள், 100 சாமி மற்றும் லத்தி திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம். முற்பகல் 11 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னஞ்சலாக, 11:02 கண்ணாடி மாளிகை. நாளைய கண்ணாடி மாளிகை உலக மனநல தினம் 2026, நிஜக்குரல்கள் நிஜமான மாற்றங்கள். உலக மனநல தினத்தை முன்னிட்டு சிறப்பு நேரலையில் பங்கேற்கிறார் மனநல சிறப்பு மருத்துவர் எஸ் வித்யா அவர்கள். உடன் உரையாடுபவர் விக்னேஷ் அர்ஜுனன். நண்பகல் 12 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னஞ்சலாக, 12:02 சிநேகிதியே. பகல் 1 மணிக்கு வசந்த கானங்கள், பிற்பகல் 2 மணிக்கு துள்ளல் தாளம், 2:55 வானிலை அறிக்கை சென்னஞ்சலாக கேட்கலாம். பிற்பகல் 3 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னஞ்சலாக, 3:02 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி, 3:32 மெல்ல வரும் பாட்டு, மாலை 4 மணிக்கு வசந்தன் கோ விளங்கும் ஆட்டக்கலம், 4:30 பண்பலை ஆட்டக்கலம் தொடரும், மாலை 5 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னஞ்சலாக, 5:02 மாலை தென்றல். நாளை மாலை 6 மணிக்கு செய்தி சுருக்கம் சின்னஞ்சலாக, 6:02 சேவை செய்திகள், 6:05 விளக்கேற்றும் வேலை, 6:25 நிகழ்ச்சியும் நேரமும், 6:30 அந்திப்பூக்கள், 7:00 பாட்டு இது ஹிட்டு, 8:00 செய்தி அறிக்கை சின்னஞ்சலாக, 8:05 பட்டாம்பூச்சிகள் நேரலை நிகழ்ச்சி கேட்கலாம், 8:30 உழவர் உலகம், கம்பு ஐஸ்கிரீம் தயாரித்தல் குறித்து மதுரை வசந்தி அவர்களுடன் நேர்முகம், அதனைத் தொடர்ந்து வேளாண் தகவல், வேளாண் பழமொழி சிந்தனை விடைபெறும் முன் கேட்கலாம். நாளை 9:00 காற்றல் விரியும் கடித மலர்கள், 10:00 பட்டுச்சிறகு, 11:00 நிகழ்ச்சியும் நேரமும், 11:05

தேனும் பாலும். நள்ளிரவு மணி 12 அதிகாலை மணி 4:45 வரை சென்னை விவத் பாரதி தமிழ் 102.3 MHz நிகழ்ச்சிகளை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இவையாவும் நாளை நமது வானொலியில் விளம்பர காத்திருக்கும் நிகழ்ச்சிகள்.

0: எஃப்எம் ரெயின்போ 103.3 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் சரியாக 11:05. இரவோடு உறவாடும் இந்த இனிய வேளையில் இசையோடு உறவாடும் நிகழ்ச்சியாய் நேயர்கள் கேட்க இருப்பது தேனும் பாலும். இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க காத்திருக்கிறேன் நான் முத்துக்குமரன். இனிய இரவு வணக்கம் நேயர்களே. நிகழ்ச்சியின் முதல் பாடலாக 1962 வெளிவந்த அன்னை திரைப்படத்திற்காக பாடல் ஒலிக்கிறது. இதோ காற்றலைகளில் தொடர்ந்து இணைந்தே இருங்கள் நேயர்களே, ஆகாஷ்வாணி மதுரையோடு.

0: இசையோடு இணைந்திருக்கும் நேரம் 11:29 இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 கேட்டுக்கொண்டிருக்கிறோம் தேனும் பாலும். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் பலே பாண்டியா திரைப்படத்திற்காக இதோ காற்றலைகளில்.
1: நாம கொஞ்ச நாளையாவது பழகிட்டு இருந்த ஒரு இந்த இதுக்காக சொல்றேன், பின்னால என்ன நினைச்சு நீங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. அதனால ஒரு நல்ல முடிவான வார்த்தையா சொல்லுங்க.
2: நான் என் முடிவை மாத்திக்க தயாராவே இல்லை.

இனிமையான பாடல் கேட்டு முடித்த நேரம் 11:14:36. தேனும் பாலும் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக 1964 வெளிவந்த வேட்டைக்காரன் திரைப்படத்திற்காக பாடல் ஒலிக்கிறது. தொடர்ந்து இணைந்த இருங்கள் நேயர்களே, ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ஓடு.

3 இது தேனும் பாலும். 11:18 41 நொடிகளில் ஒலிக்க காத்திருக்கும் அடுத்த பாடல் பணம் படைத்தவன் திரைப்படத்திற்காக இதோ காற்றலைகளில்.

அருமையான பாடல் கேட்டு முடித்த நேரம் 11:24:03. இரவின் இசையாய் இசைத்து கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 தேனும் பாலும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. நிகழ்ச்சி தர காத்திருக்கும் அடுத்த பாடல் சூரியகாந்தி திரைப்படத்திற்காக. இதோ காற்றலைகளில் தவளவு காத்திருக்கிறது, தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: எஃப்எம் ரெயின்போ 103.3 இசையோடு என்றும் நீங்கள்
1: இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 தேனும் பாலும் நிகழ்ச்சியில்

0: ஆண்டவன் கட்டளை திரைப்படத்திற்காக பாடல் கேட்டு முடித்த நேரம் 11:33:42. இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 தேனும் பாலும். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக ராஜா பாட் தங் ரங்கத்துறை திரைப்படத்திற்காக பாடல் ஒலிக்கிறது இதோ காற்றலைகளில்.
1: காஞ்சி காஞ்சி காஞ்சி காஞ்சி காஞ்சி காஞ்சி காஞ்சி காஞ்சி காஞ்சையாண்ட பாண்டமுக்கு

இருக்கையில் யார் முகத்தில் பொங்கி வரும் சிரிப்பு? இது கீழ்புறத்தில் இனிப்பு, மேல்புறத்தில் கசப்பு, பட்டினத்தார் கையில் உள்ள கரும்பு. இது பட்டினத்தார் கையில்

இசைச்சாரலா இசைத்து இதயம் நினைத்து கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 இது தேனும் பாலும். நிகழ்ச்சியில் ஒலிக்க காத்திருக்கும் அடுத்த பாடல் சுமை தாங்கி திரைப்படத்திற்காக பாடல் உலா வருகிறது இதோ காற்றலைகளில்.

இரவின் இசையாக இசைத்து கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3. இது தேனும் பாலும். பண்பலை கடிகாரம் சொல்லும் நேரம் 11:40:54. நிகழ்ச்சி தர காத்திருக்கும் அடுத்த பாடல் நெஞ்சிலோர் ஆலயம் திரைப்படத்திற்காக. தொடர்ந்து இணைந்தேறுங்கள் நேர்களே ஆகாஷ்வாணி மதுரையோடு.

அமைதியான இந்த இரவு வேளையில் நேயர்கள் இதயங்களில் இசைத்து கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 தேனும் பாலும். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக இதோ கட்டளைகளில்

ஊரடங்கும் வேளையிலும் உள்ளம் நிறைந்த பாடலாய் ஒலித்துக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 இது தேனும் பாலும். பணத்தோட்டம் திரைப்படத்திற்காக பாடல் ஒலித்து

இன்று நேரம் 11:49. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் அடிமை பெண் திரைப்படத்திற்காக இதோ காற்றலைகளில் தொடர்ந்து இணைந்தேருங்கள் நேயர்களே. ஆகாஷ்வாணி மதுரையோடு.

இரவு 11:05 கேட்கலாம் தேனும் பாலும். இதுவரை உங்களோடு இணைந்து பாடல்களை வழங்கியது நான் முத்துக்குமரன். இனிய இரவு வணக்கம் நேயர்களே. இனி நள்ளிரவு 12 மணியிலிருந்து அதிகாலை 4:45 வரை சென்னை விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 MHz நிகழ்ச்சிகளை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். அதுவரை தொடர்ந்து இணைந்து இருங்கள் நேயர்களே. ஆகாஷ்வாணி மதுரையோடு.

நேரம் 12:10. அன்பு நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலைய பாரதி தமிழகம் 102.3 சென்னை ரெயின்போ பண்பலை 101.4 திருச்சி எஃப்எம் 102.1 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நாகர்கோவில் குமரி பண்பலை 101 மதுரை எஃப்எம் 103.3 இணைந்திருக்கின்றோம் அன்பு நேயர்களே. இதனுடன் கும்பகோணம் பண்பலை 101.6 வேலூர் பண்பலை 100.4 திருப்பத்தூர் பண்பலை 100.1 எஃப்எம்மில் கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்றோம் நிகழ்ச்சிகளே. தொடர்ந்து இடைவிடாத பாடல்கள் உங்களுக்காக அணிவகுத்து நிற்கின்றன. எப்படி? காற்றின் மொழியாக 1 மணி வரையிலும், நீங்காத ரீங்காரமாகவும் 2 மணி வரையிலும், தூங்காத விழிகளாகவும் 2 மணிலிருந்து 3 மணி வரைக்கும், இன்னிசு இரவாகவும் 3 மணிலிருந்து 4 மணிக்கும் இடைவிடாத பாடல்கள் உங்களுக்காக அணிவகுத்து நிற்கின்றன. கேட்கலாமா?

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

கமரிகரி மகமரிக தரிநிதனா தரிநிதனா தரிநிதனா. சரி நீ தாதா, சரி நீ தாதா, சரி நீ தாதா.

பார் நடையிலே

எந்த

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

0: தன்னை கேட்டதாரு இங்கு வந்ததாரு.
1: பாஞ்சாலி பாஞ்சாலி
2: கோவில் மணி ஓசை தன்னை செய்ததாரோ அவர் என்ன பேரோ
1: பரஞ்சோதி பரஞ்சோதி.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

சொந்தம் தந்த சொந்தம்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

நேயர்கள் இதுவரை கேட்டது இன்னிசை இரவு. நேரம் 4 மணி 10 நொடி.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலைய விவித் பாரதி தமிழகம் 102.3, சென்னை ரெயின்போ பண்பலை 101.4, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, நாகர்கோவில் குமரி பண்பலை 101, மதுரை எஃப்எம் 103.3, கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் நிகழ்ச்சிகளை. நேரம் 4:01:10. நேயர்கள் இனி கேட்கலாம் திரை இசையில் பக்தி பாடல்கள். லவகுசா படத்திலிருந்தும் ஜெகத்குரு ஆதிசங்கரர் படத்திலிருந்தும் பாடல்கள்.

0: நேயர்கள் இதுவரை இணைந்திருந்தது திரையசையில் பக்தி பாடல்கள். நேரம் 4:10:30. நேயர்கள் இனி கேட்கலாம் பொங்கும் மங்கலம். திரியடையூர் ஏடி பாலமுருகன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். கொங்கம்பட்டு ஏவி முருகையன் அவர்கள் தவில்.
1: பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் இன்று திரியடையார் ஏடி பாலமுருகன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். கொங்கம்பட்டு ஏவி முருகையன் அவர்கள் தவில். கஜானன யுதம், ராகம் சக்கரவாகம், சதுஸ்ர ஏகதாளம், முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம். இன்று சகாண்டு 1948, அஸ்வின மாதம் 16 நாள், பராபவ வருடம் புரட்டாசி மாதம் 21 நாள், 2026 ஆண்டு அக்டோபர் மாதம் 8 தேதி வியாழக்கிழமை. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில் எமது இன்றைய ஒளிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது.

கல்லாதவர்கள் உயர்குலத்தில் பிறந்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் கீழ்குலத்தில் பிறந்து கல்வி கற்றவர்களை காட்டிலும் கீழானவர்களாகவே கருதப்படுவர். குறள் எண் 409 அதிகாரம் கல்லாமை.

0: கல்லாதவர்கள் உயர்குலத்தில் பிறந்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் கீழ்குலத்தில் பிறந்து கல்வி கற்றவர்களை காட்டிலும் கீழானவர்களாகவே கருதப்படுவர். குறள் எண் 409 அதிகாரம் கல்லாமை.
1: நேரம் சரியாக 4:55:30. நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹெர்ட்ஸில். இனி கேட்கலாம் இன்று நமது வானொலிகளில் விளம்பர காத்திருக்கும் நிகழ்ச்சிகள். நிகழ்ச்சியும் நேரமுமாக இன்று காலை 5 மணிக்கு பக்தி மாலை, 5:30 இசையமுதம், 6 மணிக்கு செய்திச் சுருக்கம் சென்னைஞ்சலாக, 6:02 புதிய காலையில் சேவை செய்திகள் கேட்கலாம், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க, வழங்குவர் முனைவர் ஆர் ரீனா அவர்கள், 6:15 புதிய காலை, 6:30 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை வழங்குகிறார் பேராசிரியர் ஜி பிரேமா அவர்கள், 6:35 ஒரு சொல் கேளீர் இன்று ஒரு செய்தி, இதில் அறிவிப்புகள், இன்று ஒரு செய்தியில் நேரடி நெல் விதைப்பு குறித்து தகவல் வழங்குகிறார் கள்ளக்குறிச்சி வேளாண் அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் பி மகேஸ்வரன் அவர்கள், 6:45 நற்றினை பதிப்பகம் வழங்கும் இன்று சொல்வோம் நன்று சொல்வோம் வழங்குகிறார் முனைவர் வைகை செல்வன் அவர்கள், 6:55 பூந்தளிர் காலை 7 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஒப்பகை பூக்கள், 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலை அற்புதங்கள், சொக்கம்பட்டி ஸ்ரீ சுயம்பூத்துநாதர் திருக்கோயில் பற்றிய தகவல் வழங்குவர் மி சீனிவாசன் அவர்கள், 7:30 பிரேக்ஃபாஸ்ட் ஒப்பகை பூக்கள் தொடர்ச்சி காலை 8 மணிக்கு செய்திச் சுருக்கம் சென்னைஞ்சலாக, காலை 8:02 பாட்டு வேணுமா இன்றைய பாட்டு வேணுமா விருதுநகர் மாவட்ட நேயர்களின் தெரிவாக வளம் வர காத்திருக்கிறது, காலை 8:50 சைபாலையன் என்று ஒரு தகவல் வழங்குவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள், 8:55 திரை இசை காலை 9 மணிக்கு செய்திச் சுருக்கம் சென்னைஞ்சலாக, 9:02 ட்ரே டைம் பிட்ஸ் காத்திருக்க நேரமில்லை, காலை 10 மணிக்கு செய்திச் சுருக்கம் சென்னைஞ்சலாக, 10:02 விருப்ப கானங்களில் என் விருப்பம் கேட்கலாம், காலை 10:30 இருபட பாடல்கள் இதில் நூறுசாமி மற்றும் லத்தி திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம், முற்பகல் 11 மணிக்கு செய்திச் சுருக்கம் சென்னைஞ்சலாக, முற்பகல் 11:02 கண்ணாடி மாளிகை, உலக மனநல தினம் 2026 நிஜ குரல்கள் நிஜமான மாற்றங்கள், உலக மனநல தினத்தை முன்னிட்டு சிறப்பு நேரலையில் பங்கேற்கிறார் மனநல சிறப்பு மருத்துவர் எஸ் வித்யா அவர்கள், உடன் உரையாடுபவர் விக்னேஷ் அர்ஜுனன், நண்பகல் 12 மணிக்கு செய்திச் சுருக்கம் சென்னைஞ்சலாக, 12:02

இயக்கியதையே. பகல் 1 மணிக்கு வசந்த கானங்கள், பிற்பகல் 2 மணிக்கு துள்ளல் தாளம், 2:55 வானிலை அறிக்கை சென்னேஞ்சலாக கேட்கலாம். பிற்பகல் 3 மணிக்கு செய்திச் சுருக்கம் சென்னேஞ்சலாக, 3:02 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி, 3:32 மெல்ல வரும் பாட்டு கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து மாலை 4 மணிக்கு வசந்தன் கோவழங்கும் ஆட்டக்களம், 4:30 பண்பலையின் ஆட்டக்களம் கேட்கலாம். மாலை 5 மணிக்கு செய்திச் சுருக்கம் சென்னேஞ்சலாக, 5:02 மாலை தென்றல், மாலை 6 மணிக்கு செய்திச் சுருக்கம் சென்னஞ்சலாக, 6:02 சேவை செய்திகள், 6:05 விளக்கேற்ற மேலே, 6:25 நிகழ்ச்சியும் நேரமும், 6:30 அந்திப்புகள், 7:00 பாட்டு இது ஹிட்டு, 8:00 செய்தி அறிக்கை சென்னஞ்சலாக கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து 8:05 பட்டாம்பூச்சிகள் குழந்தைகள் பங்கு பெறும் நேரலை நிகழ்ச்சியாக கேட்கலாம். 8:30 உழவர் உலகம், கம்பு ஐஸ்கிரீம் தயாரித்தல் குறித்து மதுரை வசந்தி அவர்களுடன் நேர்முகம். அதனைத் தொடர்ந்து வேளாண் தகவல், வேளாண் பழமொழி சிந்தனை விடைபெறும் முன் கேட்கலாம். 9:00 காற்றில் விரியும் கடித மலர்கள், 10:00 பட்டுச்சிறகு. இரவு 10:59 ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 MHz நிகழ்ச்சிகள் நிறைவு பெறும். அதனைத் தொடர்ந்து முன்னிரவு 11:00 மதுரை பண்பலை 103.3 நிகழ்ச்சியும் நேரமும் கேட்கலாம். 11:05 தேனும் பாலும், நள்ளிரவு 12:00 அதிகாலை 4:45 வரை சென்னை விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 MHz நிகழ்ச்சிகளை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இவையாவும் இன்று நமது வானொலியில் வளம் வர காத்திருக்கும் நிகழ்ச்சிகள்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் சரியாக காலை 5:30. இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில். இனி கேட்கலாம் பக்தி மனம் கமலும் பக்தி மாலை.

இசையால் பக்தி மனம் பரப்பிக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில். இது பக்தி மாலை.

இசையா அல்லதயம் நினைத்துக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில். இது பக்திமாலை.

நேரம் சரியாக 5:24 நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸில் பக்திமாலை நிகழ்ச்சியின் நிறைவாக இதோ பாடல் ஒலிகிறது காற்றலைகளில்.